0: ஆண்டவரே நீர் காரியத்தை ஜெயமாக முடிக்கிற ஒரு தெய்வம். தானியேலுக்கு ஆண்டவர் அவனோடு கூட இருந்து ராஜாக்கள் ஆளுகிற ராஜ்ய பாரங்களிலே அவனுக்கு ஜெயமாக காரியத்தை முடித்து கொடுத்ததின் ரகசியம் என்ன? முதலாவது, தானியேல் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னை தீட்டுப்படுத்தாமல் இருந்தான். 70 வருஷம் தானியேல் பாபிலோனிலே வாழ்ந்தாலும் பாபிலோனால் தானியேல் கரைப்படுத்த தன்னை ஒப்பு கொடுக்கல. நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தமுள்ள தெய்வம், நம்முடைய ஆண்டவர் சத்தியமுள்ளவர், நீதி உள்ளவர். இந்த சத்தியமுள்ள பரிசுத்த நீதி உள்ள தேவன் அவரை ஆராதிக்கும் போது தூதர்கள் எல்லாரும், கேருபீன்கள், சேராபீன்கள் எல்லாரும் அவரை வேறு ஒன்றையும் குறித்து சொல்லவில்லை. அவரை பற்றி பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று ஓயாமல் அவரை துதித்துக் கொண்டிருக்கிற துதியை தான் பரலோகத்திலே நாம் பார்க்கிறோம். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். ஆதாமே ஏவாளை ஆண்டவர் உண்டாக்கி 10 கற்பனைகள் கொடுக்கல, 1000 கற்பனைகள் கொடுக்கல, 100 கற்பனைகள் கொடுக்கல. ஒரே ஒரு கற்பனை தான் கொடுத்தார், ஒன்னே ஒன்று தான் கொடுத்தார். நம்ம பரிசுத்தம் எதில் விளங்கும்னு சொன்னா, நமக்கு வரும் சோதனையில தான் விளங்கும். சோதனை வரும், சோதனை இல்லைன்னா பரிசுத்தத்தில் நீ முன்னேறியா இல்லையான்னு உனக்கு தெரியவே தெரியாது. அந்த ஒரு கற்பனையை கை கொள்ளாததுனால தேவ சமூகத்தை இழந்துட்டாங்க. ஆண்டவர் கரெக்டாக சொன்னார், நீங்கள் 1 அதிகாரம் 2 அதிகாரத்தெல்லாம் வாசித்தீங்கன்னா கத்தர் சொன்னார், கத்தர் சொன்னார், கத்தர் சொன்னார்னே வரும். அது அர்த்தம் என்ன? டெய்லி ஆரம்பிக்கும் போது நம்ம வாழ்க்கையில் கத்தர் என்ன சொல்கிறாருன்னு கேட்கணும், அப்போ தான் பரிசுத்தம் வரும். நம்ம மனசு என்ன சொல்லுது, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அந்த தீர்க்கதரிசனம் வச்சு, அது அல்ல. கர்த்தர் உங்கூட என்ன சொன்னார் அது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, ஆண்டவர் சொல்லிட்டே வந்தார், நல்லது நல்லது நல்லது நல்லதுன்னு சொல்லிட்டே வந்தார். 5 தடவை சொன்னார். ஒரு கேள்வி பரீட்சை எழுதும் போது 5 கேள்விக்கு பதில் நல்லது நல்லதுன்னு டிக் பண்ணிக்கிட்டே வந்தார். 6வது ஒரு கேள்வி வந்துச்சு, அதில் அது தப்புன்னு சொல்லிட்டாரு. என்னது? எது நல்லது அல்லன்னு சொன்னாரு? மனுஷன் தனிமையாக இருப்பது. கல்யாணம் கட்டினவங்கெல்லாம் கேட்டு பாருங்க, கல்யாணம் கட்டினவங்கெல்லாம் கேட்டு பார்த்தீங்கன்னா அவர் சொல்லிட்டாரு, நம்ம படுற பாடுகள்லாம் பார்த்தா ஏன்னா கல்யாணம் கட்டினோம்னு தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. 3வது, அந்த அதிகாரத்தை வாசி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு ஏற்ற துணையை உண்டாக்குன பிறகு சொல்றாரு, இது மிகவும் நல்லதுன்னு சொல்றாரு. எல்லாரும் சொல்லுங்க, மிகவும். இந்த நாத்தனாரு, இந்த மாமியாரு, பிறகு கொழுந்தனாரு, எல்லா நாறுகளும் நம்ம நார் நாரா இழுக்கும் போது நமக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும், ஆனா அதுதான் நல்லதுன்னு கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா சொல்லு, அல்லேலூயா. உனக்கு ஒரு கஷ்டமான புருஷன் வந்து மாட்டியிருக்காருனா அது உனக்கு நல்லது. உனக்கு பொறுமையையும், உனக்கு அன்பையும், உனக்கு தாழ்மையும். எனக்கெல்லாம் கல்யாணம் கட்டுறதுக்கு முன்னால நான் நினைச்சேன் ரொம்ப சாந்தமான ஆள் நினைச்சேன். அதுக்கு பிறகுதான் உள்ள வண்டவாளெல்லாம் வெளியே வந்துச்சு. ஆனா அது மாறிக்கிட்டே இருக்குது. அதுக்காக நான் தோத்திரம் பண்றேன். உங்க வாழ்க்கையில இது ரொம்ப முக்கியமான சத்தியம். உன் வாழ்க்கையில நெருக்கம், கஷ்டங்கள் இது மத்தியில நீ இருக்கிற பாரு, மிகவும் நல்லது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நல்ல கைவேத்தி, நீ விவாக ரத்து பண்ணணும், எங்க அம்மா வீட்டுக்கு ஓடினா தான் இவருக்கு தெரியும், இதெல்லாம் பிசாசு சொல்லி கொடுக்கிற ஒரு பயங்கரமான காரியம். உன் பிள்ளை வீட்டுல கஷ்டப்படுது, வந்துருமா வீட்டுக்கு, வந்துரு பார்த்துக்கிடுவோம், இன்னொரு கல்யாணத்தை கட்டுவோம், கட்டி வச்சு பாரு, அடுத்தவன் வருவான் பாரு, உன்னை முற்றிலும் உன்னை அழிக்கிறதுக்கு. கர்த்தருடைய வசனத்துக்கு விரோதமா போகாத. கர்த்தர் சொல்றான் மிகவும் நல்லது. அவர் சொல்லிட்டாருன்னா மிகவும் நல்லது. ஆனா தனியா இருக்கிறதுக்கு சிலருக்கு அழைப்பு உண்டு. அந்த அழைப்பு இருந்தா இரு, அது இல்லாம சேர்ந்து குடும்பத்தோட இருக்கும்போது ஆண்டவர் உன் கூட பேசுவார். சோர்ந்து போகாத. ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியத்தில் தான் பரிசுத்தத்தை விளங்க பண்ணுவார். கல்யாணத்துக்கு முந்தி இருந்தது போல வாழ்க்கை இருக்காது, முற்றிலும் மாற்றமாக இருக்கும். அந்த மாற்றத்தின் மத்தியிலையும் சந்தோஷமாக பொறுமையோட அன்போட தாழ்மையோட இரக்கத்தோட தயவோட வாழ்ந்துப்பார். புரிஞ்சேன். சரியில்லைன்னா அன்பா சொல்லேன் ரெண்டு வார்த்தையன். ஐயா நீ இப்படி பண்ணுறது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கு. அன்பா சொல்லி தப்பு ஒன்றும் கிடையாது. உமா போய் கேட்டுங்க அன்பாரு, நான் ஏன் தான் உயிரோடு இருக்கிறானோ இப்படிலாம் சொன்னீன்னு. இதெல்லாம் யார் வார்த்தை? ஆண்டவர் கூட இருப்பாரா? பரிசுத்தமாக நீ பேசுறியா? இல்லை, உன் பரிசுத்தம் இங்கே தான் விளங்கும். உன் வாழ்க்கையில் அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால் உன் பரிசுத்தம் அந்த சோதனையில் ஒரு காரியம், குடும்பத்தில் அன்பாயிரு. ஆண்டவர் குடும்பத்தை பார்த்து அப்படி தான் சொல்கிறார். இன்னொரு காரியம், அந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா, ஆதியாகமம் 1 அதிகாரம் 2 அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, கர்த்தர் பார்த்தார், கர்த்தர் பார்த்தார், கர்த்தர் பார்த்தார். கர்த்தர் பார்க்கிறார், அதுதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் என்ன பார்க்கிறாரு? உன்னைய உன் குடும்பத்தை பார்த்தாருன்னா எப்படி இருக்கும்? உன் தனிப்பட்ட அந்தரங்க வாழ்க்கையை பார்த்தா எப்படி இருக்கும்? இந்த வெளியில் வர்ற இந்த மியூசிக்கோ இல்லை இந்த பாட்டோ நம்ம ஆராதனையில் வரும்போது அப்படியே ஒரு மாதிரி, இப்போல்லாம் லைட்டுகள் தான் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான், இப்போ எல்லாம் அது தான் வருது. இதெல்லாம் நம்ம பார்த்து இந்த கடைசி காலத்தில் பரிசுத்தத்தை இழந்துடக்கூடாது. பரிசுத்தம் அதுதான் முக்கியம். அப்போ தானியேல் தன்னை தீட்டுப்படுத்தாமல் இருந்தால்னா பாபிலோன் அவனுக்குள்ளே போக முடியல 70 வருஷம் இருந்தாலும். அதைத்தான் வேதம் சொல், உலகமும் உலகத்தில் உள்ளவைகளிலும் நீங்கள் என்ன செய்யாதிருங்கள், அன்பு கூறாதிருங்கள். உலகன உடனே நமக்கு என்ன நினைப்பு வந்துடும்னா, நமக்கு இருக்கிற ட்ரெஸ்ஸு வெளியில் போடுறது இதைத்தான் நம்ம உலகம்னு நம்ம நினைக்கிறோம். அது இல்லை, உன் மைண்டு, உன் மனசு, உன் மைண்டில் வர்ற சிந்தைகள் இருக்கு பார்த்தியா, அது எவ்வளவு கரப்டாக இருக்கிற சிந்தைகள். இதில் தான் உன் மனசை சரிப்படுத்து. அந்த மனசில், உன்னுடைய உள்ளத்தில் நீ நினைக்கிற எண்ணங்கள் ரொம்ப முக்கியம். அதைத்தான் ஆண்டவர் பார்க்கிறார். அதில் பரிசுத்தமாக இருக்கிற யாருக்கும் தெரியாத வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்குதா? நம்ம பரிசுத்தத்தில் எவ்வளவு குறைஞ்சிருக்கிறோம். இயேசுவை பார்த்து தான் கம்பேர் பண்ணி வாழணும். இந்த உலகத்தில் ஊழியக்காரர் ஊழியக்காரரோட கம்பேர் பண்ணக்கூடாது, விசுவாசிகள் விசுவாசிகளோட கம்பேர் பண்ணக்கூடாது, சபைகள் சபைகளோட கம்பேர் பண்ணி நீ எவ்வளோ ஆட்களை வச்சிருக்கிறானா, எவ்வளோ வச்சிருக்க, உனக்கு எவ்வளோ காணிக்க வருது, எவ்வளோ ஜபம், இது அல்ல ஆண்டவர் கம்பேர் பண்ணுறது. நம்ம ஒரே ஒரு ஆளோட தான் கம்பேர் பண்ணணும், அவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நல்ல கைவேத்தி அவரோட கம்பேர் பண்ணி பாரு. அவருக்கு இருந்த பொறுமை, அவருக்கு இருந்த அன்பு, அவருக்கு இருந்த தாழ்மை, அவருக்கு இருந்த இரக்கம், அவருக்கு இருந்த மனதுருக்கம், அவருக்கும் பிதாவுக்கு இருந்த ஐக்கியம், இதெல்லாம் பார்க்கும்போது பார்க்க பார்க்க பார்க்க நான் எவ்வளவு குறைவுள்ளவனாக இருக்கிறேன் ஆண்டவரே, நான் எவ்வளவு வளரணும், நான் எவ்வளவு வளரணும். ரெண்டு கை வைத்து நல்ல ஜெபமான ஆண்டவரே, எங்கள் பரிசுத்தம் தீட்டுப்பட்ட வாழ்க்கையெல்லாம்ப்பா, எங்கள் காரியம் ஜெயமாக மாறணும்னா சபைகள் எல்லாம் பரிசுத்தம் அடையணும், நம்ம எல்லாம் பரிசுத்தம் அடையணும், தீட்டு நம்மை விட்டு மாறணும். ஹல்லேலூயா, தீட்டு மாறணும் ஆண்டவரே. எல்லாரும் வருமானப்படும் அந்த தீட்டு மாறணும் இயேசுவின் நாமத்தினால், ஆமென். ஆண்டவர் தூதனை அனுப்புகிறார். மனோவா வீட்டுக்கு ஆண்டவர் தூதனை அனுப்புகிறார். மனோவாவின் மனைவியை கூப்பிட்டு பேசுகிறார், நீ உன்னை தீட்டுப்படுத்தாத, உனக்கு பிறக்க போகிற பிள்ளை முக்கியமானது, உன்னை நீ தீட்டுப்படுத்தாத. கரெக்டா பேசுறார். நீ எப்படி வாழணும், உன் பிள்ளைய நீ எப்படி நடத்தணும், நீ திராட்சை ரசம் மது குடிக்காத, உன்னை தீட்டுப்படுத்தாம நீ வாழணும், உன் பிள்ளைய எப்படி நீ வளர்க்கணும், அவனும் நசரே விரதம் இருக்கணும், அவன் முடி முக்கியம், அவன் கமிட்மெண்ட் முக்கியம், அவன் தலையில கத்தி படக்கூடாது. ஆண்டவர் தெளிவா சொல்றார். ஆனா இவங்கிட்ட நீங்க பாத்தீங்கன்னா, அவன் மேலே கர்த்தருடைய ஆவியானவர் வந்தார், பெலிஸ்தரெல்லாம் முறியடித்தான். ஆனால் அவங்ககிட்ட உள்ள கண்டினியூஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 பெண்கள்கிட்ட போகிறான்.
1: திம்னாத்தில் உள்ள ஒரு பெண்ணோட போறான், அதுக்கு பிறகு ஒரு வேசியின் இடத்துல போறான், அதுக்கு பிறகு தெளிலாளின் மடியில போய் படுத்திருக்கிறான். இது என்னத்தை பார்க்கறீங்கன்னா, இவன் ஒரு பாவத்தை செய்து ஏதோ மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட மாற்றம் கேட்டவன் இல்லை, இவன் தொடர்ந்து அதுல போறான். நம்ம வாழ்க்கையில் அதுதான் பிரச்சனை. நம்ம தப்பு செய்யாம இருக்க மாட்டோம், நம்ம கோபப்படாமல் இருக்க மாட்டோம், நம்ம பிரச்சனை இல்லாமல் இருக்காது, பொறுமையெல்லாம் சில நேரம் இழந்துருவோம், அதை கண்டு பயந்துட விட நம்ம எண்ணத்தில் திடீர்னு தப்பான எண்ணங்கள்லாம் வரும். அதனால நம்ம எல்லாம் பாவிகள் என்று அல்ல, ஆனால் உன்கிட்ட தப்பு வரும்போது அதை ஒத்துக்கொண்டு அறிக்கை பண்ணி விட்டுட்டு திரும்ப அந்த பாவத்தை செய்யக்கூடாது. இந்த கத்தோலிக்கர்கள் மாதிரி போய் திரும்ப திரும்ப பாவத்தை அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கிற வாழ்க்கை மாறணும், அதான் பரிசுத்தம். இவனை பார்த்தீங்கன்னா, ட்ரேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, இவன் தொடர்ந்து அதே பாவத்தில் விழுகிறத நம்ம பார்க்குறோம். சில ஆட்கள் பாடுற பாட்டை நான் தாவீதை போல ஆடணும்னு, அவன் அவனுக்கு 8 வைஃபு, அவன் லேஸ்பட்ட ஆள் அல்ல, அவன் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக தான் இருந்தான். ஆனால் இந்த விஷயத்தில் அவன் ஓட்ட, அவன் கடைசியில் சாகிற நேரத்துலையும் அவனுக்கு யாரை கொண்டு வச்சாங்க, அவனுக்கு அனல் உண்டாக்குறதுக்கு ரெண்டு கன்னி பெண்களை தேடி அழகானதை போட்டு வைக்கிறாங்க. சம்திங் ராங். அவனுக்கு அதுக்கு பிறகு அவன் வீட்டை விட்டு பட்டையை நீங்கள், அது உங்களுக்கு தெரியுமா? நம்ம சில நேரம் தாவீதை போல ஆடணும், அவனை போல ஆடணும் பாடணும் நினைக்கிறோம். ஒரே ஒரு ஆள் இந்த உலகத்தில் உண்மையானவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். ரெண்டு கைபேத்தி ஆமேன். ஹல்லேலூயா. கைபேத்தி, இயேசுவே என் வாழ்க்கையில் அந்த ஊழியரை போல மாறணும், என் பிள்ளைய அந்த ஊழிய போற மாற்ற போறேன். இந்த உலகத்தில் யாரும் நீதிமான்கள் அல்ல, இயேசுவை போல மாறணும். ரெண்டு கைபேத்தி, தொடர்ந்து எந்த பாவத்திலையும் தொடர்ச்சியா நான் நிற்க மாட்டேன். ஆண்டவரே, ஆவியானவரே, நான் தீட்டுப்படாமல் வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பா, என் வாழ்க்கையை நீங்க மாற்றிருங்க. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையை நீங்க மாற்றுங்க. ஆமேன். தானியேலுடைய வாழ்க்கையிலே அவன் பரிசுத்தமாய் இருந்தபடியினால் ஆண்டவர் அவனுக்கு தரிசனங்களை அளித்தார், ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். ஆமேன். இரண்டாவது தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 9:2. தானியேல் ஆகிய நான் எருசலேமின் பால் கடிப்புகளை நிறைவேறித்தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடு சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். வெளிப்பாடோடு ஜெபம் பண்ண ஆண்டவர் அழைக்கிறார். ஒரு வெளிப்பாடு வேணும் ஜெபத்தில். சும்மா என்ன ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும், ஆண்டவரே நான் கடன் வாங்கணும், யாராவது ஒரு ஊழியக்காரன் முகத்தை காமிக்கணும். என்கிட்ட வருவாங்க சில ஆள், ஐயா நான் ஜெபம் பண்ணேன், பணம் எனக்கு தேவைப்பட்டுச்சு, ஆண்டவர் உங்கள் முகத்தை தான் காமிச்சார். அப்போ நான் சொல்லுவேன், நான் தானே உனக்கு பணம் கொடுக்கணும், ஓ முகத்தை எல்லாம் ஆண்டவர் எனக்கு காமிக்கணும். ஓ முகத்தை எனக்கு அவர் காமிக்காம நான் எப்படி உனக்கு கொடுக்க முடியும்? இந்த ஏமாத்து வேலையை நீ ஏன்ட்ட வச்சுக்கிடக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்லி அனுப்புவேன். அதனால் ஒருத்தரும் என்கிட்ட பணம் கேட்டு வரமாட்டேன். வருவாங்க, ஆனால் உண்மையாக இருந்தால் ஆண்டவரே நமக்கு வர முன்னாலேயே நமக்கு சொல்லிடுவார். ஃப்ளைட்டில் வந்துக்கிட்டு இருந்தேன், அங்கே ஒரு ஊழியர் இருந்தார். அந்த ஊழியர் சாதாரணமானவர், அவருக்கு தேவை இருக்குது. ஆண்டவர் சொன்னார், உன் பைய உரி, அதை எடு, அதை கொடு அப்படின்னு சொல்லி. அவர் கேட்கல, அவருக்கு அந்த நேரம் தேவைப்படுது, எடுத்து கொடுத்துருவோம். ஆனால் இன்னைக்கு ஏமாத்து ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. பைபிளை தூக்கிட்டு வர்றவனுக்கெல்லாம் பணம் கொடுக்காத யார்? உன் சர்ச்சில் அந்த அதிகாரத்துக்கு கீழ்பட்டவங்களா இருக்கிறீங்களா? சுத்து ஊழியர்கள் நிறைய இருக்கிறாங்க. சுத்து ஊழியர்களை வீட்டுக்குள்ளே விடாத உன் வாழ்க்கை பாழாக போயிடும். அந்தந்த இடத்துல ஊழியர்கள் ஒழுங்காக இருந்து ஊழியம் செய்யணும், அதிகாரத்துக்கு கீழ்பட்டிருக்கணும். இந்த கால கடைசி காலம், அதனால ஜாக்கிரதையா இருங்க. வெளிப்பாடோட ஊழியம் செய்யணும், வெளிப்பாடோட இருக்கணும். அதுதான் ஆண்டவர் திட்டமா பேசுறார். இங்க தானியேல் வெளிப்பாடோட ஜெபம் பண்றான். 70 வருஷம் எருசலேமின் பால் கடிப்புகள் தீரணும், 70 வருஷம் ஆயிட்டு. அதுக்கு தான் அவன் ஜெபம் பண்றான், அந்த வெளிப்பாடோட ஜெபம் பண்றான். 70 வருஷம் ஆயிட்டு, ஜனங்கள் இன்னும் பாபிலோன்ல விடுதலை ஆகாம இருக்கிறாங்க, அதற்காக ஜெபம் பண்றான். அதுக்கு பிசாசு என்ன தடையெல்லாம் கொண்டு வந்து அவன் ஜெபம் பண்ண நாள் முதல் நாளே பிசாசு தடை கொண்டு வந்துட்டான். ஆனா தானியேல் வெளிப்பாடோட ஜெபம் பண்ணான். ஆண்டவர் வெளிப்பாடு கொடுப்பார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. எப்ப சொன்னாரு அந்த வசனத்தை? அது தெரிஞ்சா நம்ம எப்படி இருக்கிறான். அவர் எப்ப சொன்னாருன்னா, பேதுருவுக்கு ஒரு வெளிப்பாடு வந்துச்சு. என்ன வெளிப்பாடு? என்ன யாருன்னு ஆண்டவர் கேட்கிறார். கேட்ட உடனே மாம்சம் ரத்தமும் அவனுக்கு அதை வெளிப்படுத்தல, என் பிதா வானத்திலிருந்து உனக்கு வெளிப்படுத்தினார். என்ன வெளிப்பாடு? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்ற வெளிப்பாடு. அந்த வெளிப்பாட்டில் தான் சபை கட்டப்படணும். அந்த கல்லின் மேல என் சபையை கட்டுவேன், பேதுரு மேல கட்டுறதில்லை. அவன் ராக்கா இருந்தாலும் அவன் ராக் இல்லை, அவன் ஆடுற ஆள் தான் எப்பவும். அவன் ஒரு நேரம் ரொம்ப உன்னதத்தில் இருப்பான், அடுத்த நேரம் அவன் என்ன செய்வானே தெரியாது. அவன் மேல போய் சபையை கட்டுவாரா? அவனுக்கு வெளிப்பாடு நேரா வந்துச்சு. அடுத்தாப்புல சாத்தாங்கிட்ட இருந்து உடனே அவனுக்கு வெளிப்பாடு வருது. இயேசு பாடுபடணும், என்ன கொல்ல போறாங்க, என்ன அடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லும்போது பேதுரு சாத்தான் முன்னால வந்து உங்க எஜமான்கிட்ட போ, அவர்கிட்ட சொல்லு உமக்கு இந்த மாதிரி காரியம் நடக்க கூடாது. இயேசுக்கு வெளிப்பாடு நல்ல வெளிப்பாடு. என்ன வெளிப்பாடு? அவனை பார்த்து எனக்கு அப்பாலே போ. அது ஒரு சரியான வெளிப்பாடு. சில ஆட்களுக்கு இயேசு கண்ணீரை துடைப்பார், நீ ரெண்டு மனைவியை கட்டு வந்தாலும் ஆண்டவர் உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்க போறார். இது அல்ல தீர்க்க தரிசனம். சரியா தீர்க்க தரிசனம் சொல்லு, அப்பாலே போ சாத்தானே, உன்னை கண்ணீரை துடைக்க வர்றார், நீ சரியா இல்லையா உனக்கு கண்ணீரை துடைக்க மாட்டார்னு சொல்லணும். சத்தம் உங்களுக்கு அல்லேலூயா இப்போ வராது. வெளிப்பாடு சரியா இருக்கணும். இந்த வெளிப்பாட்டோட ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ண போனா உன் பாட்டுக்கு வாயில வர்றதெல்லாம் சொல்லிட்டு வந்துடக்கூடாது. என்ன ஆண்டவரே இன்னைக்கு ஜெபம் பண்ணணும், என்ன சொல்றீர் என் குடும்பத்தை பற்றி கேளு, உட்காந்து பேச அவர்கிட்ட, அவர் உங்கள்கிட்ட பேசுவார். பேசணும்னு தான் காத்துக்கிட்டு இருக்கார். நீ எல்லாத்தையும் நீனே பேசிட்டு அவர் பேச முன்னால் எளிமை வந்துடுறா. அதனால தான் உனக்கும் ஜெபத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவருக்கும் உங்கள்கூட பேசுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. உன் புருஷன் உங்கள்கிட்ட பேச வர்றாரு, நீ உன்பாட்டுக்கு எளிமை போயிட்டேன்னா அடுத்த நாள் புருஷன் இன்ட்ரெஸ்டோடு வந்து பேசுவாரா? பேச மாட்டார். நீ தான் கவனிக்க மாட்டேன். அதே போல் மாற்றி பாரு, பேச மாட்டாங்க, கம்யூனிகேஷனே கிடையாது. அதுவும் புருஷன்மார்களுக்கு கம்யூனிகேஷன்னா ரொம்ப போராட்டம். ஏன்னா அவங்க மூளை பாக்ஸ் பாக்ஸாக தான் இருக்கும். புருஷன்மாருடைய மூளை எப்படி இருக்கும்? பாக்ஸ் பாக்ஸாக இருக்கும். அப்படின்னா காருன்னு யோசித்தா அதிலே தான் உட்காந்துருப்பார். நீ என்ன சொன்னாலும் அவருக்கு கேட்காது. ஐயா வீட்டில் அரிசி வாங்கணும், பேஸ்ட் வாங்கணும், வாங்கிட்டு வாங்கன்னா அவர் காரில் தான் பார்த்துக்கிட்டே இருப்பார். தவிர அரிசி பருப்பு ஒன்றும் அவருக்கு தெரியாது. ஏன்னா அவர் மூளையில் ஆண்டவர் பாக்ஸ் பாக்ஸாக தான் வச்சுருக்கார். இந்த பெண்கள் மூளையை ஆண்டவர் பாக்ஸாக இல்லை, ஒரு உருண்டை மாதிரி வச்சு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கார். இங்கே கனெக்ட் பண்ணி அங்கே கனெக்ட் பண்ணி வச்சுருப்பார். நீ கார் மாத்திரம் யோசிக்க மாட்டார், நீ பெட்ரோலை யோசிப்பா, அதோட விலையை யோசிப்பா, அதுக்கு பிறகு அதுக்கு எங்கே கொண்டு வைக்கணும்னு யோசிப்பா, அதுக்கு பிறகு எப்படி இதுக்கு பணம் வரணும்னு யோசிப்பா. இது எல்லாம் உனக்கு அப்படி போ, உன்னை அப்படி தான் ஆண்டவர் படைச்சிருக்கார். அதனால் ஆண்டவரோட பேசு. உன் புருஷன் பேசாமல் இருந்தால் குறை சொல்லாது, அவர் அப்படி தான் படைச்சிருக்கார். ஒன்னே அப்படி படைச்ச, நீ ரீல் விடுறதுல பெஸ்ட் ஆள். தொடங்கினா சுற்றி சுற்றி சுற்றி விடுவார், அவர் அத்து அத்து ரீல் விடுவார். இதுதான் அங்கே உள்ள பிரச்சனை. எப்படியா எல்லாம் தெரியும்? அப்படி தான் நான். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் படிச்சுக்கிட்டீங்கன்னா சந்தோஷமாக வாழ முடியும். சரி, ஆண்டவரோட கம்யூனிகேட் பண்ணு. ஃபோனில் நீ பேசுகிற அடுத்த பக்கம்ந்து அலோன்னு சத்தம் வராமல் இருந்தால் நீ பேசுவியா? பேச மாட்டான். அடுத்த பக்கம் சத்தம் வந்தால் தான், சத்தம் கேட்கலன்னா அலோ அலோ அலோ அலோ அலோன்னு பிறகு வச்சிருப்போம் போனேன். ஆனால் நீ ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரோட பேசி அந்த வெளிப்பாடோட ஜெபம் பண்ணா நம்ம ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பார். எனக்கு ஒரு ஊழியரை தெரியும், டேனி ஃபோமம், ஊழியர் என் வீட்டில் வந்து தங்கியிருந்தார். அவர் சூட்கேஸை எடுக்க போனேன் ரூமில், அவர் புறப்படுற நேரம் சூட்கேஸை எடுக்க போனேன். சூட்கேஸ் ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு. ஆனால் இந்த மனுஷர் ரெண்டே ரெண்டு பேண்ட்டு ஷர்ட்டு தான் வச்சுருந்தார், அதை தவிர வேறு பேண்ட் ஷர்ட்டு வைக்கலை. அப்போ நான் கேட்டேன், ஐயா பேண்ட் ஷர்ட்லாம் துணியெல்லாம் இல்லையே, இது என்ன இந்த சூட்கேஸ் இவ்வளோ வெயிட்டாக இருக்குதுன்னு கேட்டேன். அவர் சொன்னார், டைரியா வச்சுருக்கேன்னு சொன்னார். டைரியா? என்ன ஆப்பிரிக்கா தேசத்துலேருந்து வந்திருக்கிற டைரியா தூக்கிட்டு வந்திருக்கிறார் சொன்னார். இதில் 50,000 ஜப குறிப்புகளை எழுதி வச்சு நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், அதைத்தான் நான் தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ அவர் சொன்னார், இந்த 50,000 ஜபக்குறிப்பில் 25,000 ஜபக்குறிப்புகளுக்கு பதில் கொடுத்துட்டார் ஆண்டவர் சொன்னார். கைபேத்து அல்லேலூயா சொல்ல அல்லேலூயா. நம்மகிட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்னா, நம்ம என்ன தான் ஜபம் பண்ணுறோம் என்ன தான் பதில் வருதுன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம எதையோ எழும்பி சொல்லி ஜபம் பண்ணுறோமே தவிர அவர் என்ன செய்வார்னா காத்திருப்பார். அந்த டாபிக் என்ன பண்ணணும்னு ஆண்டவர் கொடுக்கறதை எழுதுவார். அதுக்கு பிறகு அதுக்குரிய வசனத்தை அதில் போட்டு வைக்கிறாரு. அதுக்கு பிறகு எப்படி ஜெபம் பண்ணணும்னு கேட்டு எப்படி ஜெபம் பண்ணணும்னு எழுதி வைக்கிறாரு. அதுக்கு பிறகு எப்போ பதில் வருது, எப்படி பதில் வந்துச்சு அப்படியெல்லாம் எழுதி வச்சிருக்கிறார். அவ்வளவு ஜெபக்குறிப்புகளை எழுதி எழுதி வச்சு ஜெபம் பண்ணுறார். நம்ம வாழ்க்கையில் வெளிப்பாடோடு ஜெபம் பண்ணால் எத்தனையோ பதில் நமக்கு வரும். அவருடைய சித்தம் பரலோகத்தில் நடைபெறுகிறது போல தான் பூமியில் நடைபெறணும். நம்ம எப்படி ஜெபம் பண்ணுறோம், ஏன் சித்தம் பூமியில் எப்படி நடக்கணுமோ அதை பரலோகத்தில் மாற்றிடும் அப்படின்னு ஜெபம் பண்ணுறோம். என் பையனுக்கு இந்த பொண்ணு தான் வேணும் ஆண்டவரே, இப்படி தான் வேணும். அவர் வேறு நினைப்பு வச்சிருப்பார். நீ நினைக்கிறபடி நீ போட்டு அவரை அப்படியே அழுத்திக்கிட்டே இருந்தால் அவர் கடைசியில் சரின்னு சொல்லிடுவார். அதுக்கு பிறகு நீ அதை சுமக்கணும். கர்த்தருடைய சித்தம் எதுவோ அதுபடி ஜெபம் பண்ணிப்பார். வெளிப்பாட்டோட ஜெபம் பண்ண. ரெண்டாவது, சபையை பற்றி ஆண்டவர் சொல்ற வெளிப்பாடு என்ன? பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது. எல்லாரும் சொல்லுங்க, அதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாதாளத்தின் வாசல் சபையை மேற்கொள்ளாது. ரெண்டு கை வைத்து இன்னைக்கு அதுக்கு தான் நம்ம ஜெபம் பண்றோம். பாதாளத்தின் வாசல்கள் சபையை அழிப்பதற்கு பல திட்டங்களை போட்டு இந்தியாவில் இந்த சபைகள் வளரக்கூடாது, இந்த சபைகள் வளர்ந்து அவங்களுக்கு ஆபத்துன்னு கண்டுபிடிச்சு இந்த நாட்களில் இந்த பயங்கரமான காரியத்தை செய்யும் போது எல்லாரும் சத்தமாக ரெண்டு கைகளை உயர்த்தி, பாதாளமே நீ ஜெயம் பெற மாட்டாய், நீ ஜெயிப்பது இல்லை. அல்லேலூயா, ஆமென். நிறைய விசுவாசிகளுக்கு என்ன பிரச்சனைனா, யாரோ எனக்கு என்னமோ செய்துட்டாங்க, எனக்கு பில்லி சூனியம் வச்சுட்டாங்க, எனக்கு எதையோ செய்து வச்சிருக்கிறாங்க, ஏதோ தகடு வச்சிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் ஸ்பெஷலாக ஊழியக்காரர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க வந்து உங்க வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு கண்ணை மூடி ஜெபம் பண்ணிட்டு உன் வீட்டுக்குள்ள கொஞ்சம் இருட்டா இருக்கு தெரியுது அப்படிம்பாங்க. நீ சொல்லணும், கண்ணை மூடி ஜெபம் பண்ண பிறகு நீ வெளிச்சமாவா இருக்கும், இருட்டா தானையா இருக்கும்னு சொல்லி அனுப்பிடணும். நான் புதுசாக இயேசுவை ஏற்றுக்கொண்ட வந்து ஒரு ஊழியக்காரரோட போயிட்டு இருந்தேன். நல்ல ஊழியர் தான், ஆனால் அவர் அப்படியே ஜெபம் பண்ணுவார். அப்படியே ஜெபம் பண்ணிட்டு அப்படியே ஒரு இடத்த காமிப்பார், இதுக்குள்ள என்னமோ வச்சிருக்கான்னு சொல்லுவார். என்னைய போய் அதில் நிற்க சொல்லுவார். அந்த இடத்துல போய் நில்லு, கால் சுடுதா அப்படிமா, குளிராக தான் இருக்குமே தவிர கால் ஒன்றும் சுடாது. ஆனால் அவர் கடைசியில் கொஞ்சம் கணிக்க வாங்கிட்டு பாடு, நல்ல மனுஷன்தான் பாவம், ஆனால் அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு பலவீனம். இதை பாருங்கள், ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் சாத்தானை நசுக்கிட்டார்னு எத்தனை பேருக்கு தெரியும்? கை வைத்து அவன் தலை நசுக்கப்பட்டிருக்கிறது. ரெண்டாவது, சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை உங்கள் கால்களின் கீழே என்ன செய்திருவார். இப்போ சாத்தான் எங்கே இருக்கிறான்? காலு கீழே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சில ஆட்கள் அவனை தலையில் தூக்கி வச்சு ஆடுறதுனால தான், அவனுக்கு மதிப்பு கொடுக்கறதுனால தான், அவனை பார்த்து எப்பவும் அவனே பேசிக்கிட்டு இருக்கிறதுனால தான் பிரச்சனை. இயேசு கிறிஸ்து கல்வாரி சில சரியான காரியத்தை செய்தார். மரணத்துக்கு அதிகாரியாகிய சாத்தானு தன்னுடைய மரணத்தினால் அழிச்சார். அவன் அழிஞ்சு போன சத்துரு, அவன் மூளை இல்லாத ஒரு சத்துரு. அவனுக்கு மூளையே கிடையாது. ஆகினால் நீங்க விசுவாசித்து ஆண்டவர்களை தைரியமா ரெண்டு கை வைத்து இயேசுவே, சபைய பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாது. சாத்தான் நசுக்கப்பட்டவன், சாத்தான் ஃபுல்லா நசுக்கப்பட்டிருக்கிறான். ஆகினால் நாங்க அதை விசுவாசிக்கிறோம். எங்க வாழ்க்கையில நீர் மாற்றி அமைப்பீராக. எங்க வாழ்க்கையை நீர் மாற்றி அமைய ஆண்டவரே.

0: அப்பட்டதெல்லாம் எடுத்து போட்டு அறாமே. என்கிட்ட ஒரு ஊழியர் வருவார், நல்ல ஊழியர் தான், சொல்லுவார், பாஸ்டர் அப்படி வந்தேன், உங்க உங்க உங்க சேர்ல என்னமோ இருக்கமா இருக்கு, அப்படியா என்ன இருக்கு, போய் எடு, எடுப்பான், ஒரு தகடு எடுப்பான், அதுல என்னெல்லாமோ எழுதியிருக்கோம், அதை எடுத்து காமிச்சுட்டு என்ன நான் அவனை அப்ரிஷியேட் பண்ணுவேன்னு நினைப்பேன், நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். அப்புறம் என் காருக்கு வருவான், கார்ல வந்து உட்கார்ந்து சீட்ல இருந்து ஒரு தகடை எடுப்பான், எடுத்து காமிப்பான். அப்புறம் சர்ச்சி இருக்கிற இடத்துலலாம் போய் தகடை எடுத்து காமிப்பான். நான் அதை பற்றி ஒன்றுமே சொல்ல மாட்டேன், அதை அப்ரிஷியேட் பண்ணவும் மாட்டேன். அது பற்றி ஒன்று, தகடு வைக்கிற வேலை அவன் வேலை, அது ஒன்றும் இல்லாமல் பண்ணுற வேலை நம்ம ஆண்டவருடைய வேலை. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. கை வைத்து கத்திர துதிப்போம், ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்கிறவர். ஆமே. வாழ்க்கையில் இதுக்கெல்லாம் பயப்படாத, கத்தர் உன் கூட இருக்கிறார், கத்தருடைய கரம் உன் மேல இறங்கி இருக்குது, கத்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். நல்லா ரெண்டு கை வைத்து ஆண்டவரே, பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாது, மேற்கொள்ளாது, சபையை மேற்கொள்ளாது, அதை நாங்கள் விசுவாசிக்கிற ஆண்டவரே. மூணாவது வெளிப்பாடு உனக்கு வரணும். இயேசு அதுக்கு பிறகு, இந்த வசனத்துக்கு பிறகு சொல்றது, என்னை கொல்ல போறாங்க, என்னை அடிக்க போறாங்க, என்னை துப்ப போறாங்க, என்னை பல நிந்தைகளை செய்ய போறாங்கன்னு சொல்றாரு. அது ஒரு வெளிப்பாடு, அது அதுதான் அந்த சிலுவை. நம்ம வாழ்க்கையில சிலுவை தான் ரொம்ப முக்கியமானது. அதைத்தான் பேதுரு, வேண்டாம் இது உமக்கு நடக்க கூடாது, நீ தேவனுடைய சிந்தையை இல்லாம நீ உன் சிந்தையில இருக்கிறது தான் பிரச்சனை. நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கணும், அந்த சிந்தையில் தான் உனக்கு வெற்றி உண்டு. உன் சிந்தை என்ன, எனக்கு ஒரு பாடு வரக்கூடாது, உனக்கு ஒரு கஷ்டம் வரக்கூடாது, இதைத்தான் நம்ம நினைக்கிறோம். வாழ்க்கையில பாடு வராம இருக்காது. ஒரு சில நாள்ல ஒரு சில ஆட்கள் நினைச்சாங்க, என்னை ஒரு நாளாவது ஜெயில கொண்டு வைக்கணும்னு, என்னெல்லாமோ பண்ணி பார்த்தான், எனக்கும் புரியவே மாட்டேன்ட்டு, என்னையே எதுக்கு ஆண்டவரே ஜெயில கொண்டு வைக்கணும்னு விரும்புகிறான். போலீஸே என்ன பிடிக்க வந்துட்டு, அந்த அளவுக்கு வந்துட்டு. இப்போதான் ஆண்டவர் சொன்னார், உனக்கு எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாலும், செல்வாக்கு இருந்தாலும், நீ ஒன்றும் இல்லைன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டார். நல்லாவே தெரியுது ஆண்டவரே. உன் வாழ்க்கையில் பாடு வரும், பலரும் உன்னை நிந்திப்பாங்க, உனக்கே புரியாது. நானும் உட்காந்து கேட்டேன், ஏன் ஆண்டவரே இவ்வளவு பாடுகள், நீ ஒன்றும் இல்லைன்னு காமிக்கிறதுக்கு தான்ப்பா, நீ ஒன்றும் இல்லைன்னு காமிக்கிறதுக்கு, அது நீர் சொல்லிட்டு போகலாமே, இந்த மாதிரியாக பாடுபடணுப்பா, இல்லை சொன்னால் உனக்கு விளங்க மாட்டேங்கப்பா, சொன்னால் உனக்கு என்ன செய்ய மாட்டேங்க, விளங்க மாட்டேங்க, நீ என்னமோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற. அப்புறம் ஆண்டவர் சொன்னார், ரிவைவல் வரணும்னா இதுதான் உன் வாழ்க்கையில் நீ நினைக்க வேண்டிய நினைப்புப்பா. நன்றி ஆண்டவரே, எனக்கு விரோதமாக பண்ண அந்த ஆட்களெல்லாம் ஆசீர்வதியும், அவன் நல்லா இருக்கட்டும், அவன் குடும்பம் நல்லா இருக்கட்டும்ப்பா அப்படின்னு ஜோமனை வைப்பார். அவன் செய்கிற அநியாயத்துக்கு அவன் அதுக்கு அனுபவிப்பான். நீ போய் அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவர் கையில் விட்டுட்டேன்னா பழி வாங்குதல் யாருக்குரியன்னு சொல்கிறாரு. அவர் வேலையை போய் நீ ஏன் எடுக்கிற, அவருடைய நியாயஸ்தலத்தில் நீ போய் உட்காராத. நீ போய் ஆண்டவரை அவனை அடியும், அவனை கொல்லும், அவனுக்கு அப்படி பண்ணும், இப்படி பண்ணும், அப்படியே ஜோமனை சொல்லியிருக்காரு. வெளிப்பாடோட ஜோமன், உனக்கு ஆண்டவர் பல பாடுகள் சிலுவை அனுப்புவார், அதுதான் உனக்குள்ள வெளிப்பாடு. அந்த வெளிப்பாடோட ஜோமன்னா கத்தர் ஜபத்தை கேட்பார். வீட்டில் போய் ஜோமனுங்க, கத்தருடைய வெளிப்பாடோட நம்ம ஜோமன்னா கத்தர் நிச்சயம் கேட்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமே. தானியேலினுடைய காரியம் ஜெயமாக முடிந்ததின் ரகசியம் அவன் வாழ்க்கையில, தானியேல் 9:19 வாசிக்கணும்.
1: ஆண்டவரே கேளும்,
0: ஆண்டவரே கேளும்,
1: ஆண்டவரே மன்னியும்,
0: ஆண்டவரே மன்னியும்,
1: ஆண்டவரே கவனியும்,
0: ஆண்டவரே கவனியும்,
1: என் தேவனே,
0: என் தேவனே,
1: உம்முடைய நிமித்தமாக,
0: உம் நிமித்தமாக
1: அதை தாமதியாமல் செய்யும்,
0: தாமதியாமல் செய்யும்,
1: உம்முடைய நகரத்துக்கும்,
0: உம்முடைய நகரத்துக்கும்,
1: உம்முடைய ஜனத்துக்கும்,
0: உம்முடைய ஜனத்துக்கும்,
1: உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறதே,
0: உம்முடைய நாமம் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறதே. ஆண்டவரே கேளும், சத்தமா சொல்லுங்க, ஆண்டவரே என்ன செய்யும், கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும், ஆண்டவரே தாமதியும்.

0: அதையும் நல்ல ரெண்டு கைவேத்தி, ஆண்டவரே கேளும், ஆண்டவரே என்ன மன்னியும், ஆண்டவரே என்ன கவனியும், ஆண்டவரே நீ தாமதிக்க வேண்டாம். தூதன ஆண்டவர் தாமதியாமல் அனுப்புகிறார் ஜபத்தை கேட்டு. இந்த 100 மணி நேரம் ஜபித்த ஜபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்து கவனித்து கேட்டு தூதர்களை அனுப்பி, உன் காரியமாக நான் வந்தேன், நான் உன்னை தொட்டேன், உன் ஜெபம் கேட்கப்பட்டது, நான் இதை உனக்கு அறிவிக்க வந்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கைதட்டி ஆமென். ஆகினால்தான் தானியேலுடைய காரியம் ஜெயமாக முடிந்தது. உன் காரியம் ஜெயமாக முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார், அவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். நம்முடைய பிள்ளைகள் ஜெபத்தை கேட்கிறது அவருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம எல்லாம் சபை வித்தியாசமின்றி, ஊழிய வித்தியாசமின்றி வந்து ஜெபம்ன்ற ஜெபம் அவருக்கு ரொம்ப பிரியம். தேவனுடைய ராஜ்யம் அவர் கட்டுவதற்காக விரும்புகிறார். அதுக்குத்தான் நம்ம சேர்த்திருக்கிறார். அவர் கவனிக்கிறார், அவர் தாமதிக்க மாட்டார். இந்த முறை தாமதிக்க மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தாமதிக்க மாட்டார். உன் காரியத்தை ஆண்டவர் சீக்கிரம் ஜெயமாக முடிப்பார். அவர் தாமதிக்க மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன் காரியத்தை அவர் கவனிக்கிறார், உன் காரியத்தை கேட்கிறார். ஆமேன். ஆண்டவரே, என் ஜனம் அடிமைப்பட்டிருக்கிறதே, உங்க நாமத்தை குறித்து ஆண்டவரே இந்த ஜனங்கள் பலவிதமாய் பேசிக் கொண்டிருக்கிறார்களே. இந்த தேசத்தில் உம்முடைய நாமம் கீர்த்தி உள்ளது. ஹல்லேலூயா. உமக்கு ஒப்பான தேவன் ஒருவரும் இல்லை. எத்தனை பேர் விசுவாசிங்க? உமக்கு ஒப்பான தேவன் ஒருவருமே இல்லை. அதைத்தான் ஆண்டவர் காண்பிக்க தீவிரமா வருகிறார். அல்லேலூயா. நீ ஆராதிக்கிற தெய்வம் சாதாரணமான தெய்வம் அல்ல. அவர் இந்த உலகத்தை ஆளுகை செய்கிறவர். வானத்தையும் பூமியையும் பூமியின் கீழ் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்காத தெய்வம் தெய்வம் அல்ல. நம்முடைய தெய்வம் வானத்தையும் பூமியையும், பூமியில் உள்ளவைகள் எல்லாவற்றையும், பூமிக்கு கீழானவைகளையும் உருவாக்கின தெய்வம் நம்முடைய தெய்வம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆகினால அவருடைய நாம கீர்த்திக்கென்று அவர் இந்த ஜபத்தை கேட்கிற தெய்வம். உங்க ஜபத்தை ஆண்டவர் கேட்டிருக்கார். அம்மா, உன் ஜபத்தை ஆண்டவர் கேட்பார். இவன் பிள்ளைக்காக ஜபிக்கிற ஜபத்தை ஆண்டவர் கேட்பார். அந்த விசுவாசம் உனக்குள்ள வரணும். அந்த விசுவாசம்தான் உனக்கு ஜெயத்தை கொடுக்கும். உன்னியவான் 5:4-5
1: தேவனால் பிறப்பதெல்லாம்,
0: தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும். ஜெயம் இயேசு தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே உலகத்தை என்ன செய்வான்? ஜெயிப்பான். விசுவாசம் தான். இன்னைக்கு இவ்வளவு ஜெபம் பண்ணி இருக்கிறோம், நம்ம விசுவாசத்தோட போனோம். என் ஜெபத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறாருன்னு விசுவாசத்தோட போனோம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? என் ஜெபத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார். அந்த விசுவாசத்தோட போகணும். கத்தோலிக்கர்கள் அதனுடைய பிஷப் எல்லாம் எல்லா கத்தோலிக்க சபைகளுக்கும் கடிதம் எழுதியிருக்கிறாங்க. உபவாசம் பண்ணி ஜபம் பண்ணணும்னு எழுதியிருக்கிறாங்க. உபவாசம் பண்ணி ஜபம் பண்ணுங்கன்னு அவங்க எழுதியிருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு விரோதமாக எவ்வளோ பாடுகள் போராட்டம். அவங்க எல்லாம் உபவாசம் பண்ணி சபைகளில் ஜபம் பண்ணுறாங்க. அந்த யூசிஎஃப்னு சொல்லப்படுகிற அந்த இமெயில் குரூப்பை எப்படியோ என் பேரை அதில் சேர்த்துருக்காங்கனால அவங்க என்ன செய்கிறாங்கிறது வரும் எனக்கு நியூஸ். அதில் ஒருத்தர் எழுதுறாரு, நம்ம இவ்வளவு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், சில ஆட்கள் அந்த யந்திரத்தில் அவன் அப்படி பண்ணுவான், இப்படி பண்ணுவான், அப்படி பண்ணுவான்னு சொல்லி அவிசுவாசமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த அவிசுவாசத்தை நம்ம மாற்றி நம்ம ஜபத்தை இயேசு கேட்குறாருன்னு விசுவாசித்தா எவ்வளவு நல்லா இருக்கும்னு அவங்களே சொல்கிறாங்கன்னா நம்ம எவ்வளோ விசுவாசமாக ஜெபம் பண்ணணும். நல்ல கைவேத்தி, எந்த யந்திரமானாலும் சரி, எந்த தந்திரமானாலும் சரி, எந்த மந்திரமானாலும் சரி, எந்த பொல்லாத பிசாசுகள் என்ன செய்தாலும் சரி, கர்த்தர் காரியத்தை மாறுதலாக முடிக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசம் உனக்கு வேணும். சரி, ஆரோக்கியமான விசுவாசம் வேணும். ஆரோக்கியமான விசுவாசம், ஆரோக்கியமான விசுவாசம் உனக்கு பக்தி விருத்தியை உண்டாக்கும். ஆரோக்கியமான விசுவாசம் வேற யாரையும் நம்பாது. கர்த்தர் மாத்திரம் செய்வார் என்று டோட்டல் டிபெண்டன்ஸ் ஆன் காட். ஆண்டவர் மேல மாத்திரம் நம்பிக்கை வச்சிருப்பார். இயேசுவும் பிளஸ் உங்க மாமா, உங்க தாத்தா, அவங்க சொத்து, இவங்க பணம்னு இருக்காது, கத்தர் மாத்திரம், அதுதான் ஜெபம். இப்போ நமக்கு வேற வழியே இல்லை, கத்தர் உதவி செய்தால் தான் நம்ம தேசம் நிச்சயம் மாற்றப்படும். ரெண்டு கை வைத்து, ஐயா எங்கள் தேசத்தில் எழுப்புதல் வரவும், எங்கள் தேசத்தினுடைய பயங்கரமான இந்த காரியங்கள் மாற்றப்பட, பொல்லாத விசாசு கொண்டு வந்திருக்கிற சகல திட்டங்களை மாற்றி கத்தாவே நீர் பெரிய காரியங்களை செய்து இந்த நாட்களில் ஆண்டவரே இந்த பொல்லாத பிசாசுகள் தந்திரமாய் செய்கிற எல்லாத்தையும் வெளியே கொண்டு வருவீராக. ரெண்டு கைபேத்தி, அவைகள் எல்லாம் வெளியே வருவதாக, மாய்மாலம் எல்லாம் வெளியே வருவதாக. இந்த தேசத்துக்கு எந்த காவலனும் இல்லை, நீர் ஒருவர் தான் காவலன் ஆண்டவரே. நீர் ஒருவர் தான் இந்த தேசத்தை காக்க முடியும், நீர் ஒருவர் தான். நம்ம வாழ்க்கையின் விசுவாசத்துல நற்சாட்சிகள் வரணும், விசுவாசத்தில் நற்சாட்சி வரணும். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், நான் கடன் வாங்கித்தான் பிழைச்சிக்கிட்டேன்னு இருக்கக்கூடாது, நற்சாட்சி வரணும். வறுமை தேவனுடைய திட்டம் அல்ல, வறுமை என்பது தேவனுடைய திட்டம் அல்ல. வறுமை, நீ எப்பவும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும் என்பது தேவனுடைய திட்டம் அல்ல. எப்பவும் கடன்லேயே வாங்கி ஒரு லோன் முடிஞ்ச பிறகு இன்னொரு லோன் வாங்கணுங்கிறது தேவனுடைய திட்டம் அல்ல. விசுவாசிகள் இதிலெல்லாம் மாறணும். கத்தர் உன்னை ஆசீர்வதிப்பா, கத்தர் உன்னை விடுதலை ஆக்குவார். ஆமென். கத்தர் நல்லவர், அவர் உன்னை நேசிக்கிறார். நீ ஜெபம் பண்ணு, இனிமே நான் கடன் வாங்க மாட்டேன் ஆண்டவரே, வாங்கின கடனை நான் எவ்வளவு சீக்கிரம் திருப்பி கொடுக்கணுமோ அதை கொடுத்துருவேன்னு சொல்லு. கத்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறத நீ பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஆமென். விசுவாசத்தில் நீ பிழைச்சு பாரு, விசுவாசம் உன் வாழ்க்கையில் தேவை. கத்தர் ஆச்சரியமான காரியத்தை விசுவாசத்தினால பெரிய காரியத்தை செய்வார். இன்னைக்கு நம்ம விசுவாசிப்போம், கத்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. கத்தர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அவர் பாதாளமே உன் ஜெயம் எங்கே, மரணமே உன் கூறு எங்கே? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லாத்து மேலேயும் அவர் ஜெயம் வச்சிட்டார். அவர் உலகத்தை ஜெயித்துட்டார், அவர் மரணத்தை ஜெயித்துட்டார், எல்லா வியாதிகளையும் அவர் ஜெயம் பெற்றிருக்கிறார், அவர் பாதாளத்தை ஜெயித்துட்டார். ஆமென். அவர் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்று சொல்லி இருக்கிறார். ஆகையினால் அந்த அதிகாரம் நமக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நம்ம எதெல்லாம் இழந்து போனோமோ அதையெல்லாம் அவர் பெற்றுக்கொண்டார். சாத்தானை நாம் ஜெயிக்கணும்னா அவருடைய ரத்தம் நமக்கு இருக்குது. ஆமென். அவருடைய ரத்தத்தினாலே அன்னைக்கு சங்கார தூதனை அழித்த அந்த ரத்தம், சாட்சியின் வசனம். பிசாசு நமக்கு விரோதமா குற்றம் சொல்லிக்கிட்டே இருப்பான், அவனை பார்த்து நீ சாட்சியின் வசனத்தை சொல்லு. அவனுக்கு விரோதமான அந்த அதிகாரங்கள், அவன் மேல இருக்கிற வசனங்களெல்லாம் எடுத்து அந்த அதிகாரத்தை பயன்படுத்து, அவன் தோற்று போவான். ஜெயம் கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார் என்பதில் சந்தேகம் இல்லை.

அப்பா, உம் அன்பு மாறவில்லை, உம் அன்பு மறையவில்லை, தம் கிருபை குறையவில்லை. உம் அன்பை நினைக்கும் பொழுதெல்லாம் உங்க மேல இன்னும் பாசம் வருகிறது. தம் ஒரே பேரான குமாரனை தந்து இவ்வளவா எங்களை அன்பு கூர்ந்திரே. உம்முடைய அன்பு இப்படியாக எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டினீரே. Wonderful Lord, your love is wonderful.

நாம் விசுவாச வார்த்தை அறிக்கை செய்வோம், விசுவாசமாய் வாழ்ந்து காண்பிப்போம், விசுவாசமாய் பேசுவோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அற்புதங்களை செய்வார், விடுவிப்பார், பாதுகாப்பார். நாம் ஒரு பழைய பாடலை இணைந்து பாடப்போகிறோம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரம சிலாக்கியமே என்று சொல்லி பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர், ஹல்லேலூயா.

உள்ள கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ஓ ஹல்லேலூயா, தம்முடைய சிறகுகளால் மூடி பாதுகாக்கிற தேவன், அவர் நாமத்தை நீ நம்பி இருக்கிறபடியினாலே உன்னை விடுவித்து பாதுகாப்பார், உன்னை விடுவிப்பார், உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு ரட்சிப்பார், உன்னை தீர்க்காயுசால் நீடித்த நாட்களை திருப்தியாக்கி அவருடைய ரட்சிப்பை உனக்கு காண்பிப்பார். நல்ல கையை தட்டி அந்த தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா, நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி ரட்சிப்பை காண்பிக்கிற பரிசுத்தரே.

உம்முடைய சமூகத்தினால் வருகிற பாதுகாப்பு ஒவ்வொருவர் வாழ்க்கையில உண்டாவதாக, குடும்பங்களுக்குள் உண்டாவதாக, தனிப்பட்ட வாழ்க்கையில உண்டாவதாக. உம்முடைய பாதுகாப்பினால பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அப்படியே ஒரு பாடலை இணைந்து பாட போகிறோம். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றும் இல்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. இணைந்து பாடப்போகிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரால் எல்லாம் கூடும். மருத்துவம் கைவிடுகிறதா? மருத்துவர்கள் கைவிடுகிறார்களா? எல்லாம் கை விரிச்சிட்டாங்களா? இனி ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிற சூழ்நிலைக்கு வந்து இருக்கிறீர்களா? என் இயேசுவால எல்லாம் கூடும், என் தேவனால எல்லாம் கூடும். எத்தனை பேர் இன்னைக்கு நம்புறீங்க? எத்தனை பேர் இன்னைக்கு அவரை உறுதியாய் பிடித்துக் கொள்றீங்க? உங்க வாழ்க்கையில சகலமும் கூடும். மனிதனால் கூடாதவைகள் தேவனால கூடும், மனுஷனால் கூடாதவைகள் தேவனால கூடும்.

எல்லா கரங்களை தட்டி சொல்லுங்க, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல டாடி, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லப்பா, nothing is impossible for you, உம்மால் எல்லாம் கூடும், உம்மால் கூடும். அற்புதம் செய்கிறவரே, ஓ அற்புதம் செய்கிற தெய்வமே, இப்பொழுது அற்புதம் செய்வீராக. கைவிடப்பட்டவன் வாழ்க்கையில் அற்புதம் நடப்பதாக. எல்லா கைவிடப்பட்ட சூழ்நிலையில இப்பொழுது அற்புதம் இறங்கி வருவதாக. குடும்பங்களுக்குள்ள அற்புதம் நடப்பதாக. முடியாது என்று சொன்ன காரியங்கள் மேல, நடக்காது என்று சொன்ன காரியங்கள் மேல, இனி அவ்வளவுதான் என்று கைவிடப்பட்ட காரியங்களின் மேல இன்னைக்கு உம்முடைய கரம் இறங்குவதாக. அற்புதம் நடப்பதாக. விடுதலை சம்பவிப்பதாக.

உம்மால் அற்புதம் செய்யக்கூடும், உம்மால் அற்புதம் செய்யக்கூடும். அற்புதத்துக்காய் காத்திருக்கிற ஒவ்வொரு ஒரு வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக, இன்றைக்கு ஒரு விடுதலை சம்பவிப்பதாக, இன்றைக்கு ஒரு விடுதலை சம்பவிப்பதாக. உம்முடைய பிரசன்னத்துல விடுதலை உண்டு, உம்முடைய சமூகத்துல விடுதலை உண்டு, உம்முடைய சமூகத்துல விடுதலை உண்டு, உம்முடைய பிரசன்னத்துல விடுதலை உண்டு.

ஒவ்வொரு உள்ளங்கள் தொடப்படுவதாக, இப்பொழுது பலன் உண்டாவதாக, தைரியம் உண்டாவதாக, பயங்கள் மாறி போவதாக, அற்புதங்கள் நடப்பதாக, மரண படுக்கையில் அற்புதங்கள் நடப்பதாக. ஓ ரா கா சே ரோ மோ ஹல்லேலூயா. பாதிக்கப்பட்ட நுரையீரல்கள், பாதிக்கப்பட்ட லங்ஸ்ல இப்பொழுது மகிமையுள்ள பிரசன்னம் இறங்கி வருவதாக, மகிமையுள்ள பிரசன்னம் இறங்கி வருவதாக, விடுதலை சம்பவிப்பதாக. எல்லா லங்ஸ்ல கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி வந்து விடுதலை சம்பவிப்பதாக, சுகம் உண்டாவதாக, அற்புதங்கள் நடப்பதாக.

மாறாத பிரசங்கம் ஒவ்வொருவர் வாழ்க்கையில் இறங்கி வருவதாக, ஒவ்வொருவர் உள்ளங்களில் இறங்கி வருவதாக, ஒரு புது தைரியம், ஒரு புதிய பலன், ஒரு புதிய ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ள இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாம

கலங்கி போகாதே, திகையாதே. உன் கரத்தை பிடித்து வலதுகையை பிடித்தவர், உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே. நான் உனக்கு துணை நிற்கிறேன், திகையாதே. நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று வாக்கு பண்ணினவர் உன்னோடு கூடவே இருக்கிறார். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உன்னை பாதுகாக்கிறார், உன்னை பராமரிக்கிறார், உன்னை வழி நடத்துகிறார், உன்னை போஷிக்கிறார்,

ஆத்துமா சரீரத்தை உம்முடைய பிரசன்னம் ஆளுகை செய்வதாக. ஒவ்வொருவர் வாழ்க்கையில உம்முடைய பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும். எல்லா கனம் மகிமை மாட்சிமை மகத்துவம் துதி ஸ்தோத்திரம் புகழ் மேன்மை எல்லாம் நாங்கள் உமக்கு தருகிறோம். உம்முடைய பிரசன்னத்தால் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்புவீராக. மரண பயங்கள் நீங்கி போவதாக, அற்புதங்கள் நடப்பதாக. உம்மை உயர்த்தி ஆராதிக்கிறோம், மகிமைப்படுங்க. எல்லா கனம் மகிமை மாட்சிமை மகத்துவம் உமக்கு தருகிறோம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது அனுதின தியான வேளை.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தின் தலைப்பு சரவிளக்கு, டயமண்ட் இன் த ஸ்கை. வாசிக்க வேண்டிய பகுதி யோவான் 4:8-19 அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் முள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்களானபடியால் சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாயிருக்க சமாரிய ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றாள். இயேசு அவளுக்கு மறுமொழியாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, மொண்டுகொள்ளும் இடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் பின்ன எங்கே இருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை விட நீர் பெரியவரோ? அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதில் குடித்ததுண்டே என்றாள். இயேசு அவளுக்கு மறுமொழியாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டுகொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றாள். இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் கணவனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு கணவன் இல்லை என்றாள். இயேசு அவளை நோக்கி, எனக்கு கணவன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படி என்றால், 5 கணவன்மார் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு கணவன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன் என்றாள். இன்றைய மனப்பாட வசனம் தானியேல் 12:3. ஞானிகள் வானத்தின் பேரொளி போலவும் பலரை நல்வழிக்கு கொணர்ந்தவர் விண்மீன்கள் போலவும் என்றென்றும் ஒளி வீசி திகழ்வர். Those who turn many to righteousness will shine like stars forever. சென்ற நூற்றாண்டில் முதல் இரு மிஷினரி சங்கங்களை, இந்தியன் மிஷினரி சொசைட்டி IMS, நேஷனல் மிஷினரி சொசைட்டி NMS, இந்திய மிஷினரி சங்கம், சுதேச மிஷினரி சங்கம் ஆகிய இரு முதல் மிஷினரி நிறுவனங்களை நிறுவிய பேராயர் சாமுவேல் வேதநாயகம் அசரியா அவர்களுக்கு, அவர் 18 வாழ்ந்தவர், 19 முதல் பாதி பகுதியிலே வாழ்ந்தவர், அவருக்கு அதிகமாய் பிடித்த வசனம், சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்தும் பெருமை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடுமையாக இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. 1 Cor 9:16 உள்ள வசனம். இதை சபையார் தங்கள் தலைமேல் கை வைத்து வாசிக்க சொல்வாராம். பிரியமானவர்களே, எனது முதுநிலை பட்ட படிப்பின் போது மிக நல்ல ஆவிக்குரிய சபையொன்றிற்கு 2 வாரந்தோறும் சென்று வந்தேன். ஒரு நாளாவது அச்சபையின் மேய்ப்பர் ஆத்ம ஆதாயத்திற்கு சவால் விட்டதாகவோ, ஆத்ம ஆதாய பயிற்சி வகுப்பு நடத்தியதாகவோ, ஆத்ம ஆதாய செயல்முறை நூல் ஒன்றை அறிமுகம் செய்ததாகவோ எனக்கு நினைவில்லை. யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று ஆண்டவர் இன்றும் அறைகூவிக்கொண்டே இருக்கிறார். அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம் என்ற இயேசுவின் அங்கலாய்ப்பு இன்னும் நின்றுவிடவில்லை. மிஷினரி பணியில் 30 மேல் ஈடுபட்டிருக்கும் நான் தொடர்ந்து நெடுகவே கண்டு வரும் வேதனைக்குரிய காரியம் என்ன தெரியுமா? திருச்சபைகளில் மிஷினரி ஊழிய ஆதரவாளர் பெருகுகிறார்களே தவிர தனியால் ஆத்துமாதாயாக பெருகவில்லை. There are more supporters, but very few soul winners. ஆதரவாளர் தேவைதான். ஆனால் முழுவதும் தூண்களால் நிரம்பியிருக்கும் ஓர் ஆலயத்தை கற்பனை செய்து பாருங்களேன். அழகூட்டுவது தூண்களா சரவிளக்குகளா? ஆத்தும ஆதாயகர்தான் மிளிரும் ஒளி விளக்குகள். இந்த நிலைக்கு சபை மேய்ப்பர்களும் சங்க தலைவர்களும் இருவரும் பொறுப்பு என்றே நான் சொல்வேன். மிஷினரி சங்கங்களும் மிஷினரிகளும் பெருகுவது நல்லது. ஆனால் ஒவ்வொரு கிறிஸ்தவனையும் ஆத்தும ஆதாயகனாக மாற்றும் வரை நாட்டை நாம் நற்செய்தி மயமாக்க முடியாது. இதில் எனக்கு எவ்வித சந்தேகமும் கிடையாது. ஆதி திருச்சபையின் வெற்றிக்கு வேறு ரகசியம் இருந்ததாகவும் தெரியவில்லை. இன்று இந்தியாவில் கடவுள் எழுப்பியுள்ள பல மேடை பிரசங்கிகளுக்காய் அவரை துதிக்கிறோம். அவர்களது கூட்டங்களிலும் நிகழ்ச்சிகளிலும் உதவி செய்வதற்காக கிறிஸ்தவர்கள் அவர்களை சுற்றி நிற்கட்டும். ஆனால் தன்னோடு நிற்கும் கிறிஸ்தவர்களை ஆத்துமாதாயகர்களாக மாற்றி பாவிகள் இருக்கும் தெருக்களுக்கும் மூலைகளுக்கும் அவர்களை சிதறப்பண்ணாத எந்த பிரசங்கியும் தனது அழைப்பில் தவறுகிறார். சுவிசேஷகரான இயேசு தம்மை பின்பற்றுகிறவர்களான மனிதரை மற்ற மனிதரை பிடிக்கிறவர்களாக்கினார். மத்தேயு 9:4-19 அவர் அதைத்தான் சொன்னார். என் பின்னே வாருங்கள்,

ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார் என்று இருக்கிறது. இதிலே பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு என்கிற ஒரு பகுதியை மாத்திரம் எடுத்துக்கொண்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக என்பதை நாம் விட்டுவிடுகிறோம். வேறு விதமாக சொல்ல வேண்டுமானால், ஒவ்வொரு விசுவாசியையும் ஓர் ஊழியக்காரனாய் மாற்றுவதே ஒவ்வொரு ஊழியக்காரனின் கடமையாகும். இட் இஸ் த மினிஸ்ட்ரி ஆஃப் எவ்ரி மினிஸ்டர் டு மேக் எவ்ரி பிலீவர் எ மினிஸ்டர். அதுதான் அந்த எபேசியர் 4:12-13 தாற்பரியம். தனியால் ஆத்துமாதாய பணியை பிரியமானவர்களை நீங்கள் ருசித்து விட்டால் எதற்காகவும் அதை விட்டு கொடுக்க மாட்டீர்கள். இன்றே ஒருவருக்காவது நற்செய்தியை அறிவித்து பாருங்கள். உங்களுடைய மகிழ்ச்சி எவ்விதமாக பொங்கி எழுந்து பெருக்கெடுத்து ஓடுகிறது என்பதை நீங்களே அனுபவித்து பார்ப்பீர்கள். சகோதரி சாராள் நவரோஜ் அவர்கள் எழுதிய பாடலிலிருந்து இரு வரிகளை வாசிக்கிறேன். எரியும் விளக்கில் எண்ணெய் ஊற்றும், எரிந்து நானும் பிரகாசிப்பேன். மலைமேல் பட்டணம் மறைந்திடுமோ, பங்கிடாதென்றும் உம் மகிமை. ஞானிகள் வானத்தின் பேரொளி போலவும் பலரை நல்வழிக்கு கொணர்ந்தவர் விண்மீன்கள் போலவும் என்றென்றும் ஒளி வீசி திகழ்வார். நீங்கள் ஒரு ஆத்துமாதாயராக திகழ்ந்தார். யூ ஆர் அ டயமண்ட் இன் த ஸ்கை. நீங்களே ஒரு சரவிளக்கு. மகாபெரிய தேவனே, இந்த நாளிலே எங்களுக்கு கிடைத்த இந்த ஊக்குவிப்புக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். திருச்சபையின் ஒவ்வொரு ஊழியக்காரனுடைய பிரதான பணியும் ஒவ்வொரு விசுவாசியையும் ஊழியக்காரனாக மாற்றுவதே என்பதை உம்முடைய திருவசனத்திலிருந்து எங்களுக்கு தெளிவாக்கினதற்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஊழியக்காரர், ஊழியக்காரர் அல்லாத விசுவாசிகள் என்று இரு வகுப்பார் இரு திறத்தார் இருக்கிற இந்த அவல நிலை சீக்கிரமாக எங்கள் திருச்சபைகளிலே மாறிவிடட்டும். விசுவாசிகள் அத்தனை பேரும் ஊழியக்காரராக இருக்கட்டும். அத்தனை ஊழியக்காரரும் விசுவாசிகளை ஊழியக்காரராக மாற்றட்டும். இதுவே எங்கள் முழக்கமாக நோக்கமாக இருக்கட்டும். இந்த நாளிலே நீ கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவனையும் கர்த்தாவே நீர் தட்டி எழுப்பி வெளியே அனுப்பி ஒரு ஆத்துமாவையாவது உமக்கென்று ஆதாயப்படுத்தி கொண்டு வந்து அதனால் உண்டாகிற ஒரு பெரிய ஆரவார மகிழ்ச்சிக்குள்ளே நீர் அந்த சகோதரனை சகோதரியை கொண்டு வர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். வானத்தின் விண்மீன்களாக பிரகாசிக்க நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த பெரிய சிலாக்கியமான அழைப்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசுவை பின்பற்றுகிற நாங்கள் இன்னும் ஆயிரங்களை லட்சங்களை உமக்கு பின்பற்றுகிறவர்களாக மாற்றும். மனிதரை பிடிக்கிறவர்களாக நீர் எங்களை மாற்றிவிடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: சதீஷ் தனக்கு 18 வயசு ஆனவுடனே டிரைவிங் லைசன்ஸ் வாங்கிட்டான். அப்பா கிட்ட போய் அவங்க வீட்டில் இருக்கிற காரை தான் ஓட்டலாமான்னு கேட்டான். அதுக்கு அப்பா அவன் கிட்ட, நாம ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கலாம், நீ போன செமஸ்டர்ல சி கிரேட் எடுத்திருந்த, இந்த செமஸ்டர்ல பி கிரேட் எடுக்கணும், அப்புறம் தினமும் பைபிள் வாசிக்கணும், உன் தலைமுடிய வெட்டு, இந்த மூணையும் நீ செஞ்சிட்டினா நம்ம காரை நீ எடுக்கிறத பற்றி பேசலாம்னு சொன்னாரு. சதீஷ் யோசிச்சு பார்த்தான், ஒப்பந்தத்தை ஏத்துக்கிடலாம்னு முடிவு செஞ்சான். 6 மாதம் ஆயிட்டது. சதீஷ் அப்பா கிட்ட வந்து நின்னான். அப்பா அவன் கிட்ட, சதீஷ் நீ இந்த செமஸ்டர்ல பி கிரேட் வாங்கியிருக்க, குட், நீ ஒழுங்கா பைபிள் வாசிக்கிறதையும் நான் பார்த்தேன், நல்லது, ஆனா நீ உன் தலைமுடியை இன்னும் வெட்டலையேன்னு சொன்னாரு. அதுக்கு சதீஷ், அப்பா அதை பற்றி தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், பைபிள் வாசிக்கும் போது கவனிச்சேன், சிம்சோனுக்கு நீண்ட முடி இருந்துச்சு, யோவான் ஸ்நானனுக்கு நீண்ட முடி இருந்துச்சு, மோசேக்கு நீண்ட முடி இருந்துச்சு, இயேசுக்கு கூட நீளமான முடி இருந்ததுங்கிறதுக்கு ஆதாரம் இருக்குது. இவங்கெல்லாம் நீண்ட முடி வச்சிருந்ததுனால நானும் என் தலைமுடிய நீளமா வச்சுக்கிறதுல தப்பு ஒண்ணும் இல்லைன்னு தோணுதுன்னு சொன்னான். அதுக்கு அப்பா, ஆமா நீ சொல்றதும் சரிதான், நீயும் அவங்கள மாதிரியே இருக்கலாம், நீ குறிப்பிட்டு சொன்ன எல்லாரும் அவங்க போக வேண்டிய எல்லா இடங்களுக்கும் நடந்தே போனாங்க, நீயும் அவங்கள மாதிரியே இருன்னு சொன்னாரு. சதீஷ் வாயடைச்சு நின்னான். நம்ம பிள்ளைங்க என்ன கேட்டாலும் அதை வாங்கி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, நேரம் காலம் பொருள் அறிஞ்சு கொடுக்கணும். சதீஷ் தன்னோட அப்பா கிட்ட ரொம்ப அழகா வாதாடிட்டோம்னு நினைச்சான். ஆனா அவனுடைய அப்பா அவன் வழியிலே போய் அவனோட லாஜிக்க வச்சே அவனை தோக்கடிச்சிட்டாரு. அனுபவசாலிகளான பெற்றோர்கள் பிள்ளைங்களை விட அறிவாளிகள், திறமசாலிகள். வயது ஏற ஏற ஞானமும் புத்தியும் வளரும். இதைத்தான் வேதாகமத்திலையும் நாம வாசிக்கிறோம். வாயானது போஜனத்தை ருசி பார்க்கிறது போல செவியானது வார்த்தைகளை சோதித்து பார்க்கிறது அல்லவா? முதியோரிடத்தில் ஞானமும் வயது சென்றவர்களிடத்தில் புத்தியும் இருக்குமே.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 1 கொரிந்தியர் 15:10. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் போது சொன்ன வார்த்தை தான் இது, நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, இந்த நாளை நாம் கண்டதின் காரணம் என்ன தெரியுமா? தேவன் நமக்கு பாராட்டின கிருபை. இருக்கிறது தேவ கிருபையினால இருக்கிறேன். அந்த கிருபை, அதாவது தேவன் எனக்கு அருளிய கிருபை என்னை விருதாவாய் இருக்க விடவில்லை. ஆமே. மாறாக என்ன செய்கிறது? அதிகமாக என்னை பிரயாசப்பட வைக்கிறது. எதற்காக பிரயாசப்பட வைக்கிறது? கிறிஸ்துவுக்காக. பவுல் சொல்லுகிறார், மற்ற அப்போஸ்தலர்கள் கிறிஸ்துவுக்காக எவ்வளவு பிரயாசப்பட்டார்களோ அதிலும் அதிகமாய் நான் பிரயாசப்படுகிறேன். ஆகிலும் நான் அல்ல, எனக்குள் இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. தேவன் நமக்கு கிருபை அளிக்கிறார். கிருபையாய் அழைத்து தெரிந்து கொண்ட தேவன் நமக்கு வேண்டிய கிருபைகளை

தருகிறார். நம்மை அழைத்தவர் நமக்கான கிருபைகளை தருகிறார். அந்த கிருபையை நாம் விருதாவாக்குகிறோமா, அல்லது அந்த கிருபை நம்மை மேற்கொள்வதற்கு நாம் இடம் கொடுக்கிறோமா? பவுல் சொல்லுகிறார், அந்த கிருபை அப்படி செய்கிறது, என்னை பிரயாசப்பட வைக்கிறது. ஆமென். எது டாமினேட் பண்ணுகிறது நம்மிடத்துல? நம்முடைய மாம்சமா, தேவனுடைய கிருபையா? தேவனுடைய கிருபை நம்மை மேற்கொள்ளும் போது நம்மிலிருந்து வெளிப்படுகிற வார்த்தை எதுவா இருக்கும் தெரியுமா? நான் அல்ல, நான் அல்ல. நான் நான் என்று சொல்லுகிறவன் கிருபையை வீணாக்குகிறான். நான் அல்ல என்று சொல்லுகிறவன் கிருபை மேற்கொள்ளும்படிக்கு இடம் கொடுக்கிறான். இதே வசனத்தில் பவுல் சொல்லுகிறார், நான் பிரயாசப்பட்டேன் என்று. உடனே அடுத்த வார்த்தையில சொல்லுகிறார், ஆகிலும் நான் அல்ல. பார்த்தீங்களா, கிருபை மேற்கொள்ளும் போது சுயம் எழும்ப விடாது. சுயம் எழும்பினாலும் கிருபை விடாது, கிருபை தான் மேற்கொள்ளும். நாம் இருக்கிறது தேவ கிருபையினால இருக்கிறோம் என்கிற உணர்வு நமக்குள்ளே ஓங்கி இருக்குமானால், நான் என்ற எண்ணம் அல்ல, நான் அல்ல கிருபையே என்ற நிலையிலே நாம் காணப்படுவோம். அந்த காரியம்தான் நம்மில் வெளிப்படும். அப்படி வெளிப்படுமானால் கிருபை நம்மை மேற்கொண்டு இருக்கிறது என்பதை நாம் வெளிப்படுத்துகிறோம். கிருபை மேற்கொள்ளட்டும். ஆமென். தேவன் அருளிய கிருபை தான் நம்மை இந்த நாளை காண வைத்திருக்கிறது. இன்னைக்கு நாம் உழைக்கிறது, இன்னைக்கு நாம் பிரயாசப்பட போகிறது, எல்லாமே அவர் அருளிய கிருபையினால். இதை மறந்துடவே கூடாது. நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். இந்த உணர்வு இருக்குமானால், நான் அல்ல, எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த கிருபையே அப்படி செய்தது என்கிற நிச்சயத்தோடும் உறுதியோடும் நாம் தேவனுக்கு மகிமையாய் வாழ்வோம் என்பதில் சந்தேகமில்லை. கிருபை மேற்கொள்ளட்டும், சுயம் சாம்பலாகட்டும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். எங்கள் நல்ல தகப்பனே, நாங்கள் இருக்கிறது உங்கள் கிருபையினால். இந்த உணர்வு எங்களுக்குள்ளே அடிபடவே கூடாதுப்பா. நான் அதை செய்தேன், நான் இதை செய்தேன், நான் இப்படி செய்தேன் என்றெல்லாம் பல நேரத்தில் நாங்களே சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஆனால் பவுல் இப்படி சொல்லும் போதே அடுத்த வார்த்தையில் நான் அல்ல என்று சொல்ல காரணம், கிருபை பவுலுக்குள்ளே ஓங்கி இருந்தது. அந்த உணர்வு, அந்த எண்ணம் பவுலுக்குள்ளே மேற்கொண்டிருந்ததுப்பா. அதனால் அவர் சொன்னார், நான் அல்ல, எனக்குள்ளே இருக்கிற தேவ கிருபை அப்படி செய்தது என்று. நாங்களும் இந்த நிலையில காணப்பட கர்த்தர் கிருபை செய்யும். நீர் எங்களுக்கு அளித்த கிருபை எங்களை மேற்கொள்வதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: வாழ்வும் வார்த்தையும்.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது G-Fan FM. இன்றைய நாளிலே வார்த்தையும் வாழ்வு நிகழ்வு கூடாக நீங்கள் கேட்க போவது மூன்று வெளிப்பாடுகள். அதற்கான ஜீவ வார்த்தை அப்போஸ்தலர் 7:2. நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருக்கிறதற்கு முன்னமே மெசொப்பொத்தேமியா நாட்டிலே இருக்கும் போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி என்று ஆரம்பிக்கிறது. கர்த்தர் ஆபிரகாமுக்கு முதன் முதல் தரிசனமான போது மகிமையின் தேவனாக தரிசனமானார். ஆபிரகாமை குறித்து சரித்திர ஆசிரியர்கள் எழுதும் போது ஆபிரகாமுடைய முற்பிதாக்கள் சந்திர தேவதையை வணங்கி வந்தார்கள். ஆபிரகாமின் தகப்பனாகிய தேராகு விக்கிரகங்களை செய்து விற்று அதில் கிடைக்கும் பணத்தை கொண்டு குடும்பத்தை நடத்தி வந்தார். எல்லா இடங்களிலும் அந்தகார இருளின் ஆதிக்கம்தான் நிரம்பி இருந்தது. அங்கே சுவிசேஷர்கள் இல்லை, ஊழியர்கள் இல்லை, புறஜாதி மார்க்கமே நிரம்பி இருந்தது என்று எழுதுகிறார்கள். ஆயினும் ஆபிரகாமின் உள்ளத்திலே ஜீவனுள்ள தேவனை நாடும் விருப்பம் இருக்கிறதை கண்டு கர்த்தர் மகிமையின் தேவனாக ஆபிரகாமுக்கு தரிசனமானார். அதனாலே மகிமையின் தேவனுடைய அழைப்புக்கு கீழ்ப்படிவது கடினமான காரியமாக இல்லை. அவர் தன் தேசத்தையும் இனத்தையும் விட்டுவிட்டு மகிமையின் தேவன் அவருக்கு காண்பித்த தேசத்துக்கு புறப்பட்டு போனார். தேவ பிள்ளைகளே, உங்களை அழைத்த ஆண்டவர் மகிமையின் ராஜா என்பதை உங்கள் கண்கள் காணுமானால் கர்த்தருக்காக எல்லா பாவ சந்தோஷங்களையும் விட்டு விடுவது கடினமாயிருக்காது. இரண்டாவதாக, கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமான போது உன்னதமான தேவனாக தரிசனமானார். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு சோஸ்திரம் என்று Adiyagamam 14:18-20 சொன்னதாக காண்கிறோம். கர்த்தர் உன்னதமான தேவனாக ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்திய போது ஆபிரகாமில் ஏற்பட்ட மாறுதல் என்ன? கர்த்தருக்கு தசம பாகம் கொடுத்தார். Adiyagamam 14:20 வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிய தேவனுடைய ஆசீர்வாதமும் உன்னதமானவரின் உயர் மறைவும் அடைக்கலமும் தனக்கு தேவை என்பதை உணர்ந்து ஆபிரகாம் தன் விளை பொருட்கள் எல்லாவற்றிலும் தசம பாகத்தை கர்த்தருக்கென்று கொடுத்து கர்த்தரை சந்தோஷமாய் கனம் பண்ணினார். மூன்றாவதாக, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சர்வ வல்லமை உள்ள தேவனாக வெளிப்பட்டார். கர்த்தர், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் வெளிப்பட்டதினாலே தள்ளாடுகிற 100வது வயதிலேயே ஆபிரகாம் விசுவாசிகளுக்கு தகப்பனானார். தேவ பிள்ளைகளே, உங்கள் தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவராலே கூடாத காரியம் ஒன்று உண்டோ? சிந்தித்து பாருங்கள். உங்கள் நினைவுக்காக, ஆனபடியால் சரீரம் செத்தவனன்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்களாம். Hebrews 11:12. உங்களுடைய வாழ்விலும் நடவாது என்று நினைக்கிற நிகழ்ச்சிகள் எல்லாம் நடப்பதற்கு, நீங்கள் ஆவிக்குரிய ராஜ்யத்திலே வளர்வதற்கு நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்களை எல்லாம் 24 மணி நேரமும் அறிந்து கொள்ள நீங்கள் இணைய வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள். அமேன்.

நம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஏக்கமாய் தாகமாய் காத்திருக்கிறோம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னேன். ஊற்றுங்கப்பா. We need it right now. இப்பொழுதே

நல்லவனையும் உத்தமனையும் உன் கண்கள் தேடியிருந்தால் அதில் துளியும் நான் இல்லை, அதன் வாசனையும் எனக்கில்லை. சற்றும் தகுதியில்லாத என்னையும் நல்லவனாய் நீதிமானாய் மாற்றிய உம்முடைய இரக்கங்கள் ஆச்சரியமே, உம்முடைய தயவுகள் பெரியதே. இதோ

0: ஊழியர் ஜான் கிறிஸ்டோபர் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசும்படியாக வேதவசனங்களுக்கு நேராக வரலாம். 92 எடுத்துக்கொள்ளுங்கள். 92 அதன் 12 வசனத்தை வாசிக்க கேட்போம். நீதிமான் பனை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான் என்று

நாம் இங்கே வாசிக்கிறோம். மிகவும் நமக்கு அறிமுகமான, நமக்கு தெரிந்த ஒரு நல்ல வேத பகுதி. ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு தேவனுடைய மனுஷன் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் ஏற்கனவே திட்டமிட்டிருக்கிறார். தேவன் மனிதனை உருவாக்கின காலங்களிலேயே, தேவனால் உண்டாக்கப்பட்ட மனிதன் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்கிற சில தகுதியான காரியங்களையும் மேன்மையானவைகளையும் தேவன் விரும்பி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த வேத வசனத்தில் வாசிக்கிறோம், ஒரு நீதிமான், ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி இருப்பானாம், கேதுரு மரத்தை போல இருப்பான். எங்கே உள்ள கேதுரு மரம்? லீபனோனில் உள்ள கேதுருவை போல இருப்பான். லீபனோன் என்பது ஒரு மலை தேசம், ஒரு செழிப்பான ஒரு தேசம். அந்த மலை தேசத்திலே ஏராளமான மரங்கள் இருக்கிறது, அதிலும் அதிகமாக இந்த கேதுரு மரங்கள் இருக்கிறதாக வேதம் சொல்லுகிறது. ஆகவே ஆண்டவர் இந்த உலகத்தில் அவருடைய பிள்ளைகளை, அவருடைய ஜனத்தை ஆண்டவர் எப்படி ஆண்டவர் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்? ஒரு கேதுரு மரத்தை போல இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாராம். வேதத்தில் மரத்தினுடைய தன்மையை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். ஆண்டவர் சில மரத்தை சில காரியங்களுக்காக உபயோகப்படுத்தும்படி சொல்லுகிறார். இந்த மரத்தினால் இதை செய்ய, ஏன் தேவன் அதை செய்கிறார் என்றால், அந்த மரத்திற்கு ஒரு தரம் இருக்கிறது, ஒரு மேன்மை இருக்கிறது. அதனால ஆண்டவர் அந்த விஷயத்தை மிக கவனமாய் சொல்லுகிறார். ஆதியாகமம் 6:14 நோவாவுக்கு தேவன் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார் தெரியுமா? ஜலப்பிரளயம் வரப்போகிறது, மகா பெரிய அழிவு வரப்போகிறது, உன்னையும் உன் குடும்பத்தையும் பாதுகாக்கும்படியாக நீ ஒரு பேளை உண்டு பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார். அந்த பேளை உண்டு பண்ண வேண்டும் என்று சொல்லும் பொழுது என்ன சொன்னார் தெரியுமா? வாசிங்க 6:14, கொப்பேர் மரத்தினால் உனக்கு ஒரு பேளையை உண்டு பண்ணு. கொப்பேர் மரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல கவனிங்க, இந்த மரத்திற்கு ஒரு தரம் இருக்கிறது, இந்த மரத்திற்கு ஒரு தன்மை இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது தண்ணீர்ல மிதக்க வேண்டும். அருமையானவர்களே, அந்த தண்ணீர் அந்த பேழைக்குள்ள போய்விடக்கூடாது. அப்படியானால் அந்த மரத்திற்கு ஒரு தரம் இருக்கிறது. அதனால தான் சொல்றாரு, கொப்பேர் என்கிற மரத்தினாலே ஒரு பேழையை உண்டு பண்ணு என்று சொல்லுகிறார். அப்படின்னா அதற்கு ஒரு தரம் உண்டு. அதே போல நீங்கள் யாத்திராகமம் 25:10 வாசிக்கும் பொழுது, உடன்படிக்கை பற்றி ஆசரிப்பு கூடாரத்திலே உடன்படிக்கை பட்டியை செய்யும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? 25:10 வாசிக்கும் பொழுது, சீத்தி மரத்தினால் ஒரு உடன்படிக்கை பட்டியை செய்ய வேண்டும். இங்க என்ன மரம் சொல்றாரு? இங்க சீத்தி மரம்ங்கிறாரு. இது முள்ளுகள் நிறைந்த மரம், இதை செதுக்கி அதை சரிப்படுத்தி இதை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் மோசேக்கு ஒரு திட்டத்தையும் ஒரு பிரமாணத்தையும் தேவன் கொடுக்கிறார். அப்போ கொப்பேர் மரத்திற்கு ஒரு தரம், ஒரு தன்மை இருக்கும் என்றால் சீத்தி மரத்திற்கும் ஒரு தரம் இருக்கிறது. இப்படி பைபிளில் பல இடங்களில் ஆண்டவர் சில நேரங்களில் சில மரத்தை உபயோகப்படுத்தும்படி சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் அதன் தரத்தை காண்பிக்கிறது. ஆனால் நீதிமான்களின் தரத்தை எதற்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார்? நீதிமான்களுடைய வாழ்க்கையை எதற்கு ஒப்பிட்டு சொல்லுகிறாரா? நீதிமான் கேதுருவை போல. இங்க தானே படிச்சோம். அல்லேலூயா. நீதிமான் எப்படி? கேதுருவை போல இருப்பான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கேதுரு மரம் நம்ம ஊர்ல இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்க யாராவது கேதுரு மரம் பார்த்துருக்கீங்களா? யாராவது பார்த்துருக்கீங்களா? இப்போ நீங்க என்னைய பார்த்துருக்கீங்களான்னு கேட்டா கூட நீங்க சொல்லுவீங்க, இவரை இப்படி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லைன்னு. இங்க அப்படிதான் நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. ஸ்தோத்திரம். கேதுரு மரத்தை பார்த்துருக்கீங்களா? கேதுரு மரம் உங்களுக்கு தெரியுமா? நம்ம ஊர்ல அது இல்லை. நம்ம ஊர்ல நம்ம பார்க்கறது ஒடம் மரத்தை பார்ப்போம், அப்புறம் வேப்ப மரத்தை பார்ப்போம், அப்போ நம்ம வீடுகளில் என்ன மரம் இருக்கும், முருங்கை மரத்தை பார்ப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி சில குறிப்பிட்ட மரத்தை பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கேதுரு மரத்தினுடைய ஒரு தரம் இருக்கிறது, கேதுரு மரத்தினுடைய தன்மை இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது மலைகளிலே அதிகமாக செழிப்பாக நிற்கக்கூடிய ஒரு மரம். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த கேதுரு மரத்தை போல நான் நீதிமான்களை இந்த உலகத்தில் இருக்கும்படி நான் செய்ய விரும்புகிறேன். நீதிமான், ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு தேவனுடைய ஜனம், அவர்கள் கேதுரு மரத்தை போல இருப்பார்கள். அல்லேலூயா. இந்த கேதுரு மரத்தினுடைய மூன்று தன்மைகளை
தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு ஒப்பிட்டு ஒரு நீதிமான் இப்படி இருக்க வேண்டும், ஒரு நீதிமான் இப்படி இருப்பான் என்பதை குறித்து ஆவியானவர் கொடுக்கிற ஸ்தோத்திரம் வார்த்தையின்படி இன்றைக்கு நாம மூன்று காரியங்களை தொடர்ந்து தியானிக்க போகிறோம். இந்த கேதுரு மரத்தினுடைய தரம் என்ன, இந்த கேதுரு மரத்தினுடைய தன்மை என்ன, ஏன் ஆண்டவர் நீதிமான்களை இதற்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறார். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 24:4 இருந்து 6 வரைக்கும் வாசித்தால் நீங்கள் அங்கே படிக்க முடியும், எடுத்து வாசிக்கலாம். தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு கண் திறக்கப்பட்டவன் சொல்லுகிறதாவது, யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகாயிருக்கிறது. அவைகள் பரவி போற ஆறுகளை போலவும் நதியோரத்தில் இருக்கிற தோட்டத்தை போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரத்தை போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களை போலவும் இருக்கிறது. ஆமென் சொல்லுவோமா? அன்றை கவனியுங்கள், பிள்ளையாம் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க போயிருந்த பொழுது ஆண்டவர் அதற்கு அனுமதிக்காமல் அவனுடைய கண்களை திறக்கிறார். கண் திறக்கப்பட்டவன், அவன் கூலிக்கு அடிமையாகி ஆண்டவருடைய பிள்ளைகளை சபிப்பதற்காக போகும்போது தேவன் அதை அனுமதிக்கவில்லை, கர்த்தர் அதை விரும்பவில்லை. அவனுடைய வாயில் இருந்தே அவன் சொல்லுகிறான், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இஸ்ரவேலர்கள், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை எப்படி நான் சபிக்க முடியும்? அப்போ அவன் கண்ணு திறக்கப்படும் பொழுது அவன் சொல்லுகிற காரியம், அவருடைய கூடாரங்கள் எவ்வளவு அழகாயிருக்கிறது. ஹல்லேலூயா! இஸ்ரவேலரின் கூடாரங்கள் எவ்வளவு அழகாயிருக்கிறது, பரவி போகிற ஆறுகளை போல இருக்கிறார்கள் அவர்கள், நதியோரத்தில் இருக்கிற தோற்றத்தை போல இருக்கிறார்கள், தேவனால் நாட்டப்பட்டிருக்கிற சந்தன மரத்தை போல இருக்கிறார்கள் அவர்கள், தண்ணீர் அருகே உள்ள கேதுரு மரங்களை போலவும் இருக்கிறார்கள். அல்லேலூயா! யாரு? நீதிமான், ரட்சிக்கப்பட்ட ஜனம், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், ஆண்டவருடைய பிள்ளைகள், தேவனுடைய ஜனத்தை குறித்து சொல்லுகிறார் பாருங்கள். அவர்கள் எப்படி இருப்பார்கள்? அருமையானவர்களே, தண்ணீர் அருகே அவர்கள் இருக்கிற மரத்தை போல, கேதுருவை போல இருப்பார்கள். ஒன்று, கேதுரு மரம் வறட்சியை காணாத மரம். எல்லாரும் சொல்லுங்க, வறட்சியை நல்ல நல்ல சத்தமா தான் சொல்லுங்களேன். ஏன் தெரியுமா? அது தண்ணீர் அருகே நாட்டப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா! ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய ஜனத்தை குறித்து சொல்லுகிறார், தேவ பிள்ளைகளை குறித்து சொல்லுகிறார், ஒரு தேவ ஜனம், ஒரு தேவனுடைய பிள்ளை வறட்சியை காணாத மரத்தை போல இருப்பார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை அப்படித்தான் சொல்லுகிறது, வறட்சியை காணாத மரம். இன்றைக்கு தேவன் நமக்கு சொல்லுகிறார், உங்க வாழ்க்கை ஒரு செழிப்பான நிலைக்குள்ளே தேவன் கொண்டு போகட்டும், வறட்சியை கர்த்தர் மாற்றி திரட்சியை கர்த்தர் தருவாராம். அல்லேலூயா! கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க, வறட்சிகள் இல்லாத மரம். ஆண்டவருடைய பிள்ளைகளை, கர்த்தரை தேடுகிற அவருடைய பிள்ளைகள், ஆண்டவரை நம்பி இருக்கிற அவருடைய பிள்ளைகள், அவரை சார்ந்திருக்கிற அவருடைய பிள்ளைகள், அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற அவருடைய பிள்ளைகள் வறட்சியை காணாத மரத்தை போல இருப்பார்கள். ஆமென். ஈசாக்கை குறித்து வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் வாழ்க்கையில பயங்கரமான வறட்சி, வறட்சியை கர்த்தர் திரட்சியா மாற்றாரு பாருங்க. அந்த அதிகாரத்திலே படிக்கும்போது வேதம் சொல்லுகிறது, பஞ்ச நாட்கள் வறட்சி நிறைந்த காலங்கள், சாப்பிடுவதற்கு ஆகாரம் இல்லை, உணவு இல்லை, அந்த தேசத்தை விட்டு பிரயாணப்படுவதற்கு ஆயத்தமாகிறான். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த வறட்சி உனக்கு திரட்சியாக மாறப்போகிறது, இந்த தேசத்தில் குடியிருந்து என்ன செய், நீ விதை விதைக்கணும். பார்வைக்கு, அவன் கண்களுக்கு, அவன் எண்ணங்களுக்கு அது வறட்சி போல இருக்கிறது. கர்த்தர் தேவ மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிடுகிறார். கர்த்தருடைய வார்த்தையின்படி அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார், அந்த வருஷத்தில் அவனுக்கு. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா!
நல்ல கவனிங்க, வசனம் சொல்லுகிறது அவன் வாழ்க்கையிலே தேவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தினுடைய மேன்மை அது. நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், மகா பெரியவனானான், அந்த தேசத்தில் அவனுக்கு 100 மடங்கு பலன் கிடைத்தது. இன்னைக்கு சொல்லுகிற உங்க வாழ்க்கையில வறட்சியின் நிலையில இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் அதை செழிப்பாக மாற்ற தேவன் விரும்புகிறார். உன்னை ஒரு கேதுரு மரமா கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். இந்த சமுதாயத்தில் வறட்சி இல்லாத ஒரு மரத்தை போல உங்க வாழ்க்கையை தேவன் மாற்ற விரும்புகிறார். மனிதனுடைய முன்பாக ஒருவேளை சில சில சூழ்நிலைகள் வறண்ட நிலத்தை போல நம்ம வாழ்க்கை இருக்கலாம், வறண்டு போன வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில் இருக்கலாம். ஒருவேளை மனுஷனுடைய பார்வையிலே அருமையா எல்லாம் முடிந்தது போல இருக்கலாம். கர்த்தர் சூழ்நிலையை மாற்றுகிறார். ஈசாக்கின் வாழ்க்கையிலே கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றுகிறார். எப்போ அவன் வளருகிறானோ அப்போதான் அவனுக்கு எதிரிகள் வருகிறார்கள். ஹல்லேலூயா, ஆமென். உங்களுக்கு அதிகமான எதிரிகள் எழும்புகிறார்கள் என்றால் நீங்கள் வளருகிறீர்கள் என்று அர்த்தம். ஆமென். உங்களை பற்றி 4 பேர் விமர்சிக்கிறாங்கன்னா நீங்கள் வளருகிறீர்கள் என்று அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னுக்கு வந்துக்கிட்டே இருக்கீங்க, 4 பேர் உங்களை பார்த்து பொறாமப்படுறாங்கன்னா நீங்கள் வளர்றீங்கன்னு அர்த்தம். சத்தமாக தான் ஆமேனு. அல்லேலூயா. அதனால நம்மளை பற்றி பேசுறாங்க, என்னை பற்றி இப்படிலாம் சொல்றாங்கன்னு நீங்க தப்பா நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களை வளர்த்து கொண்டு வருகிறதை, உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிற செழிப்பை அவர்கள் காணக்கூடாமல், அவர்கள் பார்க்க கூடாமல், அவர்கள் சகிக்க கூடாமல் என்ன செய்யறாங்க? இருக்கிறத பேசுறாங்க, இல்லாதத பேசுறாங்க. பரவாயில்லை, உங்க வறட்சி எல்லாம் திரட்சியாய் மாறுகின்ற காலங்கள். ஒரு நீதிமானுடைய வாழ்க்கை அப்படி இருக்கணும். எதுல வறண்டு போயிருக்கிறது? பொருளாதார வறட்சியா இருக்குதா? குடும்பத்தின் ஆசீர்வாதங்கள் வறட்சியா இருக்குதா? வாழ்க்கையில் எல்லாவற்றின் நிலையிலும் நீங்கள் ஒரு வறட்சியை உணர்கிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு நீதிமான நான் ஒரு கேதுருபையை போல நான் மாற்ற போறேன் ஐயா. அவன் வறட்சியை பார்க்கவே கூடாது. இந்த ஜப நாட்கள் அதிகமா நம்ம ஜபம் பண்றோம். ஆவிக்குரிய ஜீவியத்தில் இருக்கிற வளர்ச்சி வறட்சிகள் மாறணும். உலக பிரகாரமான காரியத்தில் இருக்கிற வறட்சிகள் மாறணும். அதனால தான் ஆண்டவர் பேசுகிறார், நான் நீதிமானை அப்படி மாற்ற விரும்புகிறேன். தேசம் முழுவதும் பஞ்சம், சாரி பார்த்து விதவை வீட்டிலே, அங்கே வறட்சி இல்லை. ஆமேன் சொல்லுங்க. தேசம் முழுவதும் பஞ்சம், அவள் தனக்கு இருக்கிற கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் மாவு, அவள் சொல்லுகிற ஒரு அடை மட்டுமே செய்யக்கூடிய அளவுக்கு தான் இருக்கிறது. தேசத்தில் எல்லாரும் பஞ்சம், அடுத்த நேரம் சாப்பிட்றதுக்கு இல்லை, ஆகாரம் இல்லை. ஒருவேளை ஆகாரம் இல்லாமல் போனால் நாங்கள் இனி சாகத்தான் செய்ய வேண்டும் என்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாள். ஆனால் கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றுகிறார். என்னுடைய பிள்ளைகளே, அந்த பஞ்ச நாட்கள் முழுவதும் அந்த விதவையினுடைய வீட்டிலே எண்ணெயும் குறையவில்லை, மாவும் குறையவில்லை. ஹல்லேலூயா. வறட்சியை கர்த்தர் மாற்றினார். ஒரு தேவனுடைய பிள்ளைய, ஒரு தேவனுடைய மனுஷனை, அந்த தேவ மனுஷன் அந்த வீட்டிற்கு போகும்போது சொல்லுகிறான், முதலாவது சுடுகிறதை எனக்கு கொடுத்துரு அப்படிங்கிறாரு. இல்லை என்று தெரியும், தீர்க்கதரிசிக்கு தெரியாமல் அல்ல, இல்லை என்று தெரியும். ஆனால் ஆண்டவர் சொல்லி அனுப்பியிருக்கிறார், உனக்காக ஒரு விதவையை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். அந்த விதவையிட்ட சொல்றாரு, உன்னை தேடி ஒரு மனுஷன் வருவான். ஆவியானுடைய நடத்துதல் சரியா இருக்குது. அதனால தான் அவர் போன உடனே சொன்னாரு, கர்த்தர் காண்பித்த தேவன் நமக்கு போன சொன்ன வீடு இந்த வீடு தான், ஆண்டவர் காண்பித்த இடம் இந்த இடம் தான். அதனால இந்த வீட்டுக்கு போனா ஒருவேளை அங்கே இல்லை என்கிற சூழ்நிலை இருக்கலாம், ஆனால் இனிமேல் அங்கே இருக்கிறதாய் கர்த்தர் மாற்றி கொடுப்போம். இந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. தேசம் முழுவதும் பஞ்சம், ஆனாலும் முதலாவது அந்த தேவ மனுஷனை கனப்படுத்துவதற்கு கொடுத்த பொழுது அந்த தேசத்திலே பஞ்ச நாட்கள் முழுவதும் இங்கே வறட்சி இல்லை. ஆமென். தேசம் முழுவதும் பஞ்சம், ஆனால் இந்த வீட்டிலே ஆசீர்வாதம். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு ஒரு குறைவையும் வைக்க மாட்டார். உங்கள் வாழ்க்கையினுடைய தரத்தை கர்த்தர் எப்படி மாற்ற விரும்புகிறார் தெரியுமா? வறட்சி இல்லாத மரத்தை போல, தண்ணீர் அருகே நாட்டப்பட்ட மரங்களைப் போல கர்த்தர் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். இரண்டாவது வாசிக்கும் பொழுது 1 ராஜாக்கள் 6 அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 ராஜாக்கள் 6:9 எடுத்து வாசியுங்கள். இவ்விதமாக ஆலயத்தை கட்டி கேதுரு மர உத்திரங்களினாலும் ஆலயத்தை மச்சி பாவி முடித்தான். ஆமென். கேதுரு மரத்தினாலே ஆலயத்திலே உத்திரங்களையும் மச்சு பாவியும் செய்து முடித்தான் என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவர் சொன்னபடி கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறார்கள்.
தேவ சித்தத்தின்படி ஆலயத்தை கட்டுகிறார்கள். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு ஆலயத்திலே மிகவும் அதிகமாக உபயோகப்படுத்தின மரம் கேதுரு மரம். அல்லேலூயா. நான் சொன்னேன் அது வறட்சியை காணாத மரம் என்று சொன்னேன். ஏன்னா அது தண்ணீர் அருகே என்ன செய்திருக்கிறது? நாட்டப்பட்டிருக்கிறது. இரண்டாவது சொல்கிறேன், கர்த்தருடைய ஆலயத்திலே மிக முக்கியமாக அதை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அப்படின்னா அது எவ்வளவு பலனானது, எவ்வளவு உறுதியானது. அல்லேலூயா. மச்சுப்பாவினார்களாம், உத்திரங்கள் எதனால இருந்துச்சாம்? கேதுரு மரத்தினாலே இருந்ததாம். தேவனுடைய பிள்ளைகளே நன்றை கவனியுங்கள், அது உறுதியானது, அது பலமுள்ளது. அதனாலதான் அது ஆலயத்தில் உபயோகப்படுத்தி இருக்கிறார்கள். இரண்டாவது சொல்லுகிறேன், அது பலனுள்ளது, இல்லைனா அது உறுதியானது என்று சொல்லுகிறேன். ஆண்டவர் தேவ ஜனத்தை இந்த உலகத்தில் எப்படி வைத்திருக்கிறார்? நம்மை பலவான்களாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவ சமூகத்தில் நிற்கிற ஒவ்வொருவரும் பலமுள்ளவர்களாய் இருக்கிறார்கள். கர்த்தருடைய ஆலயத்திலே தூண்களாக நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய ஆலயத்திலே அவர்கள் அந்த ஆலயத்தை தாங்குகிறவர்களாய் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அந்த ஆலயத்தில் மச்சு பாவப்பட்டிருக்கிறது என்றால் அது எவ்வளவு உறுதியாய் இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. அல்லேலூயா. அதனாலதான் நீதிமான் எல்லாவற்றிலும் உறுதியாய் இருப்பான். ஆமென். அது உறுதியான தரமுடையது, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குமா? ஆண்டவருடைய பிள்ளைகளை குறித்து தேவன் அப்படித்தான் விரும்புகிறார். நம்ம தள்ளாடுகிறவர்களாய் இருக்கக்கூடாது. காலத்திற்கு ஏற்ப வளைந்து கொடுக்கிறவர்களாய் இருக்கக்கூடாது. சூழ்நிலைக்கு ஏற்ப வளைகிறவர்களாய் மாறக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, தடுமாறுகிறவர்களாய் இருக்கக்கூடாது. இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடக்கக்கூடாது. ஒன்று கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்று, இல்ல பாகால் தெய்வமானால் பாகால பின்பற்று. சூழ்நிலைக்கு ஏற்ப வளைந்து வளைந்து போகாதே. கிறிஸ்தவ ஜீவியத்திலே ஆவிக்குரிய நிலையிலே ஆண்டவருடைய பிள்ளைகள் உறுதியாக இருக்கணும். உபதேசத்தில் உறுதியாக இருக்கணும். கற்றுக்கொண்டதில் உறுதியாக இருக்கணும். விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையில் உறுதியாக இருக்கணும். உபதேசத்தில் உறுதியாக இருக்கணும். அல்லேலூயா. என் ஜனங்கள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்பதை விட வேறு என்ன சந்தோஷம் எனக்கு இருக்கிறது? சத்தியத்தில் இருக்க வேண்டும். காற்று அடிக்க தான் செய்யும், மழை வரதான் செய்யும், மரத்தை கொஞ்சம் அசைத்து பார்க்கத்தான் செய்யும், சூழ்நிலைகள் எதிராக வரத்தான் செய்யும். ஆனால் நீதிமான் கர்த்தருக்குள்ள உறுதியாக இருப்பான். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் என் ஜனத்தை என் பிள்ளைகளை ஆமேன் உறுதியாயிருக்கும்படி, இல்லைன்னா சபைக்கு பலனாயிருக்கும்படி கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. நீ ஒவ்வொருவரும் ஒரு கேதுரு மரம், அப்படிதானா? சபைக்கு நீங்க எப்படி இருக்கணும்? ஆமா, பலனா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் இவ்வளவு தூண்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு பாருங்க, அது ஒரு பெரிய சந்தோஷம். அதுதான் சபைக்கு பலன். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகோதரிகள்லாம் பார்க்குறாங்க, எங்களை பார்த்து சொல்ல மாட்டேங்கிறாரே, எல்லாம் இங்கே பார்த்து தூணுங்கிறாரே. ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, ரெண்டு தூணு. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். வேத வசனம் சொல்லுகிறது, உறுதியாயிருங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளை கர்த்தர் உறுதியாயிருக்கும்படி விரும்புகிறார். பலன் உள்ளது. சபைக்கு நீங்க பலனாயிருக்கீங்க. எல்லா நிலைகளிலும் சபைக்கு தூணா இருக்க வேண்டும். அருமையானவர்களே, காற்று புயல்கள் எது வந்தால் நீங்க சொல்லணும், நான் உறுதியாய் இருப்பேன், நான் தூணாய் இருப்பேன். கர்த்தர் நம்மளை பலமுள்ளவர்களாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளை, பலமுள்ளவர்களாய் தேவன் இந்த உலகத்தில் நம்மை வைத்திருப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். மூன்றாவது நீங்கள் படித்தால் சங்கீதம் 104 சங்கீதம் அதன் 16 வசனத்தை படியுங்கள். சங்கீதம் 104 அதன் 16 படியுங்கள். அவர் நாட்டின கேதுருக்கள் சாரத்தினால் நிறைந்து இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மூன்றாவது இந்த கேதுரு மரத்தினுடைய தரத்தை உங்களுக்கு சொல்கிறேன், அது பசுமை தன்மை உடையது மட்டுமல்ல, ஹலலூயா, அது சாரத்தினால் நிறைந்திருக்கிறபடினாலே அது வளரும் தன்மை உடையது. ஆமென் சொல்லுங்க.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்குள்ளே இருக்கிற ஜீவன் சாரம் என்று சொன்னால் அதற்குள் இருக்கிற ஜீவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, நல்ல கவனிங்க. அப்போ இதுக்குள்ள ஜீவன் இருக்கிறதுனால இந்த மரத்திற்குள் தண்ணீர் அருகே நாட்டப்பட்டிருக்கிறபடினாலே எப்பொழுதும் அதற்குள் ஒரு சாரம் இருக்கும், ஒரு ஜீவன் இருக்கும். அந்த ஜீவன் அதற்குள் இருக்கிறபடினால் அதை நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் என்ன செய்யுமா, அதை வளர செய்யுமா. ஆமென் சொல்லுங்க. லீபனோனில் உள்ள கேதுருவை போல, வசனம் என்ன சொல்லுங்கம்மா, லீபனோனில் உள்ள கேதுருவை போல. அப்ப அந்த கேதுருனுடைய மூன்றாவது தன்மை என்ன, வளர்ந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க, நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே இருக்குமா, ஏன்னா அதற்குள்ள ஒரு ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன் தேவன் நமக்கு கொடுத்த அபிஷேகம், அந்த ஜீவன் தேவன் கொடுத்த வல்லமை. நம்ம எல்லாருக்குள்ள ஒரு ஜீவனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த ஜீவன் நமக்குள்ள இருக்கிறதுனால நம்முடைய ஆவிக்குரிய நிலைகளிலே நம்ம நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் என்ன செய்யணும், வளர்ந்துகிட்டே இருக்கணும், வளர்ந்துகிட்டே இருக்கணும். உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் உங்க வாழ்க்கையை வளர செய்து கொண்டே இருக்கும். உங்களுக்குள் இருக்கிற அபிஷேகம் உங்க வாழ்க்கையின் உயரே உயரே உயரே உயரே எழும்பக்கூடிய அனுபவத்தை ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்க முடியும். வளருவான். ஒரு நீதிமானுக்குள்ள வளர்ச்சி இருக்கணும். அல்லேலூயா. ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்கணும். ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளரணும். ஆண்டவர் அறியணுங்கிற தாகம் இருக்கணும். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணுங்கிற தாகம் இருக்கணும். வரங்களை பெற்றுக்கொள்ளணுங்கிற தாகம் இருக்கணும். ஆராதிக்கணுங்கிற தாகம் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வந்து அப்படியே வந்து உட்கார்ந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனை ஆராதிக்கணும், ஆராதிக்கணும். ஜீவன் இருந்தால் ஆராதிக்க உதவி செய்வார். ஆமென் சொல்லுங்க. இப்போ நமக்குள்ளே ஜீவன் இருக்கிறதுனால நம்ம இப்படி இப்படியே ஆடிக்கிட்டே இருக்கிறோம், இருக்கிறோமா? ஆமென். அப்படி இப்படி திரும்பி திரும்பி பார்க்குறோம், கையை தட்டுறோம், கையை உயர்த்துறோம், ஆவியில் நிறையிறோம். வந்து உட்கார்ந்ததுலேருந்து ஒன்றுமே இல்லைன்னா கொஞ்சம் சந்தேகமாக வேற இருக்குது, அதை விட பயமாக வேற இருக்குது, பொட்டுன்னு போயிட்டோ அப்படின்னு. அப்போ நம்மளா அப்போ அப்போ நான் இருக்கேன், நானும் இருக்கேன், எனக்குள்ள ஒரு ஜீவன் இருக்குது, எனக்குள்ள ஒரு ஆவி இருக்குது அப்படின்னு இப்படி இப்படி இப்படி என்ன செய்யணும். ஆமென். அல்லேலூயா. ஒன்றும் இல்லை, காலையாவது ஆட்டிக்கிட்டு இருக்கணும். அப்போ பார்த்தோன்னே பரவாயில்ல, இருக்குது, ஏதோ இருக்குது, ஒன்றுமே இல்லைன்னு வைங்களேன். அமைதியாக அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு இப்படியே இருந்தேன்னா வேறு மாதிரி யோசிக்க சொல்லுது. தோத்துரும். ஜீவன் இருக்கா? ஜீவன் இருக்கா? இருக்குயா? இருக்கா இல்லையான்னு ஆமேன் போட்டவுடனே தெரியும் எப்படி போகிறீங்கன்னு. நல்லா கவனிங்க, ஜீவன் நமக்குள்ள சாரம் இருக்குது. ஹல்லேலூயா. ஸோ அது நம்மளை என்ன செய்யும், வளர செய்யும். ஆவிக்குரிய ஜீவியத்தை வளர்ச்சியை விரும்புங்க. எப்போ வளர முடியும்? வசனத்தை கேட்க கேட்க தான் வளர்ச்சி வரும். ஜபம் பண்ண ஜபம் பண்ண தான் வளர்ச்சி வரும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை முறை நம்ம பைபிளை படித்தாலும் எத்தனை பிரசங்கங்களை கேட்டாலும் நம்ம எல்லாம் கற்றுக்கொண்டோம் என்பது அல்ல, கற்றுக்கொள்ளவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். அல்லேலூயா. பைபிளே ஒரு நேரம் படித்து முடிக்கலை, வேதத்தின் மகத்துவமே நமக்கு தெரியல, ஆனால் நம்ம எல்லாம் தெரிஞ்ச மாதிரி உட்கார்ந்துருப்போம் பாருங்கள். இல்லைங்க, எத்தனை முறை எத்தனை முறை இதை படித்தாலும் இதை தியானிக்க தியானிக்க தியானிக்க புதிய வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுக்கிறார், புதிய தரிசனங்களை கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பவுல் கூட சொல்கிறாரு, நான் எல்லாம் எனக்கு தெரியும் அப்படிலாம் இல்லை, நான் முற்றிலும் தேறினவன் நானே அப்படிலாம் சொல்ல முடியாது, அப்படிலாம் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. பவுலே சொல்கிறாரு பாருங்க. தேவனுடைய பிள்ளைகளை நல்ல கவனிங்க, நமக்குள்ளே ஜீவன் இருந்தால் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நமக்கு வளர்ச்சியை கொடுத்து கொண்டே இருக்கும். நீங்கள் குழந்தைகளாய் இராமல் நீங்கள் வளருகிறவர்களாய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. நீங்கள் எப்படி இருக்கணும்? வளருகிறவர்களாக இருங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் தம்முடைய ஜனத்தை தேவனுடைய பிள்ளைகளை ஆவிக்குரிய நிலைகளிலே வளர செய்கிற தேவனாக இருக்கிறார். அதற்குள்ளே ஒரு பசுமை இருக்கிறது, அதற்குள்ளே ஒரு ஜீவன் இருக்கிறது, அதற்குள்ளே ஒரு ஒரு பலன் இருக்கிறது. அது அவங்களுடைய வாழ்க்கையை வளர செய்யும். இந்த கால வேளையிலே ஒரு நீதிமானுடைய வளர்ச்சியை கர்த்தர் விரும்புகிறார். ஹலலூயா. ஒரு நீதிமான் உறுதியாக இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு. இன்னைக்கு சொல்லுகிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் தம்முடைய ஜனத்தை எப்படி தேவன் மாற்ற விரும்புகிறார் என்றால், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கேதுருவை போல மாற்ற விரும்புகிறார். ஹலலூயா. அது வறட்சியை காணாத மரம், அது பலமுள்ள மரம்,
ஆமேன். அது பசுமை தன்மை அடைந்து அது வளருகிற மரமாய் இருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளரணும், இந்த உலகத்தின் காரியங்களில் வளர்ச்சி உண்டாகணும். ஆமே, உலகம் எங்களை பார்க்கும்போது, இந்த சமுதாயம் எங்களை பார்க்கும் பொழுது நாங்கள் வறட்சியா இருக்கக்கூடாது, நாங்கள் செழிப்பாய் இருக்கிறத பார்க்கணும். இன்னைக்கு சொல்லுகிறேன், உங்கள் வறட்சிகள் திரட்சியாய் மாறப்போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும், தேவ பிள்ளைகளையும் அப்படித்தான் தேவன் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். இன்றோடு உன் வறண்ட கிரியைகள், வறண்ட காலங்கள், வறண்ட நாட்கள் எல்லாம் முடிந்து போகட்டும். ஒரு சாரம் உங்களுக்குள்ளே வெளிப்படட்டும், ஒரு ஜீவன் உங்களுக்குள்ளே வெளிப்படட்டும். உங்களை சாட்சிகளாய் கர்த்தர் மாற்றுவாராக. எழும்பி நிற்கலாமா? நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த வார்த்தைகளுக்காக கர்த்தர் மகிமைப்படுத்துங்கள். நீதிமான் கேதுருவை போல வளருவான். ஒரு மரத்தினுடைய தன்மையை சொல்லி ஒரு நீதிமான் இப்படி இருப்பான் என்று சொல்கிறான் என்றால், அந்த கேதுருவுக்கு ஒரு தரம் இருக்கிறது, ஒரு குவாலிட்டி இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு குவாலிட்டி உண்டு, தேவனுடைய ஜனத்திற்கு ஒரு குவாலிட்டி உண்டு, நீதிமானுக்கு ஒரு குவாலிட்டி உண்டு. ஹல்லேலூயா. அதுதான் வறட்சியை காணாத மரம், அதுதான் குவாலிட்டி. உறுதியாய் இருக்கும், அதுதான் குவாலிட்டி. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமே, அது வளர்ந்து கொண்டே இருக்கும், அதுதான் குவாலிட்டி. இன்னைக்கு எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவருடைய கரங்களில் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, எங்க வாழ்க்கை எப்படி மாற்ற போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பத்தில், எங்களுடைய தனிப்பட்ட காரியங்களிலே, எங்களுடைய ஆவிக்குரிய நிலைகளிலே ஆண்டவரே ஒரு மாற்றத்தை நீர் கொண்டு வரப்போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். நிச்சயமாய் சொல்கிறேன், உன் வறட்சி திரட்சியாய் மாறப்போகிறது. கர்த்தர் ஒவ்வொருவரையும் அப்படித்தான் நடத்த போகிறார். வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ வற்றாத நீரூற்றை போல இருப்பார். இதுதான் தேவ பிள்ளைகளின் ஆசீர்வாதங்கள், இதுதான் தேவ பிள்ளைகளினுடைய மேன்மை, இதுதான் தேவ பிள்ளைகளுடைய உயர்வு, இதுதான் தேவ பிள்ளைகளுக்கு கொடுத்த பெரிய பாக்கியம். ஆமென். கத்தரப்படி செய்ய போறதுக்கு ஆயிஸ்தோத்திரம். நீர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படியே நிறைவேற்ற போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். சர்வ வல்லவருடைய நிழல் தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.

ஹல்லேலூயா. அப்ப நான் உங்களை நிச்சயமா சொல்றேன் ஆண்டவரே, என்ன நேர்ந்தாலும் நாங்க உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம் ஆண்டவரே. என்ன இழந்தாலும் நாங்க உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில விலையேறப்பட்டதை இழக்க நினைத்தாலும் எங்களுக்காக உண்மையே இழந்தீரே, உண்மை ஒரு நாள் நாங்கள் இழக்க மாட்டோம். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே பார்த்து

எங்க உயர்விலும் நீங்க தான் ஆண்டவரே, எங்க தாழ்விலும் நீங்க தான் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்லுவீங்க, நம்மை நாமே ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பு அர்ப்பணிப்பதே ஆராதனையின் உச்சக்கட்டமா இருக்கிறது. இந்த நல்ல மாலை வேளையில் சொல்லுங்கப்பா, எங்களை உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணித்து ஆராதிக்கிற ஆண்டவரே, முழுமையாய் ஒப்பு கொடுத்து ஆராதிக்கிற ஆண்டவரே. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்ல போறோம்,

ஹல்லேலூயா ஹல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். என் கடன் எல்லாம் மாற போகுதே. கல்யாணம் ஆனவங்க பாடக்கூடாது. ஒரு கல்யாணம் தான் நான் சொன்னது. உங்க கல்யாணம் ஆகாத பிள்ளைகளுக்கு, ரொம்ப நாள காத்துட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கல்யாணத்தை சீக்கிரத்துல கைகூடி பண்ணுவார். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன் பண்ணலாம். 1 2

நாமத்திலே அந்த உன்னதமான தேவனை பரிசுத்தமுள்ள ராஜனை இந்த மாலை வேளையில உயர்த்தி ஆராதிப்போமா. நல்ல வாயிலை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம். யோசனையில் பெரியவரே

ஆண்டவரே, ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே உமையே நாங்கள் ஆராதிக்கிறோம், உமக்கு நாங்கள் மகிமை தருகிறோம். எல்லா யோசனையில் பெரியவரே, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்

நன்றி ஆண்டவரே. ஆமே. ஹோசேனா. ரெண்டு கைகளை உயர்த்தி ஆண்டவரே ஆராதிங்க பார்க்கலாமே.

நம்முடைய ஆராதனை தேவன் நுகர்ந்து மகிழ்கிற சுகந்த வாசனையாய் அவர் சமூகத்திலே சென்று எட்டட்டும். நம்முடைய ஆராதனையில தேவன் பிரியப்படுவாராக. ஓ வேதம் சொல்லுகிறது, அவருடைய நாமம் பிரஸ்தாபப்படுகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து ஆசீர்வதிப்பேன். தேவ பிள்ளையே, இந்த மாலை வேளையில தேவ ஆவியானவருடைய பிரசன்னம் நம்மை நிறைவாய் நிரப்பி கொண்டிருக்கிறது. விசுவாசிக்கிறவங்க, தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவங்க, உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா?

இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா! எங்களை மீட்ட தெய்வமே, எங்களை பாதுகாப்பவரே, எங்களை பராமரித்து நடத்துகிறவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! நல்ல கை

இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர், அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அந்த பரிசுத்தம் உள்ள தேவனை நாம் பாடி மகிமைப்படுத்துவோம். வாருங்கள், சேர்ந்து ஆராதிப்போம். கர்த்தர் நல்லவர்.

உள்ள ரெண்டு கரங்களை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மிலே நாங்கள் மகிழ்கிறோம். ஒரு விஷயம் கூட சேர்ந்து என் கூட சேர்ந்து சொல்லுவீங்களா? ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்தப்பா,

0: சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம்.
1: ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே.
0: அவர் சிறந்தவர், அவரை போல வேறொரு தெய்வம் இல்லை. அவர் ஆராதிப்பதற்கு நீங்களும் நானும் பாக்கியவான்கள், கொடுத்து வைத்தவர்கள். நாம் சேர்ந்து ஆராதிப்ப வாருங்கள். நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதி

எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் உடையவர். எல்லா முழங்கால்களும் முடங்கத்தக்கதான நாமம் உடையவர். நம்முடைய ஆண்டவர் மாத்திரமே சேர்ந்து சொல்லுவாப்பா, இது எத்தனை மேன்மையுள்ள நாமம் உடையவர். உங்க நாமத்திற்கு இணையாக இந்த உலகத்துல வேற எதுவும் இல்லையே. உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோப்பா. நீர் சிறந்தவர், நீர் மாறாதவர். உண்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம்.

பாதம் உம்மை தாழ்த்தி உம்மை நாங்கள் உயர்த்திற ஆண்டவரே, நீர் எத்தனை மேன்மை உள்ளவர், எங்களை உயிர்ப்பிக்கிற ஆவி உடையவரே, எங்கள் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறவரே, ஓ நீர் உயிரோடு எழுந்தவர், உம்மை நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவரே.

ஆண்டவரே, எங்கள் நல்ல தெய்வமே, உம்மை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம் அப்பா. மேலான நாமம் உடையவர், பூரண அழகுள்ளவர், பதினாயிரங்களில் சிறந்தவர், ஒப்பிட முடியாதவர். எந்த நாளும் எந்த காரியத்தோடும் எந்த நபரோடும் எந்தவித

மேன்மைக்குரியவர் இது ஒருவரே எல்லாம் நான் எல்லாம் மகிமைக்குரியவர் அப்பா உமை

பாதம் ஆண்டவரே, உம்முடைய பாதம் எங்களை தாழ்த்தி உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நீ நல்லவன், உம்மை போல வேறொரு தெய்வம் இல்லை. நீ எத்தனை நல்லவரப்பா. ஒரு விஷயம் என்னோடு கூட சேர்ந்து கரங்களை உயர்த்தி கண்களை மூடி ஆண்டவரே, நீ நல்லவரப்பா. நீ பார்த்தேன் நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம். இது எத்தனை நல்லவரப்பா. சேர்ந்து சொல்லுங்களேன்.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: ஈரானுக்கும் ஈராக்கிற்கும் இடையே யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருந்த காலம் அது. ஈரானைச் சார்ந்த போர் வீரர்கள் ஈராக்கைச் சார்ந்த பல போர் வீரர்களை கைது செய்து கொண்டு வந்தார்கள். அவர்களை ஒன்றாக நிறுத்தி சுட்டுக்கொள்ளும் வீரர்களுக்கு அவர்களை சுட்டுக்கொள்ளும்படியான கட்டளை பிறந்தது. ஒவ்வொரு வீரனாக அவர்கள் சுட்டுக் கொள்ளும் வேளையில் ஒரு வீரன் பயத்தினால் அவனை குண்டு தாக்கும் முன்னதாக அதிர்ச்சியில் மயங்கி கீழே விழுந்தான். அவன் அருகில் நின்ற அவனுடைய நண்பனை சுடும் பொழுது சுடப்பட்ட அவன் கீழே விழுந்து கிடந்த தன்னுடைய நண்பன் மேல் சாய்ந்தான். துப்பாக்கி சத்தமெல்லாம் ஓய்ந்த பின்பு மயக்கம் தெளிந்து விழித்துக் கொண்ட அந்த வீரன் தன் மேலெல்லாம் இரத்தமாயிருப்பதை பார்த்து தன் மேலும் குண்டு பாய்ந்திருக்கிறதோ என்று தன் உடலை அசைத்து பார்த்த பொழுது அவன் மேல் எந்த குண்டும் பாயவில்லை. அவன் மேலிருந்த ரத்தம் எல்லாம் அவனுடைய நண்பனுடைய ரத்தம். இந்த நண்பனுடைய ரத்தம் இவன் மேல் இருந்ததினால் அந்த சுட்டுக் கொள்ளும் படை வீரர்கள் இவனும் கொண்டடிபட்டுதான் செத்து கிடக்கிறான் என்று போட்டுவிட்டு போய்விட்டார்கள். உயிர் விளைத்த வீரன் மீண்டும் தன் படைகளோடு போய் சேர்ந்தான். அந்த நண்பனின் ரத்தம் இவனுடைய உயிரையே காத்தது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று பரிசுத்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நமது பாவங்களுக்காக நாம் சிலுவையில் அடிக்கப்பட வேண்டும். நமது ரத்தம் சிந்தப்பட வேண்டும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்ற நியதி காக்கப்படவும் நிறைவேற்றப்படவுமே இயேசு நமக்கு பதிலாக நமது பாவத்தையும் சாபத்தையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் ரத்தம் சிந்தினார். இயேசு எனக்காக ரத்தம் சிந்தினார் என்பதை நம்பி இயேசுவை நம்முடைய வாழ்க்கையின் மீட்பராக இரட்சகராக ஏற்றுக்கொள்வோமா?

எங்கள் தகப்பனே, வணங்கா கழுத்துள்ள ஜனம் என்று அறிந்திருந்தோம். உம்முடைய தாசனாகிய மோசேயை அனுப்பி தம் ஜனத்தை எகிப்தின் சிறையிருப்பில் இருந்து விடுவித்த தேவன், தகுதியில்லாத புறஜாதிகளாகிய எங்களுக்கு உம்முடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை கிருபாதார பலியாய் கொடுத்து சிலுவையில் அவர் சிந்தின இரத்தத்தினால் பாவ கட்டுகளில் இருந்து விடுவித்து எங்களையும் சந்த ஜனமாய் மாற்றினீரே. நீரே எங்களுக்கும் எங்கள் சந்ததிகளுக்கும் தலைமுறை தலைமுறையாக தெய்வமாய் இருப்பீராக.

நிகேமியா இரண்டாம் அதிகாரம். அர்தசஷ்டா ராஜாவின் இருபதாம் வருஷம் நிசான் மாதத்திலே திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். நான் முன் ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமாயிருந்ததில்லை. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்க முகமாயிருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்து ராஜாவை நோக்கி, ராஜா என்றென்றைக்கும் வாழ்க, என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுற்றடிக்கப்பட்டதுமாய் கிடக்கும்போது நான் துக்க முகத்தோடு இராதிருப்பது எப்படி என்றேன். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அடியேனுக்கு உமது சமூகத்தில் தய கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறைகளில் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி ஜூதா தேசத்துக்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றேன். அப்பொழுது ராஜஸ்திரியும் பக்கத்திலே உட்கார்ந்திருந்தாள். ராஜா என்னை பார்த்து, உன் பிரயாணம் எத்தனை நாள் செல்லும், நீ எப்பொழுது திரும்பி வருவாய் என்று கேட்டார். இவ்வளவு காலம் செல்லுமென்று நான் ராஜாவுக்கு சொன்னபோது என்னை அனுப்ப அவருக்கு சித்தமாயிற்று. பின்னும் நான் ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் நான் ஜூதா தேசத்துக்கு போய் சேரும் மட்டும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதிகள் என்னை வழி விட்டனுப்பும் படிக்கு அவர்களுக்கு கடிதங்கள் கொடுக்கும் படிக்கும் தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்கப்போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்துக்கு காவலாளியாகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கும் அவனுக்கு ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். அப்படியே நான் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதிகளிடத்துக்கு வந்து ராஜாவின் கடிதங்களை அவர்களுக்கு கொடுத்தேன். ராஜா என்னோட கூட இராணுவ சேர்வைக்காரரையும் குதிரை வீரரையும் அனுப்பியிருந்தார். இதை ஓரானியனான சன்பல்லாத்தும் அம்மோனியனான தொபியா என்னும் ஊழியக்காரனும் கேட்டபோது, இஷ்டவே புத்திரரின் நன்மையை விசாரிக்க ஒருவன் வந்தான் என்பது அவர்களுக்கு மிகவும் விசனமாயிருந்ததே. நான் எருசலேமுக்கு வந்து அங்கே மூன்று நாள் இருந்த பின்பு நான் சில மனுஷரை கூட்டிக் கொண்டு ராத்திரியில் எழுந்து நகர சோதனை செய்தேன். ஆனாலும் எருசலேமுக்காக செய்யும்படி என் தேவன் என் மனதிலே வைத்ததை நான் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை. நான் ஏறிப்போன மிருகமே அல்லாமல் வேறொரு மிருகமும் என்னோடு இருந்ததில்லை. நான் அன்று ராத்திரி பள்ளத்தாக்கின் வாசல் வழியாய் புறப்பட்டு வலு சர்ப்பத் துறவை கடந்து குப்பைமட்டு வாசலுக்கு வந்து எருசலேமில் இடிந்து போன அலங்கத்தையும் அக்கினியால் சுட்டரிக்க

கட்டப்பட்ட அதன் வாசல்களையும் பார்வையிட்டேன். அவ்விடத்தை விட்டு ஊரணி வாசலண்டைக்கும் ராஜாவின் குளத்தண்டைக்கும் போனேன். நான் ஏறியிருந்த மிருகம் அங்கே நடந்து போகிறதற்கு வழி இல்லாதிருந்தது. அன்று ராத்திரியிலே நான் ஆற்றோரமாய் போய் அலங்கத்தை பார்வையிட்டு திரும்பி பள்ளத்தாக்கின் வாசல் வழியாய் வந்துவிட்டேன். நான் போனதும் நான் செய்ததும் அதிகாரிகள் ஒருவருக்கும் தெரியாது. அதுவரையிலும் நான் ஜூதருக்காகிலும் ஆசாரியர்கள் பெரியவர்கள் அதிகாரிகளுக்காகிலும் வேலை செய்கிற மற்றவர்களுக்காகிலும் ஒன்றும் அறிவிக்கவில்லை. பின்பு நான் அவர்களை நோக்கி, எருசலேம் பாழாயிருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமியையும் பார்க்கிறீர்களே, நாம் இனி நிந்தைக்குள்ளாயிராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி, என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். ஓரோனியனான சன்பல்லாத்தும் அம்மோனியனான தொபியா என்னும் ஊழியக்காரனும் அரபியனாகிய கேசேமும் இதை கேட்டபோது எங்களை பரியாசம் பண்ணி எங்களை நிந்தித்து, நீங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன? நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ண போகிறீர்களோ என்றார்கள். அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம். உங்களுக்கோ வென்றால் எருசலேமிலே பங்குமில்லை, பாத்தியமும் இல்லை, உங்கள் பேர் விளங்க ஒன்றும் இல்லையென்று அவர்களுடனே சொன்னேன்.

0: பாருங்க, அடுத்து நமக்கு என்னங்கிறத இங்க ரொம்ப முக்கியம். இதுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வார்த்தை, அடுத்த வசனத்தை வாசிங்க.
1: எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும்.
0: இயேசு கிறிஸ்து இதை சொல்லும் போது ஒரு முக்கியமான வசனத்தை சொல்லுகிறார். அடிக்கடி சிலருக்கு ஒரு குழப்பம் இருக்கும், இந்த தமிழ் நம்ம வச்சிருக்கிற இந்த வேதாகமம் உண்மையிலே எபிரேய கிரேக்க மொழியிலிருந்து தான் மொழிபெயர்க்கப்பட்டதா? எனக்கு நிறைய பேர் கேள்வி கேட்டே இருப்பாங்க. இப்போ உண்மையிலே இந்த பைபிள் வந்து கிரேக்க மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டதா? அது ஏதோ கேஜேவி வெர்ஷன்லேருந்து மொழிபெயர்க்கப்பட்ட மாதிரியே இருக்குன்னு சொல்லுவாங்க. உண்மை அதல்ல, இது உண்மையிலே எபிரேய கிரேக்க பாஷையிலேருந்து மொழிபெயர்க்கப்பட்டது தான். ஆனால் வெறும் அந்த இதை மட்டும் மக்கள் பார்க்க மாட்டாங்க. மொழிபெயர்ப்பாளர்கள் நிறைய இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனை ரெஃபர் பண்ணுவாங்க, லத்தீன், ஜெர்மன், இப்படி நிறைய மொழிகளை ரெஃபர் பண்ணி ஒரு வசனம் எப்படியெல்லாம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ நாம் வாசித்த இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். இது நேரடியாக கிரேக்க மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டதுங்கிறதுக்கு ஆதாரமான வசனமும் கூட. எந்த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனும் கூட இந்த அளவுக்கு தெளிவாக வார்த்தையை கொடுக்கவில்லை. ஏன் அப்படி சொல்லுகிறேன், இந்த வசனத்தை திரும்ப வாசிங்க.
1: எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை,
0: எங்களுக்கு
1: வேண்டிய
0: ஆகாரத்தை
1: இன்று எங்களுக்கு தாரும்.
0: இன்று எங்களுக்கு தாரும் இருக்கு பாத்தீங்களா. இந்த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் எல்லாத்திலையும் பாத்தீங்கன்னா டுடேங்கிற வார்த்தை இருக்கும், இன்றைக்கு எங்களுக்கு தாங்க. ஆனா வேண்டிய ஆகாரத்தை அப்படிங்கிற இடத்துல டெய்லி பிரெட்னு மொழிபெயர்த்திருப்பாங்க. அது அந்த காலத்துல இருந்த ஒரு இங்கிலீஷ், அதாவது டெய்லி சாப்பிடக்கூடிய ரொட்டீனான ஒரு சாப்பாடு, அன்றாடம் சாப்பிடக்கூடிய ஒரு சாப்பாடு, அதைத்தான் டெய்லி பிரெட். திடீர்னு ஏதாவது ஃபங்க்ஷன் அந்த மாதிரி நாள் வந்துச்சுன்னா அன்னைக்கு டெய்லி சாப்பிட்ற சாப்பிட்டா என்ன செய்ய மாட்டோம், சாப்பிட மாட்டோம். எங்க வீட்டில் அந்த காலத்துல எல்லாம் தீபாவளி கிறிஸ்துமஸுக்கு தான் இட்லியே சுடுவாங்க. அப்புறம் என்ன சேமியா தெரியுங்களா, இப்ப எல்லாம் அதை பார்த்தாலே ஓடுறோம். அன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்களுக்கு சேமியா ஏதாவது ஃபங்க்ஷன், இன்னைக்கு சேமியா செய்யலாம். ஒரு நாள் ஸ்கூல்ல என் ஃப்ரெண்டை வீட்டுக்கு கூட்டு போயிருந்தேன், எங்க அம்மா என்னடானா, ஏ ஃப்ரெண்டு வந்திருக்கிறான்னு சேமியா செய்யறாங்க. அவன் என்னடனா, இதே இதை எதுக்குடா செஞ்சு வச்சிருக்கீங்க அப்படிங்க. எங்களுக்கு அது வருஷத்துல என்னைக்கே ஒரு நாள் செய்யற ஐட்டம் அது. அந்த காலத்துல அப்படித்தான் தெரிஞ்சோம் நாங்க. இந்த இட்லி அப்புறம் இந்த மாதிரி சில விஷயங்கள்ல என்னைக்காவது ஒரு நாள் கிடைக்கக்கூடிய ஒன்று, டெய்லி பிரெட். இதை வச்சுதான் அந்த அனுதினம் பண்ணா இந்த மாதிரி இதெல்லாம் வந்தது. ஆனா உண்மையிலே அந்த இடத்துல என்ன வார்த்தை இருக்கிறது, அதனுடைய அந்த கிரேக்க மொழிபெயர்ப்பு இணையத்துல நீங்க அடிச்சு பாத்தீங்கன்னா லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் அப்படி அடிச்சு பார்க்கணும். எப்பவுமே அதை நீங்க வாசிக்கணும், லிட்ரலா என்ன இருக்குன்னு இருக்கணும். சரியா, ஆங்கிலம் தெரிஞ்சா நீங்க எளிதாக அதை வாசித்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில சத்தியங்கள் இன்னும் புரிப்படும். பாருங்க, அதனுடைய அந்த கிரேக்க மொழியினுடைய அந்த லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கிவ் அஸ் டுடே அவர் அப்பாயிண்டட் பிரெட்னு இருக்கு. அந்த அப்பாயிண்டட்ங்கிற வார்த்தை தான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. கிவ் அஸ் டுடே அவர் டெய்லி பிரெட்னு அதை என்ன பண்ணிருப்பாங்க, மொழிபெயர்த்திருப்பாங்க. ஆனா உண்மையிலே கிரேக்க வார்த்தையில என்ன இருக்குன்னா, அதனாலதான் லிட்ரல் டிரான்ஸ்லேட்டுடைய இருக்கக்கூடிய எல்லா பைபிள்லயும் என்ன போட்டிருக்குன்னா அப்பாயிண்டட் பிரெட்னு போட்டிருக்கும். அப்படின்னா இன்னைக்கு எனக்கு என்ன சாப்பாடுன்னு நீங்க எதை அப்பாயின் பண்ணி வச்சிருக்கிறீங்களோ, நியமிச்சு வச்சிருக்கிறீங்களோ, அது கருவாட்டு குழம்பா இருந்தாலும் சரி ஆண்டவரே, அது மட்டன் சுக்காவா இருந்தாலும் சரி ஆண்டவரே, நம்ம நினைப்பெல்லாம் ஆண்டவர் அப்படித்தான் அப்பாயின் பண்ணி வச்சிருக்கிறாரு போட்டு. மானே இது என் மனசுல கூட தோணலையே, உனக்கு பழைய சோறும் மிளகாயும் அல்லவா நான் அப்பாயின் பண்ணி வச்சிருக்கிறேன், ஆனா உன்னுடைய நினைப்பெல்லாம் எப்படி இருக்கு, கருவாட்டு கம்மங்குழா இருந்தாலும் ஆண்டவரே, அது மட்டன் சுக்காவா இருந்தாலும் ஆண்டவரே, இல்ல இல்ல அதெல்லாம் என் நினைவுக்கே வரல. எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு அங்க முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்க பாருங்களேன். இதுல என்னுடைய சுய தெரிந்தெடுப்பை கூட இயேசு கிறிஸ்து என்ன செய்யல, அங்க கொண்டு வரல. ஆனா உணவு என்பது தேவை, அதை தேவனிடத்தில் ஆண்டவரே என்ன எனக்கு உணவு கொடுக்கணும், நீங்க அப்பாயின் பண்ணி இருக்கிறீங்களோ, அதைத்தான் தமிழ்ல என்ன போட்டிருக்கிறாங்க, எங்களுக்கு இன்று வேண்டிய ஆகாரத்தை தாங்க. ஆமா ஆமா, எங்களுக்கு ருசியான ஆகாரத்தை தாங்கிறது கூட இல்ல, இல்ல பிரேயர்ல இல்ல. அப்ப என்னுடைய இருதயம் எப்படி இருக்குன்னா எப்பொழுதுமே உயர்ந்த இது, நான் ரொம்ப வந்து எனக்கு சொகுசான வாழ்க்கை, எப்பொழுதுமே ஆடம்பரமான வாழ்க்கைன்னு இருக்கும்போது என்னுடைய ஜெபம் இப்படி இருக்கவே இருக்காது. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை தாங்கன்னு சொல்றது சரியான ஜெபமா, பிரியாணி கொடுங்கன்னு சொல்றது சரியான ஜெபமா? யோசித்து பாருங்க நீங்களே. இந்த உலகத்துல ஒரு இடத்துல நீங்க போய் கேப்பீங்க, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை சொல்லுங்கன்னு கேப்பீங்க. எங்க கேப்பீங்க? வெரி குட், டாக்டர்கிட்ட போய் கேப்பீங்க. அங்க போய்கிட்டு எந்த கடையில பிரியாணி வாங்கலாம் டாக்டர், அவரு பலர்னு அடிச்சு அனுப்பிடுவாரு. உனக்குலாம் இந்த ஜென்மத்துல இல்லையா, எந்த ஜென்மத்திலையும் வியாதி சரியாகாதுன்னு அனுப்பிடுவாரு. அப்ப அங்க போய் என்ன பண்றோம், பொறுமையா அவருக்கு தான் எல்லாம் தெரியும், என்னுடைய உடல் நிலையை பற்றி அவருக்கு எல்லாம் தெரியும், அவர்கிட்ட நான் கேக்குறேன் இந்த சாப்பாடு எல்லாம் என்னங்க சாப்பிட்டுக்கலாம். அவர் சொல்லிடுவாரு, சுகர் எடுத்துக்காதீங்க, கொழுப்புள்ள ஐட்டம் எடுத்துக்காதீங்க, அதை எடுத்துக்காதீங்க, இதை எடுத்துக்காதீங்க, இட்லி எல்லாம் இவ்வளவுதான் சாப்பிடணும், சட்னி எல்லாம் இவ்வளவுதான் சாப்பிடு, பயங்கர இதெல்லாம் போட்டு கொடுப்பாரு. அதை நம்ம சாப்பாட்டுக்கு முந்தி ஃபாலோ பண்ணிக்குவோம். புரியுதா உங்களுக்கு? தேவனுக்கு எல்லாமே தெரியும்னு முன்னாடி இயேசு கிறிஸ்து ஏன் சொன்னார்னு தெரியுதா? அப்பதான் என்னுடைய ஜெபம் சரியான ஜெபமாய் மாறும். உங்களுக்கு என்ன தேவை என்பதை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், அறிந்திருக்கிறாருங்கிறது தெரிஞ்சாதான் இப்ப இந்த மாதிரி என்னால ஜெபிக்க முடியும். ஆண்டவரே, இன்னைக்கு எங்களுக்கு என்ன ஃபுட்டு தேவையோ அதை என்ன பண்ணுங்க, கொடுங்க. ஸோ உங்க கரங்கள்ல நல்ல பணம் இருந்தால் நல்ல ஆரோக்கியமா எந்த ஃபுட்டு வேணாலும் நீங்க வாங்கி சாப்பிடுங்க. ஒருவேளை உங்க கரங்கள்ல வெறும் 50 ரூபா தான் இருக்கு, இந்த 50 ரூபாய்க்கு வெறும் புளிச்சாதத்தை தான் நான் வாங்கி சாப்பிட முடியும்னா, ஆண்டவர் அதை அனுமதித்திருக்கிறதாக சொல்லி அதை மட்டும் வாங்கி சாப்பிடுங்க, அதிலே சந்தோஷம் அடையுங்கள். இல்லை, இன்னைக்கு நான் பிரியாணி தான் வாங்கி சாப்பிடுவேன்னு ஃப்ரெண்டு கிட்ட 200 ரூபாய கடனை வாங்கிட்டு போய் கடன்காரனா என்ன செய்யாதீங்க, மாறாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு என்ன அனுமதித்திருக்கிறாரோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிங்க. அடுத்தவங்களை பார்க்காதீங்க, ஏதோ ஒரு நோக்கத்திற்காக அதை அனுமதித்திருக்கிறார். எலியாவுக்கு அதைத்தான் அனுமதித்தார். ஆண்டவர் எதை கொடுத்தாரோ அதைத்தான் எளிய வாங்கிக்கிட்டாரே ஒழிய, ஐயா என்ன ஆண்டவரே இது, இதை மாத்துங்க, இது கொஞ்சம் உப்பு கம்மியா இருக்கு, வேற காகத்தை திரும்ப ரிட்டர்ன் அனுப்பி விடுங்க. இல்லை, அக்செப்ட் இட். இன்றைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் பாருங்க, ஒரு காலத்துல எங்ககிட்ட இருந்து சாப்பாடை ஒழிச்சு வச்சாங்க, சரிங்களா? பிள்ளைகிட்ட இருந்து சாப்பாடை ஒழிச்சு வச்சாங்க, மேல அந்தரத்துல கட்டி தொங்க விடுவாங்க, சாப்பாடையும் குழம்பையும் எடுத்து குடிச்சிட்டு ஓடிடுவாங்க. அப்புறம் யாருக்குமே கிடைக்காது. அப்பா வந்து பார்த்தாருன்னா சாப்பாடு இருக்காது, குழம்பு இருக்காது. இவன் என்ன பண்ணிட்டு இருப்பான், 4 வயசுதான் இருக்கு, எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டு ஓடிடுவான். ஆனா இன்னைக்கு பாருங்க, அப்படி இல்லை, இவங்களுக்கு திணிக்க வேண்டியதா இருக்கு. அந்த அளவுக்கு உணவின் மீது இருக்கக்கூடிய மரியாதையும் காணாமல் போய்விட்டது, எதுவுமே இல்லை, எல்லாம் ஜீரோவா போச்சு. என்னுடைய பொக்கிஷம் எங்கே இருக்கு? என்னுடைய ஜெபத்தில் அது வெளிப்படும். இப்படி ஜெபிக்கிறது இன்னைக்கு ஜெபமே இல்லைன்னு கூட மாத்தி வச்சுட்டாங்க.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபன் எஃப்எம்இன் அனுதின தியானம். நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. 2 நாளாகமம் 15வது அதிகாரம் 7வது வசனம். 1986 ஆராய்ச்சியாளர் குழு ஒன்று மினியாபோலிஸைச் சேர்ந்த தாய்மார்களிடமும் ஜப்பான் நாட்டைச் சேர்ந்த தாய்மார்களிடமும் ஒரு ஆய்வை மேற்கொண்டது. அதற்காக அவர்களிடம் பல கேள்விகள் கேட்கப்பட்டது. அதில் பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தை குறித்து சில கேள்விகள் கேட்கப்பட்டன. அதிலும் மிக முக்கியமாக, உங்கள் பிள்ளைகள் எதிர்காலத்தில் தலை சிறந்தவர்களாக மாற எது முக்கியமானது என்று கேட்டனர். அவர்கள் கூறிய பதில் அவர்களுடைய கலாச்சாரத்தில் மிகப்பெரிய வேறுபாட்டை காண்பித்தது. மினியாபோலிஸில் இருந்த தாய்மார்கள் பிள்ளைகள் உயர்ந்த நிலைமை அடைய வேண்டுமென்றால் திறமைதான் மிகவும் முக்கியம் என்றார்கள். ஆனால் ஜப்பானைச் சேர்ந்த தாய்மார்களோ முயற்சிதான் முக்கியம் என்றார்கள். ஆம் பிரியமானவர்களே, தேவ பிள்ளைகளாகிய நமக்கு தேவ ஒத்தாசியுடன் கூடிய முயற்சி இருந்தால் போதும், வாழ்வில் உயர்ந்த நிலையை அடைந்து விடலாம். தேவன் பயன்படுத்திய மனிதர்கள் எல்லோரும் திறமைசாலிகளாக இருக்கவில்லை. தேவன் அவர்களிடம் அவர்கள் செய்ய வேண்டியதை சொன்னார். அதை கேட்டு அப்படியே அவர்களும் முயற்சித்தார்கள். அப்படி முயற்சித்தவர்கள் உயர்ந்த நிலையை அடைந்தனர். ஆபிரகாம் பெலிஸ்தியர் தேசத்திலே குடியிருந்த காலத்திலே அவர் பல துறவுகளை தோண்டினார். ஆபிரகாம் மரித்த பின்பு பெலிஸ்தர் அந்த துறவுகளை தூர்த்து போட்டார்கள். ஆனால் ஈசாக்கு பெலிஸ்தர் தேசத்திலே குடியிருந்த போது பெலிஸ்தர் தூர்த்து போட்ட துறவுகளை எல்லாம் மறுபடியும் தோண்டி தன் தகப்பனிட்ட பெயர்களின்படியே அவைகளுக்கு பெயரிட்டார். ஈசாக்கின் வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். உடனே அங்கிருந்த மேய்ப்பர்கள் இந்த தண்ணீர் எங்களுடையது என்று ஈசாக்குடைய மேய்ப்பர்களுடைய வாக்குவாதம் செய்தார்கள். ஈசாக்கு மனம் தளர்ந்து போகவில்லை. தன் கால்நடைகளுக்கும் தன் வீட்டாருக்கும் தேவையான தண்ணீருக்கு என்ன செய்வது என்று கலங்கவில்லை. அவர் மீண்டும் ஒரு துறவை தோண்டினார். அதை குறித்தும் அவர்கள் வாக்குவாதம் செய்தார்கள். ஈசாக்கு மீண்டும் 3வது முறை முயற்சித்து ஒரு துறவை தோண்டினார். அதிலும் ஏராளமான தண்ணீர் வந்தது. அதை குறித்து ஒருவரும் வாக்குவாதம் செய்ய வரவில்லை. அப்பொழுது ஈசாக்கு, நாம் தேசத்திலே பழுகும்படிக்கு தேவன் இப்பொழுது நமக்கு இடம் கொடுத்தார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டார். அம் பிரியமானவர்களே, ஏதோ ஒரு முறை ஏற்பட்ட தோல்வியை பார்த்து சோர்ந்து போய் இருந்துவிடக்கூடாது. தேவ ஒத்தாசையோடு மீண்டும் முயற்சி செய்தால் நமக்குத்தான் வெற்றி. பேதுரு ஒரு முறை மீன்பிடிக்க படவிலே கடலுக்கு சென்றார். ராம் முழுவதும் வலை வீசியும் ஒரு சிறு மீனை கூட அவரால் பிடிக்க முடியவில்லை. அவருடைய மனமெல்லாம் சோர்ந்து போனது. வெறும் வலைகளை அலசி வைத்தார்கள். இயேசு அந்த படவிலை ஏறி ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அதன் பின்பு இயேசு சீமோனை பார்த்து, நீ ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி வலையை போடு என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு விட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்று சொல்லி மீண்டும் முயற்சித்தார். அவருடைய மீன்பிடி திறமை சாதிக்க முடியாததை இயேசுவின் வார்த்தையின்படி செய்த முயற்சி சாதித்தது. ஆம் பிரியமானவர்களே, நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் திறமைசாலிகளாய் இருந்தாலும் பலமுறை தோல்விகளை சந்தித்திருக்கலாம். ஆனால் மனம் தளர்ந்து போகாதிருங்கள். உங்கள் முயற்சியை கைவிடாதிருங்கள். உங்கள் திறமைகளில் நம்பிக்கை வைக்காமல் தேவன் மேல் நம்பிக்கை வைத்து மீண்டும் முயற்சி செய்யுங்கள். உங்கள் முயற்சிக்கு தேவன் நல்ல பலனை கொடுப்பார். உங்கள் தோல்விகள் ஜெயமாக மாறும்.

0: விருப்பமும் செய்கையும் என்ற தலைப்பில் ஊழியர் ஜெபராஜா அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2 அதிகாரம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2 அதிகாரம் 13 வசனம். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராக இருக்கிறார்.

உங்கள் சொந்த வேலைக்கான, உங்கள் சொந்த குடும்ப காரியத்துக்கான விருப்பம் அல்ல. மேலே கீழே உள்ள வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது 12 வசனம், அதனால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமயமாயிருக்கும் போது மாத்திரமல்ல, நான் தூரமாயிருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் இரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். என்னுடைய இரட்சிப்பு நிறைவேற வேண்டும் என்கிற ஆசை. ஆமென் சொல்லுவோமா? நான் ஒரு காலத்தில் இரட்சிக்கப்பட்டேன். ஆண்டவராகிய இயேசு என்றால் யார் என்று தெரியாமல் இருந்தேன். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தின் மூலமாய் அவரை அறிவதற்குரிய சந்தர்ப்பத்தை கொடுத்தார். இயேசுவை அறிந்தேன், ஏற்றுக்கொண்டேன். இதுதான் உங்களுடைய சாட்சி, என்னுடைய சாட்சி. ஆண்டவர் கிருபையாக அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பை கொடுத்து பாவத்தின் தண்டனையிலிருந்து நம்மை ரட்சித்தார். எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்கு? இந்த அனுபவம் இல்லாட்டா நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து பிரயோஜனமே இல்லை. என் பாவம் மன்னிக்கப்பட்டது. இயேசு தன்னுடைய இரத்தத்தினால் என்னுடைய பாவத்தை மன்னித்து இருக்கிறார், கழுவி இருக்கிறார், என்னை விடுவித்து இருக்கிறார் என்கிற உறுதி வர வேண்டும். 1 யோவான் 1:9 வாசியுங்கள். 1 யோவான் புத்தகம் 1:8-9. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டா பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். தீமத்தேயுவின் புத்தகத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 1 தீமத்தேயுவின் புத்தகம் 1:1. 1 தீமோத்தேயு 1:15. பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவி நான். ஆண்டவர் பாவிகளை இரட்சிக்கத்தான் வந்தார். ஆண்டவர் இந்த பூமியில வந்தபோது வியாதியஸ்தர்களை சுகமாக்கினார், உண்மைதான். பிசாசின் பிடியிலிருந்தவர்களை விடுதலை செய்தார், உண்மைதான். ஆனால் எந்த இடத்திலுமே நான் வியாதியை சுகமாக்க வந்தேன் என்று இயேசு சொல்லவில்லை. நான் பிசாசுகளை துரத்த வந்தேன் என்று சொல்லவில்லை. நான் நீதிமான்களை அல்ல பாவிகளை இரட்சிக்க வந்தேன் என்று இயேசு சொன்னார். அப்போ ஒரு மனிதனுக்கு இயேசுவின் மூலமாய் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதம் பாவ மன்னிப்பும் இரட்சிப்பும். இந்த ரெண்டும் இல்லாமல் நீங்கள் எத்தனை ஆண்டுகள் சபைக்கு வந்தாலும் நீங்கள் பரலோகத்துக்கு போய் சேர முடியாது. ஏனென்றால் பரலோகத்துக்கு உங்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடியது இயேசு கிறிஸ்துவுடைய இரட்சிப்பு. இந்த இரட்சிப்பு எப்பொழுது வேண்டுமானாலும் நம்மை விட்டு எடுபட்டு போய்விடலாம். எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த இரட்சிப்பை நாம் இழந்து விடலாம். அதற்குரிய சந்தர்ப்பங்கள் ஏராளம் உண்டு. ஏனென்றால் எவனை விழுங்கலாமோ என்று பிசாசு வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். சபைக்கு வர்றவங்க எல்லாரும் கடைசி வரைக்கும் ஆண்டவர்களுக்குள்ளே நிலைச்சிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. பின்மாற்றத்திலே போய், பழைய பாவத்துக்கு போய், பழைய சிற்றின்மங்களுக்கு போய், பழைய வழிபாடுக்கு போகிறவர்களை ஏராளமாய் பார்க்கிறோம். காரணம், ரட்சிக்கப்பட்டது உண்மைதான், அபிஷேகம் பெற்றது உண்மைதான், ஆனால் அது தொடர்ந்து நிறைவேறுவதற்கு பிரயாசப்படவில்லை. இன்னைக்கு நீங்களும் நானும் என்ன செய்யணுங்கிறத ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீ ரட்சிக்கப்பட்டதில் சந்தோஷப்படுகிறாய், உண்மைதான். ஆனால் இந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும். இதற்கேற்ற வாஞ்சைகளை ஆவியானவர் நமக்குள்ளே உண்டாக்கி விடுகிறார். ஒரு காலையில என்ன சாப்பிடணுங்கிறத இந்த மாம்சம் நமக்குள்ள விருப்பத்தை உண்டாக்குது. என்ன பார்க்கணுங்கிறத இந்த மாம்சம் நமக்கு விருப்பத்தை உண்டாக்குது. ஆனால் ஆவிக்குரிய காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு விருப்பத்தை உண்டாக்குகிறார். இந்த வசனத்துக்கு கீழே உள்ள வசனத்தை பாருங்க. கோணலும் மாறுபாடுமான, அதாவது பிலிப்பியர் 2:14. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளிலே எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு. அப்ப இந்த ரெண்டுக்கும் பாருங்க, நடுவில் சொல்றாரு, தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உண்டு பண்ணுகிறார். அப்ப முன்னாடி உள்ள வசனம், பின்னாடி உள்ள வசனம் என்ன? முன்னாடி உள்ள வசனம், நீ ரட்சிப்பு நிறைவேற வேண்டும் என்கிற ஆசை உனக்குள் இருந்து கொண்டே இருப்பதற்கு அந்த ஆசைகளை தூண்டி விடுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். சத்தம் ஒரு அலையிலேயே சொல்லுவோமா? இரண்டாவது, இந்த ரட்சிக்கப்பட்ட நான் ரட்சிக்கப்படாத இந்த கோணலும் மாறுபாடுமான சந்ததி நடுவில் ரட்சிக்கப்பட்ட நான்

வசனத்தை பிடித்து கொண்டு வசனத்தின்படி வாழ்ந்து காட்ட வேண்டும். இந்த ஆசை எனக்கு வரணும், அதாவது என் ரட்சிப்பை காத்துக்கொள்ளணும், நான் சாட்சியா வாழணும். இதுதான் இந்த ரெண்டையும் தான் ஆவியானவர் இதற்கு ஏற்ற விருப்பத்தையும் செய்கையும் என்ன செய்கிறார், உண்டாக்குகிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எப்பொழுதாவது உங்களுக்கு ஜெபிக்கணும்னு தோணுச்சுன்னா இது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள உண்டாக்குகிற ஒரு விருப்பம். இந்த விருப்பம் செய்கையாக மாறுவது உங்கள் கையில் தான் இருக்கிறது. விருப்பத்தை தூண்டி விடுகிறவர் பரிசுத்த ஆவியானவர், அந்த விருப்பத்தை செய்கையா மாற்றுறது உங்க கையில இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு காலையில ஒரு 5 மணிக்கு முழிப்பு வருதுன்னு வச்சுங்க. இந்த 5 மணிக்கு முழிப்பு வரும்போது ஆண்டவர் சொல்லாரு, நீ எந்திரிச்சு ஜபம் பண்ணு அப்படிங்கிற உணர்வு உங்களுக்குள்ள தோன்றது இல்ல. மாம்சத்தின்படி நமக்குள்ள அப்படிப்பட்ட யோசனை வரவே வராது. நமக்குள் வாசமாயிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தான் நம்முடைய ஆவியில உணர்த்தி ஜபம் பண்ணு அப்படிங்கிறார். இப்படி ஜபம் பண்ணுன்னு சொன்ன உடனே அடுத்து பிசாசு ஒண்ணு சொல்லுவான், நீ நைட்டு லேட்டா படுத்த, உன் உடம்பெல்லாம் ரொம்ப டயர்டா இருக்கு, நீ கொஞ்ச நேரம் கழிச்சு பண்ணலாமே அப்படின்ட்டு. இந்த விருப்பம் செய்கையாக மாறாதபடி அவனுடைய செய்கையை உங்களுக்குள் திணித்து விடுவான். எத்தனை பேருக்கு விளங்குது, எத்தனை பேருக்கு கண்ணு திறக்கப்படுது, சத்தமா தான் சொல்லுங்களேன். அப்ப ஒரு ஜெபிக்க வேண்டும் என்கிற உணர்வு வந்த உடனேயே நீங்கள் முழங்கால் போட்டி ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கும் போது என்ன சொல்லணும், ஆண்டவரே இப்பொழுது நான் ஜெபிப்பதற்கு பரிசுத்த ஆவியானுடைய உதவியை தாங்கன்னு கேட்கணும். உங்க பலத்துல நீங்க ஜெபிக்கவே முடியாது. ஆண்டவர்ட சொல்றேன், இங்கிலீஷ்ல தான் அந்த ஒரு வார்த்தை சொல்லணும், எப்பவுமே ஜெபணும், லார்ட் ஐ நீட் யுவர் ஸ்ட்ரென்த் டு ஸ்டாண்ட் பிஃபோர் யூ அப்படின்ட்டு. ஏன்னா உங்களுக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு எனக்கு என்ன தேவை, எனக்கு கிருபை, உங்களுடைய பலன் தேவை. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கும் போது ஆண்டவருடைய பலனை கேட்காம ஜெபிக்கிறதே இல்லை. ஏன்னா அவருடைய பலன் தான் இந்த ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் தொடர்ந்து ஜெபிப்பதற்கு நமக்கு பலன் தருகிறது. குறிப்புகளை சொல்லிட்டு போறது ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். தேவனோடு கான்டாக்ட் வைத்து அவரோடு பேசி அவரை ஆராதித்து துதித்து அவரும் திருப்திப்படணும் நம்மளும் திருப்திப்படணுங்கிற அந்த ஜெப ஜீவியம் இருக்கே, அது ஆவியானவருடைய துணையினால மட்டும்தான் முடியும். இன்னைக்கு நம்ம திருப்திக்கு என்ன செய்யறோம், லேசா ஜெபம் பண்ணிட்டு போயிடுறோம் கேட்டீங்களா, ஜெபம் பண்ணிட்டு போயிடுறோம். ஆனா ஆண்டவர் திருப்தி படுறாரா உங்க ஜெபத்துல? செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன் ஆபத்தானது, சுய திருப்தி. எனக்கு எல்லாமே சுய திருப்தி ஆவிக்குரிய காரியங்கள்ல வரும், ஆனா சாப்பாட்டுல திருப்தி வராது, எனக்கு இன்னும் சாப்பிடணும்னு தோணும். ட்ரெஸ்ல திருப்தி வராது, இன்னும் விதவிதமா உடுத்தணும்னு வரும். வேற ஒரு மாடல் போனா இன்னொரு மாடல் மொபைல் மாத்தணும்ங்கிறோம், அந்த அதுல திருப்தி வராது. ஆனா ஜெபம் பண்றதுல பாருங்க, ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுமே ஒரு திருப்தி வந்துடும். அந்த திருப்தியை கொண்டு வர்றது யார் தெரியுமா, பிசாசு. நீங்க ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ண உடனே அதுல திருப்தி அடைஞ்சீங்கன்னா அந்த திருப்தி தேவனால் உண்டாகவில்லை, பிசாசினால் உண்டாகிறது. ஆவியானவர் உங்களுக்குள்ளே ஒரு விருப்பத்தை உண்டாக்குவார். இந்த விருப்பம் வந்த உடனே அது செய்கையாக மாற்றுவது உங்க கையில தான் இருக்கு. அது செய்கையாக மாறாத பட்சத்தில் விருப்பங்கள் விருப்பங்களாகவே இருக்கும். அதனாலதான் இன்னைக்கு நிறைய பேரு, நானும் தான் ஜெபம் பண்ணும் ஜெபம் பண்ணும் ஆசைப்படுறேன், ஆனா என்னால முடியல, நான் நிறைய ஜெபம் பண்ணணும்னு நான் தீர்மானம் எடுக்கிறேன், ஆனா என்னால முடியல, மணிக்கணக்கா உட்கார்ந்து ஆண்டவருடைய பாதத்துல துதிச்சு ஆராதிச்சு ஜெபம் பண்ணணும்னு நினைக்கிறேன், முடியல. ஏன் முடியலன்னா, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில இடைபட்டு உங்களை ஜெபிக்க வைக்கணுங்கிறதுக்காக ஒரு ஆசையை தூண்டி விடுகிற அந்த நேரத்துல நீங்க அப்புறம் பார்க்கலாம்னு சொல்றீங்க பாத்தீங்களா, அங்கதான் தோல்வி வருது. எத்தனை பேருக்கு புரியுது? அதே போலதான் வேதத்தை வாசிக்கணுங்கிற விருப்பத்தை யார் உண்டாக்குவது, பரிசுத்த ஆவியானவர். ஆனா பைபிள் அப்படி திருப்பிட்டு ஏதாவது ஒரு வசனத்தை வாசிட்டு போயிட்டு ஒரு திருப்தி அடைகிறீங்களே, அந்த திருப்தி பிசாசனால் உண்டாகிறது. ஆவியானவர் வசனத்தை படித்து அதுல தேவன் என்ன சொல்லுகிறார், என்ன பற்றி என்ன போட்டிருக்கு, இதையெல்லாம் உங்களுக்கு உங்களோட பேசுறதுக்கு தான் பைபிள் வாசிக்க சொல்ற. ஜெபம் பண்ணும்போது நீங்க தேவனோட பேசுறீங்க, பைபிள் வாசிக்கும் போது தேவன் உங்களோடு பேசுகிறார். தேவன் உங்களோடு பேசுற வரைக்கும் பைபிள் வாசிக்கணும். தேவன் உங்களோட பேசும்படி பைபிள் வாசிக்கணும். சங்கீதத்துல உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான், எடுத்து வாசிக்கலாமா? 119 சங்கீதத்துக்கு என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். 119 சங்கீதம், 119 சங்கீதத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்டாக. உங்களுடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி கண்களை திறந்தருளும். நம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தரலும். 18, நம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை. எப்ப பைபிள் வாசித்தாலும் இந்த வசனத்தை எடுத்து வாசிக்க வேணாம், ஆண்டவரே
இதுல இருக்க சத்தியத்தை அறியும்படி என் கண்கள் என்ன செய்யுங்க. இதுல நிறைய அதிசயம் இருக்கு ஆண்டவரே, இது நிறைய என்ன இருக்கு அதிசயம் இருக்கு. பாருங்க, நான் எத்தனையோ முறை இந்த பைபிளை படிச்சிருக்கேன், அதை நான் பெருமைக்காக சொல்ல விரும்பல, பல முறை படித்திருக்கிறேன். ஆனா இந்த முறை படிக்கும் போது நிறைய பேருக்கு இது தெரிஞ்ச சத்தியம் தான், எனக்கு தெரியல. இத்தனை வருஷம் பைபிள் படித்தோம், ஒரு சத்தியம் எனக்கு மறைவா இருந்துச்சு, இந்த முறை படிக்கும் போது ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார். எப்படின்னா, 2 வயதுக்கு கீழ் உள்ள பிள்ளைகளை ஏன் ஏறோது கொல்லணும், ஏன் ஏறோது கொல்லணும்? அப்ப பார்த்துட்டு போய் குழந்தைய பார்த்துட்டு வந்தோமே, அதுக்குள்ள 2 வயசு ஆயிருக்குமா? அப்படின்னா மேய்ப்பர்கள் போய் பிள்ளைய பார்த்தபோது முன்னணையில, அப்பதான் பெத்து போடப்பட்ட பிள்ளை, எங்க கிடக்கப்பட்டிருந்துச்சு, சத்திரத்துல இடம் இல்லாதனால முன்னணையில இருந்துச்சு. ஆனா சாஸ்திரிகள் வந்து பார்க்கும் பொழுது அந்த நட்சத்திரம் பிள்ளை இருந்த வீட்டின் மேல் வந்து நின்றது. ஆமீன் சொல்லுவோமா? அப்ப மாட்டுக்கொட்டையில வந்து சாஸ்திரிகள் பார்க்கல, அதுக்கு முன்னாடி இயேசுவை ஒரு வீட்டுக்கு கொண்டு போய் வீட்டுல வச்சு வளர்க்குறாங்க, அந்த வீட்டுக்கு வர்றாங்க. அப்ப எத்தனையோ நாட்கள் ஆயிருக்கலாம், வருடங்கள் ஆயிருக்கலாம். அதனாலதான் 2 வயசுக்கு உட்பட்ட பிள்ளை, எத்தனை முறை பைபிள் படிச்சாலும் ஒவ்வொரு முறையும் கேட்கும் போது ஆண்டவர் ரகசியங்களை வெளிப்படுத்துறார். அல்லேலூயா. அப்ப பைபிளை படிக்கணுங்கிற ஆசை உங்களுக்குள்ள வரும்போது உடனே பைபிளை கையில எடுத்துடணும், அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த விருப்பம் செய்கையாக மாறாமல் நிராசையாக முடிந்து விடுகிறது. நிராசைன்னு என்னது? நிறைவேறாத ஆசை. முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நானும் ஜபிக்கணும் ஜபிக்கணும் தான் நினைக்கிறேன். நிறைய பேர் சொல்றீங்க, நானும் நிறைய பைபிள் வாசிக்கணும் வாசிக்கணும் தான் நினைக்கிறேன். இது நீங்க நினைக்கல, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள அந்த நினைப்பை உண்டு பண்றார். அது செய்கையா மாறணும்னா ஜபிக்கணும்னு எண்ணம் வந்த உடனே முழங்கால் போட்டுறணும். எத்தனை பேர் இனிமேல் அப்படி செய்வீங்க? அப்படி செஞ்சு பாருங்க, உங்க வாழ்க்கை சக்சஸா முடியும். கத்தர் உங்களோடு பேசுகிற அனுபவத்தை நீங்க பார்க்க முடியும். ஏன்னா நீங்க சொன்ன உடனே கீழ்ப்படுகிறீங்க பாத்தீங்களா, அந்த கீழ்ப்படிதல் ஆண்டவருடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்தும். ஜெபமண்ணு அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்களுக்குள்ள வரும் பொழுது உடனடியா முழங்கால் போட்டா ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்கு நீங்க கீழ்ப்படுகிறீங்கன்னு அர்த்தம். பைபிளை வாசிக்கணும்ட்டு. அதே போலதான் ஊழியம் செய்யறதுக்கு, ஊழியம் செய்யறதுக்கு. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது ரோமர் எழுதின நிருபம் 15 திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமர் 15 21 நான் மற்றொருவனுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டாதபடி கிறிஸ்துவனுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன். அதனுடைய அர்த்தம் என்ன? விரும்புகிறேன், ஆசைப்படுகிறேன் என்பதான் அதனுடைய அர்த்தம். இப்படி ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தாரா? அப்போஸ்தல நடவடிக்கைகள் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஆவியானவர் என்னென்னலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறாரோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கீழ்ப்படிந்து அவர் ஊர் ஊரா அவர் நாடு நாடா போய் ஊழியத்தை செய்கிறார். அல்லேலூயா. 19 இப்படி எருசலேம் துவங்கி இல்லிருக்கும் தேசம் வரைக்கும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சம்பூர்ணமாய் பிரசங்கித்திருக்கிறேன். இப்படி சொல்லிட்டு தான் சொல்றாரு, இன்னும் செய்ய விரும்புறேன். தேவ பிள்ளைகளே, யாருக்காவது சுவிசேஷத்தை சொல்லணுங்கிற உணர்வு வருதுன்னா அது உங்களால வராது. ஏன்னா பிசாசு உங்களுக்குள்ள அந்த உணர்வை வர விடவே மாட்டான். நீங்க சுவிசேஷம் சொல்லணுங்கிற ஆசை வருதுன்னா இது கத்தர் செய்கிற காரியம். உடனே சொல்லி பாருங்க, நீங்க செய்யும் போது தேவனும் இணைஞ்சு செய்வா. அல்ல கவனிங்க, ஜெபம் பண்ணும்போது மகனே ஜெபம் பண்ணுன்னு சொன்னா அவர் உங்களோட பேசுறதுக்கு தயாரா இருக்காரு, ஏதோ உங்களோட பேச போறாருன்னு அர்த்தம். அவர் டைமை விட்டுட்டு நீங்க உங்க டைமுக்கு போய் முழங்கால் போட்டு ஜோத்திரம் தோத்திரம் சொன்னீங்கன்னா தேவ பிரசன்னத்தை உங்களால உணர முடியாத சூழ்நிலை வரும். ஏன்னா அவர் ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்து வா மகனே உங்க கூட பேசணுங்கிற உணர்வை கொடுக்கும் போது அது செய்யலாம் மாறுறது உங்களுடைய கையில தான் இருக்கு. ஆசைகளுக்கு பலன் இல்லை, செய்கைகளுக்கு தான் பலன். அமீன் சொல்லுவோமா? ஆண்டவரே, நான் நிறைய பேருக்கு சுவிசேஷம் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஆண்டவரே, ஆசையானது அலைந்து தேடுவதை பார்க்கலும் கண் கண்டதே நலம். ஆசையிலேயே உங்க வாழ்க்கை முடிஞ்சிடக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் இன்னும் ஜெபம் பண்ணும் இன்னும் ஜெபம் பண்ணும் இன்னும் ஜெபம் பண்ணுங்கிற ஆசையிலேயே உங்க வாழ்க்கை போயிடக்கூடாது. அதே மாதிரி நான் நிறைய பைபிளை வாசிக்க, வருஷத்துக்கு ஒரு தடவையாவது பைபிள்ல என்ன இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியணும், படிக்கணும். வருஷத்துக்கு ஒரு முறையாவது படிச்சாதான் பைபிள்ல என்ன இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும், நான் என்ன பிரசங்கம் பண்றேங்கிறது உங்களுக்கு புரியும். அப்ப ஆண்டவர் பைபிளை வாசின்னு சொல்லும் போது உடனே எடுத்து வாசிக்கணும். என்னத்தை வாசிக்கணும்னு எடுக்க கூடாது, கிரமமா வாசிக்கணும். ஒருத்தவங்க லெட்டர் போட்டாங்கன்னா மேல இருந்து கீழே வரைக்கும் வாசிக்கிறோம். இது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அன்பு கடிதம். முதல்ல இருந்து கடைசி வரைக்கும்
வாசிக்கணும். புரியாத பகுதிகள் இருக்கும், புரியாட்டாலும் வாசிக்கணும், புரிஞ்சாலும் புரியாட்டாலும் இது சத்திய வசனம். இந்த சத்திய வசனத்தை நம்ம என்ன செய்யணும், வாசிக்கணும். அதே போலதான் சுவிசேஷ ஊழியம் செய்ய டிஎல் மூடி ஒருமுறை கூட்டத்தை முடித்து விட்டு தன்னுடைய தான் தங்கியிருந்த விடுதிக்கு வந்திருக்கிறார். அந்த விடுதியில வந்தபோது அந்த பக்கத்து அறையில ஒருவனுக்கு போய் சுவிசேஷத்தை சொல்லு என்று ஆண்டவர் உணர்த்தி இருக்கிறார், விருப்பம் வந்திருக்கிறது. உடனே இவர் மாம்சத்தில் யோசித்திருக்க, ஆண்டவரே இப்பதான் கூட்டத்தெல்லாம் முடிச்சுட்டு டயர்டா வந்திருக்கேன், காலையில எந்திரிச்ச உடனே முத வேலையை அவனுக்கு சுவிசேஷத்தை சொல்றேன் அப்படின்னு. ஆனா ஆண்டவர் மறுபடியும் சொல்றாரு, இல்ல நீ இப்ப போய் சுவிசேஷத்தை சொல்லு அப்படின்னு. நான் இவர் இல்ல ஆண்டவரே எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் அப்புறம் போய் சொல்றேன், நாளை காலையில சொல்றேன். மறுநாள் காலையில இவள் எழுந்திருப்பதற்கு முன்பாக பக்கத்து அறையில பல சத்தம் கேட்கிறது. என்னன்னு பார்த்தா, அன்று இரவு அவன் வாழ்க்கையில நிம்மதி இல்லாமல் தற்கொலை பண்ணி செத்து விட்டான் என்று மார்பில் அடித்து கொண்டு அழுதாராம். அவனுடைய சாவுக்கு நான் தான் காரணம். ஆண்டவர் சொல்லும் போதே அந்த சுவிசேஷத்தை நான் சொல்லி இருந்தால் ஒரு ஆத்மாவை நான் ரட்சித்திருப்பேனே என்று. தேவ பிள்ளைகளே, உங்களுக்குள்ள எத்தனை முறை ஆண்டவர் உணர்த்துகிறார். உங்களோடு வேலை பார்க்கிறவர்கள், உங்களோடு பழகுகிறவர்கள், உங்களோடு பிசினஸ் பண்றவங்க, உங்களுக்கு பக்கத்துல குடியிருக்கிறவங்க, மற்றவங்களுக்கெல்லாம் சொல்லும்படி சந்தர்ப்பம் கிடைக்கும். நீங்களே வழியை போய் சொல்ல முடியாது, உண்மைதான் எனக்கு தெரியும். சும்மா உட்காந்துருக்க அவங்கள்ட்ட போய் இயேசுவை நேசிங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா எத்தனை சந்தர்ப்பத்தை திறந்து கொடுத்து நீங்க பேசுறதுக்கு ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். அந்த விருப்பம் தேவனால வந்தது. ஆமென் சொல்லுவோமா? அப்ப வேதம் வாசிக்கணுங்கிற விருப்பம் யாரால வர்றது? ஆவியானவரால வர்றது. ஜெபிக்கணுங்கிற விருப்பம் யாரால வர்றது? ஆவியானவரால வர்றது. சுவிசேஷ ஊழிய செய்யணுங்கிற விருப்பம் யாரால வருது? ஆவியானவரால வருது. இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், 2 கொரிந்தியர் 8 அதிகாரத்துக்கு என்னோடு கூட திருப்பி கொள்ளுங்கள். 8 அதிகாரத்துல 6 வசனத்தை வாசிக்கிறேன். ஆதலால் தீத்து இந்த தர்ம காரியத்தை உங்களிடத்தில் தொடங்கினபடியே அதை முடிக்கவும் வேண்டும் என்று அவனை கேட்டுக்கொண்டோம். கேட்டீங்களா? அதுக்கப்புறம் பாருங்க 11 வசனம். ஆகையால் அதை இப்பொழுது செய்து நிறைவேற்றுங்கள். கொடுக்க வேண்டும் என்கிற விருப்பம் உண்டாயிருந்தது போல உங்களுக்கு உள்ளவைகளில் எடுத்து அதை நிறைவேற்றுதலும் உண்டாவதாக. சிலர் ஆண்டவருக்கு கொடுக்கிற காரியத்துல கொடுக்கணும் கொடுக்கணும் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஆனா கொடுக்க மாட்டாங்க. நான் கொடுக்கறத பத்தி பேச மாட்டேன்னு சொல்லியிருக்கேன், ஆனா இந்த சப்ஜெக்ட் அது. ஆமென் சொல்லுவோமா? அப்ப நிறைய பேருக்கு ஆண்டவருக்கு கொடுக்கணும் கொடுக்கணும் கொடுக்கணும் ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஆனா என்ன செய்ய மாட்டாங்க. இந்த இந்த கொரிந்து பட்டணத்துல ஆண்டவர் கொடுக்கணும் கொடுக்கணும் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க, ஆனா அவங்க செய்யல. அப்பதான் சொல்றாரு, நீ எப்படி விரும்பினையோ அதை நிறைவேற்றவும் செய்ய வேண்டும். இதான் சொல்லப்பட்ட ஒரு காரியம். இன்னும் சில காரியங்களை உங்களுக்கு சொல்றேன், விருப்பமும் செய்கையும். ஏன்னா செய்கைக்கு தான் பலன் உண்டு. 2 யோவான் 8 வசனத்தை வாசிக்கலாம். 2 யோவான் 8 வசனம் எடுத்துட்டீங்களா? 2 யோவான் 8 வசனம். உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சையர். நம்ம எல்லாருக்குமே அநேக நேரத்தில் ஆசையிலேயே நம்முடைய வாழ்க்கை போயிடும். ஆசைகளை சுமந்து கொண்டே நம்முடைய வாழ்க்கையை கடந்து கொண்டே இருப்போம். ஆனால் அது செய்கையா மாறினா தான் செய்கைக்கு பலன் உண்டு. இந்த 7 சபைகளுக்கு ஆண்டவர் பேசும்பொழுது வெளிப்படுத்தின விசேஷம், 2 அதிகாரம் 3 அதிகாரத்துல கர்த்தர் பேசும்போது, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். சொல்லுங்க பார்க்கலாம். ஆசைகளை அறிந்திருக்கிறேன் ஆண்டவர் சொல்லல, உன் கிரியைகளை. அப்ப ஆவிக்குரிய கிரியைகள். இப்ப உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றீங்களேன், உங்களுக்கு ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடணுங்கிற விருப்பம் வந்த உடனே பைக் எடுக்கிறீங்க, ஸ்டார்ட் பண்றீங்க, போய் ஹோட்டல்ல சாப்பிட்டு வந்துறீங்க. உங்க விருப்பத்தை நீங்க நிறைவேற்றிடுறீங்க. உங்க ஃப்ரெண்ட போய் பார்க்கணுங்கிற ஒரு விருப்பம் வந்த உடனே உடனே என்ன செய்றீங்க, போறீங்க பாக்குறீங்க. இந்த ஆவிக்குரிய காரியங்களை தவிர வேறு எந்த ஒரு காரியத்தில், ஒரு டிவியில ஒரு காரியத்தை பார்க்கணுங்கிற ஆசை வரும்போது உடனே என்ன செய்றீங்க, பாக்குறீங்க. மொபைல்ல ஒரு காரியத்தை பார்க்கணுங்கிற விருப்பம் வந்த உடனே பாக்குறீங்க. இதெல்லாம் ஆவிக்குரிய காரியங்கள் அல்ல, மாம்ச பிரகாரமான காரியங்கள். அதையெல்லாம் நிறைவேற்றுறதுக்கு சாத்தான் நம்மளை உற்சாகப்படுத்திக்கிட்டே இருப்பான். ஆனா ஆவிக்குரிய காரியங்கள்ல வர்ற ஆசைகளை நீங்க நிறைவேற்றிட்டீங்கன்னா, செய்கையா மாறிடுச்சுன்னா, அந்த செய்கைக்கு பரலோகம் உங்களுக்கு பதில் தரும்னு இந்த பிசாசுக்கு தெரியும். அதனாலதான் செயல்ல இறங்க விட மாட்டேங்கிறான். இயேசு சொன்னார், அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு, பலன் என்னோடு கூட வருகிறது. அவனவனுடைய கிரியைக்கு தக்க பலனை நான் கொண்டு வருவேன். இப்ப நான் உங்களுக்கு கேட்கிறேன், ஆண்டவருக்காக ஏதாவது கிரியை செஞ்சீங்களா? சகோதரர்களே, இந்த சனிக்கிழமை ஜெபம்னு சொல்றமே, இது யாருடைய கிரியை?
ஆண்கள் மட்டும் சொல்லுங்க, இது யாருடைய கிரியை? ஆவிக்குரிய கிரியா மாம்சத்துக்குரிய கிரியா? ஆவிக்குரிய கிரியை. இந்த ஆவிக்குரிய கிரியையை நீங்கள் செய்யாவிட்டால் இதற்குரிய பலன் உங்களுக்கு என்ன செய்யாது? கிடைக்காது. அதே சமயத்தில் ஒரு சனிக்கிழமை வருது, நம்ம ஆண்களுக்காக ஒரு ஜெபம் இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் வரும்பொழுது பரலோகம் பார்க்கும். இது என்னுடைய ராஜ்யத்தின் வேலைக்கு என் பிள்ளைகள் போகிறார்கள் என்பதை பரலோகம் பார்த்து அதற்கு ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்கும். ஆனால் நம்ம வந்து போகணும் போகணும், அதே மாதிரி தான் பெண்களும் இப்போ புதன்கிழமை ஜெபம் வச்சுருக்காங்க. பெண்களும் நம்ம போகணுங்கிற ஆசைப்படுறோம், ஆனால் நீங்கள் அதை செய்கையாக மாற்றும் போது அந்த ஆவிக்குரிய செய்கைக்கு கத்தர் பலன் தருவாரா தரமாட்டாரா? இங்கே சொல்லப்பட்டிருக்குது, உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து விடாதீர்கள். சபை அறிவிக்கிற ஒவ்வொரு காரியமும் தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய காரியம், எங்கள் குடும்பத்துக்குரிய காரியம் அல்ல, தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய காரியம். பிள்ளைகளை ஜபத்துக்கு வாங்க, வகுப்புக்கு வாங்கன்னு சொல்றது தேவனுடைய காரியம். அந்த தேவனுடைய காரியத்திலே உங்களுடைய செயல்கள் கிரியைகளை தேவன் பார்க்க வேண்டும். அந்த கிரியைகளை பார்க்கும்போது ஆண்டவர் அதற்கு ஒரு பலன் தருகிறேன் என்று சொல்கிறார். அடுத்தவங்க வர்றாங்களா, இவங்க வர்றாங்களா, அவங்க வர்றாங்களா, இதெல்லாம் ஒப்புமை பண்ணால் அவங்களுக்கும் பலன் போயிடும், உங்களுக்கும் பலன் போயிடும். நான் தேவனுடைய கிரியைகளை செய்ய வேண்டும், நான் தேவனுடைய பாராட்டை பெற வேண்டும். அதுதான் ஆண்டவர் பார்க்கறது. ரெண்டு நாளாகமத்தின் புத்தகம் 15 அதிகாரம், ரெண்டு நாளாகமும் 15 அதிகாரம் 7 வசனம், நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைக்கு பலன் உண்டு என்றார். நாம் என்ன கிரியை செய்தாலும் பலன் கண்டிப்பா உண்டு. ரூத்தினுடைய புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம், என்னோடு சேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள். ரூத்தின் புத்தகம் ரூத் 2 அதிகாரம் 12 வசனம், உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக, இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருடைய சட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன். உன் செய்கை, ஐயா, இஸ்ரவேல் தேசத்தானை திருமணம் முடித்த இந்த ரூத் இஸ்ரவேலின் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று விருப்பப்பட்டாள், அந்த தேசத்துக்கு வருவேன் என்று ஒரு தீர்மானம் எடுத்தாள், அதை செய்கையாய் மாற்றினாள். ஆமென் சொல்லுவோமா? நினைச்சுக்கிட்டே இருக்கல, ஆண்டவட்ட வரணும், ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு வரணும், ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரணும், நினைச்சுக்கிட்டே இருக்கல, உறுதியான தீர்மானம் எடுத்து செயலில் காட்டினாள். ஆண்டவருடைய ஆலயத்துல வந்து ஜெபிக்கிறது, அந்த செயலுக்கு ஒரு பலன் உண்டு. நம்ம அதெல்லாம் ரொம்ப அற்பமாக நினைக்கிறோம், அதெல்லாம் ரொம்ப அசால்ட்டாக நினைச்சிட்றோம். அது எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா, எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் தெரியுமா? இடையிலிடையில் இங்கே வந்து சர்ச்சை திறந்து வச்சு சர்ச்சில் வந்து ஜெபிக்கிறது, தேவனுடைய கண்கள் என்னாலும் இங்கே இருக்கிறது. இந்த சிசிடிவி கேமரா எங்க அங்கே இருக்கு? சிசிடிவி கேமரா பார்க்கறத விட என் தேவன் உங்களை பார்க்கிறார். என் புள்ள வருது, என் ஆலயத்துக்கு வருது, என்கிட்ட ஜெபம் பண்ணுது, நான் அந்த ஜெபத்தை கேட்டு செய்யணும். ஐயோ, என் பிள்ளைகளாம் சேர்ந்து என் ராஜ்யத்துக்காக ஜெபிக்க வர்றாங்க, என் மகன்களெல்லாம் சேர்ந்து என் ராஜ்யத்துக்காக ஜெபிக்க வர்றாங்க, என் வாலிப பிள்ளைகள்லாம் சேர்ந்து என்னுடைய ராஜ்யத்துக்காக ஜெபிக்க வர்றாங்க. இந்த ஒரு ஒரு திருப்தி ஆண்டவருக்கு வந்துருச்சுன்னா உங்க வாழ்க்கையை திருப்தியோ திருப்தின்னு நடத்துவார். மற்ற எல்லாத்துக்கும் நமக்கு ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கு மனம் இருக்கு, ஆவிக்குரிய காரியங்களில் மட்டும் நமக்கு மனம் இல்லாம போயிடுது. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, என் மனசை நான் மாத்திக்கிறேன், ஆண்டவரே நான் கணக்கு போட்டது தப்பா கணக்கு போட்டிருக்கேன், இது தேவனுடைய கிரியை, இதுக்கு எனக்கு ஒரு பலன் உண்டு, எனவே நான் மாற்றி விடுவேன். இளையகுமாரன் லூக்கா 15 அதிகாரத்துல, இளையகுமாரன் தகப்பனுடைய வீட்டை விட்டு போய்விட்டான், அவன் போய்விட்டான், ஆனால் அவன் ஆசைப்பட்டான் என்ன, தகப்பன் வீட்டுக்கு மறுபடியும் வர வேண்டும் என்று. வருவதற்கு பல காரணம், நல்ல சாப்பாடு வேணும், நல்ல ட்ரெஸ் வேணும், ஏதோ ஒன்று. நீங்கள் நானும் ஏசிட்டு வந்ததுக்கு சும்மா வரல, ஏதோ ஒன்று தேவைப்பட்டுச்சு அதனால தான் வந்தோம், எனக்கெல்லாம் சுகம் தேவைப்பட்டுச்சு அதனால தான் வந்தேன். நம்ம ஒவ்வொருத்தருமே ஏதோ ஒன்று தேவைப்பட்டதுனால தான் வந்தோம், ஆனால் அதுக்கு மேலே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், இந்த தேவைகளை விட அவர் அற்புதமானவர், என் வியாதி குணமாவதை விட அவர் அற்புதமான தெய்வம், அதிசயமான தெய்வம், மகத்துவம் உள்ள தெய்வம். அதை கண்டதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் அவர் பாதத்தில் விழுந்து கிடக்கும். அவர் தான், அவர் தான், அவர் தான், அவர் தான் சொல்லி அவர் பாதத்தில் விழுந்து கிடக்கும். நம்ம எதிர்பார்த்து வந்ததை விட அவர் பெரியவர், எதிர்பார்த்து வந்ததை விட அவர் மகத்துவமானவர், அன்புள்ளவர். ருசிச்சிட்டோம். யோசிச்சு பாருங்க, இந்த இளையகுமாரனுக்கு அப்பா வீட்டுக்கு வரணும்னு ஆசை, ஆனா அவன் நினைச்சுக்கிட்டே உட்காந்துருந்தான்னா பன்றிகளோட தான் உட்காந்துருப்பான். இன்னைக்கு நிறைய பேர் தவறான ஐக்கியத்துல இருந்துட்டு, ஐயோ நான் இங்க இருந்து வெளியே வரணுமே, நானும் ஆண்டவருக்காக வாழணுமேன்னு ஆசைப்படுறாங்க, ஆனா அந்த ஐக்கியத்தை விட்டு வெளியே வர்றதுக்கு இஷ்டம் இல்லை. இவன் ஆசைப்பட்டது மட்டுமல்ல, அதை செயல் வடிவில் காட்டினான், எழுந்து புறப்பட்டான். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை சொல்றாரு, நீ எழும்பு, ஜபத்துக்காக எழும்பு,
வேத வாசிப்புக்காக எழும்பு, ஊழியத்துக்காக எழும்பு, சபையில நடக்கிற தேவனுடைய ராஜ்யத்தின் கிரியைக்காக நீ என்ன செய்ய எழும்பு. நீங்க எழும்பி கிரியை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். செய்யக்கு தக்க பலனை கர்த்தர் கண்டிப்பா என்ன செய்வாரு, கட்டளையிடுவார். அப்போஸ்தலனாகிய பவுல் எவ்வளவு செய்கை, எவ்வளவு அடி, எவ்வளவு நிந்தை, எவ்வளவு போராட்டங்கள், ஆனால் அவர் சொல்லுகிற காரியத்தை பாருங்கள், அவர் சொல்லுகிற காரியத்தை பாருங்கள். அப்போஸ்தலர் 20 திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 20:22 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். இப்பொழுதும் நான் ஆவியில கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன். அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறிய கட்டுக்களும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணங்கள் தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகளில் ஒன்றை குறித்தும் கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும். நல்ல கவனிங்க, அதனாலதான் அங்க சொல்றாரு உங்க ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க. என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படி, செயல் பிரசங்கம் பண்ணும்படி நான் கர்த்தராகி இயேசுவிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். அப்ப செஞ்சாரா? செய்தார். செயல்ல காட்டினாரா? நீங்க தேவனை நேசிக்கிறத எப்படி செயல்ல காட்ட போறீங்க? நல்ல கவனிங்க, ஆண்டவருடைய சமூகத்தை உட்காந்து ஆண்டவரே உங்களை நேசிக்கிறேன், உங்களை நேசிக்கிறேன், உங்களை நேசிக்கிறேன், ஐ லவ் யூ ஜீசஸ்னு ஓயாம வாய்குளுர சொல்றீங்க, எப்படி செயல்ல காட்டுறீங்க? செயல்ல காட்ட முடியுமா? நீங்கள் தேவனை நேசித்தால் அவருடைய வேலையை செய்வீங்க. அம்மாவை நேசிச்சா அடுப்படியில அம்மாவுக்கு உதவி செய்வீங்க, அம்மாவை இல்லையா? அப்பாவை நேசிச்சா அப்பாவுடைய வேலையில உதவி செய்வீங்க. தேவனை நேசிச்சா தேவனுடைய ராஜ்யத்தின் வேலையில உதவி செய்ய போறீங்க. அப்ப நான் வரலன்னா என்ன அர்த்தம்? ஆட்டோமேட்டிக்கா அதனுடைய ரூட் எங்க போகுதுன்னா, நான் தேவனை என்ன ஒழுங்கா என்ன செய்யல, நான் வெறும் வாயில ஆண்டவரை நேசிக்கிறேன் நேசிக்கிறேன்னு சொல்றேனே தவிர நான் செயல்ல அன்பை காட்டுகிற ஆள் அல்ல. பேதுருக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, எல்லா ஏரியாலையும் ஆசைகள் உண்டு, ஆண்டவருக்காய் சாதிக்க ஆண்டவரை போல நானும் செய்யணும்ட்டு. இதெல்லாம் உங்களுக்கு பைபிள்ல தெரிஞ்ச சத்தியங்கிறதுனால சொல்றேன். ஆண்டவருக்கு நடுக்கடல்ல நடந்து வர்றார், எல்லாம் ஆவேசம்னு பயப்படுறாங்க, பயப்படாதீங்க நான் தான் சொல்றார். உடனே பேதுருக்குள்ள ஒரு ஆசை, ஏன் எஜமான் நடக்க முடியும்னா நானும் நடக்க முடியும், ஒரு ஆசை கடல்ல நடக்கணுங்கிற ஆசை. ஆண்டவரை நீரே ஆனால் நானும் நடந்து வரும்படி கட்டளையிடும் அப்படின்னு வான்னு சொன்னமே, ஐயோ எனக்கு பயமா இருக்கு வந்து கையை பிடிச்சி கூட்டு போங்கன்னு சொன்னா சொல்ல, செய்கையை காட்டினார். சில நேரங்கள் ஆண்டவருக்காக சில காரியங்கள்ல துணிந்து கால் வைக்கணும், பயப்படக்கூடாது. ஆமீன் சொல்லுவோமா? பயமில்லாமல் சில காரியங்களிலே துணிந்து கால் வைக்க வேண்டும். ஆனா மூழ்கக்கூடிய சூழ்நிலை வரும், மூழ்க விட மாட்டார். மூழ்கிற மாதிரி வரும் சூழ்நிலைகள், நம்மளை அடிச்சு கீழே போட்டு மிதிக்கிற மாதிரி மூழ்கிற மாதிரி வரும், ஆனா மூழ்க விட மாட்டார். ஏன்னு தெரியுமா? அவரை நம்பி நம்ம காலை வச்சோம். 1986 இயேசுவை நம்பி இந்த ஊழியத்துல காலை வச்சேன். என்னை மூழ்கடிக்கக்கூடிய சூழ்நிலை எவ்வளவோ என் வாழ்க்கையில வந்துச்சு, இன்னைக்கு வரைக்கும் அவர் கையை பிடிச்சு நடத்துறார். ஆமேன் சொல்லுவோமா? உங்க வாழ்க்கையில ஒரு தீர்மானம் எடுங்க, நான் விருப்பத்தோட சுத்திக்கிட்டு இருக்க ஆளாயிராம செய்கையை காட்டு வேண்டவரே, செயல்ல காட்டு வேண்டவரேன்னு நீங்க தீர்மானம் எடுத்து பாருங்க. விருப்பத்தை உண்டாக்குகிறவ செய்கையும் உண்டாக்குறார், அவரே விருப்பத்தையும் செய்கையும் உண்டு பண்ணுகிறார். ஆனா அந்த விருப்பம் செய்கையா மாறுறதுக்கு முன்னாடி பிசாசு உள்ள நுழைஞ்சிருவான், வேற பக்கம் டைரக்ஷன் திருப்பி விட்டுருவான். இனி உங்க மைண்ட அவர் பக்கம் மட்டும் திருப்புங்க, உங்களுடைய ஆசைகள் அவருடைய காரியத்துல அதிகமா இருக்கட்டும். ஜெபம் பண்ணுவோமா? தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில, சொந்த வாழ்க்கையில எங்களுக்கு தேவையான காரியங்களை குறித்த விருப்பம் வரும் பொழுது அதை உடனடியாக நாங்கள் நிறைவேற்றுகிறோம், அதை நிறைவேற்றி அதில் திருப்தி அடைகிறோம். ஆனால் எங்களை ரட்சித்த தெய்வம், நாங்கள் பரலோகத்தில் ஒரு பலனை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக பல வேலைகளை எங்களுக்கு உம்முடைய ராஜ்யத்தில் வைத்திருக்கிறேன். ஒவ்வொரு வயதினருக்கும் ஒவ்வொரு பாலினத்திற்கும் நீர் ஜபங்களை வைத்து உம்முடைய ராஜ்யம் வளர்வதற்காக உம்முடைய பிள்ளைகள் ஜெபித்தால் தேவன் கிரியை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். என் கரங்களுக்கு கட்டளையிடுங்கள் என்று சொல்லியிருக்கிறேன். சகோதரிகள் கூடி வந்து ஜெபிப்பதோ, சிறுபிள்ளைகள் கூடி வந்து ஜெபிப்பதோ, வாலிபர்களோ ஆண்களோ வந்து ஜெபிப்பதோ, நீர் செயல்படுவதற்குரிய காரியங்கள் அதன் செய்கை என்பதை உம்முடைய பிள்ளைகள் தெளிவாய் புரிந்து கொள்ள கிருபைத்தார். ஏதோ ஒரு புரோகிராம் நடக்குது நாங்கள் போகணுங்கிற எண்ணம் இல்லாம ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தின் செய்கைகளை உம்முடைய பிள்ளைகள் செய்ய உதவி செய்யும்.
அதை போலதான் ஜெபிக்க வேண்டும் என்கிற வாஞ்சை, வேதம் வாசிக்கணுங்கிற வாஞ்சை வரும்போது உடனே நம்முடைய பிள்ளைகள் ஆவியானவருடைய துணையோடு அதை செய்து இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை. கண்டிப்பாக எனக்கு பரலோகத்தில் பலன் உண்டு, நான் பல காரியங்களை கத்தற்காக செயலில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டேன், நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன், ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தேன், ஆனால் இப்போ செயலில் இறங்கிட்டேன்னு சொல்லி பிசாசை வெக்கப்படுத்த உடைய பிள்ளைகளுக்கு பலன் தருவீராக. எங்களை தாழ்த்துகிறோம். யோவான் சொன்னது போல எங்கள் செய்கைகளின் பலனை இழந்து விடாதபடிக்கு பூரண பலனை அடையும்படி நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். விருப்பத்தை நீர் தூண்டும் போது செய்கையாய் மாறுவதற்கு உம்மோடு கூட நாங்கள் ஒத்துழைக்க கிருபித்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

மக்கள் நடப்பதாக, விடுதலை சம்பவிப்பதாக. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து ஆசீர்வதிப்பேன் சொன்னீங்களப்பா, உயர்த்தி ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு இல்லங்களிலும், ஒவ்வொரு உள்ளங்களிலும், தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இப்பொழுது கர்த்துடைய பிரசன்னம் கடந்து செல்வதாக, தேவ மகிமை கடந்து செல்வதாக, அபிஷேக வல்லமை கடந்து செல்வதாக, விடுவிக்கிற தேவ பிரசன்னம் கடந்து செல்வதாக, சுகமாக்குகிற கர்த்துடைய வல்லமை கடந்து செல்வதாக, எல்லா பொல்லாத வல்லமைகளை அதமாக்குகிற தேவ பிரசன்னம் கடந்து செல்வதாக, எல்லா வியாதிகள் சுகமாவதாக, பலவீனங்கள் மாறுவதாக, பொல்லாத கிரிகள் அதமாவதாக, பயங்கள் மாறட்டும், பொல்லாத கிரிகள் மாறட்டும், தைரியம் உண்டாகட்டும் ஆண்டவரே. வியாதி படுக்கை மாறுவதாக, மரண படுக்கைகள் மாறுவதாக, இப்பொழுதே அற்புதங்கள் நடப்பதாக, நல்ல கரங்களை தட்டி அந்த ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை மகிமை மகிமை. ஓ ரா கா ட ந லா வா ரா ஷே ரியா ட ந மோ ரி பா பா வா லா ரா தா ந மோ ரி ஷே. உன்னதரே, மாறாதவரே, மகிமை உள்ளவரே, நீர் ஒருவர் தான் உன்னதர், உமக்கு நிகராக ஒருவரும் இல்லை. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை. மேலே வானத்திலும் தேவர்களுக்கிடையே உமக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை. ஒருவரும் இல்லை ஆண்டவரே. தன் நிகரற்றவர்

சுத்தரே பரிசுத்தரே ஆராதனைக்குரியவரப்பா ஆராதனைக்குரியவர் எல்லா கனமாகியுமே நாங்கள் உமக்கு தருகிறோம். போற்றப்படத்தக்கவரே புகழப்படத்தக்க

எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை, நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. எங்கள் பலனாகிய கர்த்தாவே, நாங்கள் உம்மையே நம்பி இருக்கிறோம், உம்மையே நம்பி இருக்கிற எங்களை கைவிடாதவரே, புறக்கணியாதவரே, கால்கள் சறுக்கும் போதெல்லாம் உம்முடைய கிருபையினால் தாங்குகிறவரே, அழுது புலம்புகிற நேரமெல்லாம் எங்களை அணைத்து பாதுகாக்கிறவரே, மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படாமல் எங்களை வைத்திருக்கிறவரே, உங்க கோலின

மரண இருள் போன்ற சூழ்நிலை தேசத்தில் இன்னைக்கு, மரண இருள் போன்ற சூழ்நிலை, மரண இருள் எங்கும் மாட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது, மரண ஓலங்கள் எங்கும் கேட்டுக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அல்லேலூயா. மரண இருளின் பயம் உன்னை தாக்குதா சொல்லுங்க. அப்ப நான் பயப்பட மாட்டேன், மரண இருளின் பள்ளத்தாக்கி நடந்தாலும் பொல்லாப்ப பார்த்து பயப்பட மாட்டேன், என்ன தேவரீர் என் கூட இருக்கிறீர், உங்க கோலனை தேற்றுகிறது, உங்க பிரச்சனை தேற்றுகிறது, உங்க சமூகம் தேற்றுகிறது, உங்க வார்த்தை என்னோடு பேசுகிறது. ஓ ராகா ஷேராமா, இன்னைக்கு ஆண்டோடைய வார்த்தை உங்களை பார்த்து பேசுகிறது. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கிறீங்களா? மரண இருளை போன்ற அனுபவம் வருகிறதா? ஆண்டோடி வார்த்தை உங்களை தேற்றுகிறது. எஸ், அவர் உங்களோடு கூட தான் இருக்கிறார். ஓ மரண இருளின் பள்ளத்தாக்கிலே உன்னை தனியாய் விட்டு விடுகிற தேவன் அல்ல, அவர் உன்னோடு இருக்கிறார், அவர் உன்னோடு இருக்கிறார். பாதுகாத்தாரு. அவர் சொல்றாரு, மரண இருளின் பள்ளத்தாக்குல நான் மட்டும் இல்லப்பா, தேவரீர் என் கூட நீங்க இருந்தீங்க ஆண்டவரே, ஆகவே அவர்களை எளிதாய் கடக்க பண்ணினீரே. கடக்க முடியும், மரண இருளின் பள்ளத்தாக்க நீங்கள் உருவ நடந்து கடப்பீர்கள், கடப்பீர்கள். ஏன் தெரியுமா? கர்த்தர் உங்க கூடவே இருக்கிறாரு, ஆண்டவர் உங்க கூடவே இருக்கிறாரு, கர்த்தருடைய பிரசன்னம் உங்க கூடவே இருக்குதுங்க. பயப்படாதீங்க.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: ஈரானுக்கும் ஈராக்கிற்கும் இடையே யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருந்த காலம் அது. ஈரானைச் சார்ந்த போர் வீரர்கள் ஈராக்கைச் சார்ந்த பல போர் வீரர்களை கைது செய்து கொண்டு வந்தார்கள். அவர்களை ஒன்றாக நிறுத்தி சுட்டுக்கொள்ளும் வீரர்களுக்கு அவர்களை சுட்டுக்கொள்ளும்படியான கட்டளை பிறந்தது. ஒவ்வொரு வீரனாக அவர்கள் சுட்டுக்கொள்ளும் வேளையில் ஒரு வீரன் பயத்தினால் அவனை குண்டு தாக்கும் முன்னதாக அதிர்ச்சியில் மயங்கி கீழே விழுந்தான். அவன் அருகில் நின்ற அவனுடைய நண்பனை சுடும் பொழுது சுடப்பட்ட அவன் கீழே விழுந்து கிடந்த தன்னுடைய நண்பன் மேல் சாய்ந்தான். துப்பாக்கி சத்தமெல்லாம் ஓய்ந்த பின்பு மயக்கம் தெளிந்து விழித்து கொண்ட அந்த வீரன் தன் மேலெல்லாம் இரத்தமாயிருப்பதை பார்த்து தன் மேலும் குண்டு பாய்ந்திருக்கிறதோ என்று தன் உடலை அசைத்து பார்த்த பொழுது அவன் மேல் எந்த குண்டும் பாயவில்லை. அவன் மேலிருந்த இரத்தம் எல்லாம் அவனுடைய நண்பனுடைய இரத்தம். இந்த நண்பனுடைய இரத்தம் இவன் மேல் இருந்ததினால் அந்த சுட்டுக் கொள்ளும் படை வீரர்கள் இவனும் கொண்டடிபட்டுதான் செத்து கிடக்கிறான் என்று போட்டுவிட்டு போய்விட்டார்கள். உயிர் உழைத்த வீரன் மீண்டும் தன் படைகளோடு போய் சேர்ந்தான். அந்த நண்பனின் இரத்தம் இவனுடைய உயிரையே காத்தது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று பரிசுத்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நமது பாவங்களுக்காக நாம் சிலுவையில் அடிக்கப்பட வேண்டும். நமது இரத்தம் சிந்தப்பட வேண்டும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்ற நியதி காக்கப்படவும் நிறைவேற்றப்படவுமே இயேசு நமக்கு பதிலாக நமது பாவத்தையும் சாபத்தையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் இரத்தம் சிந்தினார். இயேசு எனக்காக இரத்தம் சிந்தினார் என்பதை நம்பி இயேசுவை நம்முடைய வாழ்க்கையின் மீட்பராக இரட்சகராக ஏற்றுக்கொள்வோமா?

திவ்ய வாசனையை ஜோவானுக்கு வெளிப்படுத்தின சுவிசேஷம் 8 அதிகாரம். அவர் 7 முத்திரையை உடைத்த போது பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரமளவும் நமதில் உண்டாயிற்று. பின்பு தேவனுக்கு முன்பாக நிற்கிற 7 தூதரை கண்டேன். அவர்களுக்கு 7 எக்காலங்கள் கொடுக்கப்பட்டது. வேறொரு தூதனும் வந்து தூபங்காட்டும் பொற்கரசலத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றார். சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூப வர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்படியே பரிசுத்தவான்களுடைய ஜபங்களோடும் செலுத்தப்பட்ட தூப வர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று. பின்பு அந்த தூதன் தூப கலசத்தை எடுத்து அதை பலிபீடத்தில் நெருப்பினான், நிரப்பி பூமியிலே கொட்டினான். உடனே சத்தங்கள், இடிமுழக்கங்களும், மின்னல்களும், பூமி அதிர்ச்சியும் உண்டாயின. அப்பொழுது 7 எக்காலங்களை உடைய 7 தூதர்கள் எக்காலம் ஊதுகிறதற்கு தங்களை ஆயத்தப்படுத்தினார்கள். 3 தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது இரத்தம் கலந்த கருமழையும் அக்கினியும் உண்டாகி பூமியிலே கொட்டப்பட்டது. அதனால் மரங்களில் 1/3 வெந்து போயிற்று. பசும்புல் எல்லாம் எரிந்து போயிற்று. 2 தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது அக்கினியால் எரிகிற பெரிய மலை போன்றதொன்று சமுத்திரத்திலே போடப்பட்டது. அதனால் சமுத்திரத்தில் 1/3 இரத்தமாயிற்று. சமுத்திரத்தில் இருந்த ஜீவன் உள்ள சிருஷ்டிகளில் 1/3 செத்து போயிற்று. கப்பல்களில் 1/3 சேதமாயிற்று. 3 தூதன் எக்காலம் ஊதினால் அப்பொழுது ஒரு பெரிய நட்சத்திர தீவட்டியைப் போல எரிந்து வானத்திலிருந்து விழுந்தது. ஆறுகளில் 1/3 மேலும் நீரிற்றுக்களின் மேலும் விழுந்தது. அந்த நட்சத்திரத்துக்கு எட்டி என்ற பெயர். அதனால் தண்ணீரில் 1/3 எட்டியைப் போல கசப்பாயிற்று. இப்படி கசப்பான தண்ணீரினால் மனுஷரில் அநேகர் செத்தார்கள். 4 தூதன் எக்காலம் ஊதினால் அப்பொழுது சூரியனில் 1/3, சந்திரனில் 1/3, நட்சத்திரங்களில் 1/3 சேதப்பட்டது. அவற்றவற்றில் 1/3 இருளடைந்தது. பகலிலும் 1/3 பிரகாசம் இல்லாமல் போயிற்று. இரவிலும் அப்படியே ஆயிற்று. பின்பு ஒரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறந்து வர கண்டேன். அவன் மகா சத்தமிட்டு, இனி எக்காலம் ஊதப்போற மற்ற 3 தூதருடைய எக்கால சத்தங்களினால் பூமியில் குடிக்கிறவர்களுக்கு ஐயோ ஐயோ ஐயோ என்று சொல்ல கேட்டேன்.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது அனுதின தியான வேளை.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு இருபக்க பயம், ஃபேவரபிள் ஃபியர். வாசிக்க வேண்டிய வேத பகுதி லேவியராகமும் 19 அத்தியாயம் 10-18 வசனங்கள். உன் திராட்சை தோட்டத்திலே பின் அறுப்பை அறுக்காமலும் அதிலே சிந்தி கிடக்கிற பழங்களை பொறுக்காமலும் அவைகளை எளியவனுக்கும் பரதேசிக்கும் விட்டுவிடுவாயாக. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். நீங்கள் களவு செய்யாமலும் வஞ்சனை பண்ணாமலும் ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமலும் இருங்கள். என் நாமத்தை கொண்டு பொய்யாணிடுகிறதுனால் உங்கள் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காமலும் இருப்பீர்களாக. நான் கர்த்தர். பிறனை ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருப்பாயாக. கூலிக்காரனுடைய கூலி விடியற்காலம் மட்டும் உன்னிடத்தில் இருக்கலாகாது. செவிடனை நிந்தியாமலும் குருடனுக்கு முன்னே தடுக்கலை வையாமலும் உன் தேவனுக்கு பயந்திருப்பாயாக. நான் கர்த்தர். நியாய விசாரணையில் அநியாயம் செய்யாதிருங்கள். சிறியவனுக்கு முகத்தாட்சணியம் செய்யாமலும் பெரியவனுடைய முகத்துக்கு அஞ்சாமலும் நீதியாய் பிறனுக்கு நியாயம் தீர்ப்பாயாக. உன் ஜனங்களுக்குள்ளே அங்குமிங்கும் கோல் சொல்லி தெரியாயாக. பிறனுடைய இரத்தப்பழிக்கு உட்பட வேண்டாம். நான் கர்த்தர். உன் சகோதரனை உன் உள்ளத்தில் பகையாயாக. பிறன் மேல் பாவம் சுமராதபடிக்கு அவனை எப்படியும் கடிந்து கொள்ள வேண்டும். பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக. நான் கர்த்தர். 31-32 வசனங்கள். அஞ்சனம் பார்க்கிறவர்களை நாடி குறி சொல்லுகிறவர்களை தேடாதிருங்கள். அவர்களாலே தீட்டுப்பட வேண்டாம். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயதுள்ளவனுடைய முகத்தை கனம் பண்ணி உன் தேவனுக்கு பயப்படுவாயாக. நான் கர்த்தர். இன்றைய மனப்பாட வசனம் பிரசங்கி 12:13. கடவுளுக்கு பயந்து அவரது கட்டளைகளை கைக்கொள். எல்லா மனிதர் மீதும் விழுந்த கடமை இதுவே. Fear God and keep His commandments. For this is the whole duty of man. கீழ்ப்படிவதற்கு நம்மை உந்தித்தள்ளும் விசை பயபக்தியே. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பிழையை செய்தான் என்று எபிரேயர் 11:7 வாசிக்கிறோம். அவன் கீழ்ப்படியாமல் இருந்திருந்தால் மற்றவர்களோடு வெள்ளத்தில் அழிந்து போயிருப்பான். பயத்திற்கு இரு பக்கங்கள் உண்டு. ஒன்று எதிர்மறையானது, அடுத்தது நேர்மறையானது. One is positive and the other is negative. தண்டனைக்கு பயப்படுவது எதிர்மறையானது, அதாவது a fear of punishment. ஆனால் நபருக்கு பயபக்தியாக இருப்பது நேர்மறையானது. But reverence for the person, that is positive. கடவுளை பிரியப்படுத்தும் கீழ்ப்படிதலுக்கு இவ்விரு பரிமாணங்களுமே அவசியம். இவற்றை நாம் சுருக்கமாக இன்று தியானிப்போம். முதலாவது எதிர்மறை பயத்தை, நெகட்டிவ் ஃபியரை குறித்து நாம் கவனிப்போம். எதிர்மறையான பயத்தை கற்பிக்கும் பாடசாலையிலேயே நாம் கீழ்ப்படிதலின் அரிச்சுவடுகளை படிக்கிறோம். அறிவை தரும் மரத்தை குறித்த கட்டளையை கடவுள் ஆதாமிற்கு கொடுத்த போது நீ அதிலிருந்து சாப்பிடும் நாளில் செத்தே போவாய் என்று அவனை எச்சரித்தார். ஒரு தண்டனையை அவனுக்கு சுட்டி காட்டினார். சாலமோன் அரசன் இவ்விதமாக சொல்லுகிறார், ஆண்டவருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. இதுவே அவன் இளைஞருக்கு கொடுத்த அறிவுரை. நாடுகளில் ஊழல் மலிவது, சமுதாயங்களில் நன்னெறி மறைவது, உலகம் தீங்கானவற்றை அணைத்து கொள்ளுவது, திருச்சபை பாவத்தை கண்டும் காணாமலும் இருப்பது போன்ற எல்லாவற்றிற்கும் முதல் காரணம் கடவுள் பயம் இல்லாததே. கடவுள் பயம் என்பது அவருக்கு முன் ஒன்றையும் மறைக்க முடியாது என்ற அறிவினாலேயே வருகிறது. அதைத்தான் எபிரேயர் 4:13 வசனத்திலே வாசிக்கிறோம். தேவனுடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். போத்திப்பாரின் மனைவி யோசேப்பிடம் வீட்டில் யாரும் இல்லை என்று சொல்லி அவனை பாவம் செய்ய அழைத்தபோது, கடவுள் தன்னை பார்க்கிறார் என்று திட்டமாய் அறிந்திருந்த யோசேப்பு அந்த இடத்தை விட்டே ஓட்டமாய் ஓடினான். ஏன் தெரியுமா? தேவன் அறிவார் என்கிற அறிவு அவனுக்கு இருந்தது. அவள் சுற்றி பார்த்தாள், அவனோ மேலே பார்த்தான். She looked around, but he looked above. கடவுள் அறிவார் என்பதே அவனுக்கு இருந்த அறிவுகளிலெல்லாம் பெரிய அறிவு. ஒவ்வொரு மீறுதலும் கீழ்ப்படியாமையும் தகுந்த தண்டனை பெறும் என்ற அறிவு யோசேப்புக்கு ஆழமாயிருந்தது. அதை எபிரேயர் 2:2 வாசிக்கிறோம். தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். இதுதான் எதிர்மறையான பயம் என்பது. நேர்மறையான மறையான பயத்திற்கு நாம் பயபக்தி, ரெவரன்ஷியல் ஃபியர் என்று சொல்லலாம். கட்டளை தருவது யார் என்ற அறிவு கீழ்ப்படிதலை நமக்கு எளிதாக்குகிறது. கடவுளின் மீதுள்ள பயபக்தி நமது மனதில் எழக்கூடிய விவாதங்களையும் எதிர்ப்புகளையும் அமர்த்தி விடுகிறது. கடவுள் தமது மக்களுக்கு முக்கியமான சட்டத்திட்டங்களை கொடுக்கும் போதெல்லாம், இப்பொழுது பார்த்தோம் அல்லவா, இன்றைக்கு வாசித்த லேவியராம 19:10 ஒவ்வொரு கட்டளை கொடுத்த பிறகும் அவர் முகவுரையாக அல்லது முடிவுரையாக என்ன சொல்லுவார்? நானே கர்த்தர் என்பார். 10 கட்டளைகளின் முகவுரையிலும் அவர் என்ன சொன்னார்? அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்திலிருந்து உன்னை கொண்டு வந்தது நானே, ஆகையால். அந்த நானே கர்த்தர், அந்த ரெவரன்ஷியல் ஃபியர், அந்த பயபக்தி தான் கீழ்ப்படிதலை சுலபமாக்குகிறது. தண்ணீர் மீது நடக்க துணிவது எவ்வளவு ஆபத்தானது என்று பேதுருவுக்கு தெரியும். ஆனாலும் அவனை தண்ணீரில் நடந்து வரும்படி அழைத்தது யார் என்ற அறிவினால் அவன் துணிவு பெற்றான். இயேசுவின் மீது அவனுக்கு இருந்தது பயபக்தி. யார் கூப்பிடுகிறார்கள் என்று தெரியாவிட்டாலும் டெலிஃபோனில் மணி அடித்ததும் அதை எடுக்க ஓடுகிறோமே. அது பல சமயங்களில் ராங் நம்பராக இருக்கும். கூப்பிடுவது கடவுள் என்று தெரிந்திருந்தும் கீழ்ப்படிய அவ்வளவு தயக்கம் ஏனோ. ஆங்கிலத்திலே ஒரு அழகான ஒரு பாடல் உண்டு, கிறிஸ்டியன் வாக் கேர்ஃபுல்லி, டேஞ்சர் இஸ் நியர். ஆன் இன் தை ஜேர்னி வித் ட்ரெம்ப்ளிங் அண்ட் ஃபியர், ஸ்னேர்ஸ் ஃப்ரம் வித் அவுட் அண்ட் டெம்டேஷன்ஸ் வித் இன், சீக் டு என்டைஸ் தி ஒன்ஸ் மோர் இன் டு சென். கிறிஸ்தவனே, கவனமாய் நட, ஆபத்து எதிரே உண்டு. உனது பயணத்திலே பயபக்தியும் பயமும் குறையாது காணப்படட்டும். வெளியே வலைகள் உண்டு, உள்ளே சோதனைகள் உண்டு. திரும்பவும் உன்னை பாவத்தில் ஆழ்த்துவதற்கு அவைகள் காத்த வண்ணம் இருக்கின்றன. கடவுளுக்கு பயந்து அவரது கட்டளைகளை கைக்கொள். எல்லா மனிதர் மீதும் விழுந்த கடமை இதுவே. எங்கள் மகாபெரிய தேவனே, எங்களுக்கு நீர் பயனுள்ள கட்டளைகளை தரும் பொழுதெல்லாம், நான் கர்த்தர், ஆகையால் இதை செய்யுங்கள், நான் கர்த்தர், ஆகையால் இதை செய்யாதிருங்கள் என்று தெளிவாக நீர் எங்களுக்கு போதித்தீர். ஆண்டவரே, பாம்புக்கு பயப்படுகிறது போல் பயப்படாமல் எங்கள் ஆண்டவருக்கு நாங்கள் பயபக்தியாயிருக்க, மகா பெரிய தேவன், சர்வ வல்லவர், அண்ட சராசரங்களையும் படைத்தவர், தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தா, ராஜாதி ராஜா, அவர் சொல்ல மறுக்க நாங்கள் யார் என்ற நினைவும் அறிவும் எங்களை விட்டு ஒரு நாளும் அகலாதிருக்க உதவிதார். கீழ்ப்படியாமையின் புத்திரராயிருந்து கீழ்ப்படியாமையின் ஆவியினால் நாங்கள் அலைக்கழிக்கப்படாதபடி பணிவோடும் நன்னம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் பயபக்தியோடும் உமக்கு முன்பாக நாங்கள் எப்பொழுதும் நடந்து கொள்ள நீர் எங்களுக்கு உதவிதார். இதையல்லாமல் நீங்கள் நீர் வேறே என்னத்தை எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறீர் ஆண்டவரே? இவ்விதமான எளிய கீழ்ப்படிதலான ஒரு வாழ்க்கை எங்களுடைய கிறிஸ்தவ ஓட்டத்தை நெடுகவே அலங்கரிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.

நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயர்வுமாயிருக்கிறது. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு நேராக ஏறினாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர்.

to your presence. Hallelujah. எங்களை நடத்துவீராக. அந்த கிருபையின் சிங்காசனத்திற்கு முன்பாக வந்து நிற்கிறோம். எங்களை ஆளுகை செய்வீராக. உங்க சமூகத்திலே சமாதானம் உண்டே, உங்க சமூகத்திலே சுகம் உண்டே, உங்க சமூகத்திலே விடுதலை உண்டே. நம்பிக்கை ஆண்டவரே பிறக்கும் ஒருடம் தேவ சமூகம். We look to your name alone, Jesus. We magnify your name. We come in hope.

ஆண்டவருடைய திருப்பாதத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே, ராஜாவின் திருப்பாதத்திலே. ஹல்லேலூயா. ஓ, எங்களுக்கு நம்பிக்கை உண்டு, எங்களுக்கு விடுதலை உண்டு, எங்களுக்கு விடுதலை உண்டு, எங்களுக்கு சுகம் உண்டு. உங்களுடைய சமூகத்திலே நீங்க சொன்னீங்களே, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து Cast all your burden upon him, for he cares for you. எங்களை ஆளுகை செய்கிறவர், எங்களை ஆராய்ந்து அறிகிறவர். Thank you, Lord.

அறியாத எல்லாம் இந்த நேரத்தில் முகத்து நோக்கி பார்த்து கண்ணீரோடு வேதனையோடு வியாகுலத்தோடு நெருக்கத்தில் பாதையில் போய்கொண்டிருக்கிற குடும்பங்கள் அன்றுவரே அநேகர் இந்த நேரத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு ஆறுதல் உண்டாகட்டும், கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு நம்பிக்கை பிறக்கட்டும். Let faith and hope arise in your presence, oh God, at this moment, in the near

ஆண்டவரே நாங்கள் நினைச்ச காரியம் எல்லாம் தோற்றுப்போம். அல்லேலூயா. ஆண்டவரே எங்கள் தீர்மானங்கள், எங்கள் முயற்சிகள், அல்லேலூயா, எங்கள் முயற்சி எல்லாம் அற்ப பிரயோஜனம் உள்ளது ஆண்டவரே. எவ்ரிதிங், அல்லேலூயா, எவ்ரி டிசிஷன் தட் வி மேக் இன் ஃப்ளஷ் ஹஸ் ஃபெயில்டு, பட் லார்ட் ஹெல்ப் அஸ் ஓ காட், அல்லேலூயா, தட் வி வில் பீ லெட் பை தி ஸ்பிரிட், ஆவியிலே நடத்தப்படுவதற்கு கைகளை உயர்த்துமா கொள்ளும் சந்தலபதியாந்தரா லெபனா சோகுருயாந்தலபோஷியாந்தரபதியாந்தரா அவியானவரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்கிறாங்க. அந்த உள்ளான மனுஷனுக்குள்ளே ஆவியானவருடைய சத்தம் கேட்கப்படட்டும் ஆண்டவரே. மனுஷ சத்தம் அல்ல, உலக சத்தம் அல்ல, உலகத்தின் காரியங்கள் அல்ல, தே

மனுஷ கண்களினாலே ஹல்லேலூயா. எலிசாவுடைய வேலைக்காரன் பார்த்ததெல்லாம் எதிராளனுடைய கூட்டம் தான். ஆனால் எலிசா ஜெபம் பண்ணினார், ஆண்டவரே என் வேலைக்காரனுடைய கண்களை திறந்த அவன் கண்கள் திறந்த பொழுது ஆவிக்குரிய கண்களினாலே அவனால் பார்க்க முடிந்தது. ஆயிரம் ஆயிரம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா மலைகளிலே குதிரை வீரர்கள் அக்கினி ரத வீரர்கள் இவர்கள் ரெண்டு பேருக்கும் பாதுகாப்பாய் இருப்பதை ஆண்டவரே ஹல்லேலூயா எங்கள் ஆவிக்குரிய கண்கள் ஹல்லேலூயா திறக்கப்படட்டும் ஆண்டவரே. எங்கள் குருட்டாட்டம் மறையட்டும் ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்வீராக. மாம்ச கண்களோடு அல்ல ஹல்லேலூயா, தேவனுடைய திட்டங்களை அறிந்து கொள்வதற்கு, தேவனுடைய காரியங்களை புரிந்து கொள்வதற்கு. இந்த பொல்லாத பயங்கரமான பாவம் நிறைந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே. இந்த உலகத்தின் காரியங்களை ஜெயிப்பதற்கு, இந்த பாவத்தை பாவங்களை ஜெயிப்பதற்கு, பொல்லாங்களை நாங்கள் ஜெயிப்பதற்கு ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்க பலத்தாலே எங்களை இடை கட்டுவீராக. உங்களுடைய ஆவியினாலே எங்களை நடத்துவீராக. எப்படி இயேசுவானவரை பரிசுத்த

life. Hallelujah. மரித்து போனவைகள் உயிர் பெற்றது, மரித்தவைகள் உயிர் பெற்றதே. அதே போல இந்த நேரத்தில் உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிற, வறண்டு போன நிலைமையில முடிந்தது, இனி எழுப்ப முடியாது என்கிறதான நிலைமையில இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்கள், ஒவ்வொரு சூழ்நிலைகள், எவ்ரி சிச்சுவேஷன் will be revived.

அக்கினி ஊற்றப்படுவதாக அந்த சூழலிலே ஹல்லேலூயா சுட்டரிக்கப்பட வேண்டியவைகள் சுட்டரிக்கப்படுவதாக வேண்டாதவைகள் எரிக்கப்படுவதாக ஹல்லேலூயா பலிபீடத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே அந்த பலிபீடத்திலே எங்களை சமர்ப்பிக்கிறோம் எங்கள் வாழ்க்கையிலே

இல்லை என்றாலும் yet we will trust in you, yet we will put our hope in you. ஆனாலும் அல்லேலூயா கர்த்தர் பேரில் அல்லேலூயா நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். நாசிலே சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதை பார்க்கிறோம். கர்த்தர் பேரில் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான்.

திராட்சை மலம் துளிர் விடாமல் போனான், திராட்சை செடி பலன் கொடாமல் போனான், தொழுவத்து மாடுகள் சந்தையில் மாடுகள் இல்லாமல் போனாலும் கர்த்தர் பேரில் நம்பிக்கையாயிருப்பேன், கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பேன், கர்த்தருக்குள் கழிவுடுவேன். என்னாத்துமா அவருக்குள் கழிவுறும். கைகளை உயர்த்தி அவருக்கு நன்றி. ஹல்லேலூயா. Hallelujah. Yet we will rejoice. Yet we will put our trust in that living God. Oh, we praise your name, O God.

எங்களோ ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆளுகை செய்வீராக. நீர் எங்களை நடத்துவீராக. உமக்கு மாத்திரம் எல்லா கனம் மகிமை துதியை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. 2 நாளாகமும் 15வது அதிகாரம் 7வது வசனம். 1986 ஆராய்ச்சியாளர் குழு ஒன்று மினியாபோலிஸைச் சேர்ந்த தாய்மார்களிடமும் ஜப்பான் நாட்டைச் சேர்ந்த தாய்மார்களிடமும் ஒரு ஆய்வை மேற்கொண்டது. அதற்காக அவர்களிடம் பல கேள்விகள் கேட்கப்பட்டது. அதில் பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தை குறித்து சில கேள்விகள் கேட்கப்பட்டன. அதிலும் மிக முக்கியமாக, உங்கள் பிள்ளைகள் எதிர்காலத்தில் தலை சிறந்தவர்களாக மாற எது முக்கியமானது என்று கேட்டனர். அவர்கள் கூறிய பதில் அவர்களுடைய கலாச்சாரத்தில் மிகப்பெரிய வேறுபாட்டை காண்பித்தது. மினியாபோலிஸில் இருந்த தாய்மார்கள் பிள்ளைகள் உயர்ந்த நிலைமையை அடைய வேண்டுமென்றால் திறமைதான் மிகவும் முக்கியம் என்றார்கள். ஆனால் ஜப்பானைச் சேர்ந்த தாய்மார்களோ முயற்சிதான் முக்கியம் என்றார்கள். ஆம் பிரியமானவர்களே, தேவ பிள்ளைகளாகிய நமக்கு தேவ ஒத்தாசியுடன் கூடிய முயற்சி இருந்தால் போதும், வாழ்வில் உயர்ந்த நிலையை அடைந்து விடலாம். தேவன் பயன்படுத்திய மனிதர்கள் எல்லோரும் திறமைசாலிகளாக இருக்கவில்லை. தேவன் அவர்களிடம் அவர்கள் செய்ய வேண்டியதை சொன்னார். அதை கேட்டு அப்படியே அவர்களும் முயற்சித்தார்கள். அப்படி முயற்சித்தவர்கள் உயர்ந்த நிலையை அடைந்தனர். ஆபிரகாம் பெலிஸ்தேர் தேசத்திலே குடியிருந்த காலத்திலே அவர் பல துறவுகளை தோண்டினார். ஆபிரகாம் மரித்த பின்பு பெலிஸ்தர் அந்த துறவுகளை தூர்த்து போட்டார்கள். ஆனால் ஈசாக்கு பெலிஸ்தர் தேசத்திலே குடியிருந்த போது பெலிஸ்தர் தூர்த்து போட்ட துறவுகளை எல்லாம் மறுபடியும் தோண்டி தன் தகப்பனிட்ட பெயர்களின்படியே அவைகளுக்கு பெயரிட்டார். ஈசாக்கின் வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். உடனே அங்கிருந்த மேய்ப்பர்கள் இந்த தண்ணீர் எங்களுடையது என்று ஈசாக்குடைய மேய்ப்பர்களுடைய வாக்குவாதம் செய்தார்கள். ஈசாக்கு மனம் தளர்ந்து போகவில்லை. தன் கால்நடைகளுக்கும் தன் வீட்டாருக்கும் தேவையான தண்ணீருக்கு என்ன செய்வது என்று கலங்கவில்லை. அவர் மீண்டும் ஒரு துறவை தோண்டினார். அதை குறித்தும் அவர்கள் வாக்குவாதம் செய்தார்கள். ஈசாக்கு மீண்டும் 3வது முறை முயற்சித்து ஒரு துறவை தோண்டினார். அதிலும் ஏராளமான தண்ணீர் வந்தது. அதை குறித்து ஒருவரும் வாக்குவாதம் செய்ய வரவில்லை. அப்பொழுது ஈசாக்கு, நாம் தேசத்திலே பழுகும்படிக்கு தேவன் இப்பொழுது நமக்கு இடம் கொடுத்தார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டார். ஆம் பிரியமானவர்களே, ஏதோ ஒரு முறை ஏற்பட்ட தோல்வியை பார்த்து சோர்ந்து போய் இருந்துவிடக்கூடாது. தேவ ஒத்தாசையோடு மீண்டும் முயற்சி செய்தால் நமக்குத்தான் வெற்றி. பேதுரு ஒரு முறை மீன் பிடிக்க படவிலே கடலுக்கு சென்றார். ரா முழுவதும் வலை வீசியும் ஒரு சிறு மீனை கூட அவரால் பிடிக்க முடியவில்லை. அவருடைய மனமெல்லாம் சோர்ந்து போனது. வெறும் வலைகளை அலசி வைத்தார்கள். இயேசு அந்த படவிலை ஏறி ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அதன் பின்பு இயேசு சீமோனை பார்த்து, நீ ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி வலையை போடு என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு விட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்று சொல்லி மீண்டும் முயற்சித்தார். அவருடைய மீன்பிடி திறமை சாதிக்க முடியாததை இயேசுவின் வார்த்தையின்படி செய்த முயற்சி சாதித்தது. ஆம் பிரியமானவர்களே, நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் திறமைசாலிகளாய் இருந்தாலும் பலமுறை தோல்விகளை சந்தித்திருக்கலாம். ஆனால் மனம் தளர்ந்து போகாதிருங்கள். உங்கள் முயற்சியை கைவிடாதிருங்கள். உங்கள் திறமைகளில் நம்பிக்கை வைக்காமல் தேவன் மேல் நம்பிக்கை வைத்து மீண்டும் முயற்சி செய்யுங்கள். உங்கள் முயற்சிக்கு தேவன் நல்ல பலனை கொடுப்பார். உங்கள் தோல்விகள் ஜெயமாக மாறும்.
2: ஓ பரிசுத்தாவியே, பரத்தின்னாவியே, இப்போ இறங்கி வாரும், எம்மை நிரப்பும், நிரம்பி வழியட்டுமே, எம் பாத்

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள்.
2: இன்றைய நாளிலும் நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி 2 நாளாகமும் 32:20 நாம் வாசித்து அதை நாம் தியானிப்போமாக. இது நிமித்தம் ராஜாவாகிய எசேக்கியாவும் ஆமோத்சின் குமாரனாகிய ஏசையா தீர்க்கதரிசியும் பிரார்த்தித்து வானத்தை நோக்கி அபயமிட்டார்கள். அன்பாலே இங்கே நாம் ஜபத்தை குறித்து எப்படியெல்லாம் பக்தர்கள் ஜபித்தார்கள் என்று வேதம் சொல்கிறது என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இன்றைய நாளிலே நாம் தியானிக்க போகிற காரியம் அபயமிட்டு ஜபித்தார்கள். ஆண்டவரை நோக்கி அபயமிட்டு ஜபித்தார்கள் என்று பார்க்கிறோம். இந்த அபயம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, ஆங்கில பைபிளில் கிரைடு டு ஹெவன் அப்படின்னு போட்டிருக்கு. வானம்ன்றதுக்கு பரலோகத்தை நோக்கி கத்தினார்கள். கிரைடுனா கத்துறது, இல்லை கூப்பிடுறது, இல்லது அபயமிடுறது அப்படின்னு நம்ம தூய தமிழில் சொல்கிறோம். இப்போ ஏன் அவங்க அந்தளவுக்கு கத்தி ஜெபிக்கணும், அபயமிட்டு ஏன் ஜெபிக்கணும்? அது காரணம் என்ன? அவங்களுக்கு நேரிட இருந்த ஆபத்து. அந்த ஆபத்திலிருந்து ஆண்டவர் தான் தப்புவிக்க முடியும், வேறு யாரும் தப்புவிக்க முடியாது அப்படின்ற ஒரு காலகட்டம் வரும்போது ஆண்டவர் நோக்கி அபயமிட்டார்கள், அபயமிட்டு செபித்தார்கள் என்று சத்தமாய் அபயமிட்டு, ஆண்டவரே எங்களுக்கு வேறு கதி இல்லை, உன்னை விட்டால் வேறு கதியே இல்லை அப்படின்றது தான் அபயமிடுறது. அன்பாலே அந்த மாதிரி நாம் ஜெபிக்கிறோமா? நமக்கு வரக்கூடிய ஒரு ஆபத்து வந்துருச்சு, ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னும்போது நாம் ஆண்டவரை நோக்கி அபயம் விடுகிறோமா, இல்லது மனுஷனை நோக்கி அரசாங்கத்தை நோக்கி கூக்குரலிடுறோமா? நமக்கு சொந்தக்காரன் நோக்கி கூக்குரலிடுவோம், இல்லைன்னா நமக்கு தெரிஞ்ச அரசாங்க அதிகாரியை நோக்கி கூக்குரலிடுவோம். அது கூக்குரல் அப்படின்னே சொல்லலாம். அன்பாலே நான் நேற்று ஒரு 3 நாளைக்கு முன்னாடி இந்த அரசாங்கம், இந்திய கவர்மெண்ட்டு இந்த மணிப்பூரில் இருக்கிற இராணுவத்தெல்லாம் வாபஸ் வாங்கிடுறதாக ஒரு அறிக்கை இட்டாங்க. மணிப்பூரில் கலவரம்லாம் ஓஞ்சி போச்சு, இராணுவம்லாம் திரும்புங்க அப்படின்னு. அப்போ அந்த இராணுவங்கள் திரும்பும்போது அந்த மணிப்பூர் மக்கள் அவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க, அந்த பாதிக்கப்பட்ட ஜனங்கள் அந்த இராணுவ அதிகாரிகளுடைய காலில் விழுந்து ஓன்னு கத்துறாங்க. அபயமிடுறான். யார் காலில் விழுந்து? மனுஷனுடைய காலில் விழுந்து. எனக்கு உண்மையிலே வருத்தமாக இருந்துச்சு. இருந்தாலும் நான் வந்து சரி, அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். ஆண்டவரை நோக்கி நாம் அபயமிடணும். பாதுகாப்பு யார்? சங்கீதம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. சங்கீதம் 127 சங்கீதத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், கர்த்தர் காவாராகில் காவலர்கள் விழித்திருக்கிறது விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலர்கள் விழித்திருக்கிறது விருதா. அவன் போலீஸை வச்சுட்டே தான் கொலை பண்ணான், இராணுவத்தை வச்சுக்கிட்டு இராணுவத்திலிருந்து துப்பாக்கியை வாங்கி தான் என்ன செஞ்சான், சுட்டு கொண்டானுங்க. ஆனால் மக்கள் நம்ம என்ன செய்கிறோம்னா, கடவுளை நோக்கி அபயமிடுறதுக்கு பற்றி மனுஷன் நோக்கி அபயமிட கற்றுக்கிறோம். அதுதான் நம்ம செய்கிற தவறு. உண்மையிலே அவங்க அந்த மாதிரி செஞ்சதுனாலையோ என்னவோ தெரியல, இப்போ நேற்று நியூஸு மீண்டும் மணிப்பூரில் கலவரம் தொடங்கியது. மீண்டும் மணிப்பூரில் 3 பேரை போட்டு தள்ளிட்டானுங்க, 3 பேரை கொலையே பண்ணிட்டானுங்க, இன்னும் பயங்கரமாக கலவரம் வெடிக்குது. அப்போ அன்பாவில் இன்றைக்கி நம்ம யாரை நோக்கி அபயம் இடுகிறோம்? இன்றைக்கி இங்கே பாருங்கள், இங்கே எசேக்கியல் ராஜாவும் தீர்க்கதரிசி சேர்ந்து ஆண்டவர் நோக்கி அபயமிடுறாங்க. அப்பொழுது எப்பொழுது இவங்க அபயமிட்டு கூக்குரலிட்டு ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார், அனுப்பிச்சு எல்லாரையும் சங்காரம் பண்ணார், எதிரி எல்லாத்தையும் அடித்தார், உழைச்சார். இன்றைக்கி என்ன நடக்குன்னு தெரியாது. நானும் ஆண்டவர் நோக்கி கூப்பிடும்போது, நான் இதை சொல்லும்போது ஒரு காரியம் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒருத்தன் இந்த புதைக்குழியில் மாட்டிக்கிட்டான், சாவு தான் நிச்சயம். அவன் எப்படி கூப்பிடுவான் எல்லாரையும், ரோட்டில் போகிறவங்களையோ அல்லது மற்றவங்களையோ எப்படி கூப்பிடுவான், ஐயா கொஞ்சம் என்னை காப்பாற்றுங்க சார் அப்படி ஆர்டினரியாக கூப்பிடுவானா? அவனுக்கிட்ட இருந்த வலிமை அந்த பலம் எல்லாத்தையும் ஒன்று திரட்டி ஐயா என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு தான் சொல்லுவான். இதுதான் அபயம்ன்றது. இப்போ நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது, என்னை சுற்றி நாட்டை சுற்றி வளைச்சிட்டானுங்க எதிரிகள், எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது ஆண்டவரேன்னு சொல்லி அந்த ராஜாவும் தீர்க்க தரிசி என்ன செஞ்சாங்கன்னா கத்தி ஜபித்தார்கள். என்ன செஞ்சாங்க? கத்தி. அதுதான் அப்படி தான் சொல்லணும், அபயமிட்டார்கள் என்று இங்கே போட்டிருக்கு தமிழில், தூய தமிழில். ஆனால் இங்கிலீஷில் என்ன சொல்கிறாங்க? கத்தி வானத்தை நோக்கி பரலோகத்தை நோக்கி கதற ஆரம்பித்தார்கள், கத்த ஆரம்பித்தார்கள். ஆண்டவரே உன்னை விட்டால் வேறு வழி எங்களுக்கு இல்லை, உன்னை விட்டால் எங்களுக்கு வேறு கதி இல்லை, நீங்கள் தான் எனக்கு கதி அப்படின்னு கத்த ஆரம்பித்தார்கள் என்று பார்க்குறோம். அன்பாங்களே, இன்றைக்கி நம்முடைய ஜபம் எப்படி இருக்குது? இன்றைக்கி இதை சொல்லும்பொழுது எனக்கு எரேமியா 33:3 தான் எனக்கு ஞாபகம் வருது. உனக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா நீ எப்படி ஜபிக்கணும்? என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாவதுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். என்னை நோக்கி கூப்பிடுன்றார், என்னை நோக்கி அபயமிடு, என்னை நோக்கி கிரை கத்து, நான் உனக்கு எட்டாவது அறியாத காலத்து செய்வேன், வேறு வழியே கிடையாது. அதுதான் இன்றைக்கி நமக்கு வந்து 108 சொல்லுவோம், 108 ஆம்புலன்ஸை வர வைக்கிற மாதிரி இன்றைக்கி நம்மளுடைய 333 சொல்லுவாங்க. என்னது? 333. அது என்ன? என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி அபயமிடு, என்னை நோக்கி கதறு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு அருளை கொடுத்து உனக்கு அறியாது எட்டாவதுமான பெரிய காரியத்தை செய்வேன்னு. இதை சொல்லும்போது ஒரு தம்பிகிட்ட நான் சத்தியத்தை சொல்லி அவனை வழி நடத்திட்டுருக்கிறேன். அவன் ஆல்சேஷனில் இருக்கிறான், அப்படியும் இப்படியுமா இருக்கிறான் அப்படின்னு வச்சிங்களேன். அவன் வர்றதா வரலையா அப்படின்னு ஆண்டவர் ஏற்றுக்கலாமா வானாமா, விக்கிரகத்தை கும்புறதா அப்படின்ற மாதிரி ஒரு டபுள் மைண்டில் இருக்கிறான்னு வச்சிங்களேன். அப்படிப்பட்ட ஒரு பையனுக்கு நான் தொடர்ந்து சத்தியத்தை சொல்லிகிட்ருக்கிறேன். அவன் ஒரு ஆபத்தில் மாட்டிக்கிட்டான், அவன் வந்து ஒரு ஆபத்தில் மாட்டிக்கிட்டான். அந்த ஆபத்தில் என்னன்னு கேட்க வேண்டாம், அது வேண்டாம். அந்த அவனை தேர்த்திட்டு வராங்க அடிக்கிறதுக்கு ஊர் மக்கள். நைட்டு 12 நைட்டு 12 தேர்த்திட்டு வராங்கன்னா என்ன காரியன்றதை நீங்களே நினச்சிங்க. எங்கேயோ முதல்ல தாண்டிட்டார், அந்த தாண்டினோடனே திருடன் திருடன் இவனை கத்திட்டாங்க. ஊரே தரண்டி இவர் என்ன செய்யுது? துரத்துது. இப்படி துரத்துன உடனே இவன் வந்து வகுச்சிக்கலாத ஒரு ஒரு வீட்டு உள்ளார பூந்துட்டான். அது பாத்ரூம், தப்பிக்கிறதுக்கு இடமே இல்லை. இப்போ ஒருத்தவங்க வந்து அந்த பாத்ரூமை அந்த சாக்கை தூக்கிட்டு பார்க்குறாங்க, வர்றாங்க, வந்து பார்க்குறாங்க. ஆனால் நம்ம இவங்க வந்து இவன் ஐயோ இங்கே இருக்கிறான்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன என்ன இருப்பாங்க? ஊர் மக்கள்லாம் சேர்ந்து இவனை டின்னு கட்டியிருப்பாங்க, போட்டு பொலி போட்டிருப்பாங்க. ஆனால் இவன் அந்த நேரத்தில் ஐயோ ஆண்டவரே நான் வந்து இப்போ எனக்கு மாமா எங்கள் மாமா சொன்னார் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு எட்டாவது அறியாதமான பெரிய காரியத்தை செய்வார் ஐயேஸ் ஆண்டவர்னு சொன்னார். ஆண்டவரே நீ இருப்பது உண்மையானால், நீ இருப்பது உண்மையானால், நான் எத்தனையோ தெய்வத்தை வேண்டிட்டு வந்தேன், எல்லாம் தோத்துட்டு வந்தானுவா, இப்போ இந்த பாத்ரூமில் வந்து லாக் ஆகிட்டேன். இப்போ இந்த பாத்ரூமை நோக்கி அந்த யார் வராங்க? ஒருத்தவங்க வராங்க, அவங்க இந்த பாத்ரூமை அப்படி எட்டி பார்த்துட்டாங்கன்னா நான் மாட்டிப்பேன். இந்த நேரத்தில் நான் உன்னைக்கிட்ட அபயமிடுறேன்னு சொல்லி உள்ளுக்குள்ளேருந்து ஒரு கதற கதறினான். ஆண்டவரே நான் காப்பாற்றுங்கப்பா, நீங்கள் காப்பாற்றிட்டீங்கன்னா காலம் முடிச்சுட்டு உனக்கே நான் ஊழியம் பண்ணுறப்பான்னு அங்கே பொருத்தனையோடு அவன் என்ன செய்கிறான்? ஜெபம் பண்ணுறான். ஏன்னா அவ்வளோ பெரிய அவமானம், மாட்டிட்டு அவ்வளோ பெரிய அவமானம். அன்பாலே அப்படி கதரும் பொழுது அந்த ஆண்டவரை நோக்கி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிடும் பொழுது அவங்க வந்தாங்களாம், சாக்கை எடுத்தாங்களாம். அவன் சொன்னான், நல்லா பார்த்தாங்களாம் என்ன நேருக்கு நேரு பார்த்துருங்க, யாரும் இல்லைங்கன்னு போயிட்டே இருக்கிறாங்களாம். ஏ அதை கண்ணை மறைச்சாரா என்ன நடந்ததுன்னு தெரியாது. இவன் சேவத்தோட சேவராக ஒட்டிகிட்டு இருக்கிறான். அந்த அம்மா வந்து பார்க்குறாங்க, பார்த்துட்டு இங்கே யாரும் இல்லைங்க, அங்கே தேடுவோம் தேடுவோம்ட்டு ஓடுறாங்களாம். அப்போ தான் ஆண்டவரே நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி அவன் அன்னையிலேருந்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து இன்றைக்கி ஒரு ஊழியக்காரனாகவே இருக்கிறான். அவன் ஊழியக்காரனாகவே இருக்கிறான் இன்றைக்கி. இதை எனக்கு இந்த எரேமியா 33 படிக்கும்போதெல்லாம் அவன் ஞாபகம் தான் வரும். ஏன்னா ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாவதுமான பெரிய காரியத்தை செய்வேன். அதே போல் ஆண்டவர் என்ன செஞ்சார்? அவனுக்கு செஞ்சார். அன்பாவில்லே இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி நாம எப்படி இருக்கிறோம்?
3: நாம் எப்படி கர்த்தறோம், எப்படி ஆண்டவர்கிட்ட அபயமிடுறோம். அதே போல் எபிரேயர் 5 பாருங்கள், 5:7 என்ன சொல்கிறார் அந்த ஆத்தர், அந்த எபிரேயர் ஏதுன்னு ஆக்கியோன், ஏசாண்டவர் மாமிசத்தில் இருந்த நாட்களிலே அவர் எப்படி ஜெபிச்சாருன்றதை இங்கே அங்கே குறிப்பிடுகிறார். பாருங்கள் எபிரேயர் 5:7 அவர் மாமிசத்தில் இருந்த நாட்களில், எவர் ஏசாண்டவர் மாமிசத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லவரை வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடு, இங்கே தான் அபயம் இருக்குது, அந்த பலத்த சத்தத்தோடு, த கிரைடு, ஆண்டவரை நோக்கி அவர் என்ன செய்கிறார், கத்துற பலத்த சத்தத்தோடு என்ன செய்கிறாரா, கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டதுன்னு பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் ஆண்டவரும் அபயமிட்டு இருக்கிறார், யாரை நோக்கி, பிதாவை நோக்கி. ஏன், அவர் மாமிசத்தில் இருந்த நாட்களிலே ஒரு மனுஷனை போல, அது நமக்கு முன்மாதிரியாக ஆண்டவர் பிதாவை நோக்கி நீ பலத்த சத்தமிட்டு கூப்பிடு. ஏன்னா கடைசி கட்டம் வந்துடுச்சு, இதில் எனக்கு பலம் வேணும், நான் ஃபெயிலியர் ஆகிடக்கூடாது, நான் என்ன நான் வந்து நான் தாண்டா கடவுள்னு காட்டிடக்கூடாது, நான் மாமிசத்திலே செத்து போயிடணும், அப்போ அவங்களையும் நான் மன்னிக்கணும், அவங்களையும் நான் ஏற்றுக்கொள்ளணும். அப்போ இந்த பயங்கரமான சோதனை தான் ஃபைனல் சோதனை. அப்படிப்பட்ட ஆபத்தான கட்டத்தில் தான் ஆண்டவர் வந்து அந்த கெஸ்ஸமனை தோட்டத்தில் இப்படி தான் கத்திருப்பாரோன்னு நினைக்கிறேன். ஆனால்தான் இந்த ஆக்கியோன் இதை எழுதியிருக்கிறார், அவர் மாமிசத்தில் இருந்த நாட்களே மரணத்தினின்று தம்மை ரட்சிக்க வல்லவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடு அபயமிட்டார் என்று பார்க்கிறோம். உண்மையிலே இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்த நாட்களிலே அவர் செய்த ஒரு ஜப முறையை தான் இன்றைக்கி வந்து நம்ம 2 புத்தகத்தில் நாம் பார்க்குறோம். அந்த எசேக்கியேல் ராஜாவும் அந்த தீர்க்கதரிசியாகிய ஏசாவும் ஏசையாவும் என்ன செய்கிறாங்களாம், ஆண்டவரை தேவனை நோக்கி அபயமிட்டார்கள், கத்தினாங்க, ஆண்டவரே எங்களுக்கு காப்பாற்றுறதுக்கு வேறு வழி இல்லை, எல்லாம் எங்களை என்ன செஞ்சிட்டாங்க, பாளையத்தை சுற்றி வளைச்சிட்டானுங்க, எங்கள் மக்களும் நாங்களும் அழிஞ்சு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஆபத்தான ஒரு சூழ்நிலை, ஆண்டவரே எங்களுக்கு ஒன்றை விட்டா அப்போ வேறு கதியே கிடையாது, நீங்கள் தான் காப்பாற்றணும், வேறு வழியே கிடையாதுன்னு சொல்லி அபயமிட்டு செபித்ததுனால கர்த்தர் அங்கே ஒரு தூதனை அனுப்பி எல்லா சூழ்நிலையும் மாற்றி போட்டாருங்க. இன்றைக்கி உன் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பணும்னா நீ நான் என்ன செய்யணுமா, கூம்ப சாத்திட்டோ வனாந்தரத்துலேயோ அல்லது எங்கேயாவது போய் தனிப்பட்ட இடத்துல வாயை விட்டு கதறி, ஆண்டவரே உன்னை விட்டால் எனக்கு வேறு கதி இல்லைப்பா. இன்றைக்கி மணிப்பூர் மக்கள் அப்படி கதறி இருந்தாங்கன்னா உண்மையிலே ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்திருப்பார். இன்றைக்கி அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு மனுஷன் இராணுவ வீரன் காலில் விழுந்த அழற காரியத்தை நம்ம பார்க்குறோம்.

0: ஆண்டவரே உன்னை தவிர வேறு வழியே இல்லை அப்படின்னு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம்மா, ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவரே எங்கள் தேசத்தை காப்பாற்ற உம்மால் மட்டும்தான் முடியும். இன்றைக்கி எங்கள் தேசம் ஒரு அயோக்கியர்கள் கையில் மாட்டிக்கிட்டு இருக்குது, துன்மார்க்கர் கையில் மாட்டிகிட்டு இருக்குது, அக்கிரமக்காரர்கள் கையில் மாட்டிகிட்டு இருக்குது, பணம் பணம் பணம்னு பணத்தாசை பிடித்த ஆண்டவரே பிசாசு கையில் மாட்டிகிட்டு இருக்குது, பணக்காரர்கள் கையில் மாட்டிகிட்டு இருக்குது எங்கள் தேசம். எங்கள் தேசத்தை சுரண்டுவதற்கு அத்தனை பணக்காரர்கள் கோடி கோடி கோடியாக சம்பாதிச்சும் இன்னும் அடங்காதபடிக்கு, இன்னும் பல லட்சம் கோடி சம்பாதிக்கணும்னு சொல்லி இந்த ஆண்டவரே இந்த அராஜகத்தை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார்கள். இந்த மணிப்பூரில் ஆண்டவரே இந்த பணக்காரர்களுடைய ஆண்டவரே பரிசு ஆண்டவரே அவர்களுடைய காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவங்க கையிலேருந்து எங்கள் நாட்டை காப்பாற்றுங்கப்பா, அரசியல்வாதி கையிலேருந்து எங்கள் நாட்டை காப்பாற்றுங்கப்பா, அக்கிரமக்காரர்லேருந்து எங்கள் நாட்டை காப்பாற்றுங்கப்பா, எங்களையும் காப்பாற்றுங்க ஆண்டவரே. நீர் அப்படியாய் செய்ய போகிறீங்கப்பா. இந்த அபயம் இடற ஆண்டவரே கூக்குரல் இடுறோம் ஆண்டவரே. கிறிஸ்துவல் எல்லோரும் சேர்ந்து ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி கதறும்போது ஆண்டவரே இஸ்ரவேல் மக்கள் கதறி கூப்பிட்டார்கள் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. பார்வோன் மன்னனுடைய அராஜகமும் அடக்குமுறையும் அவனுடைய கொடுங்கோல் ஆட்சியும் இவங்களால் சகிக்க முடியாமல் உம்மை நோக்கி கூப்பிட்டார்கள், கதறினார்கள் என்று பார்க்கிறோம். அந்த கதறலை கேட்ட ஆண்டவரே ஆண்டவரே மோசேவை அனுப்பி நீர் விடுவித்தீரே. அதே போல் எங்களுடைய கதறலை கேட்டு எங்கள் இந்திய தேசத்தை நீ காப்பாற்ற வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்திய தேசம் இன்றைக்கு ஆண்டவரே மதவெறி பிடித்தவர்கள் கையில் மாட்டிக்கொண்டிருக்கிறது ஆண்டவரே. அதிலிருந்து நீர் எங்கள் இந்திய தேசத்தை காப்பாற்ற வேண்டுமா செபிக்கிறோம், கூக்குரல் இடுறோம் ஆண்டவரே. நிச்சயமாக நீர் ஒரு அதிசயத்தை செய்வீர் என்று நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம், ஆசீர்வாதம். அதே போல எங்களுடைய பிரச்சனைக்காக நாங்கள் கூக்குரல் இட்டு ஆண்டவரே அபயமிட்டு செபிக்கிற இந்த சத்தியத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறீங்க. எரேமியா 33 படி உம்மை நோக்கி கூப்பிடும்படியாக, பலத்த சத்தத்தோடு கூப்பிடும்படியாக எனக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்படியா செய்ய போறீங்க. நன்றி. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜூன்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.
1: சங்கீதம் 39:3. நான் தியானம் செய்கையில் அக்கினி மூண்டது, என் இதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம்

கருணாதர் இயேசு லூக்கா 12:49 பூமியிலே அக்கினியை பற்ற வைக்க வந்தேன், இப்பொழுதே எரிய வேண்டும் என்று ஏங்குகிறார். பலிபிடத்தில் அக்கினி அவியாமல் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். லேவியர் 6:12.

என்று பாலைவனத்தில் முச்சரியில் அக்கினியாய் வந்த ஆண்டவர் மோசே மோசே என்று அழைத்தார். என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை நான் அனுப்புகிறேன், வா என்றார்.

இரக்கத்தினால் அன்று பாலைவனத்தில் ஜனங்களை கைவிடவே இல்லை. பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே போக வேண்டிய பாதைக்கு வெளிச்சம் கொடுக்க அக்னி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவில்லை. இவ்வாறு ஜெபித்தார் நெகேமியா 9:19.

கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகுபோல் உருகிற்று. அக்கினி கர்த்தருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுட்டரிக்கிறது. சங்கீதம் 97:3.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. ஆதியாகமம் 18:13-15 உள்ள வசனங்களை வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து நான் கிழவியாயிருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன்? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் பயந்து, நான் நகைக்கவில்லை என்று மறுத்தாள். அதற்கு அவர், இல்லை, நீ நகைத்தாய் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. ஆபிரகாமை அழைத்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆபிரகாமும் சாராளும் காத்திருக்கிறார்கள். இப்பொழுது ஆபிரகாமுக்கு 99 வயது, சாராளுக்கு 89 வயது. ஏறக்குறைய ஆபிரகாமுடைய சரீர நிலைமை என்பது ஒரு செத்த நிலைமையாகவும், சாராளுடைய கற்பம் செத்து போன நிலைமையாகவும் காணப்படுகிறது. இந்த நிலையில தான் கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகிறார், மூவராய் வெளிப்படுகிறார். ஆபிரகாம் அவர்களை அழைத்து உபசரிக்கிறான். இப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை கேட்கிறார், சாராள் எங்கே? அவள் கூடாரத்துக்குள்ளே இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு உற்பவ கால திட்டத்திலே வருவேன், சாராள் கையிலே ஒரு குமாரன் இருப்பான் என்று. அப்பொழுது சாராள் வீட்டிற்குள் இருந்து நகைத்தாள், சிரித்தாள், இந்த கிழவிக்கு இனி ஒரு பிள்ளையா? ஆமே, நாம பல நேரத்தில் இப்படி நகைப்பதுண்டு. ஆமே, ஒரு காலத்துல அந்த காரியத்தை குறித்து அழுதுருப்போம், பிற்பாடு அதை குறித்து நகைத்திருப்போம். ஆமே, நாங்க எத்தனை தடவை இது கேட்டாச்சு, எத்தனை முறை கேட்டாச்சு. ஆமே, நாங்க கேட்காத வாக்கு தத்தமா? பல நேரத்தில் நமக்கு சிரிப்பு வருவது அது வேதனையின் வெளிப்பாடு தான். இங்கே சாராள் நகைத்தது ஒரு வேதனையின் வெளிப்பாடு. ஆமே, ஆனால் கர்த்தர் இதை கவனித்தார். கவனித்து ஆபிரகாம் இடத்துல சொல்லுகிறார், அவள் நகைப்பானே, அவள் நகைக்கிறாள், அவையே நகைத்து இப்படி சொல்லுறா அப்படின்னு. இதை கேட்டதும் சாராள் பயந்து, இல்லை, நான் நகைக்கவில்லை என்று சொல்லுகிறாள். உடனே கர்த்தர் சொல்லுகிறார், இல்லை, நீ நகைத்தாய். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, இந்த வார்த்தைகளிலிருந்து ஒன்றை மட்டும் கர்த்தர் நம்மிடத்தில் சொல்ல விரும்புகிறார். என்னவென்றால், சில பலவீன வெளிப்பாடுகள் நம்ம உண்டாகும். ஆமென். அதை கர்த்தரிடத்துல நாம் மறைக்கக்கூடாது. சாராள் நகைத்தது கர்த்தருக்கு தெரியும். அவள் நகைத்ததுனால கர்த்தர் அந்த இடத்துல அவளை பனிஷ் பண்ணலை. ஆனா கர்த்தருக்கு வேதனை உண்டாக்குகிற இன்னொரு காரியத்தை அவள் செய்தாள். என்னவென்றால், அவள் செய்யவே இல்லை, நான் அப்படி செய்யவே இல்லை என்று சொல்லி மறைத்து விட்டாள். தேவனிடத்தில் ஒன்றையும் மறைக்க கூடாது. தேவனுக்கு தெரியும், நாம் மறைத்தாலும் தேவனுக்கு தெரியும். ஆனால் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்னவென்றால், உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லிவிட வேண்டும். நான் தேவனுக்கு என்னை மறைக்காமல் இருக்கு மட்டும், நான் தேவனுடைய நிழலில் இருக்கிறேன், நான் தேவனுக்கு சமீபமாக இருக்கிறேன். இதை மறந்துவிடக்கூடாது. இங்கே பாருங்கள், சாராள் இல்லை என்று மீண்டும் மீண்டும் மறுதளித்த போது 16 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பின்பு அந்த புருஷர் எழுந்து அவிடம் விட்டு போனார்கள், சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமும் அவர்களுடனே கூட போய் வழி அனுப்பிவிட்டான். ஆண்டவர் சாராள்கிட்ட சொல்றாங்க, நீ நகைத்த. அவ சொல்ற, இல்லை, நான் நகைக்கல. ஆண்டவர் சொல்றாங்க, இல்லை, நீ நகைத்த. ஆண்டவர் சொல்லும்போது அவள் திருப்பி அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. உடனே கர்த்தர் என்ன செய்தார்ன்னா, விடமிட்டு புறப்பட்டு போகிறார். என கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரா சகோதரி, நாம் ஒரு காரியத்தை தேவனிடத்தில் மறைக்கும் போது, ஆமென், அது நமக்கும் தேவனுக்கும் இடையே ஆமென் டிஸ்டன்ஸை உண்டாக்குது என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆண்டவர் இடத்துல உள்ளதை உள்ளதென்று சொல்லுங்கள். யாக்கோபு ஈசாக்கின் இடத்துல தான் யார் என்பதை மறைத்தான். கர்த்தர் ஈசாக்கை பார்த்து கேட்கிற, உன் பேர் என்ன? அந்த இடத்துல யாக்கோபு மறைத்திருப்பான் என்றால், தன் தகப்பனிடத்தில் மறைத்தது போல கர்த்தரிடத்தில் மறைத்திருப்பான் என்றால், அவன் கடைசி வரைக்கும் யாக்கோபு தான் இருந்திருப்பான். அவன் உள்ளதை உள்ளதென்று சொல்லும் போது கர்த்தர் அவனை இஸ்ரவேலாய் மாற்றினார். அந்த இஸ்ரவேலை யெஷூரனாய் மாற்றினார். உன்னை அவரிடத்துல மறைக்காதே. உன் நிலையையும் உன் உள்ளத்தில் இருப்பதையும் மறைக்காதே. வெளிப்படுத்து. ஆமென். கர்த்தர் உன் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை நிச்சயமாய் செய்வார். செவிக்கலாமா? தகப்பனே, ஆண்டவரே, உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? ஆண்டவரே, அப்பா, இந்த உணர்வை எங்களுக்கு தருவீராக. ஆண்டவர், உம்மிடத்தில் நாங்கள் எதையும் மறைக்காமல் எங்களை உள்ளபடியே வெளிப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

நீங்கள் கேட்க போவது மூன்று வெளிப்பாடுகள். அதற்கான ஜீவ வார்த்தை அப்போஸ்தலர் 7:2. நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருக்கிறதற்கு முன்னமே மெசொப்பொத்தேமியா நாட்டிலே இருக்கும் போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி என்று ஆரம்பிக்கிறது. கர்த்தர் ஆபிரகாமுக்கு முதன் முதல் தரிசனமான போது மகிமையின் தேவனாக தரிசனமானார். ஆபிரகாமை குறித்து சரித்திர ஆசிரியர்கள் எழுதும் போது ஆபிரகாமுடைய முற்பிதாக்கள் சந்திர தேவதையை வணங்கி வந்தார்கள். ஆபிரகாமின் தகப்பனாகிய தேராகு விக்கிரகங்களை செய்து விற்று அதில் கிடைக்கும் பணத்தை கொண்டு குடும்பத்தை நடத்தி வந்தார். எல்லா இடங்களிலும் அந்தகார இருளின் ஆதிக்கம் தான் நிரம்பி இருந்தது. அங்கே சுவிசேஷர்கள் இல்லை, ஊழியர்கள் இல்லை, புறஜாதி மார்க்கமே நிரம்பி இருந்தது என்று எழுதுகிறார்கள். ஆயினும் ஆபிரகாமின் உள்ளத்திலே ஜீவனுள்ள தேவனை நாடும் விருப்பம் இருக்கிறதை கண்டு கர்த்தர் மகிமையின் தேவனாக ஆபிரகாமுக்கு தரிசனமானார். அதனாலே மகிமையின் தேவனுடைய அழைப்புக்கு கீழ்ப்படிவது கடினமான காரியமாக இல்லை. அவர் தன் தேசத்தையும் இனத்தையும் விட்டுவிட்டு மகிமையின் தேவன் அவருக்கு காண்பித்த தேசத்துக்கு புறப்பட்டு போனார். தேவ பிள்ளைகளே, உங்களை அழைத்த ஆண்டவர் மகிமையின் ராஜா என்பதை உங்கள் கண்கள் காணுமானால் கர்த்தருக்காக எல்லா பாவ சந்தோஷங்களையும் விட்டுவிடுவது கடினமாயிருக்காது. இரண்டாவதாக, கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமான போது உன்னதமான தேவனாக தரிசனமானார். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு சோஸ்திரம் என்று ஆதியாகமம் 14:18-20 சொன்னதாக காண்கிறோம். கர்த்தர் உன்னதமான தேவனாக ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்திய போது ஆபிரகாமில் ஏற்பட்ட மாறுதல் என்ன? கர்த்தருக்கு தசம பாகம் கொடுத்தார். ஆதியாகமம் 14:20. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிய தேவனுடைய ஆசீர்வாதமும் உன்னதமானவரின் உயர் மறைவும் அடைக்கலமும் தனக்கு தேவை என்பதை உணர்ந்து ஆபிரகாம் தன் விளை பொருட்கள் எல்லாவற்றிலும் தசம பாகத்தை கர்த்தருக்கென்று கொடுத்து கர்த்தரை சந்தோஷமாய் கனம் பண்ணினார். மூன்றாவதாக, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சர்வ வல்லமை உள்ள தேவனாக வெளிப்பட்டார். கர்த்தர், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் வெளிப்பட்டதினாலே தள்ளாடுகிற 100வது வயதிலேயே ஆபிரகாம் விசுவாசிகளுக்கு தகப்பனானார். தேவ பிள்ளைகளே, உங்கள் தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவராலே கூடாத காரியம் ஒன்று உண்டோ? சிந்தித்து பாருங்கள். உங்கள் நினைவுக்காக, ஆனபடியால் சரீரம் செத்தவனன்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்களாம். எபிரேயர் 11:12. உங்களுடைய வாழ்விலும் நடவாது என்று நினைக்கிற நிகழ்ச்சிகள் எல்லாம் நடப்பதற்கு, நீங்கள் ஆவிக்குரிய ராஜ்யத்திலே வளர்வதற்கு நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்களை எல்லாம் 24 மணி நேரமும் அறிந்து கொள்ள நீங்கள் இணைய வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.

தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். 1 கொரிந்தியர் 6:14. அது ஒரு ஈஸ்டர் ஞாயிறு. 1973 உகாண்டா நகரமே இடி அமீன் என்பவனின் கொடுங்கோலாட்சியில் சிக்கி தவித்து கொண்டிருந்தது. தன்னுடைய கிறிஸ்தவ விசுவாசத்திற்காக இளைஞன் ஒருவனை படைவீரன் ஒருவன் ஆக்ரோஷமாக அடித்து கொண்டிருந்தான். அவனுடைய முகமே அடையாளம் காண முடியாதபடி சிதைந்தது. தன்னுடைய ஷூ அணிந்த கால்களால் அந்த இளைஞனுடைய எலும்புகளின் மீது ஏறி மிதித்து உடைத்து கொண்டிருக்கும் காட்சி இளம் போதகர் கேஃபா செம்பாங்கி என்பவரின் மனதை விட்டு மறைந்து போகவே இல்லை. ஆனால் 1973 ஈஸ்டர் ஞாயிறன்று போதகர் செம்பாங்கி மிகவும் பகிரங்கமாக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று மிகப்பெரிய மைதானத்தில் கூடியிருந்த 7000 பேருக்கு பிரசங்கித்தார். இடியமையினுடைய ரகசிய போலீசார் 5 பேர் போதகரை பின்தொடர்ந்து சென்றனர். போதகர் சபைக்குள்ளே சென்றதும் இவர்கள் 5 பேரும் உள்ளே சென்று சபையின் கதவை தாளிட்டனர். அவர்கள் போதகரிடம், நீர் இடியமையினுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாததால் நாங்கள் உன்னை இப்போது சுட்டுக் கொள்ளப் போகிறோம். நீ கடைசியாக சொல்ல விரும்புவதை எங்களிடம் சொல் என்றனர். போதகர் தன்னுடைய அழகான மனைவி மற்றும் ஒரே பெண் குழந்தையை நினைத்து பார்த்தார். உடல் நடுங்கியது. ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு அவருடைய உள்ளத்திலே மிகப்பெரிய தைரியத்தை கொடுத்தார். போதகர், நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொள்ளுங்கள். நான் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஏற்கனவே மரித்து போனவன். என்னுடைய உண்மையான வாழ்க்கை கிறிஸ்து இயேசுவுக்குள் தான் மறைந்திருக்கிறது. என்னுடைய வாழ்க்கை இப்பொழுது ஆபத்தான சூழ்நிலையில் இல்லை, உங்கள் வாழ்க்கை தான் ஆபத்தில் இருக்கிறது. நான் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் உயிர் வாழ்கிறேன். ஆனால் நீங்கள் தான் இப்பொழுது உங்கள் பாவங்களில் மரித்து போயிருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து தாமே உங்களை நித்திய அழிவிலிருந்து பாதுகாப்பாராக என்று சொன்னார். அந்த 5 போலீஸ்காரர்களில் தலைவனானவன் போதகர் முகத்தையே நீண்ட நேரமாக உற்று பார்த்து கொண்டிருந்தான். பின்பு தன்னுடைய துப்பாக்கியை கீழே இறக்கி வைத்துவிட்டு, நீங்கள் எங்களுக்காக தயவு செய்து ஜெபிப்பீர்களா என்று கேட்டான். போதகரும் அவ்வாறே ஜெபித்தார். அவர்கள் 5 பேரும் அந்நேரமே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு போதகரை பாதுகாப்பவர்களாக மாறினார்கள். ஆம் பிரியமானவர்களே, நாம் விசுவாசித்தால் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் அதே வல்லமை நமக்குள்ளும் கிரியை செய்யும். அப்போது நம்முடைய பயங்கள் மாறும். இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை உயிர்ப்பித்த அதே பிதாவின் வல்லமை நமக்குள் வரும்போது நமக்கு இயற்கைக்கு மாறான தைரியம் கிடைக்கும். நாம் பயப்படாமல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தைரியமாய் அறிவிக்க முடியும். அதிகாரங்களையும் துறைத்தனங்களையும் முறியடித்து கல்லறை மீது போடப்பட்டிருந்த ரோம ராஜ்யத்தின் முத்திரையை உடைத்து இயேசு கிறிஸ்துவை கல்லறையை விட்டு உயிரோடு எழும்ப பண்ணின பிதாவின் வல்லமை நமக்கு எதிராக கிரியை செய்யும் துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உடைத்து எறியும். நமக்கு விரோதமாகவும் ஊழியங்களுக்கு விரோதமாகவும் வரும் பிசாசின் சக்திகளை முறியடிக்கும். எதிர்க்கிறவர்களையும் சாதகமானவர்களாக மாறப்பண்ணும். உங்களுக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காது.

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: ஈரானுக்கும் ஈராக்கிற்கும் இடையே யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருந்த காலம் அது. ஈரானை சார்ந்த போர் வீரர்கள் ஈராக்கைச் சார்ந்த பல போர் வீரர்களை கைது செய்து கொண்டு வந்தார்கள். அவர்களை ஒன்றாக நிறுத்தி சுட்டுக்கொள்ளும் வீரர்களுக்கு அவர்களை சுட்டுக்கொள்ளும்படியான கட்டளை பிறந்தது. ஒவ்வொரு வீரனாக அவர்கள் சுட்டுக்கொள்ளும் வேளையில் ஒரு வீரன் பயத்தினால் அவனை குண்டு தாக்கும் முன்னதாக அதிர்ச்சியில் மயங்கி கீழே விழுந்தான். அவன் அருகில் நின்ற அவனுடைய நண்பனை சுடும் பொழுது சுடப்பட்ட அவன் கீழே விழுந்து கிடந்த தன்னுடைய நண்பன் மேல் சாய்ந்தான். துப்பாக்கி சத்தமெல்லாம் ஓய்ந்த பின்பு மயக்கம் தெளிந்து விழித்து கொண்ட அந்த வீரன் தன் மேலெல்லாம் இரத்தமாயிருப்பதை பார்த்து தன்மேலும் குண்டு பாய்ந்திருக்கிறதோ என்று தன் உடலை அசைத்து பார்த்த பொழுது அவன் மேல் எந்த குண்டும் பாயவில்லை. அவன் மேலிருந்த இரத்தம் எல்லாம் அவனுடைய நண்பனுடைய இரத்தம். இந்த நண்பனுடைய இரத்தம் இவன் மேல் இருந்ததினால் அந்த சுட்டுக் கொள்ளும் படை வீரர்கள் இவனும் கொண்டடிபட்டுதான் செத்து கிடக்கிறான் என்று போட்டுவிட்டு போய்விட்டார்கள். உயிர் விளைத்த வீரன் மீண்டும் தன் படைகளோடு போய் சேர்ந்தான். அந்த நண்பனின் இரத்தம் இவனுடைய உயிரையே காத்தது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று பரிசுத்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நமது பாவங்களுக்காக நாம் சிலுவையில் அடிக்கப்பட வேண்டும். நமது இரத்தம் சிந்தப்பட வேண்டும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்ற நியதி காக்கப்படவும் நிறைவேற்றப்படவுமே இயேசு நமக்கு பதிலாக நமது பாவத்தையும் சாபத்தையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் இரத்தம் சிந்தினார். இயேசு எனக்காக இரத்தம் சிந்தினார் என்பதை நம்பி இயேசுவை நம்முடைய வாழ்க்கையின் மீட்பராக இரட்சகராக ஏற்றுக்கொள்வோமா?

0: நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து ஊழியர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நீதிமொழிகள் 6:16-19 வாசிக்கலாம்.
2: Proverbs chapter 6 verses 16 to 19.
1: ஆறு காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், ஏழும் அவருக்கு அருவருப்பானவைகள்.
2: These six things the Lord hates, yes, seven are an abomination to him.
1: அவையாவன: மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை, துராலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே.
2: A proud look, a lying tongue, hands that shed innocent blood, a heart device that devises wicked plans, feet that are swift in running to evil, a false witness who speaks lies, and one who sows discord among brethren.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: ஆண்டவருடைய கிருபையினாலே ஒவ்வொரு நாளும் கடந்த சில நாட்களாக இந்த தேவன் வெறுக்கிற, அவருக்கு அருவருப்பான இந்த ஏழு காரியங்கள் என்று நாம் ஒவ்வொன்றாய் கவனித்துக் கொண்டு வருகிறோம்.
2: By the grace of God, in the past few days, we are meditating about the things that the Lord hates and which he detests.
1: கர்த்தர் கிருபையினாலே நாம் மேட்டிமையான கண் என்றால் என்ன, பொய் நாவு என்றால் என்ன, குற்றமற்றவர்களுடைய ரத்தத்தை சிந்தும் கை என்றால் என்ன, இதையெல்லாம் நாம் ஒவ்வொரு நாளும் தியானித்துக் கொண்டு வருகிறோம்.
2: By the grace of God, we have been meditating on the proud look, a lying tongue, and then hands that shed innocent blood.
1: தேவன் வெறுக்கிற, தேவனுக்கு விரோதமாய் அருவருப்பாய் இருக்கிற நான்காவது காரியம் என்ன?
2: What is the fourth thing that the Lord hates?
1: And 18th வசனம் சொல்கிறது.
2: Verse 18 says,
1: தூர் ஆலோசனையை பிணைக்கும் இருதயம்.
2: A heart that devises wicked plans.
1: தூர் ஆலோசனையை பிணைக்கிற அல்லது உருவாக்குகிற இருதயம்.
2: A heart that devises or schemes wicked plans.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: தேவன் மனிதனுக்கு கொடுத்த பெரிய வித்தியாசமான உன்னதமான நன்மை விசேஷம் என்னவென்றால், அவனுக்கு கொடுத்திருக்கிற இருதயம்.
2: The greatest goodness, the special and the different goodness which the Lord has given us is his heart.
1: நான் நினைக்கிறேன் இது ரொம்ப வித்தியாசமானது.
2: This is totally different.
1: நம்முடைய இருதயத்தில் தேவன் நினைக்கும் நினைவுகளை தேவன் நமக்குள்ள வைத்திருக்கிறார்.
2: The Lord has kept the thoughts that we think present in our heart.
1: அதாவது மிருகங்களுக்கும் மனிதனுக்கும் பெரிய வித்தியாசத்துல இது ஒன்று.
2: So this is one of the great difference between man and the animals.
1: மிருகங்கள் எல்லாமே திங்க் பண்றது இல்ல. It is all just based on instinct. அதற்குள்ள ஒரு உணர்வு, அந்த உணர்வை வைத்தா அது வாழுது.
2: Animals, they don't think, they just live based on instinct.
1: அது ஒரு உந்துதல் சொல்லலாம். Instinct, அது உந்துதல்.
2: It is an instinct.
1: அதற்கு வந்து ஒரு குறிப்பிட்ட எல்லை, ஒரு வரம்பை மீறி அதனால் சிந்திக்க முடியாது.
2: It cannot think beyond a boundary.
1: அது அதிகமாக சிந்திக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, தன்னை எப்படி தற்காத்துக் கொள்றது, தனக்கு உணவை எப்படி தேடுறது அப்படின்றத பத்தி அது யோசிக்குமே தவிர, நம்மள மாதிரி இவ்வளவு ஆழமாக எல்லாம் சிந்திக்கிறது அதுக்கு அந்த திறன் ஆண்டவர் கொடுக்கவே இல்லை.
2: The Lord has not given it ability to think more like us. They just think to maximum to an extent of their food to protect themselves.
1: அதனாலதான் பாருங்க, நீங்க இந்த உலகத்தை பார்த்தீங்கன்னா, தேவன் சிருஷ்டித்த இந்த பூமியை பெருவாரி அளவுல இடமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு மாற்றி அமைத்து, இதையெல்லாம் வளர செய்து பெருக செய்து, இது எல்லாத்தையும் அப்படியே ஒட்டுமொத்தமாக மாற்றின வேலை யாருடையதுன்னு கேட்டால், மிருகங்கள் கிடையாது, மனுஷனுடைய வேலை தான்.
2: When you look at this world, who did this work of changing the entire world where you don't even find space to live is just the work of man alone, not by animals.
1: நீங்க என்ன பாருங்க, மனிதன் மட்டும் இந்த பூமியில இல்ல, வெறும் மிருகங்கள் மட்டும் இருந்திருக்கனா, தேவன் எப்படி அன்றைக்கு பூமியை உருவாக்குனாரோ அதே போலதான் பூமி இருந்திருக்கும்.
2: So if you see, if the human beings are not present in the world and only animals were present, then the world would be in the same pattern, same state how the Lord created it.
1: ஆனா இந்த உலகம் அப்படியே இருக்கு.
2: But is the world the same?
1: எத்தையோ மாற்றி, நதிகளை மாற்றிடுறான், நிலத்தை மாற்றிடுறான், காடுகளை மாற்றிடுறான், மலைகளை மாற்றான், எல்லாத்தையும் மாற்றி மாற்றி மனிதனுக்கு ஏற்றவாறு அவனுடைய இஷ்டத்திற்கு அவன் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கக்கூடிய அவ்வளோ பெரிய சிந்தனை திறன் மனிதனுக்கு தான் இருக்கு.
2: பட் டுடே மேன் சேஞ்சஸ் லேக்ஸ், லேண்ட், ஆல்சோ எவ்ரி திங், யர் ஃபாரஸ்ட், பட் ஹி ஒன்லி மேன் ஹஸ் தி எபிலிட்டி டு சேஞ்ச் எவ்ரி திங்.
1: மிருகங்கள் வந்து இயற்கைக்கு ஏற்றவாறு தன்னை மாற்றிக்கிடும், மனுஷன் வந்து தனக்கேற்ற மாதிரி இயற்கையை மாற்றிக்கிடும்.
2: ஸோ அனிமல்ஸ் சேஞ்ச் அண்ட் அடாப்ட் தெம்செல்ஸ் according to the environment, whereas the human beings are not so. They, the environment changes and adapts according to the human being.
1: Avan, he changes the environment according to his pleasure. வாழவே முடியாத இடத்துல போய் வாழ்ந்துட்டு வந்துடுவான்.
2: So he will live in the place where you cannot live.
1: செய்யவே முடியாத செய்துடுவான்.
2: He will do what you cannot do.
1: இல்லாதத அது கொண்டு வந்துடுவான்.
2: So he will bring what is not there.
1: கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த கடந்த 200 ஆண்டுகள்ல மனிதன் தன்னுடைய சிந்தனை திறனினால இந்த உலகத்தை எப்படி தலைகளா மாற்றி இருக்கிறான்றது பிரமிக்கத்தக்கதா இருக்குது.
2: Just see the world, how the man changed the world based upon his thinking ability in the past 200 years.
1: இத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக அவன் செய்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கும் இங்கும் கட்டின கட்டடங்கள், அதோட சிதிலங்கள்லாம் நம்ம இன்னி கூட பார்த்துட்டு இருக்கோம். அது எல்லாத்தையும் கட்டி கட்டி தன்னுடைய பிரம்மாண்டத்தை வெளிப்படுத்தினான்.
2: So for past many thousands of years he has been building many buildings here and there, and we can also find the ruins of those buildings which shows his greatness.
1: உலகம் முழுதும் தேடி பாருங்க, ஒரு மிருகமாயில ஒரு கட்டடம் கட்டிச்சா ஏதாவது ஒன்று வச்சுட்டு போயிருக்கா அப்படின்னு கேட்டால் ஒன்றும் கிடையாது.
2: If you search around the world and see is there any building that is being constructed by animals, you cannot find anything.
1: உலக அதிசயங்கள்னு சொல்றது எல்லாமே செய்தது மனுஷன் தான். மிருகமும் ஒரு உலக அதிசயத்து பட்டியலையும் அது தான் செய்த சாதனைகளை கொண்டு வந்தது கிடையாது.
2: So when you look at the wonders of the world, it is man who have done those wonders. You cannot add anything made by animals under the list.
1: இந்த 200 வருஷத்துல அல்லது 300 வருஷத்துல மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறான்.
2: So in the last 200 or 300 years he has brought a great massive changes.
1: பாருங்க, இரவு நேரங்கள்ல வந்து ஒரு 200 வருஷத்துக்கு முன்னால பூமியை பார்த்திருந்தா இருளோன்னு தான் இருந்திருக்கும். ஆனா இன்றைக்கு பூமி அப்படி இல்ல, எங்க பார்த்தாலும் விளக்கா இருக்கு.
2: So 200 years ago if you look at this world in the night times it would be dark, but today you don't find darkness, it is always light everywhere.
1: And the electricity, electric bulb, இதெல்லாம் கண்டுபிடித்து இரவை பகலாக மாத்தி வச்சிருக்கான்.
2: So they have invented this electric bulbs and changed night into day.
1: இங்க உட்காந்து பாருங்களேன், நீங்க வந்து இந்த டெக்னாலஜியினுடைய டெவலப்மெண்ட் என்னன்னா, நான் இங்க வந்து ஒரு சின்ன ஆலயத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கேன், உலகம் முழுசா இருந்து நீங்க பாத்துட்டு இருக்கீங்க.
2: So look at the development of this technology. I just sit in a church here and speak, but you watch me from all over the world.
1: என்னுடைய வாழ்நாள்ல நான் ஒரு 13 or 16 நாட்டுக்கு நான் போயிருக்கேன்.
2: So in my lifetime I have just traveled to 14 to 15 countries.
1: ஆனா இன்னைக்கு என்னோட வசனத்தை கேக்குறவங்க நிறைய பேருடைய நாட்டுக்கு ஒரு நாள் கூட நான் கால் வச்சது இல்ல. ஆனா நீங்க அங்க இருந்து சொல்றீங்க, பாஸ்டர் நான் அங்க இருந்து பாக்குறேன், நான் நியூசிலாந்துல இருந்து பாக்குறேன், சுவிட்சர்லாந்துல இருந்து பாக்குறேன், நான் பிரான்ஸ்ல இருந்து பாக்குறேன். உங்க நாட்டுக்கு நான் ஒரு நாள் வந்ததே கிடையாது.
2: But you many of you say that you listen from France, you listen from other Malaysia, you listen from many other countries. Which countries

0: The pastor, when I go to my work or return back from my work, I just play it on my car and listen to you.
1: எங்கிருந்து இது வந்துச்சு இந்த சத்தம், எங்கிருந்து இந்த வீடியோ, எப்படி வருது? கண்ணுக்கு தெரியாத காற்றலைகள் மூலமாக மனிதனால எப்படியெல்லாம் ரீச் பண்ண முடியுது பாருங்க.
0: So these waves, which is not even visible to our eyes, but man can reach many part of this world through these waves.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: இவ்வளவு சிந்தனை திறனும் இருதயம் இவ்வளவு தூர எண்ணங்களை கொண்டு வர்ற திறனை கர்த்தர் மனுஷனுக்குள்ள விசேஷமா உண்டாக்குனார்.
0: So the Lord has created this special heart which brings this ability to think in man.
1: ஆனால் நீதிமொழிகள் 4:20 வாசிக்கும் பொழுது,
0: But if you read Proverbs 4:20,
1: அங்கே சொல்லுகிறாரு 21 பாருங்க, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை நீ என்ன செய்யணும், காத்துக்கொள்.
0: Keep your heart with all diligence.
1: எல்லா காவலோடும் காத்துக்கோ.
0: You keep your heart with all diligence.
1: என்னதான் அந்த இருதயம் அவ்வளவு சிறப்பானதா வெளியே வந்தாலும், சிறப்பான எண்ணங்களை கொண்டு வந்தால் அது பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு காரியம்.
0: No matter how special the heart might be or its thoughts might be, but you have to keep and safeguard it.
1: ஏன் இந்த இருதயத்தை மாத்திர காத்துக்கொள் காத்துக்கொள்னு போட்டிருக்கு?
0: Why he says you have to keep your heart?
1: அந்த இருதயம் செய்யற ஒரு வேலையும் இருக்கு, நம்ம பாக்குறது இல்லாத ஒரு வேலையும் செய்யுது.
0: So there is a work that is done by this heart which we don't see.
1: நம்ம அதிகமா கவனிக்கிறது இல்ல,
0: we don't notice it.
1: மனிதனுடைய பெரிய பெரிய கண்டுபிடிப்புகள் தான் நம்ம கண்ணு போகுது.
0: So are the eyes are focused only upon the great inventions of man.
1: பெரிய பெரிய ஆலோசனைகள் பெரிய பெரிய திட்டமிடல்கள் எல்லாம் செய்யற இருதயத்தை நம்ம மேன்மை பாராட்டுறோம்.
0: So we also boast about the great plannings, great things that a heart does.
1: ஆனா அதே இருதயம் தான் நீதிமொழிகள் 6:18 துர் ஆலோசனையை பிணைக்கும் இருதயம்னு போட்டிருக்கு.
0: But the same heart which says in Proverbs 6:18, a heart that devises wicked plans.
1: அதனால தான் இருதயத்தை ரொம்ப ரொம்ப காவலோட காத்துக்கொள்ளணும்.
0: Therefore we have to keep a heart with all diligence.
1: ஏனா இருதயம் வந்து எப்படிப்பட்டதுனா ஒரு பெரிய அணுகுண்டு மாதிரி.
0: Because our heart is like a nuclear weapon.
1: உள்ள வந்து அந்த நியூக்ளியர் எனர்ஜி இருக்கு பாருங்க. ஒரு பக்கம் அது பல ஆயிரம் வீடுகளுக்கு அது மின்சாரத்தை உற்பத்தி செய்யற திறன் அதுக்கு இருக்கு.
0: So this nuclear power plants or energy that has the power to supply electricity to many thousands of houses.
1: ana adhe adha anu sakthi irukku parunga adu vandu vedigunda maarichu palaayiram veedugala saambalaagittu poirum.
0: But if that nuclear power becomes a bomb, then that can destroy many houses.
1: Irudayam vandu எந்த அளவுக்கு நல்ல காரியங்களை சிந்திக்க முடியுமோ, எந்த அளவுக்கு நல்ல காரியங்களை வெளியே கொண்டு வர முடியுமோ, அதே அளவுல பயங்கரமான பொல்லாங்கை வெளியே கொண்டு வர சக்தி உள்ளதுன்றதை நம்ம மறந்துடவே கூடாது.
0: So this heart has the equal strength or equal ability to think both the evil to the extent where it can think good as well.
1: நம்ம வாசித்த நீதிமொழிகள் 4:21 எல்லா இருதயத்தோடும் உன்னுடைய என்ன காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும் போட்டிருக்கு.
0: So in Proverbs 4:21 we read, keep your heart with all diligence for out of it spring the issues of life.
1: ஒரு பக்கம் அப்படி எழுதி இருக்கிற அதே வசனம் தான்
0: the same verse which is written that way.
1: Matthew 15:18-20 வரும் பொழுது,
0: if you read Matthew 15:18-20,
1: அங்கே வேதம் சொல்கிறது,
0: Bible says,
1: இருதயத்திலிருந்து புறப்பட்டு வர்றது என்னன்னு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கு பாருங்க.
0: So here it is given a list about the things that proceeds from your heart.
1: என்னெல்லாம் புறப்பட்டு வருமா?
0: What proceeds from your heart?
1: மனுஷனை தீட்டுப்படுத்தக்கூடிய பொல்லாத சிந்தனை, கொலை பாதகம், விபச்சாரம், வேசித்தனம், களவு, பொய் சாட்சி, தூஷணம், இதெல்லாம் எங்க இருந்தா வருது? அதே இருதயத்துல இருந்தா வெளியே வருது.
0: So things like evil thoughts, murders, adulteries, fornications, thefts, false witness, blasphemies that defile men comes out of your heart.
1: நாம அதனால தான் இந்த இருதயத்தை ரொம்ப காத்துக்கணும்.
0: That's why we have to safeguard our heart.
1: ஜீவ ஊற்று தான் அதுல இருந்து புறப்படணுமே தவிர, உள்ளிருந்து வர்ற பொல்லாத யோசனைகள் துர் ஆலோசனைகள் வெளியே வந்துடக்கூடாது.
0: Only springs of life should come out of it, not evil thoughts or wicked things should come out of it.
1: நீங்க உதாரணமா ஒரு நியூக்ளியர் பிளான்ட், பவர் பிளான்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த அணு உலை மின்சாரம் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு ரொம்ப ரொம்ப பாதுகாப்பான ஒரு இடமாக தேசிய பாதுகாப்பு படைகள் வந்து அதை பாதுகாப்பாங்க.
0: So when you consider this a nuclear power plant, this is a highly protected where the national security force come and protect it.
1: ரெண்டு விதமான ஆபத்துகள் அதுல வருமா வராதான்னு எப்பவுமே கண்காணித்து அதை வந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுவாங்க.
0: So there are two kinds of dangers that may come out of it, therefore they always keep on researching it and take care of it.
1: ஒன்று வந்து இயற்கையிலேயே கவனிக்கப்படாததுனால நாட்கள் செல்ல செல்ல வரக்கூடிய கசிவுகள்,

0: வந்திராம இருக்க அவங்க கண்காணிச்சிட்டே இருப்பாங்க.
1: சோ நம்பர் 1 இஸ் தட் தே will be in monitoring for the leakages that may come in the environment which is not even visible.
0: அது இயற்கையாக வந்துரும், நாளடைவுல அது நடக்கும். அது
1: that comes naturally and as days goes by.
0: அதாவது அது வந்து ரொம்ப மெயின்டெய்ன் பண்ணிட்டே இருக்கணும்.
1: You have to maintain it properly.
0: அது மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும்.
1: You have to monitor it continuously.
0: அதே வேளையில சில வேளையில வெளியரங்கமான சில செய்கைகளால உள்ள இருக்கிற அணு சக்தி இருக்கு பாருங்க, அந்த கதிர்கள் வந்து என்ன செய்யலாம்னா வெளியே வந்து வந்து மாசுபடுத்திடலாம், அநேகரை கொன்று போடலாம்.
1: At the same time, because of the natural factors, the radiations present in these nuclear power plants may be exposed and they may affect the public health.
0: அதாவது one is natural, the other one is artificial. மனிதனால தூண்டப்பட்டது, இயற்கையினால தூண்டப்பட்டது.
1: So one is natural, the other one is artificial, which is triggered by men.
0: அதாவது மனுஷன் வந்து அதுல ஒரு குண்டை போட்டு அந்த அணு உலைய வந்து உடைச்சிட்டான்னு சொன்னா அது அநேகரை வந்து அழிவுக்குள்ள கொண்டு போயிடும்.
1: So if a man drop a bomb on it and destroy it, then that will affect many people.
0: இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா அந்த ஃபுகுஷிமா நியூக்ளியர் ரியாக்டர்ன்னு சொல்லி இங்கிலாந்துல சாரி ஜப்பான்ல இருந்த அந்த ரியாக்டர் பாத்தீங்கன்னா அது இந்த சுனாமி அலைகள்ல அடித்து அது வந்து வெடித்து போய் எத்தனையோ பேர் மரித்து போனாங்க.
1: So recently in Japan we heard about a nuclear reactor which was burst because of this tsunami.
0: எத்தனையோ வருஷமா அந்த ரியாக்டர்ல இருந்து அந்த அணு உலையில இருந்து மின்சாரம் வந்துட்டு தான் இருந்துச்சு.
1: So electric supply was coming from this reactor for many years.
0: எத்தனையோ நன்மைகள் அதனால ஜனங்க அனுபவிச்சாங்க.
1: People also enjoyed many benefits out of it.
0: ஆனா அதே இது பராமரிப்பு தவறினதுனால, கண்காணிப்பு தவறினதுனால, அது ஒரு அழுத்தத்துக்குள்ள வந்ததுனால வெடித்து போய் அநேகர் அதனாலே மரிச்சு போயிட்டாங்க.
1: But just because it was not properly monitored and maintained, just because it came under a pressure, it burst out and many people died.
0: இன்றைக்கு வரைக்கும் அதனுடைய பாதிப்புகளை நிறுத்த முடியலன்னு சொல்றாங்க.
1: So they say you cannot stop the after effects of it until now.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
1: Glory be to the name of the Lord.
0: இருதயத்தை ரொம்ப பாதுகாக்க வேண்டியிருக்கு.
1: We have to take care of our heart.
0: அதை மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும்.
1: You have to continuously monitor it.
0: நீதிமொழிகள் 23:7 சொல்கிறது.
1: Proverbs 23:7 says.
0: ஒரு மனிதனுடைய இருதயத்தின் நினைவு எப்படியோ அவன் அப்படியே இருக்கிறான்.
1: For as he thinks in his heart, so is he.
0: அதனால ரொம்ப ரொம்ப எச்சரிப்பா இருதயத்தை காத்துக்கொள்ளணும்.
1: So we have to take care of our heart with all diligence.
0: நம்முடைய பேச்சு இருதயத்தின் வழியில தான் இருக்கும்.
1: So the words that we speak will be based on our heart.
0: நம்முடைய செயல்கள் இருதயத்தின் நிலையின்படி தான் இருக்கும்.
1: The kind of actions we do is based on how our heart is.
0: நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய இருதயத்தின் நிலையின்படி தான் இருக்கணும்.
1: The thoughts that we think is based upon our heart.
0: அதுல ரொம்ப எச்சரிப்பா இருக்க வேண்டியது பொல்லாத ஆலோசனைகளை அல்லது துர் ஆலோசனைகளை இருதயம் பிணைத்து விடாதபடி, அதை வந்து உருவாக்கி விடாதபடி இருதயத்தின் மேல எப்பவுமே ஒரு மானிட்டர் நமக்கு இருந்துட்டே இருக்கணும்.
1: And in that we should be very careful about a heart that it may not devise or plan or scheme any wicked plans.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: இதை குறித்து கர்த்தரை தியானிக்க வைத்த பொழுது,
1: When the Lord made me to meditate on this.
0: இந்த துர் ஆலோசனைகள், மோசமான தவறான பொல்லாத ஆலோசனைகளை இருதயத்திலிருந்து எழுப்பி விடாதபடி மூன்று பகுதிகளை நம்ம ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும்.
1: So we should be very careful in three areas of our life that these wicked plans or wicked thoughts may not rise out of our heart.
0: முதலாவது என்ன?
1: What is the first?
0: சகரியாவின் புத்தகம் 7 அதிகாரம் 9-10 வசனங்களை பாருங்கள்.
1: Zechariah chapter 7 verses 9 and 10.
0: சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீங்கள் உண்மையாய் நியாயம் தீர்த்து அவனவன் தன் தன் சகோதரனுக்கு தயவும் இரக்கமும் செய்து விதவையையும் திக்கற்ற பிள்ளையையும் பரதேசியையும் சிறுமையானவனையும் ஒடுக்காமலும் உங்களில் ஒருவனும் தன் சகோதரனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் இருங்கள் என்றார்.
1: Thus speaketh the Lord of hosts, saying, Execute true judgment and show mercy and compassion every man to his brother, and oppress not the widow, not the fatherless, the stranger, not the poor, and let none of you imagine evil against his brother in your heart.
0: உங்களில் ஒருவனும் தன் சகோதரனுக்கு விரோதமாக தன் இருதயத்தில் தீங்கு நினையாம இருங்க.
1: Let none of you imagine evil against his brother in your heart.
0: முதலாவது நான் சொல்லுவேன், இருதயத்தில் தீங்கை அல்லது பொல்லாப்பை பிணைக்காம இருக்க வேண்டிய முதல் இடம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய சொந்த குடும்பத்துக்கு விரோதமாக.
1: Number 1, do not let your heart devise wicked plans against your own family.
0: சொந்த குடும்பத்துக்கு விரோதமாக.
1: Against your own family.
0: இப்படி செய்ய முடியுமா என்றால் நிச்சயமாய் செய்ய முடியும் என்பதை வேதம் பல முறை நமக்கு எச்சரித்து சொல்லுகிறது.
1: If you ask is it possible, the Bible shows and warns us many times that it is possible.
0: காயினுடைய வாழ்க்கையை பாருங்க.
1: Look at the life of Cain.
0: தன்னுடைய சொந்த சகோதரனுக்கு விரோதமாக தீங்கை பிணைத்தான்.
1: So he devised a wicked plan against his own brother.
0: யோசேப்பின் சகோதரர்களை பாருங்க.
1: Look at the brothers of Joseph.
0: தங்கள் சொந்த சகோதரனுக்கு விரோதமாக தீங்கை பிணைத்து அவர்களை கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி அவங்க திட்டம் போடுறாங்க.
1: They devised a wicked plan against his own brother and they plan to murder him.
0: யாக்கோபை பாருங்க.
1: Look at Jacob.
0: தன்னுடைய சொந்த சகோதரனுக்கு விரோதமாக ஒரு தீங்கை பிணைத்து தன்னுடைய அண்ணனை ஏமாற்றுவதற்கு ரெண்டு முறை அவன் திட்டமிட்டு வேலை செய்கிறான்.
1: He devised wicked plan against his own brother to deceive him and he acted twice in the same way.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா.
1: Glory be to the name of the Lord.
0: நீங்கள் அதே போல அப்சலோமை பாத்தீங்கன்னா அம்னோனை கொல்லுவதற்காக சொந்த சகோதரனே சொந்த அண்ணன் வந்து திட்டம் போடுகிறான்.
1: So when look at Absalom, in order to kill his own brother Amnon, he devised a wicked plan.
0: இது வந்து வெறும் சகோதரர்களுக்கு நடுவுல மாத்திரம் இல்ல.
1: This is not only among the brothers.
0: வீட்டுக்குள்ள குடும்பத்திற்குள்ள பெற்றோர் பிள்ளைகள் பிள்ளைகள் பெற்றோர் என்ற நிலையில கூட இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமா குடும்பத்து அங்கத்தினருக்கு விரோதமாகவே தீங்கு பிணைக்கப்படுகிறது நீங்க பார்க்கலாம்.
1: But even among the families you can see that the evil and wicked plans are devised between parents and children and children and parents.
0: எத்தனையோ சம்பவங்களை நீங்க படிக்கலாம்.
1: You can read many incidents.
0: அப்சலோம் எவ்வளவு நயமாக அவன் வேலை செய்து தந்திரமா வேலை செய்து சொந்த தகப்பனையே வந்து அரண்மனை விட்டு விரட்டிட்டான் உங்களுக்கு தெரியும்.
1: You know very well that Absalom very cunningly and smartly devised a plan and chased his own father out of the palace.
0: அப்ப சம்பாதித்த ஜனங்கள வந்து இவன் வழியில உட்கார்ந்து கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து எப்படியாவது அப்பாட்டந்து திருப்பி ராஜ்யபாரத்தை தாம் மேற்கொள்ளணும்னு சொந்த அப்பா குரோதமா எதிர்த்து வந்து சத்ரு கிடையாது கோலியாத்துல இவரே சொந்த பையன் எழும்பி ராஜ்யபாரத்தை தாம் பக்கம் திருப்ப திட்டம் போடுகிறார்.
1: So it is not as Goliath or some other enemy who did this but his own son Absalom who devised a plan against his own father and he hugged people and he tried to soothe people and turn them towards him and take the kingdom.
0: நீங்கள் இத போல சம்பவங்கள் வேதம் முழுவதும் வாசித்து கொண்டே இருக்கலாம்.
1: You can read similar incidents in the Bible.
0: ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சவுல்லாம் பாருங்க. சவுல் ராஜாவை பாத்தீங்கன்னா
1: if you look at King Saul
0: நாய போல தாவித விரட்டினது யாருன்னு கேட்டா தான் சொந்த மருமகன்.
1: So it was his own son in law David whom this man chased like a dog.
0: சொந்த மருமகனை ஈட்டிய வெச்சு தூக்கி எறிஞ்சு அவனை கொல்லணும்னு திட்டம் போட்டுருக்கான்.
1: So he also planned to throw a javelin towards his own son in law and kill him.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: நாம எவ்வளவு எச்சரிப்பா இருக்கணும்.
1: We should be very careful.
0: நம்முடைய இருதயம் வந்து பொல்லாப்பானதை நம்முடைய சொந்த குடும்பத்திற்கு விரோதமாக பிணைத்து விடாதபடி ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு.
1: We should be very careful that our heart should not devise wicked plans against our own enemy.
0: தேவன் இதுல பிரியமானவர் அல்ல.
1: By our God is not pleased in this.
0: என்ன கோபம் என்ன எரிச்சல் வந்தாலும் சொந்த குடும்பத்துக்கு விரோதமாக பொல்லாதவைகளை நாமே பிணைச்சு பேசி நாம திட்டமிட்டு அவர்களை வந்து அழிக்கணும் அவர்களை நிர்மூலமாக்கணும் நினைக்கிறது வந்து தேவனுக்கு பிரியமான ஒரு எண்ணமே கிடையாது.
1: No matter whatever problems it might be but it is not pleasing for God to devise wicked plans against your own family to destroy and annihilate them.
0: அப்படிப்பட்ட எண்ணங்களை நம்முடைய உள்ளத்துல நம்ம ஒரு நாளும் என்கரேஜ் பண்ணவே கூடாது.
1: We should never encourage such kind of thoughts in our heart at any cost.
0: நீங்கள் ஆதியாகமம் 4 அதிகாரத்தில் அந்த காயின் ஆபேல் சம்பவத்தை படிக்கும்போது
1: If you read in Genesis chapter 4 about the incident of Cain and Abel.
0: சகோதரனுக்கு விரோதமாக எரிச்சல்ல எழும்பின காயினை பார்த்து கண்டிச்சது அப்பா அம்மா இல்ல முதல்ல கண்டிச்சது கர்த்தர் தான்.
1: It was not his parents who first rebuked and condemned regarding the anger of this Cain.
0: ஆண்டவர் கேக்குறார் காயினை பார்த்து உனக்கு ஏன்பா எரிச்சல் உண்டாயிற்று உன் முகநாடி ஏன் வேறுபட்டது.
1: So the Lord asked Cain why art thou wroth and why is thy countenance fallen.
0: நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கும் அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும் நீ அவனை ஆண்டு கொள்ளுவா என்றார்.
1: If you do well you shall be accepted if you does not do well sin lieth at the door.
0: கர்த்தர் நம்மை கிருபையாய் காப்பாராக.
1: May the Lord graciously keep us.
0: நம்முடைய இருதயம் ரொம்ப பொல்லாதது.
1: Our heart is really bad.
0: உள்ள இருந்து கொண்டு வரக்கூடிய விஷமும் பொல்லாப்பும் அளவிட முடியாது.
1: So the evil, the wicked and the poison that it brings out of it is it's limitless.
0: இருதயத்தை மாத்திரம் ஜாக்கிரதையா காத்து கொள்ளலனா அது எப்படிப்பட்ட தீங்கையும் நம்ம குடும்பத்துக்கு விரோதமா செய்துரும்.
1: If you don't keep your heart diligently then that can bring any kind of wickedness against your families.
0: ரொம்ப எச்சரிப்புடன் நம்ம செயல்படணும்.
1: We have to act very carefully.
0: ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்ட்ட நம்ம கிருபை கேட்கணும்.
1: We have to ask grace from the Lord every day.
0: ஏதாவது ஒரு இடத்துல கர்த்தர் நம்ம எச்சரிப்பாரானால் உடனே அதற்கு நாம கீழ்ப்படியணும்.
1: So is there any part where the Lord wants us we have to obey immediately.
0: அதனால தான் வேதம் சொல்லுகிறது நீ வந்து காணிக்கையை வந்து நீ தேவ சமூகத்துக்கு கொண்டு வரும்போது உன் சகோதரனுக்கு விரோதமாக உனக்கு வழக்கு இருக்கு உனக்கு ஒரு வருத்தம் இருக்கு அப்படின்னா அந்த காணிக்கை அங்க வச்சுட்டு முதலாவது போய் சகோதரனோட உப்புரவாயிட்டு பின்பு வந்து காணிக்கையை செலுத்துப்பா.
1: That's why the Bible says if you bring offering to the to God and if you find something against your brother, you have to leave your offering there, go reconcile with your brother first and then offer your offering.
0: கர்த்தர் வந்து பேசாம இருக்க மாட்டாரு.
1: It's not that the Lord will not speak.
0: நிச்சயமா பேசுவார்.
1: The Lord will surely speak.
0: இந்த இளைய குமாரன் மூத்த குமாரனுடைய சம்பவம் லூக்கா 15 அதிகாரத்துல பாருங்க.
1: So you know the incident of younger son and the elder son in Luke chapter 15.
0: அண்ணன் எரிச்சலோட வந்து வெளியே நிற்கும் போது,
1: when the elder one was angry and was standing outside the house.
0: அந்த கோபத்தை வந்து வந்து கோப கோப வேளையில வந்து பேசினது வந்து வேற யாரும் இல்ல, சொந்த அப்பா தான்.
1: It was none except his father who came at in his time of anger.
0: உள்ள வாப்பா.
1: He asked him to come in.
0: வெளிய நிக்காத.
1: Don't stand out.
0: உன் சகோதரன் வந்து மரித்தான், உயிரோடு வந்துட்டான், காணாமல் போனான், காணப்பட்டான், நம்ம எல்லாம் சந்தோஷப்படலாம் வா என்று கூப்பிட்டார்.
1: So he called, your son is dead but he is alive, he was lost but he was found, therefore come, let us enjoy.
0: நம்முடைய பரம தகப்பன் நம்மோடு பேசுவார்.
1: Our heavenly father will speak with us.
0: நம்முடைய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நம்மோடு பேசுவார்.
1: He will speak with us through his holy spirit.
0: நம்ம குடும்பத்துக்கு விரோதமாக ஏதாவது ஒரு எரிச்சல் எண்ணங்கள் பொல்லாத சிந்தனைகளை நம்ம பிணைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா முதலாவது தலையிடுகிறவர் கர்த்தர் தான்.
1: So if you have any wicked plans or anger against your family, it is first God who intervenes.
0: ஆவியானவர் பேசும்போது அதில் நம்ம கேட்காம போயிடக்கூடாது.
1: So when the Holy Spirit speaks, we should not turn away our ears.
0: அவர் நம்ம அவருடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்காம போயிட்டோம்னா காயினுடைய நிலைமை தான் நமக்கு வரும்.
1: If you don't give heed to his voice, then the state of Cain would be our state.
0: பலமுறை ஆண்டவர் கண்டிக்கிறாரு.
1: So the Lord rebukes many times.
0: பலமுறை ஆண்டவர் பேசுறாரு.
1: The Lord speaks many times.
0: அவனுக்கு வரப்போகும் பிரச்சனையை குறித்து ஆண்டவர் பேசுறாரு.
1: The Lord also spoke about the problem that he is going to encounter.
0: அந்த பொல்லாப்பு இருதயத்தில் இருக்கும்போதே கர்த்தர் பார்த்துட்டு பேசினாரு.
1: When that wickedness was present in his heart, the Lord looked at him and spoke with him.
0: ஆனா அவன் அது செவி கொடுக்கல.
1: But he did not give heed to it.
0: முடிவு என்ன?
1: What is the end?
0: இருதயத்தில் இந்த பொல்லாப்பை பிணைக்கிற எண்ணங்கள் வந்து சொந்த சகோதரனை அடித்து கொல்லும்படி அவனுடைய வாழ்க்கையை வந்து தீட்டுப்படுத்திருச்சு.
1: So the thoughts that was present in heart which devised wicked plans actually ended to murder him and that really defiled his life.
0: கர்த்தர் நம்மை தயவு செய்து பாதுகாப்பாராக.
1: May the Lord graciously protect us.
0: மத்தேயு 12 அதிகாரத்தில் 34-35 வசனங்களை கொஞ்சம் பாருங்க.
1: If you read Matthew 12 verses 34 and 35.
0: அங்கே நாம் வாசிக்கிறோம், விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாக இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தை நிறைவினால் வாய் பேசும்.
1: Brood of vipers, how can you being evil speak good things, for out of the abundance of the heart the mouth speaks.
0: 35th வசனம்.
1: Verse 35.
0: நல்ல மனுஷன் நல்ல இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறார்.
1: A good man out of the good treasure of his heart brings forth good things and an evil man out of the evil treasures brings forth evil things.
0: வெளியில நன்மை வருது தீமை வருது அப்படின்றதுக்கு ஒரு பின்னணி இருக்கு.
1: So there's a background when there's a good or evil that comes out.
0: அல்ல கவனிங்க எல்லாரும்.
1: Listen carefully.
0: நம்முடைய சகோதரனுக்கு விரோதமாக பொல்லாப்பை பிணைக்கிறதுக்கு பொல்லாத எண்ணங்கள் வெளியே வருதுனா, பொல்லாத செய்கைகள் வெளியே வருதுனா, பொல்லாத பொக்கிஷங்களை உள்ள வைக்கும்போதுதான்.
1: So when you have this evil activities or wicked plans and wicked actions that comes out against your brother, it means that even you have that evil treasure hidden in your heart.
0: நம்ம இருதயத்துல எதை சேர்த்து வைக்கிறோம்ன்றது ரொம்ப கவனமா இருக்கணும்.
1: We should be very careful as what we store in our heart.
0: நிறைய பேர் தங்களுடைய குடும்பத்தாரை பற்றி, சொந்தங்களை பற்றி, சகோதரர்களை பற்றி, பெற்றோரை பற்றி, பிள்ளைகளை பற்றி அவங்க வந்து பல நாள் குற்றங்களை, பல நாள் விரோதங்களை உள்ளே பொக்கிஷமா பொக்கிஷமா மறைச்சு வைக்கிறாங்க.
1: There are many people, many people in the family members who have who hide these treasures in a evil way hidden in their heart about their family members, about their brothers, fathers, sons and parents.
0: பாருங்க, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நடந்த குற்றங்களை கூட உடனே உடனே மன்னிச்சு அந்த கோபத்தை விட்டுறது கிடையாது.
1: So the things or mistakes that is committed by them, they don't forgive and live it at that point of time.
0: பல வருஷங்களாக அதை உள்ள பொக்கிஷமா மறைச்சு வைக்கிறாங்க.
1: They just keep it or hide it as a treasure in their heart for many years together.
0: அதை சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு ஒரு நாள் உள்ள இருந்த பொல்லாத பொக்கிஷம் பொல்லாத கிரியைகளாக வெளியே வரும்.
1: They store it for years together and this evil treasure that is stored in their heart, it comes out as an evil thing.
0: நம்ம இருதயம் வந்து பொல்லாதவைகளை பொக்கிஷமா வைக்க கூடாது, நல்லவைகளை பொக்கிஷமா வைக்கணும்.
1: Our heart should not store evil things as a treasure, but it should store good things as a treasure.
0: நம்முடைய குடும்பத்தில் எத்தனையோ நல்ல காரியங்கள், நினைவு கூறக்கூடிய, ஞாபகம் வைக்கக்கூடிய, மகிழக்கூடிய எத்தனையோ நன்மையான காரியங்கள் இருக்கு.
1: There are many good things that are present in our family which you can have good memories which you can store as good treasures in your heart.
0: அத மாத்திரம் சேர்த்து வைங்க.
1: You just store only those in your heart.
0: அத மாத்திரம் சேர்த்து வைங்க.
1: You store only those things.
0: பொல்லாதவைகளை மாத்திரம் பொக்கிஷமா கொண்டு உள்ள வச்சீங்க, ஒரு நாள் அது வெளியே வரும்.
1: If you store evil things as a treasure in your heart, one day it will come out.
0: அது உங்களையும் கெடுத்து போடும், மற்றவர்களையும் கெடுத்து போடும்.
1: That will destroy and defile you and also the others.
0: அந்த பொல்லாத பொக்கிஷங்கள் ஒரு நாள் தூர் ஆலோசனையை பிணைக்கும் இருதயமாக நம்முடைய இருதயத்தை மாற்றிடும்.
1: Those evil treasures in your heart will make your heart to devise wicked plans.
0: இரண்டாவது நான் சொல்லுவேன்.
1: Number 2,
0: இந்த பொல்லாத ஆலோசனைகளை, துன்மார்க்கமான ஆலோசனைகளை இருதயம் பிணைக்காம இருக்கிறதுக்கு நாம இரண்டாவது பகுதியில் எச்சரிப்பா இருக்கணும். அது யாருன்னு கேட்டா, நம்முடைய குடும்பத்தாரோடு மாத்திரமல்ல, நம்முடைய சத்துருக்களை பற்றிய காரியங்களை குறித்து நம்ம இருதயத்துல வந்து பொல்லாத எண்ணங்கள் பிணைக்கப்படாம இருக்க எச்சரிப்பா இருக்கணும்.
1: Number 2, do not let your heart devise wicked plans against your foes.
0: நம்முடைய சத்துருக்களுக்கு விரோதமாக பொல்லாதவைகளை பிணைக்க கூடாது.
1: Do not let your heart devise wicked plans against your foes.
0: நீதிமொழிகள் 26 அதிகாரம் 17 இருந்து 18 வசனங்களை பாருங்க.
1: Proverbs 23 verses 17 and 18.
0: உன் இருதயத்தில் அல்லது உன் மனதை பாவியின் மேல், பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே. நீ நாளோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது.
1: Let not thine heart envy sinners, but be thou in the fear of the Lord all the day long, for surely there is an end and thine expectation shall not be cut off.
0: ரொம்ப அழகா இருக்கு.
1: It is very beautiful.
0: உன் மனதை பாவிகளின் மேல் பொறாமை கொள்ள விடாதே.
1: Let not your heart envy sinners.
0: இருதயத்துல பாவிகளை குறித்து, துரோகிகளை குறித்து, சத்துருக்களை குறித்து நம்முடைய மனம் வந்து பொறாமையான எண்ணங்களை உள்ளே அடக்கி கொள்ள, சேர்த்து கொள்ள இடம் கொடுக்காதப்பா.
1: It says, do not let your heart give room to have things evil about the sinners or about their foes or enemies.
0: சங்கீதம் 13:2 வாசிப்பீர்களானால்,
1: Psalm 13:2 says,
0: உன் என் இருதயத்தில் சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்துமாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன்.
1: How long shall I take counsel in my soul, having sorrow in my heart daily?
0: எது வரைக்கும் என் சத்ரு என் மேல் தன்னை உயர்த்துவான்?
1: How long shall my enemy be exalted over me?
0: சில வேளையில இந்த சத்துருக்களை பற்றி வந்து நமக்கு இருக்கிற எண்ணங்கள், நம்ம விரோதிக்கிறவங்க, நம்மளை பற்றி பொய்யா பழி சொல்றவங்க, நம்மளை நிந்திக்கிறவங்க, அவமானப்படுத்துறவங்கள, துன்பப்படுத்துறவங்க இருக்காங்க பாருங்க, இந்த கூட்டமும் வந்து ஒரு பக்கம் நம்ம பக்கம் வந்துட்டே தான் இருக்கும்.
1: So sometimes we will also have a crowd who are against us. They are our enemies, our foes, people who reproach us, people who persecute and people who try to afflict us.
0: வாழ்க்கையில உடைய வேடிக்கை இதுதான்.
1: This is the funny part of the life.
0: அதாவது தீமை செஞ்சு சிலர் நமக்கு வந்து, நம்ம தெரியாமலோ தெரிஞ்சோ தீமை செய்து சிலர் நமக்கு சத்துருக்களா மாறுவாங்க.
1: So knowingly or unknowingly we do some evil and some people become our enemies.
0: புரியுதுங்களா? அதே வேளையில நீங்க ரொம்ப நன்மை செஞ்சா கூட அதுக்காகவே சத்துருக்கள் எழும்பிடுவாங்க.
1: At the same time if you do more good there are enemies against you.
0: வாழ்க்கையினுடைய வேடிக்கை இது.
1: This is the funny part of our life.
0: அது தீமை செஞ்சு நன்மைகள், தீமை செய்து நமக்கு விரோதிகள் வந்துட்டா கூட புரிஞ்சிக்கலாம், ஆனா நன்மை செஞ்சு விரோதிகள் வர்றது கொஞ்சம் புரியவே முடியாது.
1: If you have enemies when you do evil that you can understand easily, but when you have enemies because of doing good you cannot understand it.
0: ஏன் இவங்க நம்மள விரோதிக்கிறாங்கனே தெரியாது.
1: We don't know why they are against us.
0: சில வேளையில பாத்தீங்கன்னா நாம வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வளர்ந்துட்டு போறோம், நம்ம ஆசீர்வதிக்கப்படுறோம், நம்ம நல்லா இருக்கிறோன்றதே நிறைய பேருக்கு பிரச்சனை ஆயிடும்.
1: Sometimes when we grow up, when we are blessed a bit, that is a great problem to others.
0: அதாவது நம்ம வளர்றதுனால ஒருவன் பாதிக்கப்படுறானா, அதனால விரோதம் வருதுனா கூட புரிஞ்சிக்கலாம்.
1: See, if a person is affected because of a growth, then if he becomes enemy because of that, then we can understand that.
0: ஆனா சில வேளையில ஒருவன் வளருவதனால இன்னொருவனுக்கு எந்த பாதிப்பும் வரப்போறது கிடையாது, அவனுக்கு எந்த குறையும் வரப்போறது கிடையாது, ஆனாலும் என்ன செய்வான்னா நம்ம வளர்ச்சியை கண்டு அவன் விரோதிப்பான்.
1: There are sometimes when another person is not affected by the growth of one person, but still they are against that person.
0: ஆனா எவ்வளவு காலம் இருதயத்துல நித்தம் நித்தம் நீ வந்து சஞ்சலத்தை வைக்க போறப்பா?
1: So how long you will have this sorrow in your heart daily?
0: எவ்வளவு நாள் உன் ஆத்துமாவில இந்த ஆலோசனை பண்ணிட்டே இருப்ப?
1: How long will you take this counsel in your soul?
0: தூர ஆலோசனையை உன் இருதயம் பிணைக்க விடாதப்பா சத்துருக்களுக்கு விரோதமாக.
1: Don't let your heart devise wicked plans against your foes.
0: சத்துருக்கள் வந்து இந்த தாவீதுடைய வாழ்க்கையில அவர் தன்னுடைய அனுபவத்துல பல விதமாக விலாவரியாக அந்த அனுபவத்தை அவர் எழுதுறாரு.
1: So here David explains in many instances in many ways about his enemies.
0: நீங்கள் 22 சங்கீதம் 12 இருந்து 14 வசனங்களை வாசிப்பீர்களானால்,
1: If you read Psalm 22 verses 12 to 14,
0: அவர் சொல்றாரு, அநேக காளைகள் என்னை சூழ்ந்திருக்கு, பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது, பீறி கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல் என்மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள், தண்ணீரை போல ஊற்றுண்டேன், எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது, என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே உருகிட்டிருக்கிறார்.
1: Many bulls have surrounded me, strong bulls of Bashan have encircled me, they gape at me with their mouths like a raging and roaring lion. I am poured out like water and all my bones are out of my joint. My heart is like a wax, it has melted within me.
0: இருதயம் வந்து உருகிருச்சாம். அர்த்தம் என்னன்னா, இந்த பண்ற பிரச்சனையினால என்னால வந்து இருதயத்துல இவங்க தொல்லைய தாங்க முடியலன்னு அர்த்தம்.
1: So his heart has melted like a wax, it means that he is not able to bear the problem and the trouble they are causing him.
0: 143rd சங்கீதம் 3 ல இருந்து 4 பாப்பீங்களா?
1: Read Psalm 143 verses 3 and 4.
0: அவர் இருதயம் பட்ட பாட வந்து அவர் சொல்லும்போது சொல்வாரு, என் பிராணனை தரையோட நசுக்கிறதுக்கு என் பின்னாலேயே தொடர்ந்து வந்து வெகு காலத்துக்கு முன்பாக மரித்தவர்கள் போல என்னை இருளிலே இருக்க பண்றாங்க என் சத்துருக்கள்.
1: He says, the enemy has persecuted my soul, he has crushed my life to the ground, he has made me dwell in darkness like those who have long been dead.
0: இதனுடைய விளைவு என்னன்னு கேட்டா, அடுத்த வசனம் 4 வசனத்தை சொல்றாரு, என் இருதயம் எனக்குள்ள சோர்ந்து போயிடுச்சுன்றாரு.
1: Verse 4 he says, therefore is my spirit overwhelmed within me.
0: 55th சங்கீதம் 3-4 வசனங்களை பாருங்களேன்.
1: Psalm 55 verses 3 and 4.
0: அங்கே அவர் சொல்லுகிறாரு, அவர்கள் என் மேல பழி சாட்டுறாங்க, குரோதம் கொண்டு என்னை பகைக்கிறாங்க.
1: So because of the voice of the enemy, because of the oppression of the wicked, for they bring down trouble upon me and in wrath they hate me.
0: இதோட விளைவு என்ன?
1: What is the outcome?
0: என் இருதயம் எனக்குள்ளே வியாகுலப்படுது.
1: My heart is severely pained within me.
0: 69th சங்கீதம் 20th வசனம் பாருங்க.
1: Psalm 69:20.
0: அவர் சொல்றாரு, நிந்தை என் இருதயத்தை பிளந்துருச்சு, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன்.
1: Reproach has broken my heart and I'm full of heaviness.
0: இதெல்லாம் என்னன்னு கேட்டா, சத்துருக்கள் பண்ண தொல்லை, அவனுக்கு கொடுத்த உபத்திரவம், அவனுக்கு செய்த நிந்தை, இதெல்லாம் பார்த்து பார்த்து சொல்றாரு, இருதயமே உருகிருச்சுங்க, தாங்க முடியல என்னால.
1: So looking at this trouble, this persecution, the reproach which his enemy has caused him, he says my heart is totally melted like a wax.
0: என் இருதயம் எனக்குள்ள சோர்ந்து போயிடுச்சு.
1: My heart is now heavy.
0: என் இருதயம் எனக்குள்ள வியாகுலப்படுது, ரொம்ப துக்கப்படுது.
1: My heart is worrying and very sorrow within me.
0: இருதயமே பிளந்துருச்சுங்க நிந்தையினாலன்னு சொல்றாரு.
1: He says my heart is broken into two.
0: பொதுவாக இந்த மாதிரி எல்லா பக்கம் அழுத்தப்படும் போது இருதயம் என்ன பண்ணுன்னா, எவ்வளவு நாள் நீ இவங்களை போக சகிச்சுட்டு உட்காந்துருப்ப, இவங்களுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டர் ஏதாவது ஒன்று யோசி அப்படின்னு தான் மனசில் எழும்பும்.
1: So generally when you're pressed like this from all sides, generally your heart will think, how long will you stay calm? You just have to think something wicked plan against them.
0: எவ்வளவு காலம் தான் நீனும் பொறுத்து பொறுத்து போவே?
1: How long will you tolerate this?
0: அம்மா அவன் சொல்லிக்கிட்டே இருக்கான், நீ பாட்டுக்கு அமைதியா இருக்க.
1: He is saying something and you are very calm now.
0: அவன் குட்டிக்கிட்டே இருக்கான், நீ தலையை குனிஞ்சிக்கிட்டு இருக்க.
1: He is buffeting and you are always bowing down.
0: ஒன்னும் செய்ய முடியாதா?
1: Can't you do anything?
0: ஏதாவது ஒன்று செய்.
1: You do something.
0: ஏதாவது ஒன்று பேசு.
1: You speak something.
0: பதிலுக்கு பதில் ஏதாவது செஞ்சுட்டு வா.
1: You do something for evil against them.
0: ஒட்டு கையாலாகாதவன் போல இருக்கியே.
1: So you are like a unworthy fellow.
0: Helpless person மாதிரி இருக்க. என்ன இப்படி பண்ற?
1: You are like a useless fellow. Why?
0: ஏதாவது ஒன்று செய் அப்படின உள்ளத்து தூண்டுதல் வரும்.
1: So you will be triggered from inside to do something.
0: தாவீதுக்கு வராத சோதனையா?
1: So is there any temptation which David has not encountered?
0: தன்னுடைய சத்ருவை கர்த்தர் கையிலே கொடுத்தாரு.
1: The Lord delivered his own enemy in his hands.
0: ரெண்டு முறை சவுல் ராஜாவை ஒரே குத்துல குத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ரெண்டு முறை காட்டுல பலமுறை அவன் வீட்டுல வந்தது.
1: So he got two chances in the woods and many chances at his home to kill this Saul in one hit.
0: ஆனால் தாவீது அந்த இருதயத்தை பொல்லாப்பை பிணைக்கிறதுக்கு அவன் இடம் கொடுக்கவே இல்லை.
1: But David never let his heart devise wicked plans.
0: அதுலயும் பாருங்க, பிரச்சனை எங்க வரும்னா, சரி நாம கூட மன்னிச்சிடலான்னு சரி விட்டுருவோம், இந்த கூட இருக்கவன் பாருங்க அவன் சும்மா ஓட மாட்டான், நம்மள எதையா தூண்டிட்டு இருக்கோம்.
1: That too many times we will actually leave it forgiving them, but people who are with us, they will never leave us, they will trigger us.
0: தாவீது வந்து சவுல விட்டுட்டான், சரி போட்டும் போ, கர்த்தர் அபிஷேகம் பண்ணவர், நம்ம கையினால அவன் சாக வேணாம்னு விட்டுட்டான்.
1: So David actually left Saul because he is an anointed one, let me not place my hand upon him.
0: ஆனா கூட அந்த அபிஷேகம் இருக்கான் பாருங்க, என்ன நீங்க சும்மா இருக்கீங்க, நீங்க பண்ண முடியலனா விடுங்க நான் பண்றேன்.
1: But his Abishai was with him. See, if you can't do it, I will do it. Why are you so calm?
0: ரெண்டு முறை இல்ல, ஒரே குத்துல அவன காலி பண்றேன்.
1: So not two strike, at one strike I will finish him.
0: இதவிட ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காது.
1: You will never get a best chance than this.
0: அவன காலி பண்ணிரலாம்.
1: We can finish him.
0: எவ்வளவு நாள் நீங்க தான் ஓடிட்டே இருப்பீங்க?
1: How long will you run after him?
0: பிரச்சனையை ஒரே நாள்ல முடிச்சிடுவோம்.
1: Let us finish this problem in one day.
0: எல்லாம் கை கூடி வந்திருக்குது.
1: So everything is favorable now.
0: நம்ம இதா ஒரு தீங்கு செய்யலாம்.
1: Let us do some wickedness.
0: சில வேளை இது ரொம்ப சோதனை ஆயிடும்.
1: Sometimes this becomes a great temptation.
0: நான் பண்ணல பாஸ்டர், என் friend தான் பண்ணிட்டாரு.
1: Pastor, I did not do it, my friend did it.
0: நான் பண்ணல பாஸ்டர், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சும்மா அப்படி சும்மா கண்ணு காட்டி விட்டேன், அவ்வளவுதான் முடிச்சிட்டாரு.
1: பாஸ்டர் ஐ டிட் நாட் டு இட், ஐ ஜஸ்ட் winked at my one of my friend and he did it.
0: சத்துருக்கள் எழும்பும்போது பொல்லாதவைகளை செய்யும்படி இருதயம் பல ஆலோசனைகளை பிணைக்கும்.
1: Your heart will devise many wicked plans when your enemies rise against you.
0: ஆனா எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள்.
1: But you have to keep your heart with all diligence.
0: கர்த்தர் நம்மோடு பேசுகிறார்.
1: May the Lord speak with us.
0: இந்த நேரத்துல தாவீது எப்படி தன் இருதயத்தை காத்துக்கொண்டான்?
1: So how did this David keep his heart at this time?
0: இவ்வளவு பேர் இவ்வளவு பிரச்சனை கொடுக்கும்போது எப்படி அவன் வந்து பொல்லாதவைகளை பிணைப்பதற்கான இருதயத்துக்கு இடம் கொடுக்காம இருந்தான்?
1: When so many people gave him so many problems, how he kept his heart that he did not devise wicked plans?
0: ரெண்டு வசனங்களையாவது பார்க்கலாம்.
1: I will show two verses.
0: 73 ஆம் சங்கீதம் 26 ஆம் வசனம் பாருங்க.
1: Psalm 73 verse 26.
0: 73:26.
1: 73:26.
0: என் மாமிசமும் என் இருதயமும் மாண்டு போகிறது, தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாய் இருக்கிறார்.
1: My flesh and my heart faileth, but God is the strength of my heart and my portion forever.
0: இருதயம் வந்து இதுக்கு மேல தாங்கிக்கிறதுக்கு பலன் இல்ல.
1: See, my heart has no strength to bear beyond this.
0: இங்கிலீஷ்ல வந்து அந்த வார்த்தை வந்து my heart fails னு போட்டுருக்கு. எனக்கு இருதயமே கைவிட்டு போகுது, செயலிழந்து போகுதுன்றாரு. அந்த அளவுக்கு வந்து அவர் இருதயம் வந்து பலவீனப்படும் போது அவர் சொல்றாரு, கர்த்தர் தான் என் இருதயத்தின் பலனாக இருக்கிறார்.
1: He says when his heart failed and it is not functioning, he says God is the strength of my heart.
0: அதாவது வேதம் கற்பிக்கிறபடி எனக்கு பொல்லாங்க பிணைக்காமலாம் இருக்க முடியாது, என் மாம்சம் சொல்லுது பிணைச்சிருன்னு. ஆனால் பிணைக்காம என் இருதயத்தை காத்துக்கிறதுக்கு ஒன்றே ஒன்று என்னன்னா, கர்த்தரை நான் பலனாக வச்சிருக்கிறேன்.
1: See, I cannot devise plans. As the Bible says, I cannot stay away from devising plans. But at this point of time, I have my God as my strength of my heart.
0: என் இருதயத்தின் பலனாக கர்த்தரை வைத்திருக்கிறேன்.
1: I have kept God as the strength of my heart.
0: 61 ஆம் சங்கீதம் 2 வசனம் பாருங்க.
1: Psalm 61 verse 2.
0: அவர் சொல்கிறாரு, என் இருதயம் தோயும் போது பூமியின் கடையாந்தரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன்.
1: From the end of the earth will I cry unto thee when my heart is overwhelmed.
0: எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய் விடும்.
1: Lead me to the rock that is higher than I.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவது.
1: Glory be to the name of the Lord.
0: இருதயம் பொல்லாத எண்ணங்களை சத்துருக்களுக்கு விரோதமாக பிணைப்பதற்கு தூண்டப்படும் போது நான் என்ன செய்வேன்?
1: What I will do when my heart is triggered to devise wicked plans against my enemies?
0: நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன்.
1: I will cry unto the Lord.
0: கர்த்தாவே என் இருதயத்துக்கு பலனாயிரும்.
1: Lord, you be the strength of my heart.
0: எனக்கு எட்டாத உயரமான கண்மலையிலே என்னை கொண்டு போய் விட்டுருங்க ஆண்டவரே.
1: Lord, lead me to the rock that is higher than me.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: கடைசியாக மூன்றாவது, யாருக்கு விரோதமாக அல்லது எப்பொழுது இருதயத்துல வந்து நம்ம பொல்லாதவைகளை பிணைக்க கூடாது?
1: So what is the third area or when we should not devise wicked plans in our heart?
0: முதலாவது நான் சொன்னேன், நம்முடைய சொந்த குடும்பத்துக்கு விரோதமாக இருதயத்துல பொல்லாப்ப பிணைச்சிட கூடாது.
1: Number 1, do not let your heart devise wicked plans against your own family.
0: இரண்டாவது, நம்முடைய சத்துருக்களுக்கு விரோதமாக இருதயத்துல பொல்லாப்ப பிணைச்சிட கூடாது.
1: Number 2, do not let your heart devise wicked plans against your foes.
0: மூன்றாவது, 62 சங்கீதம் 10 வசனம்.
1: Number 3, Psalm 62 verse 10.
0: 62:10.
1: Psalm 62:10.
0: கொடுமையை நம்பாதிருங்கள், கொள்ளையினால் பெருமை பாராட்டாதிருங்கள், ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதிருங்கள்.
1: Trust not in oppression and become not vain in robbery. If riches increase, set not your heart upon them.
0: மூன்றாவது நான் சொல்வேன்,
1: Number 3,
0: பொல்லாத திட்டங்களை பிணைக்கக்கூடாதது எப்போ அப்படின்னு கேட்டால், நாம் நன்றாக செழித்து வரும்போது நாம் வந்து பொல்லாதவைகளை பிணைக்கக்கூடாது.
1: Do not let your heart devise wicked plans when you are flourishing.
0: நன்றாக நம்ம செழித்து வரும்பொழுது பொல்லாத காரியங்களை இருதயத்தில் பிணைக்கிறதுக்கு நாம் வந்து விருப்பம் கொள்ளக்கூடாது.
1: Do not let your heart devise wicked plans when you are flourishing.
0: அதாவது நாம் பலவீனப்படும் போது நமக்கு வருகிற பிரச்சனைகள் இருக்கிறது.
1: See, there are problems that we face when we are weak.
0: நாம் ஏழைகளாக எளிமையாக இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் வர்ற பிரச்சனைகள் இருக்கிறது.
1: So there are problems which we face when we are poor and needy.
0: நம்ம கையில் அதிகாரம் இல்லாத போது நமக்கு பிரச்சனைகள் வருவது இருக்கதான் செய்யுது.
1: There are problems we face when we have no power and authority.
0: ஆனால் அதிகாரமும் வல்லமையும் சத்துவமும் ஞானமும் பணபலமும் படைபலமும் எல்லாம் நம்ம கையில் இருக்கும்போது,
1: but when you have all the wisdom, all the strength, all the power, might, power of your money, power of all army and men,
0: இருதயம் எதற்கு சோதிக்கப்படும்னா, இவ்வளவு அதிகாரத்தை வச்சுக்கிட்டு ஏன் நீ சும்மா இருக்க?
1: So your heart will be now tempted, having so much of power, why are you remaining silent?
0: இவ்வளவு அதிகாரத்தை வச்சுக்கிட்டு இவ்வளவு வல்லமையை வச்சுக்கிட்டு நீ சும்மா இருக்கியே?
1: So having this much of power and authority, why are you remaining calm and silent?
0: எதாவது எழும்பி செய்.
1: You rise up and do something.
0: இந்த நேரம்தான் சரியான நேரம்.
1: This is the right time to do.
0: இதுதான் நீ கரெக்ட்டா நீ பதில் கொடுக்க வேண்டிய நேரம்.
1: This is the correct time to give an answer.
0: ஆகவே நீ வந்து பொல்லாப்ப செய்.
1: Therefore you do evil.
0: உன்னை கேட்கிறதுக்கு யாருமே இல்லை இப்போ.
1: There is no one to question you.
0: உன்னை எதிர்த்து வர யாராலும் முடியாது.
1: There is no one to resist you.
0: நீ உடனே எழும்பி தீங்கு செய்ன்னு சொல்லி இதயத்தை என்ன பண்ணுனா தூண்டி விடும்.
1: So it will trigger your heart to do some wicked plans.
0: ஆனால் அந்த நேரத்துல என் வாழ்க்கை எல்லா பகுதியிலையும் செழித்து வரும்போது நான் பொல்லாப்ப வந்து செய்யறதுக்கு என் இருதயத்தை நான் தைரியம் கொண்ட நான் விடவே கூடாது.
1: So I should never let my heart devise wicked plans when I'm flourishing well in my life in all parts of life.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: நமக்கு ஒரு நல்ல எச்சரிப்பு வந்து எஸ்தரின் புஸ்தகம் 3 முதலாம் வசனத்துல வாசிக்கலாம்.
1: So there is a very good caution that is present in Esther chapter 3
0: and verse 1. சொல்கிறது, ராஜாவாகிய அகாஸ்வேரு அமத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகியனை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுக்களுக்கும் மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான் என்று பார்க்கிறோம்.
1: We read, after these things did King Ahasuerus promote Haman the son of Hammedatha the Agagite and advanced him and set his seat above all the princes that were with him.
0: விளைவு என்ன?
1: What is the outcome?
0: 5 வசனம் பாருங்க.
1: Verse 5.
0: ஆமான் மோர்தகாய் தன்னை வணங்கி நமஸ்கரியாததை கண்டது போது மூர்க்கம் நிறைந்தவன் ஆனான்.
1: And when Haman saw that Mordecai bowed not nor did him reverence, then was Haman full of wrath.
0: 6 வசனம்.
1: Verse 6.
0: ஆனாலும் மொர்தகாயின் மேல் மாத்திரம் கை போடுவது அவனுக்கு அற்ப காரியமாய் கண்டது.
1: And he thought scorn to lay hands on Mordecai alone.
0: மொர்தகாயின் ஜனங்கள் இன்னார் என்று ஆமானுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தபடியால் அகாஸ்வேருவின் ராஜ்யமெங்கும் இருக்கிற மொர்தகாயின் ஜனமாகிய யூதரை எல்லாம் சங்கரிக்க வகை தேடினான்னு போடுறது.
1: For they had showed him the people of Mordecai, wherefore Haman sought to destroy all the Jews that were throughout the whole kingdom of Ahasuerus, even the people of Mordecai.
0: ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல.
1: It's not one or two people.
0: அத்தனை யூதர்களையும் கொன்று போட இவன் வந்து வகை தேடுறானா.
1: So he sought to destroy all the Jews.
0: இதற்கு காரணம் என்ன தெரியுமா?
1: You know what is the reason for this?
0: வணக்கம் சொல்லாதலாம் கிடையாது.
1: It's not because he did not bow before him.
0: அது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம். இதே வணக்கம் சொல்லாதது வந்து அதிகாரம் இல்லாம இருக்கும்போது வணக்கம் சொல்லாம போயிருந்தா இவர் ஒண்ணு செஞ்சிருக்க மாட்டார், ஒண்ணு யோசிக்க போறதும் கிடையாது.
1: So if the same condition happened when he did not have that power, he would have not done anything against him.
0: சரி, இன்னொருத்தன் வணக்கம் சொல்லாம போய்டான் இவர் பாட்டு போயிடுவாரு.
1: So he will just live it because a person has not bowed before him.
0: இப்ப பிரச்சனை என்னன்னா,
1: but the problem is,
0: ராஜாவே இவனை மேன்மைப்படுத்தி,
1: now the law, king has exalted him,
0: சகல பிரபுக்களுக்கு மேலாக இவருடைய ஆசனத்தை அவர் உயர்த்தி இருக்கிறார்.
1: Now king has exalted his seat above all the princes.
0: உயர்த்தன உடனே இப்ப இருதயம் சொல்லுது, இவ்வளவு அதிகாரம் இவ்வளவு வல்லமை வச்சுக்கிட்டு சும்மா முகத்தை திருப்பிட்டு போறியா?
1: So have, now his heart says, having so much of power and authority, you just turn away and go.
0: உங்கட்ட எவ்வளவு அதிகாரம் இருக்குன்றத கொஞ்சம் வெளிப்படுத்தி காட்டு.
1: You show how much power you have.
0: நீ யாருன்னு கொஞ்சம் காமி.
1: You show who you are.
0: அதிகாரம் எவ்வளவுன்னு வெளிப்படுத்து.
1: Just reveal what is your power.
0: அவளை அழிச்சு சர்வ சங்காரம் பண்ணு.
1: You destroy him completely.
0: ஒரு ஆளை எல்லாம் அழிச்சினா உனக்கு வந்து உனக்கு அது தகுதியா இருக்காது.
1: See, if you just kill one person, that will not be eligible for you.
0: மொத்த வம்சத்தையும் காலி பண்றதுக்கு திட்டம் போடு.
1: So you plan to destroy the entire generation.
0: கடைசில பாத்தீங்கன்னா அவன் செய்த வேலை ராஜாவுக்கே தெரியாம ராஜாவின் முத்திரை எடுத்து போட்டு அத்தனை யூதர்ல கொல்றதுக்கு இவன் வந்து சட்டத்தை ஏற்றான்.
1: See, he did he issued a decree and a law to kill the entire Jews using the seal of his kingdom, which this king was not aware of it.
0: தனக்கு இருதயத்திலிருந்த விரோதத்துக்கு மோர்தகாய்க்காக பெரிய ஒரு தூக்கு மரத்தை தன் வீட்டு பக்கத்திலே செய்து வச்சிருந்தான்.
1: And he also made a gallows for this Mordecai because of the hatred that he had in his heart.
0: என்ன பயங்கரம் இது.
1: See how terrible it is.
0: கடைசில பாருங்க, இருதயம் இவ்வளவு பொல்லாப்ப பிணைச்சதுனால அவனுக்கு நன்மை வந்ததா?
1: So just see, did he gain anything good because his heart devised wicked?
0: அவனுக்கும் அவனுடைய குடும்பத்துக்கும் பிள்ளைகளுக்கு அத்தனை பேர் மேலையும் மிகப்பெரிய ஒரு ஆபத்தை அழிவை இந்த மனிதன் வந்து உருவாக்கிட்டு இருந்தான்.
1: This man created a great danger and destruction upon himself and upon his own family and children.
0: பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசுறாரு.
1: My dear ones, today the Lord is speaking with us.
0: நம்முடைய சொந்த குடும்பமா இருக்கலாம்,
1: it might be your own family.
0: நம்முடைய சத்துருக்களா இருக்கலாம்,
1: it might be your foes.
0: நம்முடைய அதிகாரத்துக்கு உட்பட்டவர்களா இருக்கலாம்,
1: or it might be people under your authority.
0: நான் சொல்லுவேன், இது எந்த சூழ்நிலையிலேயும் ஆண்டவரே இருதயம் பொல்லாதவைகளை துர்ச்செய்கைகளை பிணைக்கிற ஒரு இருதயமா இருந்திருக்க கூடாது ஆண்டவரே.
1: Lord, at no point of time my heart should not be a heart that devises wicked plans, Lord.
0: ஆண்டவரே, எனக்கு தீமை செய்கிறவர்களுக்கும் நன்மை செய்கிற ஒரு இருதயத்தை எனக்கு தாரு.
1: Lord, give me a heart where I do good to people who do evil to me.
0: என் இருதயத்துக்குள்ள பொல்லாதத பொக்கிஷமா மறைச்சு வைக்காம இருக்க கிருபத்தா.
1: Lord, give me grace that I may not hide evil as a treasure in my heart, Lord.
0: நான் திரும்ப பழிக்கு பழி செய்யறது ரொம்ப சுலபமா இருக்கலாம்.
1: Lord, it might be easy for me to take a vengeance, Lord.
0: எனக்கு வாய்ப்புகள் கூடி வரலாம்.
1: I may have chances to do it.
0: நியாயம் என் பக்கத்துல இருக்கலாம்.
1: Wisdom might be on my side.
0: சில வேளையில மக்களே என்ன தூண்டி விடலாம்.
1: Sometimes people may trigger me.
0: வேண்டாம் ஆண்டவரே.
1: But don't know, Lord.
0: என் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள்ள எனக்கு கிருபை தா.
1: Lord, give me grace to keep my heart with all diligence.
0: பிரியமானவர்களே,
1: my dear ones,
0: நம்முடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது,
1: our Bible teaches us,
0: சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உன் எரிச்சலை தனிய விட்டுருப்பா.
1: You quench your anger before the sun sets.
0: எப்பவுமே பாருங்க, இந்த கோபம் வந்து இருதயத்துல குடிகொண்டு அது பொக்கிஷமாகி அது வளர்ந்த பிறகுதான் அது தீமையை வெளியே கொண்டு வரும்.
1: So generally this anger, when it dwells in your heart, after it becomes a treasure in your heart, after it grows up, only then it will bring evil against you.
0: ஆவியானவர் அந்த இடத்துல நிச்சயமா பேசுவாரு.
1: But Holy Spirit will surely speak with you.
0: ஏன்பா இன்னைக்கு படுக்க போகும்போது ஒரு பெட்டியோட உள்ள போற?
1: So when you go to sleep, why are you going with a box?
0: என்ன பொக்கிஷத்தை எடுத்துட்டு படுக்க போற?
1: What is the treasure that you are taking?
0: எதை யோசிச்சிட்டே படுக்க போற?
1: What are you thinking about when you sleep?
0: அத குப்பையில போட்டு படுக்கவா.
1: You just throw it out and come and sleep.
0: அந்த குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு படுக்க போ.
1: You clean all the trash and come and sleep.
0: ஆண்டவர் பேசுவாரு.
1: The Lord will speak with you.
0: அன்றைக்கு ராத்திரியே நீங்க ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, என்ன மன்னியும், என் சகோதரனுக்கு விரோதமாக, என் குடும்பத்துக்கு விரோதமாக, என் சத்ருவுக்கு விரோதமாக, என் அதிகாரத்திற்கு கீழ்பட்டவர்களுக்கு விரோதமாக நான் தீமை செய்யணும்னு நான் என்ன நாள் முழுசா எண்ணம் ஓட்டிட்டேன், என்னை மன்னிச்சிடும் ஆண்டவரே, அதை நான் விட்டுடுறேன், நீங்க ஒப்பு கொடுத்து பாருங்க. அடுத்த நாள் நீங்க ஒரு ஃப்ரெஷ் டே, ஒரு புதிய நாள் ஆரம்பிச்சு உங்க வாழ்க்கையை நீங்க சுமூகமா நடத்திட்டு போயிட்டே
1: இருப்பீங்க. That night you commit to the Lord saying, Lord, I got this wicked plan or wicked thought about my family members, about my brothers, about my foes, or about the people under my authority. You just commit that to God, leave it and see, the next day you will start as a new day.
0: ஆனால் ஆவியானவர் பேசின பிறகும் நீங்க இருதயத்துல அந்த வருத்தத்தையும் கோபத்தையும் எரிச்சலையும் உள்ள பொக்கிஷமா மறைச்சு வச்சுக்கிட்டு நீங்க அடுத்த நாளுக்குள்ள அந்த பொக்கிஷத்தை தூக்கிட்டு போனீங்க.
1: But even after the Holy Spirit speaking with you, if you carry that thing as a treasure, evil one, in your heart to the next day,
0: na solluven mundana naal kaanikka kodutha neengale adutha naal kolaibadagana maarrakum vaippu irukku.
1: So you who gave offering the previous day can become a murderer the next day.
0: கர்த்தருடைய ஆவியான நம்மோடு பேசுவாராக.
1: May the Holy Spirit speak with us.
0: பழி வாங்குதல் எனக்குரியது.
1: Revenge belongs to me.
0: அதை நான் செய்ய கூடாது.
1: And I should not do it.
0: கர்த்தர் செய்வார்.
1: Let God do it.
0: அவர் நியாயாதிபதி.
1: Let him do the justice.
0: அவர் நியாயம் செய்யட்டும்.
1: Let him do the justice.
0: நீ விட்டு பாருங்க.
1: You just give it to him.
0: நம்முடைய யுத்தங்களை கர்த்தர் நடத்துவார்.
1: And God will wage our wars.
0: நாம் சும்மா இருப்போம்.
1: And we will remain calm.
0: சமாதானமா இருப்போம்.
1: We will be peaceful.
0: பரிசுத்தமா இருப்போம்.
1: And we will be holy.
0: ஆண்டவரே, என் இருதயம் பொல்லாதவைகளை பிணைக்காதபடி துர்செய்கைகளை பிணைக்கிற ஒரு ஒரு manufacturing factory-ஆ இல்லாதபடி கர்த்தாவே, என் இருதயத்திலிருந்து ஆண்டவரே ஜீவ தண்ணீர் புறப்பட்டு வரட்டும்.
1: Lord, let not my heart be a manufacturing factory of wicked things, but rather let it bring out a Lord issues and springs of life. Lord,
0: ஜீவ ஊற்று புறப்பட்டு வர.
1: Lord, let well springs of life come out of it.
0: ஜெபமாண்டுவோம்.
1: Let us pray.
0: இயேசுவே, இந்த காலையில் எங்களுடைய இருதயங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம்.
1: Lord, this morning we commit our hearts to you, Lord.
0: ஒரு பக்கம் எங்களுடைய இருதயம் எத்தனையோ ஜீவ ஊற்றுகளை பிறப்பிக்க ஒரு இருப்பிடமாக நீர் வைத்திருந்தாலும்,
1: Lord, on one side when you have kept our heart as a place that can bring well springs of life,
0: innoru puram sagalavidamana pollappugalaiyum veliye kondu varugira oru bayangaramana aabathu nirainda oru edamagavum engal irudhayam maara mudiyum endru kattukondom.
1: Lord, at the same time, Lord, we have learned that a heart can also become a place that can devise and bring out wicked things out of it.
0: Gaviyanavar engalai echarithu pesi irukkiri.
1: Lord, Holy Spirit has warned us and cautioned
0: engal kaalosanai thandirukkiri.
1: Lord, you have counseled us, Lord.
0: Engal kudumbathirku rodamaga,
1: against our families,
0: எங்களுடைய சத்துருக்களுக்கு விரோதமாக,
1: against our foes,
0: எங்களுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டவர்களுக்கு விரோதமாக,
1: against people under our authority.
0: ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்திலே துர் ஆலோசனைகளை பிணைக்காதபடி எங்களை தயவு செய்து காத்துக்கொள்ளும்.
1: Lord, keep us that we may not devise wicked plans in our heart, Lord.
0: எங்கள் வாழ்க்கையை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளும்.
1: Lord, keep our life holy, Lord.
0: இயேசுவே, எங்களை சுற்றிலும் வேலி அடையும்.
1: Lord, fence around us, Lord.
0: பிசாசு கிடங்குடாமல் இருக்க கிருபை தாரும்.
1: Give us grace that we may not give room to Satan, Lord.
0: எங்கள் கோபத்தை எரிச்சலை விட்டுவிட கிருபை தாரும்.
1: Give us grace to give up all our anger and wrath, Lord.
0: கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாமல் இருக்க கிருபை தாரும்.
1: Give us grace that we may not sin even if we are angry, Lord.
0: ஆண்டவரே, எங்கள் எரிச்சல் சூரியன் அஸ்தமிக்கிற முன்பாக தணிவதற்கு எங்களுக்கு தயவு செய்து உணர்வை தாரும்.
1: Lord, give us a realization that we may quench our anger before the sunset, Lord.
0: உம்முடைய நாமத்தை எங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுத்து.
1: Glorify your name in our life.
0: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
1: In Jesus' name we pray.
0: Amen. Amen. Amen.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஆகாய் 2:23. காரரா பளிங்கு என்று அழைக்கப்படும் நீல சாம்பல் நிற அழகிய பளிங்குக்கல் ஒன்று சிற்பி ஒருவரால் சேதப்படுத்தப்பட்டது. அது இனிமேல் எதற்குமே உதவாது என்று நினைத்து இத்தாலியில் இருந்த ஒரு பேராலயத்தின் பின்புற முற்றத்திலே போட்டனர். சுமார் 100 ஆண்டுகளுக்கும் மேலாக அது எந்தவித பிரயோஜனமின்றி அங்கேயே இருந்துவிட்டது. ஆனால் 1505 பேராலயத்தின் தலைவர்கள் வந்து இளம் சிற்பி மைக்கேல் ஏஞ்சலோவிடம் இந்த ராட்சத பளிங்கு கல்லை வைத்து ஏதாவது செய்ய முடியுமா என்று கேட்டனர். மைக்கேல் ஏஞ்சலோ அந்த பளிங்கு கல்லை கூர்மையாக கவனித்தார். அதில் சேதமடைந்த இடங்களை கழித்துவிட்டு மீதம் இருக்கும் பளிங்கு கல்லை வைத்து என்ன செய்யலாம் என்று யோசித்தார். அவருடைய கற்பனைக்கு இளம் மெய்ப்பன் தாவீதின் சிற்பம் வந்தது. அந்த தாவீதை எவ்வாறு அந்த பளிங்கு கல்லிலிருந்து வெளியே கொண்டு வருவது என்று திட்டம் தீட்டினார். கவனமாக தாவீதின் படத்தை அந்த பளிங்கு கல்லின் மேலே வரைந்தார். அதன் பிறகு தொடர்ந்து 3 ஆண்டுகள் அந்த பளிங்கு கல்லை தன் ஒளியால் செதுக்கினார். தாவீதின் சிற்பம் செதுக்கப்பட்ட பின்பு மைக்கேல் ஏஞ்சலோவின் மாணவன் ஒருவனை கம்பீரமாய் உயர்ந்து நின்ற அந்த தாவீதின் சிற்பத்தை பார்க்க அனுமதித்தார். அவன் 18 அடி உயரமும் 9 டன் எடையும் கொண்ட அந்த சிலையை பார்த்துவிட்டு, சார், இந்த சிலையில் ஒரே ஒரு குறைதான் இருக்கிறது. இந்த சிலையால் பேச மட்டும்தான் முடியவில்லை என்றான். ஆம் பிரியமானவர்களே, அநேகர் நம்மையும் பார்த்து இவர்கள் எதற்குமே பிரயோஜனப்பட மாட்டார்கள் என்று நினைக்கலாம், நம்மை ஒதுக்கலாம். ஆனால் நமக்குள் கிடக்கும் திறமைகளையும் தாளந்துகளையும் நம்மை படைத்த தேவனால் மட்டுமே பார்க்க முடியும். யாருக்கும் பிரயோஜனப்படாத நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய கரத்தில் வருமானால் அவர் அதை மிகவும் நேர்த்தியானதாகவும் பிரயோஜனம் உள்ளதாகவும் மாற்றுவார். ஏனெனில் அவரே நம்மை தெரிந்து கொண்டுள்ளார். எப்தா என்பவன் ஒரு பரஸ்திரியின் மகன். அவனுடைய தாய் கீலேயாத்துக்கு அவனை பெற்றாள். கீலேயாத்தின் மனைவியும் அவனுக்கு குமாரர்களை பெற்றாள். கீலேயாத்தின் குமாரர் எப்தாவை நோக்கி, உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டிலே சுதந்திரம் இல்லை, நீ அந்நிய ஸ்திரீயின் மகன் என்று சொல்லி அவனை துரத்திவிட்டார்கள். ஆனால் தன் சகோதரர்களால் துரத்தப்பட்ட எப்தாவை தேவன் கையில் எடுத்தார். போர் செய்ய தேவையான பயிற்சியை தேவன் எப்தாவுக்கு கொடுத்தார். அவன் இஸ்ரவேலரை அம்மோன் புத்திரர் கையில் இருந்து மீட்டு ரட்சித்த வீரனானான். அதன் பிறகு இஸ்ரவேலை நியாயம் விசாரித்த நியாயாதிபதியாகவும் அவன் மாறினான். ஆம் பிரியமானவர்களே, எப்தாவைப் போலவே உங்களை படைத்த தேவன் உங்களை குறித்தும் ஒரு உயர்ந்த திட்டம் வைத்துள்ளார். ஒருவேளை மனிதர்கள் உங்களை பார்த்து அற்பமாக எண்ணலாம், வெறுத்து ஒதுக்கலாம். ஆனால் தேவனிடம் உங்கள் வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்கள். அவர் அநேகருக்கு பிரயோஜனமான பாத்திரமாக உங்களை மாற்றுவார். நீங்கள் தற்செயலாய் இந்த உலகத்தில் வந்தவர்கள் அல்ல. நீங்கள் இந்த உலகத்தில் வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. உங்கள் தாயின் வயிற்றிலேயே அவர் உங்களை முன் குறித்துள்ளார். நீங்கள் அவர் கையில் உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் போது அந்த நோக்கத்தை அவர் எப்படியும் நிறைவேற்றி முடிப்பார். உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்குவார்.

எத்தனை பேர் உண்மையாக சொல்றீங்க ஆண்டவரே, எங்க நம்பிக்கை உங்க மேலதாப்பா, எங்க நம்பிக்கை உங்க மேலதான் ஆண்டவரே. எங்கள் நம்பிக்கையை கைவிடாதவர், எங்கள் நம்பிக்கை கெட்டு போக அனுமதியாதவர், எங்களை ஒரு நாள் புறக்கணியாதவர், எங்களை ஒரு நாள் தள்ளாதவர் நீங்க மட்டும்தான் அப்பா. ஹல்லேலூயா, நீரே எங்கள் நம்பிக்கை, நீரே எங்கள் அடைக்கலம், நீரே எங்கள் மறைவன் சொல்றவங்க. நல்லா கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, எங்கள் நம்பிக்கையை காப்பாற்றுகிறவரே, எங்களை வெட்கப்பட்டு போகாதிருக்க பண்ணுகிறவரே, எங்கள் நம்பிக்கையை காப்பாற்றுகிறவரே, நம்பத்தக்கவர் நீ ஒருவர் தானே, எல்லா நம்பிக்கைக்கு பார்த்துரு, எல்லா நம்பிக்கைக்கு பார்த்துரு, நீ ஒருவர் தானே. எங்க நம்பிக்கை உங்க மேல, எங்க நம்பிக்கை உண்மையில, எங்க நம்பிக்கை உண்மையில, எங்க நம்பிக்கை உண்மையில. ஓ ராகாச்சன ராபாலாகாச்சன, எல்லா கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, ஒரு தேவ அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்க, ஒரு கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்க. இந்த ஆலயம் முழுது கர்த்தருடைய ஆவியானுடைய மகிமையுள்ள அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்க, மகிமையுள்ள அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்க, மகிமையுள்ள அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்க. ராகாச்சன ரிகோலோ ரோமோ ரியான்சேனமா, இப்பொழுது இழந்து போன அபிஷேகம், இழந்து போன ஆவிக்குரிய வாழ்க்கை, ஓ இப்பொழுது திரும்பி கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள்ள இயேசு நாமத்தில், பெற்றுக்கொள்ள இயேசு நாமத்தில், இழந்த வரங்கள், இழந்த அபிஷேகம், இழந்த அந்நிய பாஷை, இழந்த கிருபைகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் என் தேவனாகிய கர்த்தர் திருப்பி கொண்டிருக்கிறார். ரிசீவ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ், ரிசீவ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். நல்ல கர

தட்டி கரங்கள தட்டி நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி. ஆண்டவருக்கு மகிமை, கர்த்தருக்கு

கரங்களை தட்டி, கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்து. நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, உண்மையே நம்புவேன், உண்மையே நோக்கி பார்ப்பேன். எங்கள் நம்பிக்கை நீர்தான், எங்கள் அடைக்கலம் நீர்தான், நீர்தான் எங்கள் துணை, எங்கள் கேடகம், எங்கள் ரட்சண்ய கம்மலை நெகிழ விடாமல் கைவிடாமல் காக்கிறவர் நீரே, நீரே. எங்க நம்பிக்கை உங்க மேல சொல்றவங்க தலைக்கு மேல கையை தட்டி, நல்ல தலைக்கு மேல கரங்களை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல தலைக்கு மேல கையை தட்டி, எங்க நம்பிக்கை நீங்க தான், எங்க அடைக்கலம் நீங்க தான், எங்க மறைவிடம் நீங்க தான்ப்பா.

நல்ல கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. நல்ல கைகளை தட்டி உம்மை நம்புவேன் என் வாழ்நாள் முழுவதும் நான் உம்மை நம்புவேன். எத்தனை பேர் உண்மையா சொல்லு, கையை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். என் வாழ்நாள் முழுவதும் நான் உம்மை நம்புவேன், நான் உம்மை சேவிப்பேன், நான் உம்மை பின்பற்றுவேன். என்ன நேர்ந்தாலும், யார் கைவிட்டாலும், யார் புறக்கணித்தாலும் உம்மையே நான் நம்புவேன், நம்புவேன், நம்புவேன்.

ஓ உமக்கு கோடி நன்றி, உமக்கு கோடி நன்றி, உமக்கு கோடி நன்றி. நல்ல கரங்களை தட்டி, கரங்களை தட்டி சொல்லுங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. பார்க்கலாம், உமக்கு கோடி நன்றி. ஆச்சரியமாய் நடத்தினவரே, ஆதரவாய் உடனிருந்தவரே, இதுவரைக்கும் தாங்கினவரே, இதுவரைக்கும் ஏந்தினவரே, இதுவரைக்கும் கொண்டு வந்தவரே, இதுவரைக்கும் பாதுகாத்தவரே, இதுவரைக்கும் ஜீவனை தந்தவரே, இதுவரைக்கும் உருவாக்கினவரே, இதுவரைக்கும் பலப்படுத்தினவரே, இதுவரைக்கும் நடத்தினவரே. நல்ல கரங்களை தட்டி, கரங்களை தட்டி கோடி நன்றி, கோடி நன்றி. நடத்தினவரே, பாதுகாத்தவரே, கொண்டு வந்தவரே, பராமரித்தவரே, மீட்டு கொண்டவரே, ஆச்சரியமாய் நடத்தின அதிசயமான தெய்வமே. அப்போஸ்தலர் நாட்கள் திரும்ப போகிறது, ஆதி அப்போஸ்தலர் நாட்கள் திரும்ப போகிறது, ஆதி அப்போஸ்தலர் நாட்கள் திரும்ப போகிறது. உன் வாயில கத்திர அபிஷேகத்தை வைக்கிறா, உன் நாக்கில கத்திர அபிஷேகத்தை வைக்கிறா. நீ பேசும்போது வல்லமை வெளிப்படும், நீ பேசும்போது பிசாசு அலறும், நீ பேசும்போது அற்புதம் நடக்கும், நீ பேசும்போது பாவ உணர்வு உண்டாகும், நீ பேசும்போது பொல்லாத கிரியை அதமாகும், நீ பேசும்போது அற்புதம் நடக்கும்.

நிகேமியா இரண்டாம் அதிகாரம். அர்தசஷ்டா ராஜாவின் இருபதாம் வருஷம் நிசான் மாதத்திலே திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். நான் முன் ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமாயிருந்ததில்லை. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்க முகமாயிருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்து ராஜாவை நோக்கி, ராஜா என்றென்றைக்கும் வாழ்க, என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுற்றடிக்கப்பட்டதுமாய் கிடக்கும் போது நான் துக்க முகத்தோடு இராதிருப்பது எப்படி என்றேன். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அடியேனுக்கு உமது சமூகத்தில் தய கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறைகளில் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி ஜூதா தேசத்துக்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றேன். அப்பொழுது ராஜஸ்திரியும் பக்கத்திலே உட்கார்ந்திருந்தாள். ராஜா என்னை பார்த்து, உன் பிரயாணம் எத்தனை நாள் செல்லும், நீ எப்பொழுது திரும்பி வருவாய் என்று கேட்டார். இவ்வளவு காலம் செல்லுமென்று நான் ராஜாவுக்கு சொன்னபோது என்னை அனுப்ப அவருக்கு சித்தமாயிற்று. பின்னும் நான் ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் நான் ஜூதா தேசத்துக்கு போய் சேரும் மட்டும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதிகள் என்னை வழி விட்டனுப்பும் படிக்கு அவர்களுக்கு கடிதங்கள் கொடுக்கும் படிக்கும் தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்கப்போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்துக்கு காவலாளியாகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கும் அவனுக்கு ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். அப்படியே நான் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதிகளிடத்துக்கு வந்து ராஜாவின் கடிதங்களை அவர்களுக்கு கொடுத்தேன். ராஜா என்னோட கூட இராணுவ சேர்வைக்காரரையும் குதிரை வீரரையும் அனுப்பியிருந்தார். இதை ஓரானியனான சன்பல்லாத்தும் அம்மோனியனான தொபியா என்னும் ஊழியக்காரனும் கேட்டபோது, இஷ்டவே புத்திரரின் நன்மையை விசாரிக்க ஒருவன் வந்தான் என்பது அவர்களுக்கு மிகவும் விசனமாயிருந்ததே. நான் எருசலேமுக்கு வந்து அங்கே மூன்று நாள் இருந்த பின்பு நான் சில மனுஷரை கூட்டிக் கொண்டு ராத்திரியில் எழுந்து நகர சோதனை செய்தேன். ஆனாலும் எருசலேமுக்காக செய்யும்படி என் தேவன் என் மனதிலே வைத்ததை நான் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை. நான் ஏறிப்போன மிருகமே அல்லாமல் வேறொரு மிருகமும் என்னோடு இருந்ததில்லை. நான் அன்று ராத்திரி பள்ளத்தாக்கின் வாசல் வழியாய் புறப்பட்டு வலு சர்ப்பத் துறவை கடந்து குப்பைமெட்டு வாசலுக்கு வந்து எருசலேமில் இடிந்து போன அலங்கத்தையும் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்ட அதன் வாசல்களையும் பார்வையிட்டேன். அவ்விடத்தை விட்டு ஊரணி வாசலண்டைக்கும் ராஜாவின் குளத்தண்டைக்கும் போனேன். நான் ஏறியிருந்த மிருகம் அங்கே நடந்து போகிறதற்கு வழி இல்லாதிருந்தது. அன்று ராத்திரியிலே நான் ஆற்றோரமாய் போய் அலங்கத்தை பார்வையிட்டு திரும்பி பள்ளத்தாக்கின் வாசல் வழியாய் வந்துவிட்டேன். நான் போனதும் நான் செய்ததும் அதிகாரிகள் ஒருவருக்கும் தெரியாது. அதுவரையிலும் நான் ஜூதருக்காகிலும் ஆசாரியர்கள் பெரியவர்கள் அதிகாரிகளுக்காகிலும் வேலை செய்கிற மற்றவர்களுக்காகிலும் ஒன்றும் அறிவிக்கவில்லை. பின்பு நான் அவர்களை நோக்கி, எருசலேம் பாழாயிருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமியையும் பார்க்கிறீர்களே, நாம் இனி நிந்தைக்குள்ளாயிராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் பாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். ஓரானியனான சன்பல்லாத்தும் அம்மோனியனான தொபியா என்னும் ஊழியக்காரனும் அரபியனாகிய கேசேமும் இதை கேட்டபோது எங்களை பரியாசம் பண்ணி எங்களை நிந்தித்து, நீங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன?
நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ண போகிறீர்களோ என்றார்கள். அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம். உங்களுக்கோ வென்றால் எருசலேமிலே பங்குமில்லை, பாத்தியமும் இல்லை, உங்கள் பேர் விளங்க ஒன்றும் இல்லையென்று அவர்களுடனே சொன்னேன்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை லூக்காவின் புஸ்தகம் 1:78-79. அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும், நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும், அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றான். எனக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவைகளையெல்லாம் எழுதி வைத்து ஜெபித்து வந்தீர்களோ அவைகளுக்கெல்லாம் இன்றைக்கு பதிலை தரப்போகிறார். நாம் வாசித்த வசனங்களில் தீர்க்கதரிசிகளால் எழுதி வைக்கப்பட்டவைகள் நிறைவேறும் பொருட்டு இயேசு இவ்வுலகத்தில் வந்தார் என்பதை விளங்கிக் கொள்ள முடிகிறது. ஆகவே உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் இது என் வாழ்வில் நடக்க வேண்டும் என்று எழுதி வைத்தவைகளுக்கு இன்றைக்கு கர்த்தர் பதிலை தரப்போகிறார். நாம் வாசித்த வசனங்களிலிருந்து 3 காரியங்களில் நாம் நம்முடைய வாழ்க்கையில் விடுதலையை பெற்றுக்கொள்ளப் போகிறோம். முதலாவதாக அந்தகார இருள். நிச்சயமில்லாத நாட்களுக்குள் கடந்து போகிறவர்கள், இருளில் இருக்கிறவர்கள் யாராக இருந்தாலும், ஒருவேளை நம்முடைய உறவினராக, நண்பராக, நம்மோடு கூட வேலை செய்கிறவர்களாக, நம் வீட்டின் அருகில் உள்ளவர்களாக கூட இருக்கலாம். இயேசுவை அறியாது மரண இருளின் திசையில் இருக்கிற அவர்களுக்காக எழுதி வைத்து ஜெபித்து வந்தீர்களா? இன்றைக்கு அவர்களுடைய வாழ்க்கையிலும் உன்னத அருணோதயம் உதிக்கப் போகிறது. இயேசுவோடு கூட ஒரு சந்திப்பு உண்டாகப் போகிறது. விடுதலையின் வாழ்வை பெற்றுக்கொள்ளப் போகிறார்கள். 2வதாக மரண இருள். வியாதியின் படுக்கையில் மரண அவஸ்தையில் நீண்ட நாட்களாக இருக்கிறவர்களை பயத்திலிருந்து விடுதலை கொடுத்து, நாம் இனி பிழைப்போமா என்று அங்கலாய்த்து இருக்கிறவர்களுக்கு மரண பயத்தை போக்கும்படி இன்றைக்கு உன்னத அருணோதயமாகிய இயேசு உதிக்கப் போகிறார். உங்கள் குடும்பத்தில், நண்பர்களிடத்தில், அயல் வீட்டாரிடத்தில், பணியிடங்களில், சபைகளில் யாரெல்லாம் வியாதியில் இருக்கிறார்களோ அவர்களுக்காக ஜெபித்த உங்களுக்கு இன்றைக்கு பதிலை தரப்போகிறார். 3வதாக சமாதானம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் சத்துரு சமாதானத்தை திருடிக்கொண்டான். சமாதானத்திற்காக வேண்டிக் கொண்டிருக்கிற உங்களை இன்று இயேசு சந்திக்க வருகிறார். உங்கள் உறவினர்களில் கணவன் மனைவியினாலோ, பிள்ளைகளினாலோ, அல்லது வேலை செய்கிற இடங்களில் முதலாளியினாலோ, கூட வேலை செய்கிறவர்களாலோ ஏதோ ஒரு வகையில் உங்கள் சமாதானம் பறிக்கப்பட்டதா? கவலை வேண்டாம். நம்முடைய இயேசு கிறிஸ்து சமாதானக்காரரர். அவர் உன்னதத்திலிருந்து உதித்த அருணோதயம் உங்களை இன்றைக்கு சந்திக்க வருகிறார். நீங்கள் எழுதி வைத்து ஜெபித்தவைகளுக்கு பதிலை தரப்போகிறார். உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் அவர் மாறாதவர், உண்மை உள்ளவர். உங்களை நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக. இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் GFAN FM இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் முழுவதும் தேவன் உங்களை அற்புதமாய் நடத்துவாராக. நம் அநேக நேரங்களிலே தாவீதனுடைய பிரசங்கத்தை வார்த்தைகளை வாசித்து தியானித்து கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கு அவர் நமக்கு ஒரு முற்பிதான். அவருடைய விசுவாசம், அவருடைய ஜப வாழ்க்கை, அவருடைய ஆராதனை, அவருடைய பரிசுத்தமான நடக்கைகள் எல்லாவற்றையும் நாம் பார்த்து நிறைய காரியங்களை நாம் தியானித்து கொண்டு ஜபித்து கொண்டே இருக்கிறோம். இந்த தாவீதும் கூட அவருக்கு முற்பிதாக்களாக இருந்தவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றி நடந்ததை அவர் சொல்லியிருப்பார். 22 சங்கீதத்திலே 5 வசனத்திலே வாசிக்கும் போது, உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். யார் என்றால், 4 வசனத்திலே வாசிக்கிறோம், எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். ஹல்லேலூயா. தாவீதினுடைய பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசுவா, யோசேப்பு, அநேக பரிசுத்தவான்கள் தாவீதினுடைய முற்பிதாக்கள். அவர்கள் எல்லாரும் கர்த்தரை நம்பினார்கள், கர்த்தரிடத்தில் ஜெபித்தார்கள், கர்த்தரை சார்ந்து கொண்டார்கள், அவர்கள் ஜெயம் எடுத்தார்கள், விடுவிக்கப்பட்டார்கள், பாதுகாக்கப்பட்டார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அதே போல நானும் ஆண்டவரே உம்மை நம்புகிறேன், நான் உம்மை சார்ந்து கொள்ளுகிறேன், நான் உம்மிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். இதே 22 சங்கீதத்திலே 8 வசனத்திலே சொல்லுவார், கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமாயிருக்கிறாரே, இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்று சொல்லுகிறார்கள். அப்படியானால் தாவீது கர்த்தர் மேல் எவ்வளவு நம்பிக்கையா இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய முற்பிதாக்களுடைய விசுவாசம், நம்முடைய முற்பிதாக்களுடைய ஜெப வாழ்க்கை நமக்குள் இருக்குமானால் நாமும் அற்புதங்களை பெற்றுக்கொள்வோம். அநேக நேரங்களில் அவங்களை குறித்து நிறைய பேசுகிறோம், சொல்லுகிறோம், ஆனால் அவர்களுடைய ஜெப வாழ்க்கை, அவர்களுடைய விசுவாசம் நமக்குள் இந்த நாட்களில் இல்லை. ஒரு 25-30 வருஷங்களுக்கு முன்பு இருந்த பரிசுத்தவான்கள் மணிக்கணக்கில் ஜெபம் பண்ணிட்டு தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து ஊழியம் செய்வார்கள். விசுவாசிகள் கூட பல மணி நேரம் ஜெபிப்பார்கள். வேத புத்தகத்தை எடுத்து கொண்டு போவதற்கு கூட வெட்கப்படாமல் பெரிய வேத புத்தகம், பாட்டு புத்தகத்தோடு கடந்து போவார்கள். அவர்களுக்கு வேதக்காரர்கள் என்று ஒரு பெயரையும் கூட உலக மக்கள் சூட்டுவார்கள். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கு காண முடியவில்லை. மனுஷகுமாரன் வரும் நாட்களில் விசுவாசத்தை காண்பாரோ என்ற பிரகாரமாய் அந்த முற்பிதாக்களுடைய விசுவாசம் ஜெப வாழ்க்கை இன்றைக்கு அதிகமாய் பார்க்க முடியவில்லை. பல மணி நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுகிற மக்களை இன்றைக்கு பார்க்கவே முடியவில்லை. நாம் முற்பிதாக்களுடைய அந்த ஜெப வாழ்க்கை விசுவாசத்தை கொண்டு வருவோமானால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நன்மை காத்திருக்கிறது. நம்ம அநேக நேரங்களில் ஆபிரகாம், ஈசாக்கு குறித்து பேசிக்கிட்டே இருப்போம். நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பாருங்கள். ரோமர் 4:17 வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் போது, அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிறவராயிருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். தொடர்ந்து அதை வாசிக்கிற போது, உன் சந்ததி இவ்வளவாயிருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும், தன்னுடைய சரீரமும் சாராளுடைய சரீரமும் இனி குழந்தை பிறப்பதற்கு 100% உலக பிரகாரமான வாய்ப்புகள் இல்லை என்று நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. ஏறக்குறைய 100 இருக்கும் போது தன் சரீரம் செத்துப்போனதையும் சாராளுடைய சரீரம் செத்துப்போனதையும் எண்ணாதிருந்தான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அவன் தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை விசுவாசித்து விசுவாசத்தில் வல்லவனாய் அற்புதங்களை பெற்றுக்கொண்டார். இந்த முற்பிதாவாகிய ஆபிரகாமினுடைய விசுவாசத்தை நம்முடைய முற்பிதாவாகிய பவுல் எழுதுகிற நோக்கம் என்ன? அவருடைய விசுவாசம் இன்னைக்கு நமக்கு இருக்குமானால் நாமும் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும்.
எங்கள் பிதாக்கள் உம்மை நம்பினார்கள், அவர்களை விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டார்கள், தப்பித்துக் கொண்டார்கள். உம்மை நம்பினார்கள், வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். எங்கள் பிதாக்கள் செய்தது போல நாங்களும் செய்து அற்புதங்களை பெற வேண்டும். எங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் விசுவாசித்தது போல நாங்களும் விசுவாசித்து அற்புதங்களை பெற வேண்டும். நிறைய நேரங்களில் நம்ம அவர்களை நினைக்கிறோம், அவர்களுடைய ஜெப வாழ்க்கை விசுவாசத்தை நினைக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் அதை கொண்டு வந்தால் நிறைய அற்புதங்களை பெற முடியும். நம்ம ஜெபிக்கலாம், ஆண்டவரே அவர்களைப் போல என்னை மாற்றும். தானியேலைப் போல ஜெபிக்கிறவராய், தாவீதைப் போல ஆராதிக்கிறவராய், ஆபிரகாமைப் போல விசுவாசிக்கிறவராய், பவுலைப் போல

அப்போ அவங்கள நம்ம ஏன் சொல்லுகிறோம்? அவங்க உண்மையாக இருந்தாங்கன்னு சொல்லுகிறோம், ஆனால் அந்த உண்மை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வர முடியல. அவங்க இப்படி ஜெபித்தாங்க, கொண்டு வர முடியல. அவங்க கர்த்தருக்கு பயந்திருந்தாங்க, கொண்டு வர முடியல. செய்து பாருங்கள், நிச்சயமாய் கர்த்தர் கிரியை செய்வார். இந்த நாளிலே நம்மை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவரே, எங்கள் முற்பிதாக்களைப் போல நாங்களும் மாற விரும்புகிறோம், எங்களை மாற்றுவீராக. சேர்ந்து ஜெபிக்கலாமா? அருமை பிதாவே, எங்கள் முற்பிதாக்கள் உம்மை நம்பி, உம்மை நோக்கி பார்த்து, உம்மை சார்ந்து அற்புதங்களை பெற்று கொண்டார்கள். அதே போன்று இதை காண்கிற உம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் உம்மை சார்ந்து, உம்மை நோக்கி பார்த்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள நீங்கள் கிருபை செய்யுங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. ஆமென்.

0: ஊழியர் ஜான் கிறிஸ்டோபர் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசும்படியாக வேதவசனங்களுக்கு நேராக வரலாம். 92 சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 92 சங்கீதம் அதன் 12 வசனத்தை வாசிக்க கேட்போம். நீதிமான் பனை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். மிகவும் நமக்கு அறிமுகமான, நமக்கு தெரிந்த ஒரு நல்ல வேத பகுதி. ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு தேவனுடைய மனுஷன் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் ஏற்கனவே திட்டமிட்டிருக்கிறார். தேவன் மனிதனை உருவாக்கின காலங்களிலேயே தேவனால் உண்டாக்கப்பட்ட மனிதன் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்கிற சில தகுதியான காரியங்களையும் மேன்மையானவைகளையும் தேவன் விரும்பி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த வேத வசனத்தில் வாசிக்கிறோம், ஒரு நீதிமான், ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி இருப்பானாம், கேதுரு மரத்தை போல இருப்பான். எங்கே உள்ள கேதுரு மரம்? லீபனோனில் உள்ள கேதுருவை போல இருப்பான். லீபனோன் என்பது ஒரு மலை தேசம், ஒரு செழிப்பான ஒரு தேசம். அந்த மலை தேசத்திலே ஏராளமான மரங்கள் இருக்கிறது, அதிலும் அதிகமாக இந்த கேதுரு மரங்கள் இருக்கிறதாக வேதம் சொல்லுகிறது. ஆகவே ஆண்டவர் இந்த உலகத்தில் அவருடைய பிள்ளைகளை, அவருடைய ஜனத்தை ஆண்டவர் எப்படி ஆண்டவர் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்? ஒரு கேதுரு மரத்தை போல இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாராம். வேதத்தில் மரத்தினுடைய தன்மையை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். ஆண்டவர் சில மரத்தை சில காரியங்களுக்காக உபயோகப்படுத்தும்படி சொல்லுகிறார். இந்த மரத்தினால் இதை செய்ய, ஏன் தேவன் அதை செய்கிறார் என்றால் அந்த மரத்திற்கு ஒரு தரம் இருக்கிறது, ஒரு மேன்மை இருக்கிறது. அதனால ஆண்டவர் அந்த விஷயத்தை மிக கவனமாய் சொல்லுகிறார். ஆதியாகமம் 6:14 நோவாவுக்கு தேவன் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார் தெரியுமா? ஜலப்பிரளயம் வரப்போகிறது, மகா பெரிய அழிவு வரப்போகிறது, உன்னையும் உன் குடும்பத்தையும் பாதுகாக்கும்படியாக நீ ஒரு பேளை உண்டு பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார். அந்த பேளை உண்டு பண்ண வேண்டும் என்று சொல்லும் பொழுது என்ன சொன்னார் தெரியுமா? வாசிங்க 6:14, கொப்பேர் மரத்தினால் உனக்கு ஒரு பேளையை உண்டு பண்ணு. கொப்பேர் மரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல கவனிங்க, இந்த மரத்திற்கு ஒரு தரம் இருக்கிறது, இந்த மரத்திற்கு ஒரு தன்மை இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது தண்ணில மிதக்க வேண்டும். அருமையானவர்களே, அந்த தண்ணீர் அந்த பேழைக்குள்ள போய்விடக் கூடாது. அப்படியானால் அந்த மரத்திற்கு ஒரு தரம் இருக்கிறது. அதனால தான் சொல்றாரு, கொப்பேர் என்கிற மரத்தினாலே ஒரு பேழையை உண்டு பண்ணு என்று சொல்லுகிறார். அப்படின்னா அதற்கு ஒரு தரம் உண்டு. அதே போல நீங்கள் யாத்திராகமம் 25:10 வாசிக்கும் பொழுது, உடன்படிக்கை பற்றி ஆசரிப்பு கூடாரத்திலே உடன்படிக்கை பட்டியை செய்யும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? 25:10 வாசிக்கும் பொழுது, சீத்தி மரத்தினால் ஒரு உடன்படிக்கை பட்டியை செய்ய வேண்டும். இங்க என்ன மரம் சொல்றாரு? இங்க சீத்தி மரம்ங்கிறாரு. இது முள்ளுகள் நிறைந்த மரம், இதை செதுக்கி அதை சரிப்படுத்தி இதை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் மோசேக்கு ஒரு திட்டத்தையும் ஒரு பிரமாணத்தையும் தேவன் கொடுக்கிறார். அப்போ கொப்பேர் மரத்திற்கு ஒரு தரம், ஒரு தன்மை இருக்கும் என்றால் சீத்தி மரத்திற்கும் ஒரு தரம் இருக்கிறது. இப்படி பைபிளில் பல இடங்களில் ஆண்டவர் சில நேரங்களில் சில மரத்தை உபயோகப்படுத்தும்படி சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் அதன் தரத்தை காண்பிக்கிறது. ஆனால் நீதிமான்களின் தரத்தை எதற்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார்? நீதிமான்களுடைய வாழ்க்கையை எதற்கு ஒப்பிட்டு சொல்லுகிறாரா? நீதிமான் கேதுருவை போல. இங்க தானே படிச்சோம். அல்லேலூயா. நீதிமான் எப்படி? கேதுருவை போல இருப்பான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கேதுரு மரம் நம்ம ஊர்ல இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்க யாராவது கேதுரு மரம் பார்த்துருக்கீங்களா? யாராவது பார்த்துருக்கீங்களா? இப்போ நீங்க என்னைய பார்த்துருக்கீங்களான்னு கேட்டா கூட நீங்க சொல்லுவீங்க, இவரை இப்படி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லைன்னு. அப்படிதான் நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. ஸ்தோத்திரம். கேதுரு மரத்தை பார்த்துருக்கீங்களா? கேதுரு மரம் உங்களுக்கு தெரியுமா? நம்ம ஊர்ல அது இல்லை. நம்ம ஊர்ல நம்ம பார்க்கறது ஒடம் மரத்தை பார்ப்போம், அப்புறம் வேப்ப மரத்தை பார்ப்போம், அப்போ நம்ம வீடுகளில் என்ன மரம் இருக்கும், முருங்கை மரத்தை பார்ப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி சில குறிப்பிட்ட மரத்தை பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கேதுரு மரத்தினுடைய ஒரு தரம் இருக்கிறது, கேதுரு மரத்தினுடைய தன்மை இருக்கிறது. அதற்கு ஸ்தோத்திரம். இது மலைகளிலே அதிகமாக செழிப்பாக நிற்கக்கூடிய ஒரு மரம். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த கேதுரு மரத்தை போல நான் நீதிமான்களை இந்த உலகத்திலே இருக்கும்படி நான் செய்ய விரும்புகிறேன். நீதிமான் ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு தேவனுடைய ஜனம், அவர்கள் கேதுரு மரத்தை போல இருப்பார்கள். அல்லேலூயா. இந்த கேதுரு மரத்தினுடைய மூன்று தன்மைகளை தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு ஒப்பிட்டு ஒரு நீதிமான் இப்படி இருக்க வேண்டும், ஒரு நீதிமான் இப்படி இருப்பான் என்பதை குறித்து ஆவியானவர் கொடுக்கிற ஸ்தோத்திரம் வார்த்தையின்படி இன்றைக்கு நாம மூன்று காரியங்களை தொடர்ந்து தியானிக்க போகிறோம். இந்த கேதுரு மரத்தினுடைய தரம் என்ன? இந்த கேதுரு மரத்தினுடைய தன்மை என்ன? ஏன் ஆண்டவர் நீதிமான்களை இதற்கு ஒப்பிட்டு சொல்லி இருக்கிறார்? எண்ணாகமத்தின் புஸ்தகம் 24:4 இருந்து 6 வரைக்கும் வாசித்தால் நீங்கள் அங்கே படிக்க முடியும். எடுத்து வாசிக்கலாம். தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு கண் திறக்கப்பட்டவன் சொல்லுகிறதாவது, யாக்கோபே உன் கூடாரங்களும், இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகாயிருக்கிறது. அவைகள் பரவி போற ஆறுகளை போலவும், நதியோரத்தில் இருக்கிற தோட்டத்தை போலவும், கர்த்தர் நாட்டின சந்தன மரத்தை போலவும், தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களை போலவும் இருக்கிறது. ஆமென் சொல்லுவோமா? அன்றை கவனியுங்கள், பிள்ளையாம் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க போயிருந்த பொழுது ஆண்டவர் அதற்கு அனுமதிக்காமல் அவனுடைய கண்களை திறக்கிறார். கண் திறக்கப்பட்டவன், அவன் கூலிக்கு அடிமையாகி ஆண்டவருடைய பிள்ளைகளை சபிப்பதற்காக போகும்போது தேவன் அதை அனுமதிக்கவில்லை, கர்த்தர் அதை விரும்பவில்லை. அவனுடைய வாயில் இருந்தே அவன் சொல்லுகிறான், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இஸ்ரவேலர்கள், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை எப்படி நான் சபிக்க முடியும்? அப்போ அவன் கண்ணு திறக்கப்படும் பொழுது அவன் சொல்லுகிற காரியம், அவருடைய கூடாரங்கள் எவ்வளவு அழகாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இஸ்ரவேலரின் கூடாரங்கள் எவ்வளவு அழகாயிருக்கிறது. பரவி போகிற ஆறுகளை போல இருக்கிறார்கள் அவர்கள், நதியோரத்தில் இருக்கிற தோற்றத்தை போல இருக்கிறார்கள், தேவனால் நாட்டப்பட்டிருக்கிற சந்தன மரத்தை போல இருக்கிறார்கள் அவர்கள், தண்ணீர் அருகே உள்ள கேதுரு மரங்களை போலவும் இருக்கிறார்கள். அல்லேலூயா. யாரு? நீதிமான், ரட்சிக்கப்பட்ட ஜனம், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், ஆண்டவருடைய பிள்ளைகள், தேவனுடைய ஜனத்தை குறித்து சொல்லுகிறார். பாருங்கள் அவர்கள் எப்படி இருப்பார்கள். அருமையானவர்களே, தண்ணீர் அருகே அவர்கள் இருக்கிற மரத்தை போல, கேதுருவை போல இருப்பார்கள். ஒன்று, கேதுரு மரம் வறட்சியை காணாத மரம். எல்லாரும் சொல்லுங்க, வறட்சியை நல்ல நல்ல சத்தமாக தான் சொல்லுங்களேன். ஏன் தெரியுமா? அது தண்ணீர் அருகே நாட்டப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய ஜனத்தை குறித்து சொல்லுகிறார், தேவ பிள்ளைகளை குறித்து சொல்லுகிறார், ஒரு தேவ ஜனம், ஒரு தேவனுடைய பிள்ளை வறட்சியை காணாத மரத்தை போல இருப்பார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை அப்படித்தான் சொல்லுகிறது, வறட்சியை காணாத மரம். இன்றைக்கு தேவன் நமக்கு சொல்லுகிறார், உங்க வாழ்க்கை ஒரு செழிப்பான நிலைக்குள்ளே தேவன் கொண்டு போகட்டும், வறட்சியை கர்த்தர் மாற்றி திரட்சியை கர்த்தர் தருவாராம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க, வறட்சிகள் இல்லாத மரம். ஆண்டவருடைய பிள்ளைகளை, கர்த்தரை தேடுகிற அவருடைய பிள்ளைகள், ஆண்டவரை நம்பி இருக்கிறவருடைய பிள்ளைகள், அவரை சார்ந்திருக்கிற அவருடைய பிள்ளைகள், அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறவருடைய பிள்ளைகள் வறட்சியை காணாத மரத்தை போல இருப்பார்கள். ஆமென். ஈசாக்கை குறித்து வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் வாழ்க்கையில பயங்கரமான வறட்சி, வறட்சியை கர்த்தர் திரட்சியா மாற்றார்.

கர்த்தருடைய வார்த்தையின்படி அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அந்த வருஷத்தில் அவனுக்கு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, வசனம் சொல்லுகிறது அவன் வாழ்க்கையிலே தேவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தினுடைய மேன்மை அது. நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், மகா பெரியவனானான். அந்த தேசத்தில் அவனுக்கு 100 மடங்கு பலன் கிடைத்தது. இன்னைக்கு சொல்லுகிற உங்க வாழ்க்கையில வறட்சியின் நிலையில இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் அதை செழிப்பாக மாற்ற தேவன் விரும்புகிறார். உன்னை ஒரு கேதுரு மரமா கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். இந்த சமுதாயத்தில் வறட்சி இல்லாத ஒரு மரத்தை போல உங்க வாழ்க்கையை தேவன் மாற்ற விரும்புகிறார். மனிதனுடைய முன்பாக ஒருவேளை சில சூழ்நிலைகள் வறண்ட நிலத்தை போல நம்ம வாழ்க்கை இருக்கலாம், வறண்டு போன வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில் இருக்கலாம். ஒருவேளை மனுஷனுடைய பார்வையிலே அருமைய எல்லாம் முடிந்தது போல இருக்கலாம். கர்த்தர் சூழ்நிலையை மாற்றுகிறார். ஈசாக்கின் வாழ்க்கையிலே கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றுகிறார். எப்போ அவன் வளருகிறானோ அப்பதான் அவனுக்கு எதிரிகள் வருகிறார்கள். ஹல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு அதிகமான எதிரிகள் எழும்புகிறார்கள் என்றால் நீங்கள் வளருகிறீர்கள் என்று அர்த்தம். ஆமென். உங்களை பற்றி 4 பேர் விமர்சிக்கிறாங்கன்னா நீங்கள் வளருகிறீர்கள் என்று அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னுக்கு வந்துக்கிட்டே இருக்கீங்க, 4 பேர் உங்களை பார்த்து பொறாமப்படுறாங்கன்னா நீங்கள் வளர்றீங்கன்னு அர்த்தம். சத்தமாக தான் ஆமேனு. அல்லேலூயா. அதனால நம்மளை பற்றி பேசுறாங்க, என்னை பற்றி இப்படிலாம் சொல்றாங்கன்னு நீங்க தப்பா நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களை வளர்த்து கொண்டு வருகிறதை, உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிற செழிப்பை அவர்கள் காணக்கூடாமல், அவர்கள் பார்க்க கூடாமல், அவர்கள் சகிக்க கூடாமல் என்ன செய்யறாங்க? இருக்கிறத பேசுறாங்க, இல்லாதத பேசுறாங்க. பரவாயில்லை, உங்க வறட்சி எல்லாம் திரட்சியாய் மாறுகின்ற காலங்கள். ஒரு நீதிமானுடைய வாழ்க்கை அப்படி இருக்கணும். எதுல வறண்டு போயிருக்கிறது? பொருளாதார வறட்சியா இருக்குதா? குடும்பத்தின் ஆசீர்வாதங்கள் வறட்சியா இருக்குதா? வாழ்க்கையில் எல்லாவற்றின் நிலையிலும் நீங்கள் ஒரு வறட்சியை உணர்கிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு நீதிமான நான் ஒரு கேதுருபையை போல நான் மாற்ற போறேன் ஐயா. அவன் வறட்சியை பார்க்கவே கூடாது. இந்த ஜப நாட்கள் அதிகமா நம்ம ஜபம் பண்றோம். ஆவிக்குரிய ஜீவியத்தில் இருக்கிற வளர்ச்சி வறட்சிகள் மாறணும். உலக பிரகாரமான காரியத்தில் இருக்கிற வறட்சிகள் மாறணும். அதனால தான் ஆண்டவர் பேசுகிறார், நான் நீதிமானை அப்படி மாற்ற விரும்புகிறேன். தேசம் முழுவதும் பஞ்சம், சாரிபாத்து, விதவை வீட்டிலே, அங்கே வறட்சி இல்லை. ஆமேன் சொல்லுங்க. தேசம் முழுவதும் பஞ்சம். அவள் தனக்கு இருக்கிற கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் மாவு, அவள் சொல்லுகிற ஒரு அடை மட்டுமே செய்யக்கூடிய அளவுக்கு தான் இருக்கிறது. தேசத்தில் எல்லாரும் பஞ்சு, அடுத்த நேரம் சாப்பிட்றதுக்கு இல்லை, ஆகாரம் இல்லை. ஒருவேளை ஆகாரம் இல்லாமல் போனால் நாங்கள் இனி சாகத்தான் செய்ய வேண்டும் என்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாள். ஆனால் கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றுகிறார். என்னுடைய பிள்ளைகளே, அந்த பஞ்ச நாட்கள் முழுவதும் அந்த விதவையினுடைய வீட்டிலே எண்ணெயும் குறையவில்லை, மாவும் குறையவில்லை. ஹல்லேலூயா. வறட்சியை கர்த்தர் மாற்றினார். ஒரு தேவனுடைய பிள்ளைய, ஒரு தேவனுடைய மனுஷனை, அந்த தேவ மனுஷன் அந்த வீட்டிற்கு போகும்போது சொல்லுகிறான், முதலாவது சுடுகிறதை எனக்கு கொடுத்துரு அப்படிங்கிறாரு. இல்லை என்று தெரியும், தீர்க்கதரிசிக்கு தெரியாமல் அல்ல, இல்லை என்று தெரியும். ஆனால் ஆண்டவர் சொல்லி அனுப்பியிருக்கிறார், உனக்காக ஒரு விதவையை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். அந்த விதவையிட்ட சொல்றாரு, உன்னை தேடி ஒரு மனுஷன் வருவான். ஆவியானுடைய நடத்துதல் சரியா இருக்குது. அதனால தான் அவர் போனவுடனே சொன்னார், கர்த்தர் காண்பித்த தேவன் நமக்கு போன்னு சொன்ன வீடு இந்த வீடு தான், ஆண்டவர் காண்பித்த இடம் இந்த இடம் தான். அதனால இந்த வீட்டுக்கு போனா ஒருவேளை அங்கே இல்லை என்கிற சூழ்நிலை இருக்கலாம், ஆனா இனிமேல் அங்கே இருக்கிறதாய் கர்த்தர் மாற்றி கொடுப்போம். இந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. தேசம் முழுவதும் பஞ்சம், ஆனாலும் முதலாவது அந்த தேவ மனுஷனை கனப்படுத்துவதற்கு கொடுத்த பொழுது அந்த தேசத்திலே பஞ்ச நாட்கள் முழுவதும் இங்கே வறட்சி இல்லை. ஆமென். தேசம் முழுவதும் பஞ்சம், ஆனால் இந்த வீட்டிலே ஆசீர்வாதம். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு ஒரு குறைவையும் வைக்க மாட்டார். உங்கள் வாழ்க்கையினுடைய தரத்தை கர்த்தர் எப்படி மாற்ற விரும்புகிறார் தெரியுமா? வறட்சி இல்லாத மரத்தை போல, தண்ணீர் அருகே நாட்டப்பட்ட மரங்களை போல கர்த்தர் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். 2வது வாசிக்கும் பொழுது 1 ராஜாக்கள் 6 அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 ராஜாக்கள் 6 அதிகாரம் 9 வசனத்திலே எடுத்து வாசியுங்கள். இவ்விதமாக ஆலயத்தை கட்டி கேதுரு மர உத்திரங்களினாலும் ஆலயத்தை மச்சி பாவி முடித்தான். ஆமென். கேதுரு மரத்தினாலே ஆலயத்திலே உத்திரங்களையும்

மச்சு பாவியும் செய்து முடித்தான் என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவர் சொன்னபடி கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறார்கள், தேவ சித்தத்தின்படி ஆலயத்தை கட்டுகிறார்கள். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு ஆலயத்திலே மிகவும் அதிகமாக உபயோகப்படுத்தின மரம் கேதுரு மரம். அல்லேலூயா. நான் சொன்னேன் அது வறட்சியை காணாத மரம் என்று சொன்னேன். ஏன்னா அது தண்ணீர் அருகே என்ன செய்திருக்கிறது, நாட்டப்பட்டிருக்கிறது. இரண்டாவது சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஆலயத்திலே மிக முக்கியமாக அதை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அப்படின்னா அது எவ்வளவு பலனானது, எவ்வளவு உறுதியானது. அல்லேலூயா. மச்சு பாவினார்களாம், உத்திரங்கள் எதனால இருந்துச்சாம், கேதுரு மரத்தினாலே இருந்ததாம். தேவனுடைய பிள்ளைகளே நன்றை கவனியுங்கள், அது உறுதியானது, அது பலமுள்ளது. அதனாலதான் அது ஆலயத்தில் உபயோகப்படுத்திருக்கிறார்கள். இரண்டாவது சொல்லுகிறேன், அது பலனுள்ளது, இல்லைனா அது உறுதியானது என்று சொல்லுகிறேன். ஆண்டவர் தேவ ஜனத்தை இந்த உலகத்தில் எப்படி வைத்திருக்கிறார், நம்மை பலவான்களாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவ சமூகத்தில் நிற்கிற ஒவ்வொருவரும் பலமுள்ளவர்களாய் இருக்கிறார்கள். கர்த்தருடைய ஆலயத்திலே தூண்களாக நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய ஆலயத்திலே அவர்கள் அந்த ஆலயத்தை தாங்குகிறவர்களாய் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அந்த ஆலயத்தில் மச்சு பாவப்பட்டிருக்கிறது என்றால் அது எவ்வளவு உறுதியாய் இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. அல்லேலூயா. அதனாலதான் நீதிமான் எல்லாவற்றிலும் உறுதியாய் இருப்பான். ஆமென். அது உறுதியான தரமுடையது, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குமா. ஆண்டவருடைய பிள்ளைகளை குறித்து தேவன் அப்படித்தான் விரும்புகிறார். நம்ம தள்ளாடுகிறவர்களாய் இருக்கக்கூடாது, காலத்திற்கு ஏற்ப வளைந்து கொடுக்கிறவர்களாய் இருக்கக்கூடாது, சூழ்நிலைக்கு ஏற்ப வளைகிறவர்களாய் மாறக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, தடுமாறுகிறவர்களாய் இருக்கக்கூடாது, இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடக்கக்கூடாது. ஒன்று கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்று, இல்லை பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்று. சூழ்நிலைக்கு ஏற்ப வளைந்து வளைந்து போகாதே. கிறிஸ்தவ ஜீவியத்திலே ஆவிக்குரிய நிலையிலே ஆண்டவருடைய பிள்ளைகள் உறுதியாக இருக்கணும். உபதேசத்தில் உறுதியாக இருக்கணும், கற்றுக்கொண்டதில் உறுதியாக இருக்கணும், விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும், ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையில் உறுதியாக இருக்கணும், உபதேசத்தில் உறுதியாக இருக்கணும். அல்லேலூயா. என் ஜனங்கள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்பதை விட வேறு என்ன சந்தோஷம் எனக்கு இருக்கிறது. சத்தியத்தில் இருக்க வேண்டும். காற்று அடிக்கத்தான் செய்யும், மழை வரதான் செய்யும், மரத்தை கொஞ்சம் அசைத்து பார்க்கத்தான் செய்யும், சூழ்நிலைகள் எதிராக வரத்தான் செய்யும். ஆனால் நீதிமான் கர்த்தருக்குள்ள உறுதியாக இருப்பான். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் என் ஜனத்தை என் பிள்ளைகளை ஆமென் உறுதியாயிருக்கும்படி, இல்லைன்னா சபைக்கு பலனாயிருக்கும்படி கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நீ ஒவ்வொருவரும் ஒரு கேதுரு மரம், அப்படிதானா சபைக்கு நீங்க எப்படி இருக்கணும், ஆமா பலனா இருக்கணும். ஆமேன் சொல்லுங்க. கர்த்தர் இவ்வளவு தூண்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு பாருங்க, அது ஒரு பெரிய சந்தோஷம். அதுதான் சபைக்கு பலன். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகோதரிகள்லாம் பாக்குறாங்க, எங்களை பார்த்து சொல்ல மாட்டேங்கிறாரே, எல்லாம் இங்கே பார்த்து தூணுங்கிறாரே. ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, ரெண்டு தூணு. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். ஆமென். வேத வசனம் சொல்லுகிறது, உறுதியாயிருங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளை கர்த்தர் உறுதியாயிருக்கும்படி விரும்புகிறார். பலன் உள்ளது சபைக்கு, நீங்க பலனாயிருக்கீங்க. எல்லா நிலைகளிலும் சபைக்கு தூணா இருக்க வேண்டும். அருமையானவர்களே, காற்று புயல்கள் எது வந்தால் நீங்க சொல்லணும், நான் உறுதியாய் இருப்பேன், நான் தூணாய் இருப்பேன். கர்த்தர் நம்மளை பலமுள்ளவர்களாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, பலமுள்ளவர்களாய் தேவன் இந்த உலகத்தில் நம்மை வைத்திருப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். மூன்றாவது நீங்கள் படித்தால் சங்கீதம் 104 சங்கீதம் அதன் 16 வசனத்தை படியுங்கள். சங்கீதம் 104 அதன் 16 படியுங்கள். அவர் நாட்டின கேதுருக்கள் சாரத்தினால் நிறைந்து இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மூன்றாவது, இந்த கேதுரு மரத்தினுடைய தரத்தை உங்களுக்கு சொல்கிறேன், அது பசுமை தன்மை உடையது மட்டும் அல்ல. ஹலலூயா. அது சாரத்தினால் நிறைந்திருக்கிறபடினாலே அது வளரும் தன்மை உடையது. ஆமென் சொல்லுங்க.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்குள்ளே இருக்கிற ஜீவன், சாரம் என்று சொன்னால் அதற்குள் இருக்கிற ஜீவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, நல்ல கவனிங்க. அப்போ இதுக்குள்ள ஜீவன் இருக்கிறதுனால இந்த மரத்திற்குள் தண்ணீர் அருகே நாட்டப்பட்டிருக்கிறபடினாலே எப்பொழுதும் அதற்குள் ஒரு சாரம் இருக்கும், ஒரு ஜீவன் இருக்கும். அந்த ஜீவன் அதற்குள் இருக்கிறபடினால் அதை நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் என்ன செய்யுமா, அதை வளர செய்யுமா. ஆமென் சொல்லுங்க. லீபனோனில் உள்ள கேதுருவை போல, வசனம் என்ன சொல்லுங்கம்மா, லீபனோனில் உள்ள கேதுருவை போல. அப்போ அந்த கேதுருனுடைய மூன்றாவது தன்மை என்ன, வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க, நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே இருக்குமா, ஏன்னா அதற்குள்ள ஒரு ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன் தேவன் நமக்கு கொடுத்த அபிஷேகம், அந்த ஜீவன் தேவன் கொடுத்த வல்லமை. நம்ம எல்லாருக்குள்ள ஒரு ஜீவனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த ஜீவன் நமக்குள்ள இருக்கிறதுனால நம்முடைய ஆவிக்குரிய நிலைகளிலே நம்ம நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் என்ன செய்யணும், வளர்ந்துகிட்டே இருக்கணும், வளர்ந்துகிட்டே இருக்கணும். உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் உங்க வாழ்க்கையை வளர செய்து கொண்டே இருக்கும். உங்களுக்குள் இருக்கிற அபிஷேகம் உங்க வாழ்க்கையின் உயரே உயரே உயரே உயரே எழும்பக்கூடிய அனுபவத்தை ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்க முடியும். வளருவான். ஒரு நீதிமானுக்குள்ள வளர்ச்சி இருக்கணும். அல்லேலூயா. ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்கணும். ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளரணும். ஆண்டவரை அறியணுங்கிற தாகம் இருக்கணும். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணுங்கிற தாகம் இருக்கணும். வரங்களை பெற்றுக்கொள்ளணுங்கிற தாகம் இருக்கணும். ஆராதிக்கணுங்கிற தாகம் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வந்து அப்படியே வந்து உட்கார்ந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனை ஆராதிக்கணும், ஆராதிக்கணும். ஜீவன் இருந்தால் ஆராதிக்க உதவி செய்வார். ஆமென் சொல்லுங்க. இப்போ நமக்குள்ள ஜீவன் இருக்கிறதுனால நம்ம இப்படி இப்படியே ஆடிக்கிட்டே இருக்கிறோம், இருக்கிறோமா? ஆமென். அப்படி இப்படி திரும்பி திரும்பி பார்க்குறோம், கையை தட்டுறோம், கையை உயர்த்துறோம், ஆவியில் நிறையிறோம். வந்து உட்கார்ந்ததுலேருந்து ஒன்றுமே இல்லைன்னா கொஞ்சம் சந்தேகமாக வேற இருக்குது, அதை விட பயமாக வேற இருக்குது, பொட்டுன்னு போயிட்டோ அப்படின்னு. அப்போ நம்மளா அப்பப்போ நான் இருக்கேன், நானும் இருக்கேன், எனக்குள்ளும் ஒரு ஜீவன் இருக்குது, எனக்குள்ளும் ஒரு ஆவி இருக்குது அப்படின்னு இப்படி இப்படி இப்படி என்ன செய்யணும்? ஆமென். அல்லேலூயா. ஒன்றும் இல்லை, காலையாவது ஆட்டிக்கிட்டு இருக்கணும். அப்போ பார்த்தோன்னே பரவாயில்ல, இருக்குது, ஏதோ இருக்குது, ஒன்றுமே இல்லைன்னு வைங்களா, அமைதியாக அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு இப்படியே இருந்தேன்னா வேறு மாதிரி யோசிக்க சொல்லுது. தோத்துரும். ஜீவன் இருக்கா? ஜீவன் இருக்கா? இருக்குயா? இருக்கா இல்லையான்னு ஆமேன் போட்டவொடனே தெரியும் எப்படி போகிறீங்கன்னு. நல்லா கவனிங்க, ஜீவன் நமக்குள்ள சாரம் இருக்குது. ஹல்லேலூயா. ஸோ அது நம்மளை என்ன செய்யும், வளர செய்யும். ஆவிக்குரிய ஜீவியத்தை வளர்ச்சியை விரும்புங்க. எப்போ வளர முடியும்? வசனத்தை கேட்க கேட்க தான் வளர்ச்சி வரும். ஜபம் பண்ண ஜபம் பண்ண தான் வளர்ச்சி வரும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை முறை நம்ம பைபிளை படித்தாலும் எத்தனை பிரசங்கங்களை கேட்டாலும் நம்ம எல்லாம் கற்றுக்கொண்டோம் என்பது அல்ல, கற்றுக்கொள்ளவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். அல்லேலூயா. பைபிளே ஒரு நேரம் படித்து முடிக்கலை, வேதத்தின் மகத்துவமே நமக்கு தெரியல, ஆனால் நம்ம எல்லாம் தெரிஞ்ச மாதிரி உட்கார்ந்துருப்போம் பாருங்க. இல்லைங்க, எத்தனை முறை இதை படித்தாலும் இதை தியானிக்க தியானிக்க தியானிக்க புதிய வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுக்கிறார், புதிய தரிசனங்களை கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பவுல் கூட சொல்கிறாரு, நான் எல்லாம் எனக்கு தெரியும் அப்படிலாம் இல்லை, நான் முற்றிலும் தேறினவன் நானே அப்படிலாம் சொல்ல முடியாது, அப்படிலாம் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. பவுலே சொல்கிறாரு பாருங்க. தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல கவனிங்க, நமக்குள்ளே ஜீவன் இருந்தால் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நமக்கு வளர்ச்சியை கொடுத்து கொண்டே இருக்கும். நீங்கள் குழந்தைகளாய் இராமல் நீங்கள் வளருகிறவர்களாய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. நீங்கள் எப்படி இருக்கணும்? வளருகிறவர்களாய் இருங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் தம்முடைய ஜனத்தை தேவனுடைய பிள்ளைகளை ஆவிக்குரிய நிலைகளிலே வளரச் செய்கிற தேவனாக இருக்கிறார். அதற்குள்ளே ஒரு பசுமை இருக்கிறது, அதற்குள்ளே ஒரு ஜீவன் இருக்கிறது, அதற்குள்ளே ஒரு ஒரு பலன் இருக்கிறது. அது அவங்களுடைய வாழ்க்கையை வளரச் செய்யும். இந்த கால வேளையிலே ஒரு நீதிமானுடைய வளர்ச்சியை கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒரு நீதிமான் உறுதியாக இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு. இன்னைக்கு சொல்லுகிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் தம்முடைய ஜனத்தை எப்படி தேவன் மாற்ற விரும்புகிறார் என்றால், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கேதுருவை போல மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. அது வறட்சியை காணாத மரம், அது பலமுள்ள மரம்,
ஆமென். அது பசுமை தன்மை அடைந்து அது வளருகிற மரமாய் இருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளரணும். இந்த உலகத்தின் காரியங்களில் வளர்ச்சி உண்டாகணும். ஆமென். உலகங்களை பார்க்கும்போது, இந்த சமுதாயங்களை பார்க்கும் பொழுது நாங்கள் வறட்சியாக இருக்கக்கூடாது, நாங்கள் செழிப்பாக இருக்கிறத பார்க்கணும். இன்னைக்கு சொல்லுகிறேன், உங்கள் வறட்சிகள் திரட்சியாய் மாறப்போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும், தேவ பிள்ளைகளையும் அப்படித்தான் தேவன் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். இன்றோடு உன் வறண்ட கிரியைகள், வறண்ட காலங்கள், வறண்ட நாட்கள் எல்லாம் முடிந்து போகட்டும். ஒரு சாரம் உங்களுக்குள்ளே வெளிப்படட்டும். ஒரு ஜீவன் உங்களுக்குள்ளே வெளிப்படட்டும். உங்களை சாட்சிகளாய் கர்த்தர் மாற்றுவாராக. எழும்பி நிற்கலாமா? நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த வார்த்தைகளுக்காக கர்த்தர் மகிமைப்படுத்துங்கள். நீதிமான் கேதுருவை போல வளருவான். ஒரு மரத்தினுடைய தன்மையை சொல்லி ஒரு நீதிமான் இப்படி இருப்பான் என்று சொல்கிறான் என்றால், அந்த கேதுருவுக்கு ஒரு தரம் இருக்கிறது, ஒரு குவாலிட்டி இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு குவாலிட்டி உண்டு. தேவனுடைய ஜனத்திற்கு ஒரு குவாலிட்டி உண்டு. நீதிமானுக்கு ஒரு குவாலிட்டி உண்டு. ஹல்லேலூயா. அதுதான் வறட்சியை காணாத மரம். அதுதான் குவாலிட்டி. உறுதியாய் இருக்கும். அதுதான் குவாலிட்டி. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமே. அது வளர்ந்து கொண்டே இருக்கும். அதுதான் குவாலிட்டி. இன்னைக்கு எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவருடைய கரங்களில் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை இப்படி மாற்ற போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பத்தில், எங்களுடைய தனிப்பட்ட காரியங்களிலே, எங்களுடைய ஆவிக்குரிய நிலைகளிலே ஆண்டவரே ஒரு மாற்றத்தை நீர் கொண்டு வரப்போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். நிச்சயமாய் சொல்கிறேன், உன் வறட்சி திரட்சியாய் மாறப்போகிறது. கர்த்தர் ஒவ்வொருவரையும் அப்படித்தான் நடத்த போகிறார். வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ வற்றாத நீரூற்றை போல இருப்பார். இதுதான் தேவ பிள்ளைகளின் ஆசீர்வாதங்கள். இதுதான் தேவ பிள்ளைகளினுடைய மேன்மை. இதுதான் தேவ பிள்ளைகளுடைய உயர்வு. இதுதான் தேவ பிள்ளைகளுக்கு கொடுத்த பெரிய பாக்கியம். ஆமென். கத்தரப்படி செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம். நீர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படியே நிறைவேற்ற போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். சர்வ வல்லவருடைய நிழல் தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: ஈரானுக்கும் ஈராக்கிற்கும் இடையே யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருந்த காலம் அது. ஈரானைச் சார்ந்த போர் வீரர்கள் ஈராக்கைச் சார்ந்த பல போர் வீரர்களை கைது செய்து கொண்டு வந்தார்கள். அவர்களை ஒன்றாக நிறுத்தி சுட்டுக்கொள்ளும் வீரர்களுக்கு அவர்களை சுட்டுக்கொள்ளும்படியான கட்டளை பிறந்தது. ஒவ்வொரு வீரனாக அவர்கள் சுட்டுக்கொள்ளும் வேளையில் ஒரு வீரன் பயத்தினால் அவனை குண்டு தாக்கும் முன்னதாக அதிர்ச்சியில் மயங்கி கீழே விழுந்தான். அவன் அருகில் நின்ற அவனுடைய நண்பன்

சுடும்பொழுது சுடப்பட்ட அவன் கீழே விழுந்து கிடந்த தன்னுடைய நண்பன் மேல் சாய்ந்தான். துப்பாக்கி சத்தமெல்லாம் ஓய்ந்த பின்பு மயக்கம் தெளிந்து விழித்து கொண்ட அந்த வீரன் தன் மேலெல்லாம் இரத்தமாயிருப்பதை பார்த்து தன்மேலும் குண்டு பாய்ந்திருக்கிறதோ என்று தன் உடலை அசைத்து பார்த்த பொழுது அவன் மேல் எந்த குண்டும் பாயவில்லை. அவன் மேலிருந்த இரத்தம் எல்லாம் அவனுடைய நண்பனுடைய இரத்தம். இந்த நண்பனுடைய இரத்தம் இவன் மேல் இருந்ததினால் அந்த சுட்டுக் கொல்லும் படை வீரர்கள் இவனும் கொண்டடிபட்டுதான் செத்து கிடக்கிறான் என்று போட்டுவிட்டு போய்விட்டார்கள். உயிர் விளைத்த வீரன் மீண்டும் தன் படைகளோடு போய் சேர்ந்தான். அந்த நண்பனின் இரத்தம் இவனுடைய உயிரையே காத்தது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று பரிசுத்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நமது பாவங்களுக்காக நாம் சிலுவையில் அடிக்கப்பட வேண்டும். நமது இரத்தம் சிந்தப்பட வேண்டும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்ற நியதி காக்கப்படவும் நிறைவேற்றப்படவுமே இயேசு நமக்கு பதிலாக நமது பாவத்தையும் சாபத்தையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் இரத்தம் சிந்தினார். இயேசு எனக்காக இரத்தம் சிந்தினார் என்பதை நம்பி இயேசுவை நம்முடைய வாழ்க்கையின் மீட்பராக இரட்சகராக ஏற்றுக்கொள்வோமா?

நிச்சயமா சொல்றோம் ஆண்டவரே, என்ன நேர்ந்தாலும் நாங்க உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம் ஆண்டவரே, என்ன இழந்தாலும் நாங்க உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம் ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில விலையேறப்பட்டதை இழக்க நினைத்தாலும் எங்களுக்காக உண்மையே இழந்தீரே, உண்மை ஒரு நாள் நாங்கள் இழக்க மாட்டோம். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரே பார்த்து.

எங்கள் உயர்வில் நீங்க தான் ஆண்டவரே, எங்கள் தாழ்வில் நீங்க தான் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்லுவீங்க, நம்மை நாமே ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பு அர்ப்பணிப்பதே ஆராதனையின் உச்சக்கட்டமா இருக்கிறது. இந்த நல்ல மாலை வேளையில் சொல்லுங்கப்பா, எங்களை உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணித்து ஆராதிக்கிற ஆண்டவரே, முழுமையாய் ஒப்பு கொடுத்து ஆராதிக்கிற ஆண்டவரே. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்ல போறோம்,

ஹல்லேலூயா ஹல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். என் கடன் எல்லாம் மாற போகுதே. கல்யாணம் ஆனவங்க பாடக்கூடாது. ஒரு கல்யாணம் தான் நான் சொல்றது. உங்க கல்யாணம் ஆகாத பிள்ளைகளுக்கு, ரொம்ப நாள காத்துட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கல்யாணத்தை சீக்கிரத்துல கைக்குடி வரும் பண்ணுவார். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன் பாடலாம். 1 2

ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே உமையே நாங்கள் ஆராதிக்கிறோம், உமக்கு நாங்கள் மகிமை தருகிறோம். எல்லா யோசனையில் பெரியவரே, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்

ஆண்டவரே, உரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆமே. ஹோசேனா. ரெண்டு கைகளை உயர்த்தி ஆண்டவரே ஆராதிங்க பார்க்கலாமே.

நம்முடைய ஆராதனை தேவன் நுகர்ந்து மகிழ்கிற சுகந்த வாசனையாய் அவர் சமூகத்திலே சென்று எட்டட்டும். நம்முடைய ஆராதனையில தேவன் பிரியப்படுவாராக. ஓ வேதம் சொல்லுகிறது, அவருடைய நாமம் பிரஸ்தாபப்படுகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து ஆசீர்வதிப்பேன். தேவ பிள்ளையே, இந்த மாலை வேளையில தேவ ஆவியானவருடைய பிரசன்னம் நம்மை நிறைவாய் நிரப்பிக் கொண்டிருக்கிறது. விசுவாசிக்கிறவங்க, தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவங்க, உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமா?

இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர், அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அந்த பரிசுத்தம் உள்ள தேவனை நாம் பாடி மகிமைப்படுத்துவோம். வாருங்கள், சேர்ந்து ஆராதிப்போம். கர்த்தர் நல்லவர்.

நல்ல ரெண்டு கரங்களை தட்டி சொல்லு, ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மிலே நாங்கள் மகிழ்கிறோம். ஒரு விஷயம் கூட சேர்ந்து என் கூட சேர்ந்து சொல்லுவீங்களா? ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்க்கப்பா.

0: சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம்.
1: ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே.
0: அவர் சிறந்தவர், அவரை போல வேறொரு தெய்வம் இல்லை. அவர் ஆராதிப்பதற்கு நீங்களும் நானும் பாக்கியவான்கள், கொடுத்து வைத்தவர்கள். நாம் சேர்ந்து ஆராதிப்ப வாருங்கள். நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதி

எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் உடையவர். எல்லா முழங்கால்களும் முடங்கத்தக்கதான நாமம் உடையவர். நம்முடைய ஆண்டவர் மாத்திரமே சேர்ந்து சொல்லுவாப்பா, இது எத்தனை மேன்மையுள்ள நாமம் உடையவர். உங்க நாமத்திற்கு இணையாக இந்த உலகத்துல வேற எதுவும் இல்லையே. உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோப்பா. நீர் சிறந்தவர், நீர் மாறாதவர். உண்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம்.

ஆண்டவரே, எங்கள் நல்ல தெய்வமே, உம்மை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோமப்பா. மேலான நாமமுடையவர், பூரண அழகுள்ளவர், பதினாயிரங்களில் சிறந்தவர், ஒப்பிட முடியாதவர். எந்த நாளும் எந்த காரியத்தோடும் எந்த நபரோடும் எந்த விதமான காரியத்தோடும் ஒப்பிட முடியாதவர். நீர் ஒப்பற்றவர், நீர் மாறாதவர். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. சேர்ந்து என்னோடு கூட சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவீர்களா? அவர் நல்ல

ஆண்டவரே, உம்முடைய பாதம் எங்களை தாழ்த்தி உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் நல்லவர், உம்மை போல வேறொரு தெய்வம் இல்லை. நீர் எத்தனை நல்லவரப்பா. ஒரு விசை என்னோட கூட சேர்ந்து கரங்களை உயர்த்தி கண்களை மூடி, ஆண்டவரே நீர் நல்லவரப்பா, நீர் பார்த்தன. Yes, you alone worthy to all our praises, O God. உம்மை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இது எத்தனை நல்லவரப்பா. சேர்ந்து சொல்லுங்களேன்.

திவ்ய வாசனையை ஜோவானுக்கு வெளிப்படுத்தின சுவிசேஷம் 8 அதிகாரம். அவர் 7 முத்திரையை உடைத்த போது பல்லோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரம் அளவும் நமதில் உண்டாயிற்று. பின்பு தேவனுக்கு முன்பாக நிற்கிற 7 தூதரை கண்டேன். அவர்களுக்கு 7 எக்காலங்கள் கொடுக்கப்பட்டது. வேறொரு தூதனும் வந்து தூபங்காட்டும் பொற்கரசலத்தை பிடித்து பலிபிடத்தின் படியிலே நின்றார். சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்த பொற்பிடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூப வர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்படியே பரிசுத்தவான்களுடைய ஜபங்களோடும் செலுத்தப்பட்ட தூப வர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று. பின்பு அந்த தூதன் தூப கலசத்தை எடுத்து அதை பலிபிடத்து நெருப்பினான் நிரப்பி பூமியிலே கொட்டினான். உடனே சத்தங்கள் இடிமுழக்கங்களும் மின்னல்களும் பூமி அதிர்ச்சியும் உண்டாயின. அப்பொழுது 7 எக்காலங்களை உடைய 7 தூதர்கள் எக்காலம் ஊதுகிறதற்கு தங்களை ஆயத்தப்படுத்தினார்கள். 3 தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது இரத்தம் கிறந்த கருமலையும் அக்கினியும் உண்டாகி பூமியிலே கொட்டப்பட்டது. அதனால் மரங்களில் 1/3 வெந்து போயிற்று. பசும்புல் எல்லாம் எரிந்து போயிற்று. 2 தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது அக்கினியால் எரிகிற பெரிய மலை போன்றதொன்று சமுத்திரத்திலே போடப்பட்டது. அதனால் சமுத்திரத்தில் 1/3 இரத்தமாயிற்று. சமுத்திரத்தில் இருந்த ஜீவன் உள்ள சிருஷ்டிகளில் 1/3 செத்து போயிற்று. கப்பல்களில் 1/3 சேதமாயிற்று. 3 தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது ஒரு பெரிய நட்சத்திர தீவட்டியைப் போல எரிந்து வானத்திலிருந்து விழுந்தது. ஆறுகளில் 1/3 மேலும் நீரிற்றுக்களின் மேலும் விழுந்தது. அந்த நட்சத்திரத்துக்கு எட்டி என்ற பெயர். அதனால் தண்ணீரில் 1/3 எட்டியைப் போல கசப்பாயிற்று. இப்படி கசப்பான தண்ணீரினால் மனுஷரில் அநேகர் செத்தார்கள். 4 தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது சூரியனில் 1/3, சந்திரனில் 1/3, நட்சத்திரங்களில் 1/3 சேதப்பட்டது. அவற்றவற்றில் 1/3 இருளடைந்தது. பகலிலும் 1/3 பிரகாசம் இல்லாமல் போயிற்று. இரவிலும் அப்படியே ஆயிற்று. பின்பு ஒரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறந்து வர கண்டேன். அவன் மகா சத்தமிட்டு, இனி எக்காலம் ஊதப்போற மற்ற 3 தூதருடைய எக்கால சத்தங்களினால் பூமியில் குடிக்கிறவர்களுக்கு ஐயோ ஐயோ ஐயோ என்று சொல்ல கேட்டேன்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: அனுதின தியானம். நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள். உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. 2 நாளாகமும் 15வது அதிகாரம் 7வது வசனம். 1986 ஆராய்ச்சியாளர் குழு ஒன்று மினியாபோலிஸைச் சேர்ந்த தாய்மார்களிடமும் ஜப்பான் நாட்டைச் சேர்ந்த தாய்மார்களிடமும் ஒரு ஆய்வை மேற்கொண்டது. அதற்காக அவர்களிடம் பல கேள்விகள் கேட்கப்பட்டது. அதில் பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தை குறித்து சில கேள்விகள் கேட்கப்பட்டன. அதிலும் மிக முக்கியமாக, உங்கள் பிள்ளைகள் எதிர்காலத்தில் தலை சிறந்தவர்களாக மாற எது முக்கியமானது என்று கேட்டனர். அவர்கள் கூறிய பதில் அவர்களுடைய கலாச்சாரத்தில் இருந்த மிகப்பெரிய வேறுபாட்டை காண்பித்தது. மினியாபோலிஸில் இருந்த தாய்மார்கள் பிள்ளைகள் உயர்ந்த நிலைமையை அடைய வேண்டுமென்றால் திறமைதான் மிகவும் முக்கியம் என்றார்கள். ஆனால் ஜப்பானைச் சேர்ந்த தாய்மார்களோ முயற்சிதான் முக்கியம் என்றார்கள். ஆம் பிரியமானவர்களே, தேவ பிள்ளைகளாகிய நமக்கு தேவ ஒத்தாசியுடன் கூடிய முயற்சி இருந்தால் போதும், வாழ்வில் உயர்ந்த நிலையை அடைந்து விடலாம். தேவன் பயன்படுத்திய மனிதர்கள் எல்லோரும் திறமைசாலிகளாக இருக்கவில்லை. தேவன் அவர்களிடம் அவர்கள் செய்ய வேண்டியதை சொன்னார். அதை கேட்டு அப்படியே அவர்களும் முயற்சித்தார்கள். அப்படி முயற்சித்தவர்கள் உயர்ந்த நிலையை அடைந்தனர். ஆபிரகாம் பெலிஸ்தியர் தேசத்திலே குடியிருந்த காலத்திலே அவர் பல துறவுகளை தோண்டினார். ஆபிரகாம் மரித்த பின்பு பெலிஸ்தர் அந்த துறவுகளை தூர்த்து போட்டார்கள். ஆனால் ஈசாக்கு பெலிஸ்தர் தேசத்திலே குடியிருந்த போது பெலிஸ்தர் தூர்த்து போட்ட துறவுகளை எல்லாம் மறுபடியும் தோண்டி தன் தகப்பனிட்ட பெயர்களின்படியே அவைகளுக்கு பெயரிட்டார். ஈசாக்கின் வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். உடனே அங்கிருந்த மேய்ப்பர்கள் இந்த தண்ணீர் எங்களுடையது என்று ஈசாக்குடைய மேய்ப்பர்களுடைய வாக்குவாதம் செய்தார்கள். ஈசாக்கு மனம் தளர்ந்து போகவில்லை. தன் கால்நடைகளுக்கும் தன் வீட்டாருக்கும் தேவையான தண்ணீருக்கு என்ன செய்வது என்று கலங்கவில்லை. அவர் மீண்டும் ஒரு துறவை தோண்டினார். அதை குறித்தும் அவர்கள் வாக்குவாதம் செய்தார்கள். ஈசாக்கு மீண்டும் 3வது முறை முயற்சித்து ஒரு துறவை தோண்டினார். அதிலும் ஏராளமான தண்ணீர் வந்தது. அதை குறித்து ஒருவரும் வாக்குவாதம் செய்ய வரவில்லை. அப்பொழுது ஈசாக்கு, நாம் தேசத்திலே பழுகும்படிக்கு தேவன் இப்பொழுது நமக்கு இடம் கொடுத்தார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டார். ஆம் பிரியமானவர்களே, ஏதோ ஒரு முறை ஏற்பட்ட தோல்வியை பார்த்து சோர்ந்து போய் இருந்துவிடக்கூடாது. தேவ ஒத்தாசையோடு மீண்டும் முயற்சி செய்தால் நமக்குத்தான் வெற்றி. பேதுரு ஒரு முறை மீன் பிடிக்க படவிலே கடலுக்கு சென்றார். ரா முழுவதும் வலை வீசியும் ஒரு சிறு மீனை கூட அவரால் பிடிக்க முடியவில்லை. அவருடைய மனமெல்லாம் சோர்ந்து போனது. வெறும் வலைகளை அலசி வைத்தார்கள். இயேசு அந்த படவிலை ஏறி ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அதன் பின்பு இயேசு சீமோனை பார்த்து, நீ ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி வலையை போடு என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு விட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்று சொல்லி மீண்டும் முயற்சித்தார். அவருடைய மீன்பிடி திறமை சாதிக்க முடியாததை இயேசுவின் வார்த்தையின்படி செய்த முயற்சி சாதித்தது. ஆம் பிரியமானவர்களே, நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் திறமைசாலிகளாய் இருந்தாலும் பலமுறை தோல்விகளை சந்தித்திருக்கலாம். ஆனால் மனம் தளர்ந்து போகாதிருங்கள். உங்கள் முயற்சியை கைவிடாதிருங்கள். உங்கள் திறமைகளில் நம்பிக்கை வைக்காமல் தேவன் மேல் நம்பிக்கை வைத்து மீண்டும் முயற்சி செய்யுங்கள். உங்கள் முயற்சிக்கு தேவன் நல்ல பலனை கொடுப்பார். உங்கள் தோல்விகள் ஜெயமாக மாறும்.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது அனுதின தியான வேளை.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு இருபக்க பயம், ஃபேவரபிள் ஃபியர். வாசிக்க வேண்டிய வேத பகுதி லேவியராகமும் 19:10-18. உன் திராட்சை தோட்டத்திலே பின் அறுப்பை அறுக்காமலும் அதிலே சிந்திக்கிடக்கிற பழங்களை பொறுக்காமலும் அவைகளை எளியவனுக்கும் பரதேசிக்கும் விட்டுவிடுவாயாக. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். நீங்கள் களவு செய்யாமலும் வஞ்சனை பண்ணாமலும் ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமலும் இருங்கள். என் நாமத்தை கொண்டு பொய்யாணிடுகிறதுனால் உங்கள் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காமலும் இருப்பீர்களாக. நான் கர்த்தர். பிறனை ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருப்பாயாக. கூலிக்காரனுடைய கூலி விடியற்காலம் மட்டும் உன்னிடத்தில் இருக்கலாகாது. செவிடனை நிந்தியாமலும் குருடனுக்கு முன்னே தடுக்கலை வையாமலும் உன் தேவனுக்கு பயந்திருப்பாயாக. நான் கர்த்தர். நியாய விசாரணையில் அநியாயம் செய்யாதிருங்கள். சிறியவனுக்கு முகத்தாட்சணியம் செய்யாமலும் பெரியவனுடைய முகத்துக்கு அஞ்சாமலும் நீதியாய் பிறனுக்கு நியாயம் தீர்ப்பாயாக. உன் ஜனங்களுக்குள்ளே அங்குமிங்கும் கோல் சொல்லி திரியாயாக. பிறனுடைய இரத்த புளிக்கு உட்பட வேண்டாம். நான் கர்த்தர். உன் சகோதரனை உன் உள்ளத்தில் பகையாயாக. பிறன் மேல் பாவம் சுமராதபடிக்கு அவனை எப்படியும் கடிந்து கொள்ள வேண்டும். பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக. நான் கர்த்தர். 31-32 அஞ்சனம் பார்க்கிறவர்களை நாடி குறி சொல்லுகிறவர்களை தேடாதிருங்கள். அவர்களாலே தீட்டுப்பட வேண்டாம். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயதுள்ளவனுடைய முகத்தை கனம் பண்ணி உன் தேவனுக்கு பயப்படுவாயாக. நான் கர்த்தர். இன்றைய மனப்பாட வசனம் பிரசங்கி 12:13. கடவுளுக்கு பயந்து அவரது கட்டளைகளை கைக்கொள். எல்லா மனிதர் மீதும் விழுந்த கடமை இதுவே. Fear God and keep His commandments, for this is the whole duty of man. கீழ்ப்படிவதற்கு நம்மை உந்தித்தள்ளும் விசை பயபக்தியே. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பிழையை செய்தான் என்று எபிரேயர் 11:7 வாசிக்கிறோம். அவன் கீழ்ப்படியாமல் இருந்திருந்தால் மற்றவர்களோடு வெள்ளத்தில் அழிந்து போயிருப்பான். பயத்திற்கு இரு பக்கங்கள் உண்டு. ஒன்று எதிர்மறையானது, அடுத்தது நேர்மறையானது. One is positive and the other is negative. தண்டனைக்கு பயப்படுவது எதிர்மறையானது, அதாவது fear of punishment. ஆனால் நபருக்கு பயபக்தியாக இருப்பது நேர்மறையானது. But reverence for the person, that is positive. கடவுளை பிரியப்படுத்தும் கீழ்ப்படிதலுக்கு இவ்விரு பரிமாணங்களுமே அவசியம். இவற்றை நாம் சுருக்கமாக இன்று தியானிப்போம். முதலாவது எதிர்மறை பயத்தை, நெகட்டிவ் ஃபியரை குறித்து நாம் கவனிப்போம். எதிர்மறையான பயத்தை கற்பிக்கும் பாடசாலையிலேயே நாம் கீழ்ப்படிதலின் அரிச்சுவடுகளை படிக்கிறோம். அறிவை தரும் மரத்தை குறித்த கட்டளையை கடவுள் ஆதாமிற்கு கொடுத்தபோது நீ அதிலிருந்து சாப்பிடும் நாளில் செத்தே போவாய் என்று அவனை எச்சரித்தார். ஒரு தண்டனையை அவனுக்கு சுட்டி காட்டினார். சாலமோன் அரசன் இவ்விதமாக சொல்லுகிறார், ஆண்டவருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. இதுவே அவன் இளைஞருக்கு கொடுத்த அறிவுரை. நாடுகளில் ஊழல் மலிவது, சமுதாயங்களில் நன்னெறி மறைவது, உலகம் தீங்கானவற்றை அணைத்து கொள்ளுவது, திருச்சபை பாவத்தை கண்டும் காணாமலும் இருப்பது போன்ற எல்லாவற்றிற்கும் முதல் காரணம் கடவுள் பயம் இல்லாததே. கடவுள் பயம் என்பது அவருக்கு முன் ஒன்றையும் மறைக்க முடியாது என்ற அறிவினாலேயே வருகிறது. அதைத்தான் எபிரேயர் 4:13 வாசிக்கிறோம். தேவனுடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். போத்திப்பாரின் மனைவி யோசேப்பிடம் வீட்டில் யாரும் இல்லை என்று சொல்லி அவனை பாவம் செய்ய அழைத்தபோது, கடவுள் தன்னை பார்க்கிறார் என்று திட்டமாய் அறிந்திருந்த யோசேப்பு அந்த இடத்தை விட்டே ஓட்டமாய் ஓடினான். ஏன் தெரியுமா? தேவன் அறிவார் என்கிற அறிவு அவனுக்கு இருந்தது. அவள் சுற்றி பார்த்தாள், அவனோ மேலே பார்த்தான். She looked around, but he looked above. கடவுள் அறிவார் என்பதே அவனுக்கு இருந்த அறிவுகளிலெல்லாம் பெரிய அறிவு. ஒவ்வொரு மீறுதலும் கீழ்ப்படியாமையும் தகுந்த தண்டனை பெறும் என்ற அறிவு யோசேப்புக்கு ஆழமாயிருந்தது. அதை எபிரேயர் 2:2 வாசிக்கிறோம். தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். இதுதான் எதிர்மறையான பயம் என்பது. நேர்மறையான மறையான பயத்திற்கு நாம் பயபக்தி, ரெவரன்ஷியல் ஃபியர் என்று சொல்லலாம். கட்டளை தருவது யார் என்ற அறிவு கீழ்ப்படிதலை நமக்கு எளிதாக்குகிறது. கடவுளின் மீதுள்ள பயபக்தி நமது மனதில் எழக்கூடிய விவாதங்களையும் எதிர்ப்புகளையும் அமர்த்தி விடுகிறது. கடவுள் தமது மக்களுக்கு முக்கியமான சட்ட திட்டங்களை கொடுக்கும் போதெல்லாம், இப்பொழுது பார்த்தோம் அல்லவா, இன்றைக்கு வாசித்த லேவியராம 19:10 ஒவ்வொரு கட்டளை கொடுத்த பிறகும் அவர் முகவுரையாக அல்லது முடிவுரையாக என்ன சொல்லுவார்? நானே கர்த்தர் என்பார். 10 கட்டளைகளின் முகவுரையிலும் அவர் என்ன சொன்னார்? அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்திலிருந்து உன்னை கொண்டு வந்தது நானே, ஆகையால். அந்த நானே கர்த்தர், அந்த ரெவரன்ஷியல் ஃபியர், அந்த பயபக்தி தான் கீழ்ப்படிதலை சுலபமாக்குகிறது. தண்ணீர் மீது நடக்க துணிவது எவ்வளவு ஆபத்தானது என்று பேதுருவுக்கு தெரியும். ஆனாலும் அவனை தண்ணீரில் நடந்து வரும்படி அழைத்தது யார் என்ற அறிவினால் அவன் துணிவு பெற்றான். இயேசுவின் மீது அவனுக்கு இருந்தது பயபக்தி. யார் கூப்பிடுகிறார்கள் என்று தெரியாவிட்டாலும் டெலிஃபோனில் மணி அடித்ததும் அதை எடுக்க ஓடுகிறோமே. அது பல சமயங்களில் ராங் நம்பராக இருக்கும். கூப்பிடுவது கடவுள் என்று தெரிந்திருந்தும் கீழ்ப்படிய அவ்வளவு தயக்கம் ஏனோ. ஆங்கிலத்திலே ஒரு அழகான ஒரு பாடல் உண்டு, கிறிஸ்டியன் வாக் கேர்ஃபுல்லி, டேஞ்சர் இஸ் நியர். ஆன் இன் தி ஜேர்னி வித் ட்ரெம்பிளிங் அண்ட் ஃபியர், ஸ்னேர்ஸ் ஃப்ரம் வித் அவுட் அண்ட் டெம்டேஷன்ஸ் வித் இன், seek to entice thee once more into sin. கிறிஸ்தவனே, கவனமாய் நட, ஆபத்து எதிரே உண்டு. உனது பயணத்திலே பயபக்தியும் பயமும் குறையாது காணப்படட்டும். வெளியே வலைகள் உண்டு, உள்ளே சோதனைகள் உண்டு. திரும்பவும் உன்னை பாவத்தில் ஆழ்த்துவதற்கு அவைகள் காத்த வண்ணம் இருக்கின்றன. கடவுளுக்கு பயந்து அவரது கட்டளைகளை கைக்கொள். எல்லா மனிதர் மீதும் விழுந்த கடமை இதுவே. எங்கள் மகாபெரிய தேவனே, எங்களுக்கு நீர் பயனுள்ள கட்டளைகளை தரும் பொழுதெல்லாம், நான் கர்த்தர், ஆகையால் இதை செய்யுங்கள், நான் கர்த்தர், ஆகையால் இதை செய்யாதிருங்கள் என்று தெளிவாக நீர் எங்களுக்கு போதித்தீர். ஆண்டவரே, பாம்புக்கு பயப்படுகிறது போல் பயப்படாமல் எங்கள் ஆண்டவருக்கு நாங்கள் பயபக்தியாயிருக்க, மகா பெரிய தேவன், சர்வ வல்லவர், அண்ட சராசரங்களையும் படைத்தவர், தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தா, ராஜாதி ராஜா, அவர் சொல்ல மறுக்க நாங்கள் யார் என்ற நினைவும் அறிவும் எங்களை விட்டு ஒரு நாளும் அகலாதிருக்க உதவிதார். கீழ்ப்படியாமையின் புத்திரராயிருந்து கீழ்ப்படியாமையின் ஆவியினால் நாங்கள் அலைக்கழிக்கப்படாதபடி பணிவோடும் நன்னம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் பயபக்தியோடும் உமக்கு முன்பாக நாங்கள் எப்பொழுதும் நடந்து கொள்ள நீர் எங்களுக்கு உதவிதார். இதையல்லாமல் நீங்கள் நீர் வேறே என்னத்தை எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறீர் ஆண்டவரே? இவ்விதமான எளிய கீழ்ப்படிதலான ஒரு வாழ்க்கை எங்களுடைய கிறிஸ்தவ ஓட்டத்தை நெடுகவே அலங்கரிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.

0: பாருங்க, அடுத்து நமக்கு என்னங்கறத இங்க ரொம்ப முக்கியம். இதுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வார்த்தை, அடுத்த வசனத்தை வாசிங்க.
1: எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும்.
0: இயேசு கிறிஸ்து இத சொல்லும் போது ஒரு முக்கியமான வசனத்தை சொல்லுகிறார். அடிக்கடி சிலருக்கு ஒரு குழப்பம் இருக்கும், இந்த தமிழ் நம்ம வச்சிருக்கிற இந்த வேதாகமும் உண்மையிலே எபிரேய கிரேக்க மொழியிலிருந்து தான் மொழிபெயர்க்கப்பட்டதா? எனக்கு நிறைய பேர் கேள்விட்டே இருப்பாங்க. உண்மையிலே இந்த பைபிள் வந்து கிரேக்க மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டதா? அது ஏதோ கேஜேவி வெர்ஷன்ல இருந்து மொழிபெயர்க்கப்பட்ட மாதிரியே இருக்குன்னு சொல்லுவாங்க. உண்மை அதல்ல, இது உண்மையிலே எபிரேய கிரேக்க பாஷையிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது தான். ஆனா வெறும் அந்த இதை மட்டும் மக்கள் பார்க்க மாட்டாங்க. மொழிபெயர்ப்பாளர்கள் நிறைய இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனை ரெஃபர் பண்ணுவாங்க, லத்தீன், ஜெர்மன், இப்படி நிறைய மொழிகளை ரெஃபர் பண்ணி ஒரு வசனம் எப்படி எல்லாம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்ப நாம வாசிச்ச இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். இது நேரடியாக கிரேக்க மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டதுங்கிறதுக்கு ஆதாரமான வசனமும் கூட, எந்த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனும் கூட இந்த அளவுக்கு தெளிவாக வார்த்தையை கொடுக்கவில்லை. ஏன் அப்படி சொல்லுகிறேன்? இந்த வசனத்தை திரும்ப வாசிங்க.
1: எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை,
0: எங்களுக்கு
1: வேண்டிய
0: ஆகாரத்தை
1: இன்று எங்களுக்கு தாரும்.
0: இன்று எங்களுக்கு தாரும் இருக்கு பாத்தீங்களா? இந்த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் எல்லாத்திலையும் பாத்தீங்கன்னா டுடேங்கிற வார்த்தை இருக்கும், இன்றைக்கு எங்களுக்கு தாங்க. ஆனா வேண்டிய ஆகாரத்தை அப்படிங்கிற இடத்துல டெய்லி பிரெட்னு மொழிபெயர்த்திருப்பாங்க. அது அந்த காலத்துல இருந்த ஒரு இங்கிலீஷ், அதாவது டெய்லி சாப்பிடக்கூடிய ரொட்டீனான ஒரு சாப்பாடு, அன்றாடம் சாப்பிடக்கூடிய ஒரு சாப்பாடு, அதைத்தான் டெய்லி பிரெட். திடீர்னு ஏதாவது ஃபங்க்ஷன் அந்த மாதிரி நாள் வந்துச்சுன்னா அன்னைக்கு டெய்லி சாப்பிட்ற சாப்பிட்டா என்ன செய்ய மாட்டோம், சாப்பிட மாட்டோம். எங்க வீட்டில் அந்த காலத்துல எல்லாம் தீபாவளி கிறிஸ்துமஸுக்கு தான் இட்லியே சுடுவாங்க. அப்புறம் என்ன, சேமியா, தெரியுங்களா? இப்ப எல்லாம் அதை பார்த்தாலே ஓடுறோம். அன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்களுக்கு சேமியா ஏதாவது ஃபங்க்ஷன், ஏய் இன்னைக்கு சேமியா செய்யலாம். ஒரு நாள் ஸ்கூல்ல என் ஃப்ரெண்டை வீட்டுக்கு கூட்டு போயிருந்தேன், எங்க அம்மா என்னடானா, ஏ ஃப்ரெண்டு வந்திருக்கிறான்னு சேமியா செய்யறாங்க. அவன் என்னடனா, இதே இதை எதுக்குடா செஞ்சு வச்சிருக்கிறீங்க அப்படிங்க. எங்களுக்கு அது வருஷத்துல என்னைக்கோ ஒரு நாள் செய்யற ஐட்டம் அது. அந்த காலத்துல அப்படித்தான் தெரிஞ்சோம் நாங்க. இந்த இட்லி அப்புறம் இந்த மாதிரி சில விஷயங்கள என்னைக்காவது ஒரு நாள் கிடைக்கக்கூடிய ஒன்று, டெய்லி பிரெட். இதை வச்சுதான் அந்த அனுதினம் பண்ணா இந்த மாதிரி இதெல்லாம் வந்தது. ஆனா உண்மையிலே அந்த இடத்துல என்ன வார்த்தை இருக்கிறது, அதனுடைய அந்த கிரேக்க மொழிபெயர்ப்பு இணையத்துல நீங்க அடிச்சு பாத்தீங்கன்னா லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் அப்படி அடிச்சு பார்க்கணும். எப்பவுமே அதை நீங்க வாசிக்கணும், லிட்ரலா என்ன இருக்குன்னு இருக்கணும், சரியா? ஆங்கிலம் தெரிஞ்சா நீங்க எளிதாக அதை வாசித்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில சத்தியங்கள் இன்னும் புரிபடும். பாருங்க அதனுடைய அந்த கிரேக்க மொழியினுடைய அந்த லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கிவ் அஸ் டுடே அவர் அப்பாயிண்டட் பிரெட்னு இருக்கு. அந்த அப்பாயிண்டடுங்கிற வார்த்தை தான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. கிவ் அஸ் டுடே அவர் டெய்லி பிரெட்னு அதை என்ன பண்ணிருப்பாங்க, மொழிபெயர்த்திருப்பாங்க. ஆனா உண்மையிலே கிரேக்க வார்த்தையில என்ன இருக்குன்னா, அதனாலதான் லிட்ரல் டிரான்ஸ்லேட்டுடைய இருக்கக்கூடிய எல்லா பைபிள்லையும் என்ன போட்டிருக்குன்னா அப்பாயிண்டட் பிரெட்னு போட்டிருக்கும். அப்படின்னா இன்னைக்கு எனக்கு என்ன சாப்பாடுன்னு நீங்க எதை அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருக்கிறீங்களோ, நியமிச்சு வச்சிருக்கிறீங்களோ, அது கருவாட்டு குழம்பா இருந்தாலும் சரி ஆண்டவரே, அது மட்டன் சுக்காவா இருந்தாலும் சரி ஆண்டவரே, நம்ம நினைப்பெல்லாம் ஆண்டவர் அப்படித்தான் அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு போட்டு. மானே இது என் மனசுல கூட தோணலையே, உனக்கு பழைய சோறும் மிளகாயும் அல்லவா நான் அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருக்கிறேன், ஆனா உன்னுடைய நினைப்பெல்லாம் எப்படி இருக்கு, கருவாட்டு கம்மங்குழா இருந்தாலும் ஆண்டவரே, அது மட்டன் சுக்காவா இருந்தாலும் ஆண்டவரே, இல்ல இல்ல அதெல்லாம் என் நினைவுக்கே வரல. எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு அங்க முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்க பாருங்களேன். இதுல என்னுடைய சுய தெரிந்தெடுப்பை கூட இயேசு கிறிஸ்து என்ன செய்யல, அங்க கொண்டு வரல. ஆனா உணவு என்பது தேவை, அதை தேவனிடத்தில் ஆண்டவரே என்ன எனக்கு உணவு கொடுக்கணும் நீங்க அப்பாயிண்ட் பண்ணி இருக்கிறீங்களோ, அதைத்தான் தமிழ்ல என்ன போட்டிருக்காங்க, எங்களுக்கு இன்று வேண்டிய ஆகாரத்தை தாங்க. ஆமா ஆமா, எங்களுக்கு ருசியான ஆகாரத்தை தாங்கங்கிறது கூட இல்ல, இல்ல பிரேயர்ல இல்ல. அப்ப என்னுடைய இருதயம் எப்படி இருக்குன்னா எப்பொழுதுமே உயர்ந்தது, நான் ரொம்ப வந்து எனக்கு சொகுசான வாழ்க்கை, எப்பொழுதுமே ஆடம்பரமான வாழ்க்கைன்னு இருக்கும்போது என்னுடைய ஜெபம் இப்படி இருக்கவே இருக்காது. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை தாங்கன்னு சொல்றது சரியான ஜெபமா, பிரியாணி கொடுங்கன்னு சொல்றது சரியான ஜெபமா? யோசித்து பாருங்க. நீங்களே இந்த உலகத்துல ஒரு இடத்துல நீங்க போய் கேட்பீங்க, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை சொல்லுங்கன்னு கேட்பீங்க. எங்க கேட்பீங்க? வெரி குட், டாக்டர்கிட்ட போய் கேட்பீங்க. அங்க போய்கிட்டு எந்த கடையில பிரியாணி வாங்கலாம் டாக்டர், அவரு பலார்னு அடிச்சு அனுப்பிடுவாரு. உனக்குலாம் இந்த ஜென்மத்துல இல்லையா, எந்த ஜென்மத்திலையும் வியாதி சரியாகாதுன்னு அனுப்பிடுவாரு. அப்ப அங்க போய் என்ன பண்றோம், ஒருமையா அவருக்கு தான் எல்லாம் தெரியும், என்னுடைய உடல் நிலையை பற்றி அவருக்கு எல்லாம் தெரியும், அவர்கிட்ட நான் கேட்கிறேன் இந்த சாப்பாடு எல்லாம் என்னங்க சாப்பிட்டுக்கலாம். அவர் சொல்லிடுவாரு, சுகர் எடுத்துக்காதீங்க, கொழுப்புள்ள ஐட்டம் எடுத்துக்காதீங்க, அதை எடுத்துக்காதீங்க, இதை எடுத்துக்காதீங்க, இட்லி எல்லாம் இவ்வளவுதான் சாப்பிடணும், சட்னி எல்லாம் இவ்வளவுதான் சாப்பிடும், பயங்கர இதெல்லாம் போட்டு கொடுப்பாரு. அதை நம்ம சாப்பாட்டுக்கு முந்தி ஃபாலோ பண்ணிக்குவோம். புரியுதா உங்களுக்கு? தேவனுக்கு எல்லாமே தெரியும்னு முன்னாடி இயேசு கிறிஸ்து ஏன் சொன்னார்ன்னு தெரியுதா? அப்பதான் என்னுடைய ஜெபம் சரியான ஜெபமாய் மாறும். உங்களுக்கு என்ன தேவை என்பதை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், அறிந்திருக்கிறாருங்கிறது தெரிஞ்சாதான் இப்ப இந்த மாதிரி என்னால ஜெபிக்க முடியும். ஆண்டவரே, இன்னைக்கு எங்களுக்கு என்ன ஃபுட்டு தேவையோ அதை என்ன பண்ணுங்க, கொடுங்க. ஸோ உங்க கரங்கள்ல நல்ல பணம் இருந்தால் நல்ல ஆரோக்கியமா எந்த ஃபுட்டு வேணாலும் நீங்க வாங்கி சாப்பிடுங்க. ஒருவேளை உங்க கரங்கள்ல வெறும் 50 ரூபா தான் இருக்கு, இந்த 50 ரூபாய்க்கு வெறும் புளிச்சாதத்தை தான் நான் வாங்கி சாப்பிட முடியும்னா, ஆண்டவர் அதை அனுமதித்திருக்கிறதாக சொல்லி அதை மட்டும் வாங்கி சாப்பிடுங்க, அதிலே சந்தோஷம் அடையுங்கள். இல்ல, இன்னைக்கு நான் பிரியாணி தான் வாங்கி சாப்பிடுவேன்னு ஃப்ரெண்டு கிட்ட 200 ரூபாய கடனை வாங்கிட்டு போய் கடன்காரனா என்ன செய்யாதீங்க, மாறாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு என்ன அனுமதித்திருக்கிறாரோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிங்க. அடுத்தவங்களை பார்க்காதீங்க, ஏதோ ஒரு நோக்கத்திற்காக அதை அனுமதித்திருக்கிறார். எலியாவுக்கு அதைத்தான் அனுமதித்தார். ஆண்டவர் எதை கொடுத்தாரோ அதைத்தான் எலியா வாங்கிக்கிட்டாரே ஒழிய, ஐயா என்ன ஆண்டவரே இது, இதை மாத்துங்க, இது கொஞ்சம் உப்பு கம்மியா இருக்கு, வேற காகத்தை திரும்ப ரிட்டர்ன் அனுப்பி விடுங்க. இல்ல, அக்செப்ட் இட். இன்றைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் பாருங்க, ஒரு காலத்துல எங்ககிட்ட இருந்து சாப்பாடை ஒழிச்சு வச்சாங்க, தெரியுங்களா? பிள்ளைகிட்ட இருந்து சாப்பாடை ஒழிச்சு வச்சாங்க, மேல அந்தரத்துல கட்டி தொங்க விடுவாங்க, சாப்பாடையும் குழம்பையும் எடுத்து குடிச்சிட்டு ஓடிடுவாங்க. அப்புறம் யாருக்குமே கிடைக்காது. அப்பா வந்து பார்த்தாருன்னா சாப்பாடு இருக்காது, குழம்பு இருக்காது. இவன் என்ன பண்ணிட்டு இருப்பான், 4 வயசுதான் இருக்கு, எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டு ஓடிடுவான். ஆனா இன்னைக்கு பாருங்க, அப்படி இல்லை, இவங்களுக்கு திணிக்க வேண்டியதா இருக்கு. அந்த அளவுக்கு உணவின் மீது இருக்கக்கூடிய மரியாதையும் காணாமல் போய்விட்டது, எதுவுமே இல்லை, எல்லாம் ஜீரோவா போச்சு. என்னுடைய பொக்கிஷம் எங்கே இருக்கு? என்னுடைய ஜெபத்தில் அது வெளிப்படும். இப்படி ஜெபிக்கிறது இன்னைக்கு ஜெபமே இல்லைன்னு கூட மாத்தி வச்சிட்டாங்க.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: ஈரானுக்கும் ஈராக்கிற்கும் இடையே யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருந்த காலம் அது. ஈரானை சார்ந்த போர் வீரர்கள் ஈராக்கை சார்ந்த பல போர் வீரர்களை கைது செய்து கொண்டு வந்தார்கள். அவர்களை ஒன்றாக நிறுத்தி சுட்டுக்கொள்ளும் வீரர்களுக்கு அவர்களை சுட்டுக்கொள்ளும்படியான கட்டளை பிறந்தது. ஒவ்வொரு வீரனாக அவர்கள் சுட்டுக்கொள்ளும் வேளையில் ஒரு வீரன் பயத்தினால் அவனை குண்டு தாக்கும் முன்னதாக அதிர்ச்சியில் மயங்கி கீழே விழுந்தான். அவன் அருகில் நின்ற அவனுடைய நண்பனை சுடும்பொழுது சுடப்பட்ட அவன் கீழே விழுந்து கிடந்த தன்னுடைய நண்பன் மேல் சாய்ந்தான். துப்பாக்கி சத்தமெல்லாம் ஓய்ந்த பின்பு மயக்கம் தெளிந்து விழித்து கொண்ட அந்த வீரன் தன் மேலெல்லாம் இரத்தமாய் இருப்பதை பார்த்து தன் மேலும் குண்டு பாய்ந்திருக்கிறதோ என்று தன் உடலை அசைத்து பார்த்த பொழுது அவன் மேல் எந்த குண்டும் பாயவில்லை. அவன் மேலிருந்த இரத்தம் எல்லாம் அவனுடைய நண்பனுடைய இரத்தம். இந்த நண்பனுடைய இரத்தம் இவன் மேல் இருந்ததினால் அந்த சுட்டுக் கொள்ளும் படை வீரர்கள் இவனும் கொண்டடிபட்டுதான் செத்து கிடக்கிறான் என்று போட்டுவிட்டு போய்விட்டார்கள். உயிர் உழைத்த வீரன் மீண்டும் தன் படைகளோடு போய் சேர்ந்தான். அந்த நண்பனின் இரத்தம் இவனுடைய உயிரையே காத்தது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று பரிசுத்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நமது பாவங்களுக்காக நாம் சிலுவையில்

அழிக்கப்பட வேண்டும். நமது இரத்தம் சிந்தப்பட வேண்டும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்ற நியதி காக்கப்படவும் நிறைவேற்றப்படவுமே இயேசு நமக்கு பதிலாக நமது பாவத்தையும் சாபத்தையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் இரத்தம் சிந்தினார். இயேசு எனக்காக இரத்தம் சிந்தினார் என்பதை நம்பி இயேசுவை நம்முடைய வாழ்க்கையின் மீட்பராக இரட்சகராக ஏற்றுக்கொள்வோமா?